0: உறுதிப்படுத்தப்படவில்லை. ஐரோப்பிய வாகனங்களுக்கு 25% விழுக்காடு வரி உயர்த்தப்படும் என்று திரு ட்ரம்ப் முன்பு எச்சரித்திருந்தார். உலக சுகாதார நிறுவனம் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பரவல் பெருந்தொற்றாக மாறும் அபாயம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை அவசியம் என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதுவரை 5 நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது, 3 மாண்டனர். மார்ச் 20 முதல் கப்பலில் சென்ற அல்லது புறப்பட்ட அனைவரையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தற்போது கப்பலில் உள்ள மற்ற பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நோய்க்கான அறிகுறிகள் இல்லை. ஹண்டா வைரஸ் உடலில் தங்கியிருக்கும் காலம் 6 வரை ஆகலாம் என்று நிறுவனம் சொல்கிறது. ஆனால் கோவிட் 19 போல அது எளிதில் பரவாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஹண்டா வைரஸ் நெருங்கிய தொடர்பின் மூலம் மட்டுமே பரவுகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசியான் தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் மத்திய கிழக்கு போரால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி முக்கியமாக பேசப்பட்டுள்ளது. மாநாடு பிலிப்பீன்ஸில் நடைபெற்று வருகிறது. அவசர நிலைமைகளை சமாளிக்க ஆசியான் அமைப்பு மேலும் தயாராக இருக்க வேண்டும் என்று மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் பிலிப்பீன்ஸ் தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மரியா தெரேசா லசாரோ போர் ஆசியான் அமைப்பின் முக்கிய முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்றார். உணவு, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவை அதில் அடங்கும். உச்சநிலை மாநாட்டின் 2 அவர் உரையாற்றினார். மத்திய கிழக்கு மோதல் அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஆசியான் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உட்லண்ட் சோதனை சாவடியில் போக்குவரத்து குற்றத்திற்காக 19 ஓட்டுநர்கள் பிடிபட்டுள்ளனர். ஏப்ரல் 30 மே 3 இடையே ஆணையம் கூடுதல் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஓட்டுநர்கள் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதையும் போக்குவரத்து குற்றங்கள் புரிவதையும் தடுப்பது நோக்கம். இரட்டை வெள்ளைக்கோட்டை மீறுதல், வாகனத்தை சட்டவிரோதமான வல பக்கம் திருப்புதல், ஆபத்து அல்லது இடையூறு ஏற்படக்கூடிய இடத்தில் வாகனத்தை நிறுத்துதல், வரிசையை முந்திச் செல்லுதல் ஆகிய குற்றங்கள் புரியப்பட்டன. வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை ஓட்டிய 4 சிங்கப்பூருக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. மொத்தம் 18 ஓட்டுநர்கள் மீது போக்குவரத்து காவல்துறை மேல் நடவடிக்கை எடுக்கும்.
1: சொல்லும் பொருளும் லெக்சர் சொற்பொழிவு. அனுபவமிக்க பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் கேட்பவரின் சிந்தனையை தூண்ட உதவலாம். லெக்சர் சொற்பொழிவு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
5: போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெறவுள்ளது. ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோல். ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு
6: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
7: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
6: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
7: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
6: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
7: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
8: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே.
1: பிரின்ஸ் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. தமிழின் இசை அமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
0: என்ன ஒரு பாட்டு அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் வரப்போகுது.
1: நிலவரத்திற்கு
2: ஆதரவு
1: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கிய மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
0: $1.37 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மிலை சென்றீங்க
1: 3 வெள்ளி 10 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: வணக்கம் சிங்கே.

0: சொல்ல போறோம், கேட்டீங்க அசந்து போயிடுவீங்க.
1: அதேதான், நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக வேலைக்காக நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க.
0: ஆமா, இந்த ஒரு விஷயத்த எந்த காரணத்தை முன்னிட்டோ வேலைக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா அது என்னன்னு சொல்லுவீங்க. வந்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை கேட்க நாங்க ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: 9678 8968 என்ற எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவுகளை நீங்க அனுப்பி வச்சிடலாம். முதலாவதாக உங்களுடைய குரல் பதிவு வானொலிக்கு உகந்ததாக இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க சரி பார்த்துட்டு அனுப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
0: சுரா பட பாடல் வரப்போகுது.
1: ஆய் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகிறது.
2: 9678 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நெடுந்துள்ளன. TPEPIE நோக்கி செல்லும் வழியில் இலாயஸ் சாலைக்கு பிறகும், PIE ஷாங்கியை நோக்கி செல்லும் வழியில் CTESLE எக்ஸிட்டுக்கு பிறகும், டெம்பனிஸ் அவென்யூ 5 அதற்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: உழைப்பாளர் தினம் வந்தாச்சு. இஸ்டாராவின் உழைப்பாளர் தின சிறப்பு விற்பனை May 1 to 10 வரை.
1: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்குளியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 30% தள்ளுபடி.
0: முதல் 200 வாடிக்கையாளர்களுக்கு இலவச வேஷ்டி அல்லது சேலை வழங்கப்படும்.
1: பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்குளி முற்றிலும் கிடையாது.
0: இன்று முதல் May 10 வரை மட்டுமே. உழைப்பாளர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: சிங்கப்பூர் மக்களே, வாகன கண்காட்சியில் BYD கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD C-Lion 7, CL6 EV, Atto 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD விங் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலுக்கில் பங்கேற்று பற்று சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். May 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD உடன் இணையுங்கள்.

0: ரஹ்மானின் இசையில் ஆயை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. நீதி மோகன் அனிருத் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: கார்த்திக் ஹரிணி பாடிய பாடல் அடுத்து வரப்போகுது.
0: பீமா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்பதற்கு முன்பு நம்ம நேயர்கள் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நாம கேட்டலாம். இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு விஷயத்திற்காக, இக்காரணத்துக்கு கொண்டோ நான் வேலைக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா, இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன காரணமா இருந்தாலும் சரி, நான் வேலையாவும் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.
0: ஆமா, ராதா என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய சுதந்திரம், இதை நான் வந்து வேலைக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் என்ன சொல்லிருக்காருன்னா, வேலைக்காக குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம வேலை செய்யறதே நம்ம குடும்ப, நம்ம வேலை செய்யறதே குடும்பத்திற்காக தானே. அப்ப நம்மளுடைய குடும்பம் முதல்ல வரணும். இப்ப நம்ம குடும்பத்தை வந்து சரியா பாத்துக்கலனா அப்புறம் வேலை செய்து என்ன பையன், நானும் வந்து வேலைக்கு வந்து அவசரப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முஜிபுர் ரஹ்மான். லேட்டுனா லேட்டு அவ்வளவுதான், நேரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: இவரு என்ன அடிக்கடி போறாரு, எது எப்படியோ இந்த ஒரு விஷயத்த எக்காரணத்தை கொண்டோ நான் வேலைக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னா நீங்க என்ன சொல்வீங்கன்னு ஜென் ஜி தலைமுறையர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சொல்றோம். இப்ப நேரம் 8:32.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி.

0: வழங்கப்படும். பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இன்று முதல் May 10 வரை மட்டுமே உழைப்பாளர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்க. இந்த சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் போல்டா கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC மட்டுமே.
3: வெள்ளி
4: வரை காலை 6 மணிக்கு
3: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி
3: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: பொருள்னு சொல்லிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத பொருள் தேங்காய். தேங்காய் சொல்லும்போது என்ன சேர்ந்து வரும்?
1: சட்னி. தேங்காய் சட்னி செய்ய தேங்காய்.
2: அதேதான்
0: தேங்காய்
2: சட்னி. சரி, இந்த தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்னிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? சட்னினா என்ன, அதற்கு அர்த்தம் என்னன்னு இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்க சட்னி சொல்லும் போது சாந்தி விலாஸ்ல கட்டி சட்னி கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும்.
2: வாங்கிட்டு வரணும். நீங்க சூப்பர்மேன்.
0: செஞ்சு கொண்டு வர, கட்டியா கொண்டு வர, ஐஸ் கட்டி போட்டு.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, சற்று முன்பு தேங்காய் சட்னிக்கான தேவையான பொருள்களை கொடுத்திருந்தோம். அதே நேரத்துல ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம கொடுக்கல. அந்த பொருள் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சொன்ன கையோடைய பல நேர்கள் விரைந்து வந்து குறிஞ்செய்திகள்ல தேங்காய் தேங்காய் தேங்காய்
1: தேங்காய்
0: தேங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
1: தேங்காய் சேர்த்தா நமக்கு கிடைக்கும் தேங்காய் சட்னி.
0: அதேதான். சரி, சட்னிங்கிற வார்த்தை எங்க இருந்து உருவானுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் சில நேர்கள் சரியா சொல்லியிருக்கீங்க.
1: சந்தினி சந்திரி தான் இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து வந்ததுதான் சட்னி.
0: சந்தினியா? யாரு சந்தினி?
1: சும்மா சொல்ற உண்மை.
0: அதை நானும் பாக்குறேன், யாரு சந்தினி?
1: சரி, எப்படி உருவானது?
0: சுவைத்து சாப்பிடுவது அதுதான் சட்னி அப்படினு சொல்றோம். ஆங்கிலத்துல லிக்கிங் இது ஒரு அப்பிடைசரா பாக்குறாங்க.
1: தமிழ்ல நக்கு
0: நாளடைவுல
1: தமிழ்நாட்டுல கேரளால கர்நாடகால இது வந்து புகழ்பெற்ற ஒரு உணவா மாறுது. தோசையோட இட்லியுடன் பிறகு சில பேரு கொஞ்சம் வித்தியாசமான செய்வாங்க. மாங்காய் வசத்தா மாங்காய் சட்னி, தேங்காய் வசத்தா தேங்காய் சட்னி, தக்காளி வசத்தா தக்காளி சட்னி,
0: புதினா சட்னி,
1: அந்த மாதிரி பல சட்னி இருக்கு. சேர்க்காத விஷயங்கள் சேர்க்கணும்.
0: நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிய
1: மாட்டேங்குது. என்ன வித்தியாசமா சேர்க்கலாம் சட்னில?
0: அப்படி என்ன வித்தியாசமா நீங்க சேர்க்க போறீங்க?
1: எல்லாமே சேர்க்கலாம். அறிமா, காசு இருந்தா என்னெல்லாம் சேர்க்கலாம்? காசு இருந்தா சட்னி, காசு இல்லைன்னா பட்னி.
0: ஐயோ.

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட். சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி செந்திலுடைய இந்த நகைச்சுவைய மறக்க முடியுமா?
3: இது என்னென்ன
4: எலுமிச்சம்பழம்,
3: இதுக்கு முன்னாடி
4: எலுமிச்சங்காய்,
3: இது என்னென்ன
4: வாழைப்பழம்,
3: இதுக்கு முன்னாடி
4: வாழைக்காய்,
3: இது என்னென்ன
4: மாம்பழம்,
3: இதுக்கு முன்னாடி மாங்காய், இது என்னென்ன
4: தேங்காய்,
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
4: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே, உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
3: அண்ணா,
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும் உடச்ச தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ணம் மாறி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் வளவழப்பாகவும், தேங்காய் சில பகுதிகள் கருப்பு நேரத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.
5: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோட்டவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவி தேவந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா எப்பார். குட் பை.
7: I'm sorry.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ். இது உங்க ஆனந்த பாரபம். கலர், நான் ஒரு காணொலி பாத்துருந்தேன். இந்த காணொலியில ஒரு தந்தை ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு ஒரு 6-7 மாதங்கள் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பேபி வயர் இருக்குது இல்லையா, அதை அணிந்துகிட்டு அந்த குழந்தை அந்த வயருக்குள்ள இருக்குது. அப்பா முத்தம் கொடுக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அந்த குழந்தை கிட்ட பேசுறாரு, ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. சில பேர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு நீங்க ரயில் நிலையத்துல ரயில் உள்ள செஞ்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு லவ் டவியா நீங்க இருக்கணும்னா இதை வீட்டுல போய் செய்யலாமே அப்படின்னு சில பேரு இந்த அப்பாவை திட்டிருக்காங்க. கதை
2: அன்பை வெளிப்படுத்த இப்ப அதுக்கு கூட வாய்ப்பு இல்லையா? பல பேர் பல விஷயம் செய்யறாங்க வெளியே.
0: ஒருத்தவங்க ஜென்மமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வேற்றுலக வாசி.
2: இந்த உலகம் வந்து ரொம்ப ஃபனியா போயிட்டு இருக்கு. ஒரு நபர் தாய்மையை பத்தி பேசினா குறை சொல்றாங்க, இன்னொரு நபர் குழந்தைய கொஞ்சம் குறை சொல்றாங்க.
0: இல்ல ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, இதெல்லாம் எப்படி குறையா மாறுது? ஒருத்தவங்களுடைய அன்பு எப்படி உங்களுக்கு குறையா தெரியுது? ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கதை எப்படி உங்களுக்கு குறையா தெரியுது?
2: மனதுல கரை இருந்தால் வெளியில குறையா தெரியும்.
0: வா,

0: வாகன கண்காட்சியில் பிஒய்டி கூட்டத்திற்கு வருகை தந்து ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் அபார திறன் கொண்ட புத்தம் புதிய CL6 DMI வாகனத்தை கண்டறியுங்கள். BYD CLion 7, CL6 EV, ATO 3 உள்ளிட்ட அனைத்து ரக BYD மின் வாகனங்களையும் நேரில் பார்வையிடுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் அதிர்ஷ்ட குலத்தில் பங்கேற்று பற்று சீட்டுகள் மற்றும் 100,000 வள்ளி மதிப்புள்ள ரொக்கத்தை வெல்லும் வாய்ப்பினை பெற்றிடுங்கள். மே 9 மற்றும் 10 மட்டுமே. வாகன கண்காட்சிக்கு வருகை தாருங்கள். BYD-யுடன் இணையுங்கள்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ், we gonna blow the speakers baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்குது பரமேல. உங்க மனசுக்கு பிடித்த
4: பாடல்களோட
5: இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெய்ஸ்ரீ. சிங்கப்பூரின் பயணத்துறை சென்ற ஆண்டு சாதனை அளவில் 32.8 பில்லியன் வெள்ளி வருவாயை ஈட்டியிருக்கிறது. நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்வு அதனை தெரிவித்தார். 2024 வருவாய் 29.8 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. அந்த சாதனையை சென்ற ஆண்டின் வருவாய் முறியடித்தது. பயணத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதலாக 740 மில்லியன் வெள்ளியை வழங்கவிருப்பதாகவும் திருவாட்டிஃபு அறிவித்தார். 2024 பயணத்துறையின் வளர்ச்சிக்கு 300 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்பட்டது. மத்திய கிழக்கு போரால் பயணத்துறை பாதிக்கப்படலாம் என்று அவர் சொன்னார். டூரிசம் 2040 திட்டத்தில் பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் நிறுவனங்கள் சேவைகளை பிரபலப்படுத்த 5 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்படும். செயல்பாட்டை வேறு நாடுகளுக்கு விரிவுபடுத்த மேலும் 5 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்படும். 2040 பயணத்துறை வருவாய் 47 பில்லியன் வெள்ளிக்கும் 50 பில்லியன் வெள்ளிக்கும் இடைப்பட்டிருக்கும் என்று கணிக்கிடப்படுகிறது. ஆர்ச்சிட் சாலையின் புதுப்பிப்பு பணிகளை சிங்கப்பூர் பயணத்துறை கழகம் அறிவித்துள்ளது. தற்காலிக சில்லறை வர்த்தக இடங்கள், கட்டட மேம்பாடுகள், இரவு சந்தைகள் ஆகியவை அங்கு அறிமுகம் செய்யப்படும். புதுப்பிப்பு பணிகள் இந்த ஆண்டே தொடங்கும். இந்த திட்டங்கள் ஆர்ச்சிட் சாலையை புதுப்பிக்கும் தொடர் முயற்சி என்று கழகம் சொன்னது. டேங்கின் பகுதியில் 4 மரபுடைமை தரை வீடுகள் ஹோட்டல் பயன்பாட்டிற்கு மாற்றப்பட உள்ளன. அங்கு சிறப்பு விருந்தோம்பல் திட்டத்தை உருவாக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. 2019 தொடங்கிய புதுப்பிப்பு திட்டம் நன்றாக முன்னேறி வருவதாக வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ்வு சொன்னார். இவ்வாண்டு நடுப்பகுதியில் ஆர்ச்சிட் சாலையின் புதிய உருமாற்ற திட்டம் வெளியிடப்படும். எக்ஸிகியூட்டிவ் கூட்டுரிமை வீடுகளுக்கான குறைந்தபட்ச குடியிருப்பு காலம் 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கப்படுகிறது. முதன்முறை வீடு வாங்குவோருக்கு மேலும் வாய்ப்பு வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச குடியிருப்பு காலம் முடியும் வரை முழு வீட்டையும் வாடகைக்கு விடவோ, வேறு சொத்து வாங்கவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியாது. மேலும் புதிதாக கட்டப்படும் எக்ஸிகியூட்டிவ் கூட்டுரிமை வீடுகள் 15 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக தனியார் சொத்துகளாக மாறும். அதன் பின்னர் வெளிநாட்டவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வீடுகளை விற்க முடியும். முதன்முறை வாங்குவோருக்கான ஒதுக்கீடும் முன்னுரிமை காலமும் அதிகரிக்கப்படுகிறது. தற்போது புதிய திட்டம் தொடங்கிய முதல் மாதத்தில் 70 விழுக்காட்டு வீடுகள் முதன்முறை வாங்குவோருக்காக ஒதுக்கப்படுகின்றன. இனி அது 90 விழுக்காடாக உயர்த்தப்படுகிறது. சிங்கப்பூரில் மனநலக் கழகம் அதன் 3வது மனநல ஆய்வை தொடங்கியுள்ளது. இந்த முறை மனநோயை பற்றி மட்டும் ஆராயாமல் முழுமையான மனநலத்தை ஆராய முயற்சி எடுக்கப்படுகிறது. இளம் வயதினரும் ஆய்வில் சேர்க்கப்படுவர். கோவிட் நோய் தொற்று காலத்திற்கு பிறகு மக்கள் மனநலத்தை மேலும் விரிவாக புரிந்து கொள்ள ஆய்வு உதவும் என்று கழகம் சொன்னது. முன்னைய ஆய்வுகள் மனநலக் கோளாறுகள் அதிகரித்துள்ளதாக காட்டுகின்றன. 2010 12 விழுக்காடாக இருந்தது. 2016 அது 13.9 விழுக்காடாக உயர்ந்தது. தேசிய அளவில் நடத்தப்படும் ஆய்வு மனநலம் தொடர்பான கொள்கைகளை உருவாக்க முக்கிய பங்காற்றி வருகிறது. பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபர்டினன் மார்கோஸ் ஜூனியர் ஆசிய நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். சிபுவில் நடைபெறும் ஆசியான் தலைவர்கள் உச்சநிலை மாநாட்டில் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள ஒற்றுமை அவசியம் என்று அவர் கூறினார். மத்திய கிழக்கு போரால் ஏற்படும் எரிசக்தி நெருக்கடிக்கு எதிராக உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவற்றின் ஒருங்கிணைப்பு வலுப்பெற்றிருக்கிறது என்று திரு மார்கோஸ் தெரிவித்தார். இந்த ஆண்டு பிலிப்பீன்ஸ் நடத்தும் 2 உச்சநிலை மாநாடுகளில் இது முதலாவது. பிலிப்பீன்ஸில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி காரணமாக நிகழ்ச்சியில் வழக்கமாக இடம்பெறும் பல நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளன. எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, மத்திய கிழக்கில் உள்ள ஆசியான் குடிமக்களின் பாதுகாப்பு ஆகிய விவகாரங்கள் மாநாட்டில் முக்கியமாக பேசப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் சொன்னார். அந்த போர்க்கப்பல்கள் தாக்குதலுக்கு இடையே பாதுகாப்பாக வெளியேறியதாக திரு டிரம்ப் கூறினார். கப்பல்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தாக்குதல் நடத்திய ஈரானியர்கள் கடுமையாக காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஈரானின் பல சிறிய படகுகள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக திரு டிரம்ப் கூறினார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே புதிய பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிடுகிறது. அடுத்த வாரம் வாஷிங்டனில் ஆலோசனை நடைபெறலாம். இதற்கிடையே சண்டை நிறுத்தம் நடப்பில் இருந்தும் இஸ்ரேல் ஹெஸ்போலாவுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்கிறது. அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 12 பேர் மாண்டனர். லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவது பற்றி ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம்பெறக்கூடும். இதுவரை லெபனானில் மட்டும் 1,700 மேற்பட்டோர் மாண்டனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் போப்லியோவும் வாஷிங்டனுக்கும் வத்திக்கனுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களது சந்திப்பின் போது மத்திய கிழக்கில் அமைதி முயற்சிகள், கியூபா, சமய சுதந்திரம் ஆகியவை குறித்து கலந்து பேசப்பட்டது. உரையாடல்கள் நட்பார்ந்த முறையில் பயனுள்ளதாக அமைந்தது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தது. ஈரான் போரை பற்றி போப் விமர்சித்ததை தொடர்ந்து திரு டிரம்புக்கும் அவருக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924294.
1: மலேசியாவுக்கு போறது ரொம்ப வசதியா இருக்கு. QR குறியீட்டை வருடுவதால நேரம் மிச்சமாகுது.
2: கூடிய சீக்கிரம் எல்லாமே தானியக்கமாக போகுது. அதிகாரிகள் சாவடிகள்ல இருக்க மாட்டாங்க. QR குறியீட்டை வருடி நம்ம முகத்தை காட்டுனாலே போதும்.
3: ICA-வின் நெக்ஸ்ட் செப்டர் கண்காட்சி குடிநுழைவு சோதனையில் தொழில்நுட்ப மாற்றங்கள், ICA-வின் பல்வேறு பள்ளிகள் பற்றி அறியுங்கள், பரிசுகளையும் வெல்லலாம். கண்காட்சி மே 8 பிற்பகல் 2 முதல் 8 வரை மரீனா பே சாண்ட்ஸ் எக்ஸ்போ அண்ட் கன்வென்ஷன் சென்டர் 3 மாடியில் நடைபெற உள்ளது.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP

0: மங்காத்தான் படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜா, ரஞ்சித், பிரேம் ஜி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானதை நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு முன்னால குட்டியா ஒரு வீடியோ கால் செஞ்சிருந்தோம். யாருக்கு?
1: பாப்பாஜி.
0: ஆமா, நீங்க எப்படி அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அதே போல நாங்களும் அவரை ரொம்ப மிஸ் பண்றோம். அதனால யாரும் அவருக்கு அழைத்திருந்தா நீங்க அழைத்தீங்களா?
1: ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு, எங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்களா பாப்பாஜி, ஒரு காணொலியை பதிவு செய்து இப்ப அதை வந்து சமூக வலைதளங்கள்.
0: ஜெயினேஷுடைய இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், காதலுடைய இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், அதே நேரத்துல என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்கலாம்.
1: ரொம்ப மிஸ் பண்ணீங்களா, இப்பவே பாருங்க.
0: சரி, சற்று முன்பு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம், அப்பாவுடைய காதல், அப்பாவுடைய பாசத்தை பத்தி பேசியிருந்தோம், அதற்கு வந்த சில குறைகளை பற்றி சொல்லியிருந்தோம், அதுக்கு நாதர் என்ன சொல்லிருக்காருன்னு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னால
1: சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ்க்கும் 33 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு.
2: சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.

0: சூறாவ படத்துல இருந்த ஹேமச்சந்திரா சாய்ந்தவி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது இப்ப உங்களுக்காக.
1: ஒலி 96 இந்தியா போக்குவரத்து நிலவரம்.
2: CRE நோக்கி செல்லும் BKE அங்கு மண்டாய் ரோடுக்கு பிறகு நான்காம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
0: அதே போல கெப்போ பைனியவை நோக்கி செல்லும் கம்பங்பாரூர் ரோடு, கம்பங்பாரூர் ரோட்டுக்கு பிறகு அங்கே AYக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்குது.

0: காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் JB-யில் மிக விரைவில் சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: We gonna blow the speakers, baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்.
8: ஏரோப்ளேன் பறக்கட்டு பரமேல.
1: செய்திகளுக்கு முன்பு ஒரு காணொலியை பத்தி பேசியிருந்தோம். அதாவது ஒரு ஜப்பான் நாட்டுல ஒரு தந்தை தன்னுடைய மகனை ரயில்ல கொஞ்சி குழாவுறத பார்த்து பொறாமப்பட்டு, இதெல்லாம் உங்க வீட்டிலே பண்ணுங்க, நீங்க வெளியிடத்துல பண்ணாதீங்க அப்படின்னு கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காங்க.
9: அவருடைய சொந்த பிள்ளைக்கு காட்டுறாரு, வேற பிள்ளைய பார்த்து அவர் அப்படி செய்யறாரு, அதுக்கு ஏன் நீங்க குறைப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சில இணையவாசிகளோட கருத்துக்களை பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்துச்சு. காதலர்
1: நேயர்களும் அங்க கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க.
10: Father is my favorite. He is the man of legend. அப்படிதான் பாத்துக்குவாரு. எங்கெல்லாம் போயிட்டாரு, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளிமா. ஃபாதர், உங்களை நீங்க சொல்றது உண்மைதான். வெளியில வந்து குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிறது போறதுலாம் நம்ம அடுத்தவங்க பிள்ளையா கொஞ்சலையே, நம்ம பிள்ளைய தானே கொஞ்சிரும்.
9: இப்பதான்
10: போய் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் பேசினா சரியில்லை. ஆலிமா காதர்,
9: தந்தையுடைய பாசம், அன்னையுடைய பாசம், இதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு காட்டுவோம், பாசமா அந்த காணொலிகளை பார்ப்போம், சந்தோஷமா பார்ப்போம். ஏன்னா அன்புக்கு உண்டோ அழைக்கும் தாள்,

0: விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்த ஏ ஆர் ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பான இது நேரத்தை சரி பார்த்து கொள்ளிங்க நேரம் சரியா
1: விண்ணை தாண்டி வந்தா நேரம் நிப்பாட்டிடும் நேரம் கிடையாது
0: அப்படியா காதர் உங்க வாயால இருந்து நேரத்தை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்
2: நேரம் சரியாக இப்பொழுது 12:31
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்
4: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா அதுவும் அனார்கலி சீரக சம்பா சொல்லுவா வேணும் சூப்பர் மனோ சூப்பர் சுவை அனார்கலியின் சீரக சம்பா அரிசி

0: இது உங்க ஆனது மாரம்பம். ஒரு பிரபலமான பழமொழி ஒண்ணு இருக்கு, ஐந்து பெற்றால்
1: அழகியும் ஆண்டி.
0: அழகியும் ஆண்டி, இந்த பழமொழி பிரபஞ்சத்திலே இல்லாத பழமொழி, காதர் உருவாகின பழமொழி, காதர் பழமொழின்னு மாத்திரலாம்.
1: ஐந்து பெற்றால் அரசனும்
0: ஆண்டி. ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி. இதை எதுக்கு சொல்வாங்கன்னா,
1: ஒரு குடும்பத்துல ஐந்து பெண்கள் பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க,
0: ஐந்து பெண்களை, ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றாங்கன்னா அவ்வளவுதான் ஆண்டி
1: ஆண்டி
0: அப்படின்னு சொல்வாங்க. ஆனா உண்மையிலேயே அது அது குறிக்கல, அதற்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, வேற ஒரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க.
1: ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி.
0: குறிக்கிறாங்க
1: ஐந்து பெற்றால் அப்படி பெறுறது.
0: உண்மையான பொருள் என்ன?

0: மலேசியாவுக்கு போறது ரொம்ப வசதியா இருக்கு. QR குறியீட்டை வருடுவதால நேரம் மிச்சமாகுது.
1: கூடிய சீக்கிரம் எல்லாமே தானியக்கமாக போகுது. அதிகாரிகள் சாவடிகள்ல இருக்க மாட்டாங்க. QR குறியீட்டை வருடி நம்ம முகத்தை காட்டுனாலே போதும்.
2: ICAவின் நெக்ஸ்ட் செப்டர் கண்காட்சி குடிநுழைவு சோதனையில் தொழில்நுட்ப மாற்றங்கள், ICAவின் பல்வேறு பணிகள் பற்றி அறியுங்கள், பரிசுகளையும் வெல்லலாம். கண்காட்சி May 8 பிற்பகல் 2 முதல் 8 வரை மெரினா பே சேண்ட்ஸ் எக்ஸ்போ அண்ட் கன்வென்ஷன் சென்டர் 3 மாடியில் நடைபெற உள்ளது.
1: உங்களுக்கு தையல் கலையில் ஆர்வம் இருக்கா அல்லது தையல் கலையில் மேலும் பயிற்சி பெற ஆசையா? அலிஷா தையல் பள்ளியில் சேருங்க. இந்திய பாரம்பரிய ஆடைகள், புடவை ரவிக்கை, பஞ்சாபி மற்றும் மலாய் உடைகள் போன்றவற்றை தைப்பதற்கு கற்று தராங்க. புதிய திறன், புதிய பாதை. பயிற்சி முடிந்த பிறகு சான்றிதழும் கொடுக்கறாங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இப்பவே அலிஷா தையல் பள்ளியில் பயிற்சி பெற அழைங்க. 9272787254.
3: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: நிபுணர்களை சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழிதான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: இது உங்க ஆனந்த மரபு.
6: என்னாச்சு? இப்பதான் நான் கத்துக்கிட்டேன், 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. இந்த பழமொழி இருக்குல்ல, 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி, அப்படி நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
5: பெரும்பான்மை அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. 5 பெண் பிள்ளைகளை அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ்.
6: உண்மையான அர்த்தம் என்னன்னா நம்ம நேர்களே சொல்லிட்டாங்க.
5: கேப்போமே.
7: ஹலோ, நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து 5 பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படிங்கறதுக்கான பொருள் விளக்கம் என்னன்னா, ஒரு முறையற்ற குடும்ப தலைவர், தன் ஆடம்பரமாக இருக்க மனைவி, பிள்ளைகள் பொறுப்பற்ற முறையில இருக்கவங்க பிள்ளைங்க, யாரும் அந்த குடும்பத்துல வந்து ஒரு சரியான முறையில இல்லாதவங்க, அதனால அந்த குடும்பம் அரசனா இருந்தாலும் அது ஆண்டி ஆயிரும். அதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டிங்கிறது அதுக்கான விளக்கம்.
5: ஆதரவற்றவரா ஆயிருவாங்க, ஏழையா ஆயிருவாங்க.
6: இந்த வரிசையில இந்த உறவுகள் மாறலாம். அதாவது ஆடம்பரமான தாயாவும் இருக்கலாம், பொறுப்பற்ற தந்தையா இருக்கலாம், ஒழுக்கமற்ற மனைவியா இருக்கலாம், துரோகம் செய்யும் உடன் பிறந்தோர், சொல் பேச்சு கேளாத பிள்ளைகள்.
5: ஆமா, சுத்தி சுத்தி அடிக்கிறதுக்கே பல பேரும் பல விதத்துல பல ரூபத்துல வரலாம்.
6: இல்ல, இது எல்லாத்தையும் சேர ஒரு நபரா கூட இருக்கலாம்.
5: அதாவது அந்த 5 ஆளு ஒரே நபர் சேரதா, 5 ஆளுக்கு சமம்.
6: ஆமா,
5: அப்படி பல பேர் நம்ம வாழ்க்கையில சுத்திட்டு இருக்காங்களே.
6: ஆமா,
5: ஆனா பரவாயில்ல, நல்ல வேலை ஆண்டி ஆகாம இருக்குமே.
6: காதலுடைய பழமொழிகள் ஒண்ணு இருக்கு,
5: சொல்லுங்க, எடுத்து விடுங்க.
6: ஹலீமா 5 பெற்றால் அஷ்ரப் ஆண்டி.
5: ஐயோ, இத நீங்க பிளெஸ்ஸிங்கா சொல்றீங்களா சாபமா சொல்றீங்களானே தெரியலையே. காதர் ஒரு ஒரு பிள்ளைக்கும் 1 மில்லியன் கொடுத்தா 5 பிள்ளைகள்
6: பெற்றலாம்.
5: அவங்க கொடுப்பாங்க, ஆனா 1 மில்லியன் ரிங்கி கொடுப்பாங்க நினைக்கிறேன்.

0: देखिए सखिए सही तालियन
1: उंगलिरप பாடல்களோ இடம் பெறும்
2: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை
1: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங் உங்கள் இன்னத்தில் நடைபெறும் திருப்பணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி.

இன்றைய அதிகாலையில் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது முதல் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய வணக்கம் தமிழொலியில் வளமை போல் இன்றும் முதலில் வருகின்றது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதல்ல விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன்சன் ஜோய்சன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழதியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக முகமது சிராஜ், உம்மு ஜலாமா, ரியாலுதீன் அத்தாயி குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக முகமது சிராஜ் உம்மு சலாமா ரியாலுதீன் அத்தாயி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இதனை தொடர வருவது சிவனார் புகழ் மாலையுடன் ராஜலட்சுமி குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் அல்வின் போல் இசாக் அஷினா குழுவினர் பாடியது. தொடரும் இஸ்லாமிய கீதமாக ஒலிக்கிறது முகமது அசான் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது அசான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலியுலிருப்பான வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் என திருமுருகன் புகழ் மாலையுடன் தியாகி பாடிய

திருமுருகன் புகழ் மாலியாக நீங்கள் கேட்டது தியாகிகிடே பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜான்சன் ஜோய்சன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் கிறிஸ்தவ கீதமாக ஜோன்சன் ஜோஷன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது கிருஷ்ண கானமாக வினயா கார்த்திக்ராஜன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது கிருஷ்ண கானமாக வினயா கார்த்திக் ராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் டிஆர்டி தமிழடியில் கேட்டுக்கொண்டிருந்த வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

சரியாக 8:02 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில்

0: நச்சிந்தனை நேரம். புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நச்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நச்சிந்தனைக்காக வந்திருக்க முதலாவது நேயர் இணைத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
1: காலை வணக்கம். கூமா ஜீமலிருந்து பூங்கியவர் ராஜா.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நாங்களும் நாமாய்க்கும் இன்றும் நாமாய் வாழ இறைவனை வேண்டிக்கொண்டு நச்சினை வழங்குகிறோம். கூமா, எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். வாழ்க்கையில் அதிகம் கவலைப்படாமல் இன்பம் துன்பம் வேதனை சோதனை மேடு பள்ளம் எல்லாமே வந்து போகும். வாழ்க்கையில் அவதானம் தேவை. காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக நம்மை படைத்த இறைவனை மனத்துயோடு வணங்கி வழிபட்டு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். முதலும் முடிவும் இறைவனிடத்தில் தான். முதுமையில் இறைவன் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்றால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் அருளும் ஆட்சியோடும் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழும் காலம் வரை இறைவனை குறை சொல்லாமல் வாழ வேண்டும். பிறரை குறை சொல்லாமலும் வாழ வேண்டும். முதலில் நம் தந்தை தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து இளமையிலிருந்து முதுமையை மட்டும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது 20 தான் எல்லாமே அடங்கியுள்ளது. ஒற்றுமை பொறுமை அமைதி அன்பு கலை கலாச்சாரத்தோடு வாழும் போது இறைவன் முழுமையாக வாழ வைப்பான், நலமாகவும் வாழ வைப்பான். பிற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் போது இறைவன் கைவிட மாட்டான். முதுமையில் வாழ்க்கை அனுபவம் இறை அனுபவம் சொல்லியாக வேண்டும். இளமை முதல் முதுமை வரை பட்ட வேதனைகள் சோதனைகள் சொல்லியும் ஆக வேண்டும். மக்கள் நலமாக வாழ்வதற்கு இளமையும் முதுமையிலும் நாங்கள் தானம் தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே முதுமையில் ஆகும்போது நம்மை காப்பாற்றும். வாழ்க்கை இப்படித்தான், நன்மையை செய்தாலும் நாங்கள் நினைத்த மாதிரி எதுவுமே நடக்காது. நம்மை படைத்த இறைவன் என்ன நினைக்கின்றானோ அதுதான் நடந்தே தீரும். நாங்கள் நன்மை தீமைகள் செய்தாலும் எப்படி வாழ்கின்றோம் என்பதை வைத்துத்தான் இறைவனும் வாழ வைப்பான் முதுமையிலும் என்பதை நாங்கள் உணர்ந்து இறைவனோ இறைவனுக்கு எல்லா திறமையும் எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றான். அதை முன்கொண்டு வர வேண்டும். பல உண்மைகள் சொல்ல வேண்டும். தாயும் தாரமும் மறுபுறவி அதை நினைத்து உணர்ந்து வாழவும் வேண்டும். வாழங்காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறை ஆசியுடன் நலமாக வாழலாம். இறை ஆசியுடன் வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நினைச்சோடு சந்திப்போம். நன்றி வணக்கம். கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: காலை வணக்கம். இங்கே மாயோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: அன்றை உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 89வது அதிகாரம் உட்பகை. நிழல் நீரும் இன்னாத இன்னா தவர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் சீவனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோல சுற்றத்தாரின் இயல்புகளும் துன்பம் தருமானால் தீயவனே ஆகும் தீயனவே ஆகும். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு. வாழைப்போல் வெளிப்பட்டு நிற்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் சுற்றத்தார் போல அன்பு காட்டி உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். உட்பகை அஞ்சித்த காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தேறும். உட்பகையாக ஆனாரை அஞ்சி தன்னை காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தளர்ச்சி வந்தபோது மட்கலத்தை மண்பாண்டத்தை அறுக்கும் கருவி போல அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். மனம்மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். உள்ளத்தில் திறந்தாத உட்பகை தோன்றினால் மன்னன் அதனை அப்போதே ஒழிக்க வேண்டும். இல்லையானால் அது சுற்றம் வசமாகாதபடி குற்றங்களை தடுத்து விடும். உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் இடம் பலவும் தரும். உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது மன்னனுக்கு இறக்கும் வகையான குற்றம் பலவற்றையும் தரும். ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் இஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. மன்னனுக்கு உட்பட்டவர் இடத்திலேயே பகைமை தோன்றினால் அந்த உட்பகையால் அவன் அழியாமல் இருத்தல் எப்போதும் அரிது. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பினது குடி முடி பொருந்தியிருப்பது போல புறத்து வேற்றுமை தெரியாமல் கூடினாராயினும் உட்பகை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தே பொருந்தியிருக்க மாட்டார். அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. உட்பகை உண்டாகிய குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேர்ந்து போகும். சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. மன்னனது உட்பகை எள்ளின் புலவை ஒத்த சிறுமை உடைத்தே ஆயினும் அவை பெருமையெல்லாம் அதனால் பிற்காலத்தில் கெட்டுவிடும். உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடம் கருள் பாம்போடு உடன் உறைந்து அற்று. மனம் பொருத்தம் இல்லாதவரோடு ஒருவன் வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்வதை போன்றது.

0: கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமர சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிட்டம் பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி திருச்சிட்டம்பலம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வைவரூடாக வணக்கம்.
1: இனிமையான கால வணக்கம் சோதரி. லண்டனில் நீக்க மாட்டேன் பாலன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி சோதரி. கலையத்தில் நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா? ராஜான் உட்பட எல்லோரும்.
0: ஆமா, எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி, இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி சோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த உயிர்த்தெழுந்த இயேசுராஜனுக்கு நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நான் இயேசுவின் நாமத்தை வாழ்த்திக்கொண்டு சௌகரி. புதிய ஏற்பாட்டில புனித லூக்காவின் சுவிசேஷம் 3 இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 7 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். டிபேரியு ராஜ்யபாரம் பண்ணின 15 வருஷத்திலே பொந்தியு பிலாத்து ஜூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கல்லேயாவுக்கு அதிபதியாயும் அவர் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகோனிக்கு நாட்டிற்கு அதிபதியாயும் பிசானியா நாற்பங்கு தேசமாகிய அபினேக்கு அதிபதியாகியும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செய்வ பண்ணுங்கள் என்றும் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் யோவான் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். யோவான் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி விடியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அலாதே என்று சொல்லி அணைத்தீரையா. நன்றி வணக்கம் சௌகரி ஹேமா.
0: நன்றி, நன்றி வணக்கம்.

0: தொடர்ந்து நச்சந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்கள். நலமா இருக்கிறீங்களா?
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நலந்தானே நீங்கள்? நலம்பாலை எல்லாம் அபிராமி என்னை பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் இல்லை சத்தியதாய் பகவான் தெய்வீகம் புதம் வெள்ளிக்கிழமை. நம் வாழ்வில் நாம் பலரை நேசிக்கலாம், போற்றலாம், ஆனால் நம் இதயத்தில் நிரந்தர இடத்தைப்பட உண்மையிலேயே தகுதியான அந்த ஒரு நபர் யார் என்பதை பகவான் இந்த அன்புடன் நமக்கு நினைவூட்டுகிறார். தாயின் மீதான பாசமும் தந்தையின் மீதான மரியாதையும் அவசியமானவை. ஆனால் பெற்றோரும் குருவும் நிலையற்றவர்கள், நண்பர்கள் கூட நிலையற்றவர்களே. கடவுள் ஒருவரே நிலையானவர், தவறாதவர். மேலும் இதயத்தில் கடவுளுக்கு மட்டுமே நிரந்தர இடம் இருக்க வேண்டும். மனித உடல் தெய்வீகத்தின் இருப்பிடமாக இருப்பதால் அது தனது புனிதத்தன்மையை பெறுகிறது. கீழே உடலை சேஸ்திரம், அதாவது புனித பூமி என்றும், அதில் உறையும் தெய்வீகரை என்றும் குறிப்பிடுகிறது. உடலின் புனிதத்தன்மையின் காரணமாக அது தெய்வீகத்தின் கருவியாக முறையாக பயன்படுத்த வேண்டும். மனிதன் கடவுள் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். கடவுள் அருளின்றி மனிதனுக்கு வாழ்வில் வாழ்க்கையோ மனிதனோ கிடைக்காது. உலக விவகாரங்கள் மிகவும் மூழ்கி மனித அமைதியின்றி இருக்கிறார்கள். அமைதியின் உன்னத வடிவமான கடவுளிடமிருந்து மட்டுமே அவர்களால் அமைதியை பெற முடியும். அவரே இல்லையற்ற அன்புக்கும் நிலையான அமைதிக்கும் இருப்பிடம். இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் கடவுள் என்பை பெற வேண்டும். இறைவனின் நாமத்தை உச்சரிக்க உனக்கு உதவும் உடலை அளித்த உன் தாய்க்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். உங்கள் இதயத்தின் ஆழங்களில் இறைவனின் மகிமையும் அவரது அவரின் குளிர்ச்சியான கதிர்களும் மங்கிவிடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பகவான் உரையில் கூறிக்கொண்டு மட்டுமே உங்களை சந்திக்கிறேன். உங்களை எம்முடைய நீதிக்கும் சன்மனாக்குனர் வணக்கம். வணக்கம்மா.
0: நன்றி. நன்றி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனி நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நச்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 15 திருவசனங்கள் 12 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து, அல்லது என் தல ஆயருக்கு நான் என் கீழ்ப்படிதலையும் வணக்கத்தையும் வாக்களிக்கிறேன் என்று திருமணம் மற்றும் அருட்பணி விலக்கு உயர்த்தப்படும் போது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும் வாக்குறுதி வரை நம் வாக்குறுதிகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள், விளம்பரங்களின் வாக்குறுதிகள், நிறுவனங்களின் வாக்குறுதிகள் என நம்மை வாக்குறுதிகள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சற்று வித்தியாசமான வாக்குறுதியாக இருக்கின்றது. எவ்வாறெனில், அன்பின் வழி மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் பரிசேயர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருந்தது. தங்களை படித்த மேதையாக காட்டிக்கொள்வதோடு அல்லாமல் மற்ற மனிதர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக கருதினார்கள். அந்த கண்ணோட்டம் தான் இயேசுவை பார்த்து கூட நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்ற கேள்வியை வைத்தது. மோசேயின் சட்டத்திட்டங்களை வாழ்வின் இரு கண்களாக வைத்துக் கொண்டு செயல்பட்டார்கள். ஆனால் எத்தகைய சூழலுக்காக மோசே அவ்வாறு கூறினார் என்பதை தங்கள் வாழ்வில் அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் அவர்களின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தடையாக இருந்தது. அதனை அறிந்துதான் சீடர்களை அன்பில் நிலைத்திருக்க அழைப்பது போன்று அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். அன்பால் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் தரும் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும் என்ற வாக்குறுதியை ஆணித்தரமாக கூறுகின்றார். நம் வாழ்வு எதன் மீது அமைக்கப்பட்டுள்ளது? அன்பின் மீதா, அல்லது பணத்தின் மீதா, நட்பின் மீதா என்று சிந்தித்துக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். அவர்களும் அன்பு அமைதி சமாதானம் என்ற அந்த இறைவனின் ஆசீரை பெற்று மகிழ்வாக மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ஹேமா, நன்றி, வணக்கம்.

0: அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பெர்சபா என அழைக்கப்பட்ட ஜூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாயிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அவர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலர்களுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஜூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசுவின் உறவு. இறை தந்தையும் இறை மகனும் கொண்டுள்ள அன்புறவுதான் உறவுகளின் உச்சக்கட்டம். இந்த சிகர உறவை இலக்காக கொண்டு இயேசு இத்தகைய உறவை தமக்கும் தம்மை நம்பி ஏற்கும் சீடர்களுக்கும் இடையில் கட்டமைக்கின்றார். இந்த சிகர அன்பு தியாகத்தின் உயரிய அளவை குறிக்கும். தம் ஒரே மகனையே தரும் இறை அன்பும் பிறருக்காக தம் உயிரையும் தரும் நிறை அன்பும் அன்பின் உரிய வெளிப்பாடுகள் ஆகும். இயேசு இந்த இரண்டு அன்பிலும் நிறைவாக வாழ்ந்து வெளிப்படுத்தியவர். எனவே அவர்கள் உரியவர்களை தாமே தேர்ந்தெடுத்து அவர்களை தமக்கு நெருங்கிய நண்பர்களாக்கி கொண்டு அவர்களிடையே இந்த அன்பின் பாடங்களை விதைக்கின்றார். செயல் நாமும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது நண்பர்கள் அவரது அன்பில் வேரூன்றி அவரது தியாக அன்பை அன்றாடம் வாழ்வாக்குவோம். இன்று நமது தியாகம். இன்று இயேசுவின் பெயரால் சில தியாகங்களும் செய்வோம். நன்றி வணக்கம். கேமா,
1: நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 8:26 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கங்க,
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. நலமா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: ஏகபாத திரிமூர்த்தி சிவபெருமான் தாம் படைத்த உலகம் தடைப்படாமல் இயங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களை இடைவிடாது நடத்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐந்து மூர்த்திகளை படைத்துள்ளார். இந்த மூர்த்திகளுக்கென்று தேவியர்களையும் தனித்தனி உலகத்தையும் படைத்து அளித்துள்ளார். ஐந்து மூர்த்திகளில் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய மூவரும் சிவபெருமானாகவே வணங்கப்படுகின்றனர். இதில் உருத்திரருக்கு செய்யப்படும் பூஜைகள் சிவபெருமானையே அடைகின்றன. உருத்திரன் எப்போதும் சிவனாரின் இதயத்திலே ஒடுங்கி இருப்பவர். ஆதலால் உருத்திரனுக்கு தனியே உருவம் அமைக்காமல் சிவபெருமானின் திருவுருவே ருத்ரனாக கருதி அவருடன் பிரம்மன் மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோரை சேர்த்து மும்மூர்த்திகளாக வழிபடுகிறோம். சிவபெருமான் தம் வலப்பாகத்திலிருந்து பிரம்மனையும் இடப்பாகத்திலிருந்து திருமாலையும் இதயத்தின் மத்தியிலிருந்து உருத்திரரையும் தோற்றுவித்தார். பிரம்மன் ஞான வாளையும் விஷ்ணு சக்கரத்தையும் உருத்திரர் திரிசூலத்தையும் பெற்றனர். மேலும் பிரம்மனுக்கு ஜபமாலையையும் விஷ்ணுவுக்கு சங்கையும் உருத்திரருக்கு கேடயத்தையும் அருளினர். பராசக்தி. பிரம்மனின் உலகம் சத்தியலோகம், விஷ்ணுவின் உலகம் வைகுண்டம், ருத்ரனின் உலகம் சுவீபவனம் எனப்படும். எனினும் சிவபெருமானே மூவரையும் படைத்த முதல்வனாகவும் அவர்களை இயக்குபவராகவும் தானே மும்மூர்த்தி மும்மூ

0: மூர்த்தியராகவும் திகழ்கிறார் என்கிறது சிவ மகாபுராணம். இந்த தகவல் திருவார திருமுறைகளிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் சீர்காழி தலத்தில் பாடிய திரு எழு கூற்றிருக்கை என்னும் சித்திர கவியில் இருவரோடு ஒருவனாகி நின்றானை என்றும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை என்று போற்றுகிறார். மூவரானார் மூவுலகம் ஏத்தும் முதல்வரானார் என்று திருநாவுக்கரசரும் பாடுகிறார். பிரளயகாலத்தில் கடல் பொங்கி எழும், பெருமழை பொழிந்து எங்கும் வெள்ளக்காடாக மாறும், உலகம் நீரில் மூழ்கி அழியும், இதுவே பிரளயகாலம் எனப்படும். இந்த பிரளயகாலத்தில் அனைத்து அண்டங்களும் நீரில் மூழ்கும். நீரை நெருப்பு எரிக்கும், அந்த நெருப்பு காற்றில் கலக்கும், காற்று விண்வெளியில் ஒடுங்கும். இந்த வேளையில் சிவபெருமானின் வலப்பாகத்தில் பிரம்மனும் இடப்பாகத்தில் திருமானும் இதயத்தில் ருத்திரனும் ஒடுங்குவர். இந்த நிலையில் சிவபெருமான் ஏகபாதராக ஒற்றை காலுடன் காட்சி அளிப்பர். இந்த திருவடிவமே ஏகபாத மூர்த்தி. இகம் பெரம் என்ற இரண்டு நிலைகளை சிவபெருமானின் திருவடிகள் குறிக்கின்றன. ஊழிக்காலம் முடிந்ததும் பெரம் ஒன்றே நிலை பெற்றிருக்கும். இதை உணர்த்தும் வகையில் ஒற்றை திருவடியுடன் விளங்குபவர் சிவபெருமான். மேலும் பிரளயகாலத்தில் அனைத்து உயிர்களும் சிவபெருமானிடம் சரணடைகின்றன. அவை அனைத்தும் தன் திருவடியில் லயம் அடைய வேண்டி ஏகபாத மூர்த்தியாக விளங்குகிறார் சிவபெருமான். இது ஒரு அற்புத திருவடிவமாகும். பின் வலக்கரத்தில் சூலம், இடக்கரத்தில் மழு, முன் வலக்கரத்தில் அபயம், இடக்கரத்தில் வரத முத்திரையுடன் திகழ்கிறார் ஏகபாத மூர்த்தி. புலித்தோல் உடுத்தி மணிகளாலான மாலையை அணிந்து ஜடையில் சந்திரன் மற்றும் கங்கையுடன் விளங்குகின்றார் இவர் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேமா,
1: நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நற்சிந்தைக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா,
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லாருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அர்ச்சனை அர்ச்சனை செய்வதற்கு முன்பு தட்டை நீட்டி தொட்டு கும்பிட சொல்வது ஏன் தெரியுமா? அர்ச்சனை என்றால் என்ன? அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என்று பொருள். கோயில் சென்று ஒருவர் தனது கோத்திரம் பெயர் நட்சத்திரத்தை கூறி சங்கல்பம் செய்து இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்கிறார்கள். ஒருவருக்கு இந்த இடத்தில் இந்த காலத்தில் இப்படி ஒரு வேண்டுதலை முன்னிட்டு இன்ன பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வதே சங்கல்பமாகும். இப்படியான சங்கல்பத்தின் பொருட்டே அர்ச்சனை தட்டை தொட்டும் கும்பிட சொல்வார்கள். அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம், அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டுவதற்காக இருக்கலாம், துன்பங்களை தாங்கும் மன உறுதி கேட்கலாம். கோயிலில் அர்ச்சனை செய்வது வீட்டில் பூஜை செய்வதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. அங்கிருக்கும் தெய்வம் மந்திர உச்சாரணங்களாலும் பூஜை வழிபாடுகளாலும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது. ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது காமிய பூஜை ஆகும். அதாவது நாம் ஒன்றை வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை கடவுளிடம் சமர்ப்பிப்பது காமிய பூஜை. சுவாமியின் பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. தாங்கள் தனியாக ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்யும். அதன் பொருட்டே ஆலயங்களில் அர்ச்சகர் பெருமக்களால் ஆகம முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அவர்கள் அனுதினமும் சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைகளை தொடங்குவார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சனை செய்ய விரும்பினால் தட்டில் உள்ள புஷ்பத்தையோ குங்குமத்தையோ அவர்களின் பெயர் நட்சத்திரத்தை கூறி தொடச் சொல்வது மரபு. இந்த செயல் ஒரு ஆத்ம தொடர்பை ஏற்படுத்தும் அற்புதமான செயல்பாடாக கருதப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வணக்கம். தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
3: பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
4: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன். பார்
5: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலையில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நேரம் சரியாக 8:35. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள்.
7: மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டேன்னா தெளிவாயிடுவில், ஒரு விஷயத்தை தெளிவு யாரும் படுத்தலைன்னா அப்படியே அதில் குழம்பின்னு இருப்பில், இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக யாராவது எடுத்து சொன்னா ஆஹா ஓ ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாயிடுவீங்க. இல்லைன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பில், யோசிச்சுட்டே இருப்பில், யோசிச்சுட்டே இருப்பில், இப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்றது மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மிஸ் கைடன்ஸ் கூட இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நான் கரெக்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் தப்புன்னு இன்னொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால் எது சரி எது தவறுன்னு நீங்களும் ஒரு சமயத்தில் யோசிச்சுக்கணும். எடுத்து சொன்னாலும் யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயில் பணியாற்றின்னு இருக்கவங்க, கோயிலில் தற்காராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்கள் உழைச்சி வேலை செய்கிறவாளுக்கு பணம் வரலையேன்னு வருத்தப்படுவேல் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நிறைய பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து மனதை திடப்படுத்தி கொண்டால் எல்லா காரியங்களும் வெற்றி, படிப்பில் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பிறருடைய உதவிகள் கிடைக்கும். சில பேர் கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்பாங்க, அதனால் மூலமாக ஒரு பிரயோஜனம் அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும். பிரிந்தவா ஒன்று சேருவா, பிறருடைய பேச்சை கேட்டுண்டு வீட்டில் இருக்கிறவாட்ட சண்டை போடப்படாது. இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு ரொம்ப நாள் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். வெற்றியலை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரும். சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இடுப்பு சம்பந்தமா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரோக்கியம் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. யூடியூப் பார்த்து, சோசியல் மீடியாவை பார்த்து, எல்லா விஷயங்களும் பார்த்து இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடலாம் அந்த மாத்திரை அப்படி பண்ணப்படாது. ஸ்கின்ல எல்லா மாத்திரையும் போடப்படாது. நீங்கள் கவனமாக எல்லா ஆயில்மெண்ட்டையும் போடப்படாது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவள் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் கடனுக்காக கடன் வாங்கப்படாது. வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையிலேருந்து தொழில் பண்ணான்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் இப்படி சொல்கிறா சார், நான் என்னதான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலன்னு நிறையா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நிறைய ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எழுத்தாப்பில் உட்காந்த வாட்டை பேசணும் கொஞ்சம் நேரம். அது உங்க சப்ஜெக்டே பேசாதீங்க, அவன் என்ன பேசுறான்னு கேட்டல்னா போதும். ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, திருப்தி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பிரச்சனைகளை பார்த்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக தோணாது. எப்பவும் இதை எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அப்படி டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். மாற்றங்கள் மன திருப்தியை கொடுக்கும். நிறையா விஷயங்களில் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும். புது நண்பர்களை சந்திப்பீங்க, புது வட்டாரங்களை சந்திப்பீங்க, புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும். அடா டா டா டா டா டா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இத்தனை பேர்த்த பார்க்காதவாழ இந்த தினத்தில் சந்தித்தேன், இவாள தான் நினச்சேன், இன்றைக்கி ஆண்டவனே காமிச்சு கொடுத்துட்டாலேன்னு சந்தோஷப்படுது. காலேஜ் சம்பந்தமாக, அதேமாதிரி ஹாஸ்டல் சம்பந்தமாக, இடமாற்றம் சம்பந்தமாக திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சமையல் வேலையில் இருக்கவங்க, கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டுருக்கோம், ஹோட்டலில் பணியாற்றின் இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் நினைச்சவங்களுக்கு பணவரவுகளும் வெற்றிகளும் கூடி வரும். சொந்த வீடு வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில நேரம் ஓவர் கான்பிடன்ஸ், அது உடம்புக்காக தம்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவனம் தேவை. ரெகுலரா பணம் வருமானு பார்த்துட்டு நீங்க லோன் போடுறதை யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துல மிதுன ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாகவும், வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன். ஒரு விஷயத்த இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க ஏதாவது கிண்டல் பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன இவ்வளோ கிண்டல் அடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அவங்கள சொல்லும்போது உங்களுக்கு தோணாது, அவங்களுக்கும் அழிச்சிருக்கோம்ல. ஆனால் யதார்த்தமாக பேசுவீங்க. யாரும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. 2.5 வருஷமாக கேட்டாச்சு, நீ என்ன போய் அட்வைஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. திருப்பி திருப்பி சொன்னால் கோவம் வரும். அது வீட்லேயே ஆகட்டும், வெளியிலேயே ஆகட்டும், எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் எப்படியோ ஜெயிச்சிருவனங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தப்பு பண்ணோம்னா இனி பண்ணப்படாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனிமேல் அப்படி பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசனை. இப்போல்லாம் தீர்வுக்கு நீங்கள் வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. முந்தையெல்லாம் தீர்வுக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தீர்வுக்கு வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மன உளைச்சல் மட்டும் ஆகாது, பிரயாணங்கள் வெற்றியை தரும். வியாபார பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்தில் மாறும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்ட பேசும்பொழுது அவள் ரசிக்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஒருவேளை நம்ம பாட்டுக்கு ஜோக்கை சொல்லிவிட்டு அவள் கிண்டல்னு நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். சிம்மராசி நேயர்களே, நல்லது நடக்கும். உடம்புல ஸ்கின் சம்பந்தமான உபாதம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். பண விஷயம் பேசுனீங்க வெற்றி, குடும்பத்தில் ஏதேனும் விஷயம் வெற்றி, சண்டை போட்டவா உங்கள்கிட்ட சமாதானமாக மாறிடுவாள். நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் எல்லாமே தெரியும். நமக்கும் கொஞ்சம் அழகு கூடிட்டோம், நம்ம மாறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அதே சமயத்தில் புதுசாக கம்ப்யூட்டர் செல்ஃபோன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது, செலவு தான் ஜாஸ்தி சார், வரவு விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, வரவேட்டினா செலவு பத்தின மாதிரி இருக்க அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சேமிப்பு மன திருப்தியை தரும். எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது, அதே சமயத்தில் ஏதேனும் டயர் சம்பந்தமாக வண்டி வாகன சம்பந்தமான விரயங்கள் செலவுகள் இருந்தால் அப்பப்போ மனசு கவலைப்படுவீர்கள். ஆனால் எல்லாமே நல்லது தான். பிகாஸ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறதா வீடு திரும்பறதுக்குன்ன வாய்ப்புகள், மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் மற்ற வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, என்றைக்குமே ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு இது இப்படி தான் அப்படி தான் முடிவெடுக்கப்படாது. ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கிறது நல்லது தான். குடும்பத்தில் இருக்கிறவாட்ட ஒரு சில காரியத்தை கொடுத்தோம், நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பிரித்து அந்த வேலையை கொடுத்தோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஹாப்பி, உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க. இத்தனை நாள் இது நான் நினச்சே பார்க்கல, பரவாயில்லையே இவ்வளோ திறமையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண்மணி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பாடுறாரு, கணவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே மனைவிக்கு இப்படி ஒரு குரல் இருக்கான ஆச்சரியம். என்னன்னு பார்க்கும்போது அந்த மனைவியுடைய திறமைகள், அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா தங்கச்சிகிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க ஏற்கனவே பாட்டு கிளாஸ்லாம் போயிருந்திருக்காங்க, அப்புறம் பாதியில் விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. ஜூஜோ, என் மனைவிக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கே, சே இதை நான் வந்து தெரிஞ்சுக்கவே கிடையாதே அப்படிங்கிற கவலைப்பட்டார். கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பல பேருக்கு கூட இருக்கிறவளுக்கு திறமை இருக்கும், அவகிட்ட விட்டு கொடுத்து பாருங்க, ஜெயிச்சு வந்துடுவாங்க. நான் தான் எல்லாம் பண்ண எல்லா காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் தவிர வேற பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களுக்குன்னு பிரித்து கொடுங்க. லாப நஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பயங்கரமாக யோசிச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறோம் தெரியுமான்னு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். சில பேர் அப்படியே சோகத்தில் உட்காந்துருப்பா அப்படின்னு உட்காந்துருப்பா, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா பல விஷயம் மனசில் ஓடிட்டு இருக்கும். அதாவது ஒன்று ரெண்டு சொல்கிறது என்ன, 2000 விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இருப்பாள். அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டல்னா கொஞ்சம் நேரத்தை அவளே வந்து பேசுவாங்க. அதனால் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. துளாராசி என்பர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்கம் வேண்டாம், விளையாட்டு வினையாகும், சில சமயோஜன யோசனை கை கொடுக்கும், உங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அமையும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேசுவீங்க, அதில் மன திருப்தி தரும். அதே போன்று பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க, வேண்டாம்னு சொல்கிறேன், அப்புறம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டுக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு புது பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணுச்சுன்னா ஒரு 4-5 நாள் கழித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபகரமாக வரும். இன்றைய தினத்தில் பேச்சு உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்கள் லாபம் உண்டு, சில விஷயங்கள் விரயம் உண்டு. லாபம் விரயம் ரெண்டுமே பார்த்தாச்சு, அதனால பெருசாக ஒன்றும் தோன்றது கிடையாது. ரொம்ப பிடித்தமானவை ஏதாவது ஒன்று டப்புன்னு சொல்லிட்டோன்னா மனசு சொடிக்கிற மாதிரி ஆகிடும். என்னை பார்த்து இப்படி என்ன என்ன என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டின உடனே எல்லாத்துக்கிட்டையும் போய் என்னை இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டான்னு இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், அவராவது ஒரு தடவை தான் திட்டினார், அவர் திட்டினார் நீ 1000 தடவை இப்படி சொல்லிட்டியப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டானா அது பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டுட்டு போங்க, அதை தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க, என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வராதிங்க. சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம், என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தீர்கள்னா வெற்றி கூடி வரக்கூடியதாக. வெளிநாடு வெளியூரில் வேலை செய்கிறவங்க, உங்களுடைய காலகட்டம் இந்த காலம் வரைக்கும் நான் இங்கே வேலை செய்யணும்னு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் இருக்காதிங்க. காய்நாடு திரும்பி வர்றது ரொம்பவுமே நல்லது. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேங்கிற எண்ணத்தை கூட நீ உங்களுடைய முதலீடான செயல்களை பயன்படுத்துங்க, வெற்றிகள் கூவி வரும், நிச்சயமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடியது ராகவேந்திரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு லாபங்கள் உண்டு, நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு. பல விஷயங்களில் யோசனை காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்னைக்கு தம்பி தங்கை அண்ணா அக்கா அவளுக்கு எதுனும் சில முக்கிய விஷயங்கள்ல எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியம் கைகூடும், நல்லவர்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். போன இடத்துலலாம் காரியம் வெற்றி ஆகும், அடாடாடா வாங்க வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துன்றேன்னு சொல்லுவா, என்ன இதுக்கு எதிர்பார்த்தா சந்தோஷம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கடன் சுமையில் மாட்டின்னு இருக்கோ அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு சில சமயோஜித யோசனை பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் ராமபிரான் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும், தந்தையின் மூலமான காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு எப்படி ஆரோக்கிய விஷயம் இருக்குமா நம்ம இருப்போமா அதெல்லாம் பற்றியெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக அப்படி இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவாக பேசாத சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசியல் சம்பந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நிறையா பேசுவீங்க. அதேமாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. புதுசான நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், பரவாயில்லையே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுப்பீங்க. அதே சமயத்தில் பழைய படங்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்குறது, பழைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பழைய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி அது சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்து கொண்டிருக்கும். மகராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, பண சம்பந்தமான விவகாரங்கள், கடன் சம்பந்தமான தொல்லை, தெரியாத இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். மகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மணிகண்ட ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, பாப்பா படாத பாடு படிச்சுடுத்து, இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. கும்பராசி என்பர்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுவேல் அதனுடைய பின் விளைவுகள் யோசிக்காமல் சொல்லிவிடுவேல். அதனால் அம்மா அப்பாட்ட திட்டாதீங்க, குழந்தைகள்கிட்ட திட்டாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். கட்டிடம் கட்டின்னு இருக்கிறவா, வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, டக்குன்னு நடக்கும், கவலைப்படும். இன்டீரியர் டெக்கரேட்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோ, வெற்றிகள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திப்பில் அவள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்துங்க, நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு டக்கு டக்குன்னு நல்ல சகுனங்கள் உங்களுக்கு சில விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லுவோ அதை எடுத்து அப்படியே கடைபிடிப்பில் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் தொழில் தொழில் தொழில், பணம் பணம் பணம், குடும்பம் குடும்ப குடும்பம், இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இந்த தினத்தில் ஒரு காரியம் பண்ணுறேன், அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவா, ஓகே இல்லை ஏண்டான்னு தொழில்நுட்பத்தில் அதை முயற்சி எடுக்காதீங்க. அதே சமயத்தில் யாராவது உங்ககிட்ட பேச வந்தால் அவாகிட்ட டயத்தை கொடுங்க, அவள் பேசுகிறத கொடுங்க, நீங்கள் எதை விஷயத்தையும் இன்றைக்கி தினத்தில் முயற்சி பண்ணாதீங்க. அதே சமயத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க, கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அதையும் கான்சன்ட்ரேட் பண்ண, எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறது நல்லது. அதே சமயத்தில் நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, கொஞ்ச நேரம் சில விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது எதை பகிர்ந்துக்கணும் எதை பகிர்ந்துக்கப்படாதுன்னு யோசிக்கிறது நல்லது. பிரயாணம் அறவே வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம், முடியாத காரியத்தை செயல்படுத்த வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி சிறப்பு, அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான்
1: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள்? இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்த தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாழ்த்தலாம், வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளினுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் உங்களுடைய உறவுகளை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் வாழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரூடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். அந்த வகையில் வைவரூடாக காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமா,
1: இன்றைய தினம் வதனா தயாளன் தம்பதிகளின் மருமகள் சரண்யா திருக்குமரன் மற்றும் ஜோயசரி அம்மாண்ட உதவியாளர் புஷ்பராணி ரவீந்திரன் இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள்.
0: புஷ்பவதியா
1: ராணி? ராணி,
0: புஷ்பராணி ரவீந்திரன்.
1: இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தயாளன் வதன்னா தம்பிகளுடைய மருமகள் தரண்யா, தரண்யா திருக்குமரன், அதோடு புஷ்பராணி ரவீந்திரன். இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக இவர்களை வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: நன்றி. இந்த பிறந்த நாளைக்கான மங்கள் மருமகள் சரண்யா, சரண்யா திருக்குமரனுக்கும் மற்றும் புஷ்பராணி ரவீந்திரன் ஜோசரி அம்மா உதவியாளர் அவர்கள் இதுவரைக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஜோசரி அம்மா, சரிங்க, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். காத்திருப்போர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு. மாவுக்கிலே ஜெர்மனியில இருந்து திருமதி சிவசுந்தர்லிங்கம். நன்றி, நன்றி. நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திருமதி சரண்யா திருக்குமரன் அவர்களுக்கும் திருமதி புஷ்பராணி ரவீந்திரன் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்றுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள், வாழ்த்துங்கள்.
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி தரணியா, திருமதி புஷ்பராணி இருவரும் இன்று போடன்றும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்ல இல்ல தெரசியலாக மஞ்சள் குங்குமம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க வந்து என் குடும்பஞ்சார்கள் அவர்களை வாழ்த்தி கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி, வணக்கம். கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம். ஆசாதி அரசாதைக்கிறேன்.
0: ஆமா, வாழ்த்துங்கள்.
5: நலமா இருக்கிறீங்களா கேமா?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
5: நீங்க நல்ல நல்லத்தோடு இருக்க நான் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் புஷ்பராணி ரவீந்திரன் அவர்களுக்கும் தரணியா திருக்குமரன் அவர்களுக்கும் இதுவரைக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என அவர்களை வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். வந்திருப்போர் வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். அன்பான ஹேமா, புஷ்பவதி சிவநாதன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துங்கள்.
6: என்ன பேர்? தரண்யா தானே? வேற பேர் சொல்லினா கவனமா சொல்ல ஒண்ணு மாதிரி குறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தரண்யா திருக்குமரன் அவர்களுக்கும் புஷ்பராணி ரவீந்திரனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் இருவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்டசரியம் சௌபாக்கியங்களோடு சிறோடு சிறப்போடு செல்வாக்காய் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்க வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அம்மா. நீங்கள் நல்லா இருங்கோ. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
7: காலை வணக்கம் கேம் அவர்களே.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: ராசாத்தி பாக்கி நான் நினைக்கிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரவீந்திரன் புஷ்பராணி அவர்களுக்கும், வதனாவின் அன்பு மருமகள் திருக்குமார் தரணியா அவர்களுக்கும் இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றென்றும் சந்தோஷமாக நூடொழி காலம் பாலவனோடு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைவாக வந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம், இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி தரணியா அவர்களுக்கும், திருமதி புஷ்பராணி அவர்களுக்கும்,
0: புஷ்பராணி
8: அவர்களுக்கும் எங்கள் குடும்ப சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நூலாம் பாலமன்று பார்த்துக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள். சரி, பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் திரு தயாளன் வதனா தம்பதிகளினுடைய மருமகள் தரண்யா திருக்குமரன், அதோடு ஜோஹிஸ்வரியம்மா அவர்களுடைய உறவான புஷ்பராணி ரவீந்திரன், இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று அவர்களை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி கொண்டு, அதோடு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை தற்போது 859 அதிகரித்திருக்கிறது. ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்காவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோலாம் அவர்களை வரவேற்கும் உத்தியூர்வ நிகழ்வு ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறு சீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார். நாட்டில் பேபால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகர் சபை உறுப்பினர் ஒருவரை அவதூறான முறையில் சபையில் இருந்து வெளியேறுமாறு பணித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் உடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு சமூக ஊடகங்கள் ஊடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சாதாரந்தன தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலி அமெரிக்க டாலர் நாணய தாளுடன் தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருவர் காலி டிக்சன் வீதி பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலி பிட்டிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோரங்கல பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியின் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள பெருவழி வயல் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சித்தாண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவரை நேற்றிரவு வயல் பகுதியில் வைத்து கைது செய்திருப்பதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது மேலும் 625 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையை சூழ உள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல்லை காரணமாக நாட்டின் தற்போதைய மழல்லமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெய்வளை தேசிய உயிரியல் பூங்காவில் கேசர மற்றும் கியாரா ஆகிய சிங்கையோடிக்கு கடந்த 2025 டிசம்பர் 24 பிறந்த 2 சிங்கக்குட்டிகளும் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டசபை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்கள் கூட்டத்தில் எந்த முடிவையும் எடுக்க முனாக்கானா ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி ரோடு கல்லறைமேடு அருகே தமிழக வெற்றி கழக செயற்குழு உறுப்பினர் சரண்யா மற்றும் வளர்மதி அகஸ்தியா ஆகியோர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கெடுகொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை அந்த இடத்திலிருந்து போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளார்கள்.
பனையூரில் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர்கள் சிலர் மாயமானதான தகவல் வெளியானது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. முதல்வராக விஜய் பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை எட்டும் வகையில் தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி அமைப்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழக கட்சி தங்களை அணுகியதாக தெரிவித்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்தார். ஆனாலும் இதுகுறித்து தாங்கள் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். எங்கள் முடிவு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் கையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரி தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்களுடன் நேற்றிரவு அந்த கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது வரும் நாட்களில் நல்ல செய்தி காத்திருப்பதாக அவர்களிடம் அவர் குறிப்பிட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜியை சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒற்ற வரியில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 800,000 மாணவ மாணவிகள் எழுதிய +2 பொது தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் 12 பொது தேர்வில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கோடை காலத்தில் கண் அழற்சி பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கண்ணல மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர்க்க கைபேசி ஏசி பயன்பாடுகளை கூடுமான வரை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. கோலாலம்பூரில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த இந்திய சுற்றுப்பயணியின் குடும்பத்தினர் மலேசிய அரசிடம் 8,24,000 ரிங்கிட் இழப்பீடு கோரியுள்ளார்கள். அது கிட்டத்தட்ட 1,58,000 அமெரிக்க டாலருக்கு சமமாகும். மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையொட்டிய காம்யோங் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கிராமவாசிகள் தப்பியோடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலி மருந்து விஷமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில மோசடி வழக்கு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் சண்டிகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தியுள்ளார்கள். சென்னையில் தங்கம் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் ஆபண தங்கம் 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியையும் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவுகளை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் வெய் பெங்கு லீ ஷாங்ஃபு ஆகிய இருவருக்கும் அந்த நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் முற்றியிருக்கிறது. அமெரிக்க கடற்படை போர் விமானம் ஒரு எண்ணெய் கப்பலை சுட்டு முடக்கியிருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வத்திக்கான் நகரத்தில் போப் 14 லியோவை சந்தித்து உரையாடியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வத்திக்கான் நகரம் மற்றும் இத்தாலி நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக நேற்று அங்கு சென்றடைந்திருக்கிறார். CNN செய்தி நிறுவனத்தை தொடங்கிய அமெரிக்க தொழிலதிபர் ரெட்டனர் 87 வயதில் காலமானார். நியூயோர்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதியொருவர் வெளியிட்டிருக்கிறார். ஹாங்காங்கில் வெடிபொருள் தயாரிக்க முயன்ற சந்தேகத்தில் 12 சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சொகுசு கப்பலில் ஏற்பட்ட கண்ட்ரா வைரஸ் பரவல் பெருந்தொற்றாக மாறுவதற்கு அபாயம் இல்லை என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்த இளம் பெண்களின் பழைய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகின்றன. அவை உட்புறங்களில் அணியப்படும் வாபகி என்ற பாரம்பரிய காலணிகளாகும். பிரான்சை சேர்ந்த பேராசிரியொருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறார். காரணம், அந்த விருதை அவரே உருவாக்கி தமக்கு தாமே கொடுத்துக் கொண்டது தொடர்பாக இந்த விசாரணை தொடர்கிறது. இந்தோனேஷியாவில் பயணிகள் பேருந்து எரிபொருள் லொறி மீது மோதியதில் 16 பேர் இறந்தார்கள், 4 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மகளிர் ஏ அணியுடன் ஒருநாள் மற்றும் 20-20 தொடர்களில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. இந்திய ஆடவர் ஏ அணி வருகின்ற செப்டம்பர் அக்டோபரில் ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் 2 4 நாள் டெஸ்ட்களிலும் 3 லீஸ்ட் ஏ ஆட்டங்களிலும் விளையாட இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் 2வது அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான பாரிஸ் செயின்ட்-ஜெர்மன் அணி பயர்ன் முன்ஷன் அணியை 6-5 என்ற கோல் கணக்கில் நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியிருக்கிறது. கிராப்லி மகளிர் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் அணி 10 பின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 376.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.91 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 320.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.34 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.18 ரூபாய், ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.21 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.21 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 234.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.20 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: BT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gradeke, BT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காலைப்பூந்தன்றல் காலைப்பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலைப்பூந்தன்றலுக்கு நித்தமும் அரசணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அரசணையோடு தொடர்கிறது காலைப்பூந்தன்றல். அந்த வகையில் காலைப்பூந்தன்றலை ஆரம்பித்து வைக்க வைவரூடாக காத்திருப்பவர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க. மூத்தி வில்லால இருந்து எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். காலநிலையும்
0: காலநிலையும் நல்லா இருக்கு.
1: இன்றைக்கு அப்படிதான் நல்ல வெயிலோட இருக்குது.
0: இங்க நல்ல வெயில் இல்ல, ஆனா வெளிச்சம் வந்திருக்கு.
1: இன்னைக்கு 5 மணிக்கே சூரிய பகவான் வந்துட்டாரு எங்களுக்கு. சரி,
0: என்ன பாடல்?
1: ஒரு கிராமத்துல குளத்துல இருந்து ரஞ்சிக்கு வயது போடுது, நான் படிக்க போறேன்னு நீங்க கேக்குறீங்க. என்னடா படிச்ச, என்னடா கிளிக்க கூட போறாண்டு. சரியா
0: படிக்கிறதுக்கு வயசு இல்ல, அது நீங்க
1: கிளிக்க போறாங்க.
0: கேட்க மாட்டோம். ஏன்டா படிக்கிறதுக்கு வயசு இல்ல? நீங்க எத்தனை வயசுல வேணும்னாலும் படிக்கலாம். மற்றது நீங்க படிச்சு கொண்டே இருக்கிறது வந்து உங்களை முன்னேற்றி கொண்டிருக்க உங்களுக்கு வயசு போயிட்டுன்ற எண்ணத்தையும் இல்லாம பண்ணும்.
1: பின்னேற கிளாஸுக்கு போனவா நல்ல ஒரு மனசியா பாருங்க, அப்படி போனோம். சரி, பாட்டை கேப்போம் எல்லாரும்.
0: நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி
1: நன்றி
0: வணக்கம். அவன் மூத்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்டிருப்பது ரேடி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்குதா சண்முகநாதன் அவர்கள்? அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். பாடல் காலை நேர பூங்குயில்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக. காலை நேர பூங்குயில் வந்து ஆண் குரல்லையும் இருக்கு, பெண் குரல்லையும் இருக்கு. நீங்க எந்த குரல்ல கேட்க போறீங்க?
1: பெண் குரல்ல.
0: சரி, ஏதோ ஒன்று சந்தோஷம் அப்படி மாறி இருக்கலாம். நான் உங்களுக்கு எதுக்கும் பெண் குரலை தாரன்
1: பாக்குறேன்னா.
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: சொல்லக்கூடாது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான்
0: கேட்ட பாடல் பச்சை கிளி முத்து தரும். ஆமா, இந்த பாடல்
1: உலகம் சுற்றும் வாலிபன்
0: படத்தில்.
1: ஆமா
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:35 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். ஆமா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: அதுக்கு குறை இல்ல.
0: நன்றி. நாட்கள் எங்கே நினைந்திருக்கிறீர்கள்?
1: நாட்டுக்கு போய் வந்ததானே. அப்ப கொஞ்சம் வந்து நிறைய வேலை இருக்கு வீட்டுல, அதெல்லாம் முடிச்சது பிரேசா வந்திருக்கு.
0: எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாட்டு கேக்குறீங்க.
1: சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரும்?
0: ஆமாம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: மற்ற எல்லாரும் நலமா இருக்க வேண்டி கொண்டு என்ன விசாரிச்ச வைக்கும். நன்றி.
0: நேரம்
1: இல்லாம இருக்கு. சொல்லங்கால நிக்கிறேன். இப்ப திருப்பி கேட்க இங்கதான் நிக்கிறேன். வருவேன். எல்லோருக்கும் நன்றி. சரி, இந்த சாங்க கேப்போமே. பிரியமான தோழி படத்துல இருந்து பெண்ணேனியும்
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், சூரிச்சில் இருந்து ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பிரியமான தோழி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. காலை பூந்தண்டலுக்காக ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, திருமதி தேவேந்திரம்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல்?
1: எனக்கு இன்றைக்கு சின்னஞ்சிறு வயதினிலே சித்திரம் பேசுதடி.
0: சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோணுதடி.
1: ஒரு சித்திரம்
0: தோன்றுதடி.
1: தோன்றுதடி
0: அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்க
1: கேட்டோம்.
0: ஆமாம், நல்ல பாடல் அது. திருமதி தேவேந்திரம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைப்பது காளி பூந்தண்டலோடு. காளி பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நேர்களையும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் கேட்கும் பாடல் உலகம் சுற்றும் பாலியல் திரைப்படத்துல அந்த தங்க தோணியிலேயே தவளும் பெண் நிலை.
0: முதலும் உலகம் சுற்றும் பாலியல் இருந்துதான் அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சேரம். சரி, மீண்டும் நாங்கள் அந்த படத்தில்
1: மீண்டும் மீண்டும் அந்த காலை பூந்தன்றல அரசே எடுத்து வரும் சூரிச் என்எஸ்
0: ஜுவல்லரி
1: டெக்ஸ்டைலுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு எல்லோருமாக இந்த பாடலுக்கு பொண்ணு எடுத்து விடுங்கள். தவளவும் தவழ்ந்து கேட்போம்.
0: நன்றி, நீங்கள் தவழுங்கள், உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி. ஆமாம், ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் உலகம் சுற்றும் பாலிவன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்தனலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை பொந்தனலுக்காக வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா, நான் மேரி
0: கதைக்கிறேன். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம். எப்பவுமே நலமாக இருக்க உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஆமாம், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். நீங்களும்
1: எல்லோரும் நலமாகவே இருக்க வேண்டும்.
0: என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: பாடல் வந்து இந்த பூமழை பொழுகிறது படத்துல இருந்து நதியா நதியா நைல் நதியா அந்த பாடல்.
0: ஆமா, அதுல நதியா தான் நடிச்சிருக்கிறா அந்த பாடல். சரி, நீங்க கேட்ட
1: சந்தோஷமான பாடலை கேட்போம் எல்லாரும்.
0: சரி, நீங்க கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், மீறி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பூமழை பொழிகிறது திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காளி பூந்தண்டலோடு. அந்த வகையில் இந்த காளி பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் பேசுறேன்.
0: ஆமாம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்கள் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: ஒளிக்கிறது.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை வழங்குகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். இரண்டாவது பெரிய மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 259 உயர்வடைந்துள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோலாம் அவர்கள் வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் என நம்புகிறேன் என எதிர்க்கட்சி உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பேவால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு சமூக ஊடகங்களூடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ராஜாங்கனே சந்தாரதன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி அமெரிக்க டாலர் நாணயங்களுடன் தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருவர் காலி டிக்சன் வீதியின் பகுதியில் போலீசானால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியின் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவிகள் படுகாயமடைந்துள்ளனர். கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள பெருவெளி வயல் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சித்தாண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவரை நேற்று இரவு வயல் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தற்போதைய மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தேகவலை தேசிய உயிரியல் பூங்காவில் ஹேசர மற்றும் கியாரா ஆகிய சிங்க ஜோடிகளுக்கு கடந்த 2025 டிசம்பர் 24 பிறந்த 2 சிங்கக்குட்டிகளும் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடரும் இந்திய செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 MLAக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் பிரதான எதிரிகளாக இருக்கும் நிலையில் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, எனினும் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக MP கனிமொழி கூறியிருக்கிறார். தமிழக தேர்தல் முடிவு மக்களின் தீர்ப்பு, ஜனநாயகத்தின் மக்களின் தீர்ப்பு என்பது முக்கியமான விடயம் என்றும் அதனை நாம் மதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் திருச்சிரோடு கல்லறைமேடு அருகே தமிழக வெற்றிக் கழக செயற்குழு உறுப்பினர் சரண்யா மற்றும் வளர்மதி அகஸ்தியா ஆகியோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கெடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை அந்த இடத்திலிருந்து போலீசார் அப்புறப்படுத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக MLAக்களுடன் நேற்று இரவு அந்த கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது வரும் நாட்களில் நல்ல செய்தி காத்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை கலைத்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒட்டிவரையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டார். இந்த தேர்தல் முடிவு மக்கள் தீர்ப்பல்ல என்றும் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதியால் தோற்கெடுக்கப்பட்டதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார்.
கோடை காலத்தில் கண் அலர்ச்சி பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கண்ணல மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை தவிர்க்க கைபேசி ஏசி பயன்பாடுகளை கூடுமானவரை குறைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என ஹைகோர்ட் மதுரை கிளை கூறியுள்ளது. மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையொட்டிய காம்பியோங் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கிராமவாசிகள் தப்பியோடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பெண் உட்பட இரண்டு பேரை தீவிரவாதிகள் கடத்திச் சென்றுள்ளனர். நில மோசடி வழக்கு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள். மொஹாலி மற்றும் சண்டிகரில் சுமார் 12 இடங்களில் அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறை சோதனையின் போது மொஹாலியின் காரார் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகளால் நிரப்பப்பட்ட இரண்டு பைகள் குடியிருப்பிலிருந்து வெளியே வீசப்பட்டு கிடந்துள்ளது. முப்பத்தி ஒரு நாட்களில் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது. சென்னையில் தாங்கும் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,150 ஒரு சவரன் 1,13,200 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடரும் உலக செய்திகள். உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சீனாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் விஜ் ஃபெங்கே, லீ சாங்கோ ஆகிய இருவருக்கும் அந்த நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. உலகிலே முதன் முதலாக எந்த ராணுவ வீரர்களும் இல்லாமல் பகைவர்களின் நிலையே உக்ரைனிலேயே உருவாக்கப்பட்ட ரோபோ பெட்டி முறைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக பல பிரதேசங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைனின் அதிபர் கூறியுள்ளார். அமெரிக்க கடற்படை போர் விமானம் ஒன்று எண்ணெய் கப்பலை சுட்டு முடக்கியிருக்கிறது. ஈரான் துறைமுக முட்டுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வத்திகான் நகரத்தில் போப் 14 லியோவை சந்தித்து உரையாடியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வத்திகான் நகரம் மற்றும் இத்தாலி நாட்டுக்கு அரசுமுறை பயணம் நேற்று சென்றிருந்தார். சிஎன்என் செய்தி நிறுவனத்தை தொடக்கிய அமெரிக்க தொழிலதிபர் டெட் ரோனர் 87 வயதில் காலமானார். நியூயார்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதி ஒருவர் வெளியிட்டுள்ளார். ஜப்பானின் பள்ளிப்படிப்பை முடித்த இளம் பெண்களின் பழைய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகிறது. அவை உட்புறங்களில் அணியப்படும் உபாபகி எனும் பாரம்பரிய காலணிகளாகும். பிரான்சை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறார். காரணம், அந்த விருதை அவரே உருவாக்கி தமக்கு தாமே கொடுத்துக் கொண்டுள்ளார். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் ஏ அணியுடன் ஒரு நாள் மற்றும் 2020 தொடரில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது. இந்திய கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் ஜாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கிரவுண்ட்லி மகளிர் சூப்பர் லீக் காட்பந்து போட்டியில் மான்செஸ்டர் அணி 10 பின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள். அனுசனி வழங்குகின்றார்கள் உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilali.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 376.45 இந்திய பெறுமதியில் 110.91 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 320.73 இந்திய பெறுமதியில் 94
50% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.34% இந்திய பெறுமதியில் 121.18% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.21% இந்திய பெறுமதியில் 128.21% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 234.87% இந்திய பெறுமதியில் 69.20% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளி அமைந்திருக்கும், வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும், வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lakam Cyberontre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:18. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. வெள்ளிமலர் வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றைய வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: இருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசிறி சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா.
1: ஹலோ. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நலமாக இருக்கின்றோம். அனைவரும் நலம். உங்கள் ஊடக உறவுகள்
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள், நன்றி.
1: நாங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆசிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து நேரடியாக அணைவோம் இல்லையா?
0: ஆமா.

தெய்வங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு பொது சிந்தனையாக நாம் இதை எடுத்துக்கொண்டால், நம்மை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நமக்கென்று வரக்கூடிய முக்கியமான இந்த குண இயல்புகள், நாம் படிப்பு அறிவினூடாக பகுத்தறிவை வகுத்து வாழ்ந்துகின்ற வேளை, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அனைத்தும், அதாவது அரசிலிருந்து ஆன்மீகம் வரை அதற்குள் வருகின்ற அனைத்து பகுதிகளிலும் ஆசை என்ற ஒரு மோசமான ஒரு காரியம்தான் நம்மை இந்த ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிலையற்ற ஒரு நல்ல நோக்கற்ற வாழ்வியலுக்கு தள்ளுகின்றது என்பதை உணர்கின்றோம். ஆசை என்பது மோகம், ஆசை என்பது பலதரப்பட்ட விஷயமான ஆசைகள். இந்த ஆசைகளின் வாயிலாக நமக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஆசையை முற்றும் திறந்து அவர்கள் தனது ஆன்மீக ஊற்றிலே, ஆன்மீகத்தின் பலத்திலே, ஆன்மீகத்தின் நல்ல சிந்தனையோடு இறை உணர்வோடு வெளிப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி நல்ல நோக்கோடு வாழ்ந்து உதாரண புருஷர்களாக இன்றும் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் எமது இந்து சமயம் மட்டுமல்ல, அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய பெரியார்கள், ஞானிகள், ரிஷிகள், மகாரிஷிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பெரிய பெரிய மகான்கள், அறிஞர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் இந்த மனித இயல்பிலே, மனித வாழ்விலே இந்த பகுத்தறிவின் வரையறையற்ற அந்த சட்ட விதிக்கோப்போடு ஆசைகளை களைந்தவர்கள், ஆசைகளை மதிக்காதவர்கள், ஆசைகளை முற்றும் திறந்தவர்கள் தான் எம்மோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசை என்பது பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளன. விருப்பம், நமக்கு பிடித்தது, பிடிப்பம், ஆசையின் ஏகப்பட்ட அந்த உணர்வுகளின் வாயிலாகத்தான் ஏகப்பட்ட குற்றவியல்களை நாம் சம்பாதிக்கின்றது, மனிதர்கள் சேர்க்கின்றது. இந்த ஆசைகள்தான் ஆசை அறத்தோடு வருகின்ற உயிரெழுத்தின் இரண்டாவது எழுத்திலே வருகின்ற ஆசையின் கொடூரங்களிலே தான் இன்று அரசியல் ஆசனங்களிலிருந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிலையான நிர்வகங்கள் கூடி மூழ்கடுக்கு மூழ்கி ஆசையின் வரம்பின் உச்சக்கட்டத்திலேதான் இன்று இந்த பெரும் பெரும் அழிவுகள், பெரும் பெரும் நோய்கள், தீராத வியாதிகள், கொடிய கிருமிகள் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றன என்றால், நாம் அதை நிச்சயமாக கட்டாயமாக நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த ஆசை என்பது வாழ்க்கையிலே நமக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்திவாரம். ஆசையிலும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆசையின் நிமித்தமாக ஆசனத்தில் பதவியில் மோகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஆடம்பரத்தின் நோக்கமாக, மற்றவர்களோடு நாம் மிதவாதிகளாக கூடுதலாக வாழ வேண்டும் என்ற முதலாளித்துவ பெரிய ஆசையின் நிமித்தமாக, இப்படியாக இந்த ஆசை சராசரி மனிதனை ஆசை இழுத்து மழுங்கடித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றார். உதாரணமாக நாங்கள் தொலைக்காட்சிகளிலோ, வானொலிகளிலோ, புஸ்தகங்களிலோ, மேடை பேச்சுகளிலோ ஒரு ஆசை, ஒளிவாங்கி எனக்கு இருக்க வேண்டும், ஒளிவாங்கியில் நான் கதைக்க வேண்டும், ஒளிவாங்கியில் எனது சொல் வர வேண்டும், எனது முகம் பெற வேண்டும் பதிவு நாடாவில், தொலைக்காட்சியில் நான் தெரிய வேண்டும் என்றெல்லாம் நம்மை பீடித்திருக்கக்கூடிய ஒரு ஆசை. பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே, பலதரப்பட்ட விளையாட்டுகளிலே, பலதரப்பட்ட தொழில்களிலே, பலதரப்பட்ட கொள்முதலிலே, பலதரப்பட்ட வியாபாரங்களுக்குள்ளே ஆசை என்ற ஒரு மோசம் நம்மை மோசமாக்குகின்றது. இந்த ஆசை நமக்கு ஒரு தவறான வழியில் செல்வதற்கு நோக்கை கொண்டு நிற்கின்றது. ஆசை என்பது நம்மோடு பிறந்தது, அது ஆணவன் கண்ணம்மாயின் வாயிலாக திரிவடைந்து வருகின்றது, நம்மை அறியாத உணர்வாக மனதிலே எழுகின்றது,
நாம் எவ்வளவு கட்டுக்கோப்பாக நம்மை வளர்ந்தாலும் நமக்கு கற்பனையிலே ஆசைகள் தோன்றுகின்றன.

0: அந்த கற்பனை ஆசைகளை நாம் வென்று போராடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது அத்துமீறி வரம்பு மீறி அந்த உணர்வுகளை கட்டுக்கோப்பைக்குள் கொண்டிருக்க முடியாதவர்கள் தான் குற்றவியல்களை மேற்கொள்கின்றார்கள். பெண் ஆசை, மண் ஆசை, இப்படியாக பொன் ஆசை, இவையெல்லாம் தான் என்று பலதரப்பட்ட கிரிமினல் குற்றவியல்களுக்குள்ளே தள்ளி விடுகின்றது, கொடூரங்களை வரவழைக்கின்றது. அரசியலிலே பெரிய பெரிய பெரிய சண்டைகளை நாட்டாசை, பொருளாதார ஆசை, ஆள வேண்டிய ஆசை, வல்லரசுகளின் சர்வாதிகார ஆசைகளால் தான் கோடிக்கணக்கான சொத்துகளும் அழிந்து ஏகப்பட்ட உயிர்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. இவை எல்லாத்தையும் நாங்கள் சுற்றுவட்டமாக மொத்தமாக பார்க்கின்ற பொழுது மனதின் கண்ணில் இருக்கின்ற ஆசைகள் வடிவங்களை முற்றுந்திறந்த முனிகளாக முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாம் நடப்பதற்கு இன்றைய தினம் நல்ல சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெள்ளிமலர் நிகழ்ச்சியினூடாக நாம் தருகின்ற இந்த நல்ல சிந்தனையிலே நாம் ஆசைகளை தவிர்க்க வேண்டும், ஆசைகளை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், கற்பனைகளில் வருகின்ற ஆசைகளை செயல்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது, கற்பனையிலே வருகின்ற ஆசைகளை பொருளாதாரத்தின் வளத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி நல்ல முறையிலே அதை அனுபவிக்க எத்தனிக்க வேண்டும். இவைதான் இன்றைய சிந்தனையின் பிரதிவாக்கமான ஒரு நல்ல வடிவங்கள். ஆசை என்ற ஒரு நோக்கத்தை நாம் கடவுள் கொடுத்த அந்த அளவோடு, கடவுள் தந்த செல்வத்தின் கணக்கோடு, ஆண்டவன் நமக்கு கொடுத்த இயற்கையின் அளவோடு, ஆண்டவன் நமக்கு கொடுத்த இயற்கையின் கணக்கோடு, அறிவோடு, அன்போடு, பண்போடு நாம் கற்றமோ கற்காம விட்டமோ அந்த கணக்குடன், உலக அனுபவ அறிவின் அறிவியலோடு, அறிந்த கல்வியின் அளவோடு வாழ கற்றுக்கொண்டால், வாழ பழகிக்கொண்டால் நமக்கு கற்பனா ஆசைகளாக வருகின்ற மேலதிகமான ஆசைகளை நாம் வீசி அறிந்து நல்ல ஆசைகளை மனதிலே எடுத்து ஆன்மீகத்தோடு பொது தொண்டுகளிலே உதவி செய்து வாழ பழகிக்கொண்டால் நமக்கு ஆன்ம ஈடேற்றம், ஆத்மீக திருப்தி, நல்ல மோட்ச பேரின்பம், நிம்மதியான வாழ்வு, சாந்தி, அமைதி, நல்லோர்கள் என்ற ஒரு நல்ல பெயர் எல்லாம் நமக்கு நம்மையே நாடி வரும் என்று சொல்லி இன்றைய நல்ல சிந்தனையிலே உங்கள் முன் வைக்கின்றேன். அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் நேயர்களே, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அறிவின் ஆசை வடிவங்களை நல்ல ஆசை வடிவங்களாக பேராசை கொள்ளாமல், ஆசைகளின் கணக்கு கேட்ட மாதிரி நமது ஆசைகள் நாம் பெற்ற இன்பம் வையகம் பெறக்கூடிய வகையிலே முன்னோர்கள் ஞானிகளின் வழி மார்க்கமாக நாம் அதை செயல்படுத்த கற்றுக்கொண்டால், நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாமும் முன்னோர்கள் மாதிரி நோய் நொடியற்ற வாழ்வு, பலமோடு வாழக்கூடிய வாழ்வு, நிம்மதி, சாந்தி, அமைதி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் ஆசையின் உச்சக்கட்டத்திற்கு நாம் செல்லாமல் ஆசையின் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லையோடு நின்று வாழ பழக வேண்டும், ஆசைகளை நாம் நல்ல முறையிலே உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய அறிவிப்பாளர் அன்புக்குரிய திருமதி கேமா அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்து அடுத்த சுக்கிரவாரத்திலே இந்த ஆன்மீகத்தின் நல்ல சிந்தனைகளோடு சந்திக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சுதனையா நன்றி நேர்களே, நன்றி கேமா அவர்களே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், ஸ்ரீ காமாட்சி அம்மனாலே பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ளும். வணக்கம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: ஐயா, நன்றிய கூறிக்கொண்டு நான் தஞ்சாவூரானம் தருகிறேன்.
1: ஆமா, இணைந்து கொள்ளுங்கள்.
2: திருச்சிட்டம்பலம் அடியானை அந்தனர்வம் சிந்தையானை அரு

0: திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரோடாக காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, நான் லேண்டோ மனோ.
1: ஆமா, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் கேமா.

பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே. சச்சிதானந்த சற்குருவாகிய நிமலம் புவி தந்தையான

மேலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திடுக்கி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே பாடுதலும்.

அறம் கூப்புதலும் நமதென்னம் வினை ஓடுதலும் பகை ஓங்குதலும் இனிட்டிண்ணம் அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் மச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தான் மனதினிலே அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே

0: நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஜெயமலையிலிருந்து புங்கியவர் ராஜா.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: நாங்கள் நம்மாய் இருக்கிறோம், நீங்கள் நம்மாய் வாழ வேண்டிக் கொண்டு சிரமத்தை பாராமல் நல்ல நச்சினை வழங்கிய சுதன் சர்மா ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடுறோம். உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே, உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே, என் உள்ளத்தில் எழுகின்ற

0: நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ, நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே ஆனந்தமே. இந்த கருப்பையில் உருவாக முன்னாலே நீதானே என்னை நினைத்தாய். என் பெயரை உன் கையில் அழியாத நினைவாக நீதானே பொறித்து வைத்தாய். என்னை விட்டு விலகுவதுமில்லை முருகா, உன் எண்ணிக்கை விடுவதுமில்லை. கண்ணிமையாக சிறகாக அனைத்தென்னை காத்திடும் முருகா. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே, என்னுள்ளத்தில் எழுகின்ற இறை முருகனே. நினைவாக உயிராகியே, என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ, நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. சுமையாக மனம் சோர்ந்து அழுகின்ற நாளெல்லாம் ஆறுதல் உன் வார்த்தைகள். இமை காக்கும் விழி போல இணை சூழ்ந்து நிசங்காக்கும் என் வாழ்க்கை நிறைவுகளே. பயணத்தின் பாதைகள் நாம் பயன்கொண்ட வேளையிலும் வழி துணையாக நீ வந்தாய். மருந்தாக நீ வந்தாய் முருகா. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே, என்னுள்ளத்தில் எழுகின்ற இறை முருகனே. நினைவாகி உறவாகி உயிராகி, என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ, நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமே முருகா, ஆனந்தமே. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: வெள்ளிமலரோடு

மனக்கதவம் திறந்த பரம்பொருளே, இரு கதவும் திறக்க வரமருளே. மனக்கதவம் திறந்த பரம்பொருளே, இரு கதவும் திற

திருமாய் ஆடும் திருவடி கோலம் அறிந்திட அரணே தாழ்த்திறவாய் அன்னையின் மார்பினை பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திறவாய் அருள்நெறி தெளிவுற திருமுறை புகழ் பெற அன்பே தாழ்த்திறவாய் ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டேன் ஒளியே

0: நன்றி
1: வணக்கம். நேரம் சரியாக 10:53 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: இணைந்து கொள்ளுங்கள்.

சிவகங்கை குளத்தருகே சித்தூர்கை சிறு திருப்பா.

0: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு. நன்றி
0: நன்றி அம்மா, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளிமலரோடு. வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, நான் யுவர் சிக்னராஜா கலக்கிறேன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி, உங்களுக்கு வணக்கம் கூறி நச்சிந்திரந்த ஐயாவுக்கும் நன்றிகளை மக்களும் கூறிக்கொண்டு நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி. கைத்தலை நீரை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய கரி மோகன்.

0: வரும் துடிக்கணும் கயிறாறு தோள்கள் போற்றி தாங்கி மாவடி வைக்கும் செவன் மலரடி போற்றி என்னான் சேவனும் மயிலும் போற்றி திருக்கவே போற்றி போற்றி திருச்சி நம்மள நன்றி வணக்கம் கேமா
1: நன்றி நன்றி வணக்கம் ஆமா வள்ளி மலரோடு இணைந்திருக்க நிகழ் வள்ளி மலரை நிறைவு செய்வதற்காக வந்திருப்போர் வணக்கம் நலமாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் நலமாக இருப்பீர்கள்
2: நன்றி காலை வணக்கங்கள் வள்ளிமலர் ஓலை நலம்பால எல்லாம் டென்மார்க் பிராந்த அபிராமியின் பாதங்களை பற்றி கொண்டு இந்த வள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே தந்திருந்தேன் கற்காரங்களுக்காக சுவாமி விவேகானந்தருக்கு நோய் வந்தது இதனால் அவர் சிறு வயதில் பிறந்தது ஏன் ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி அளவிட முடியாது பொதுவாக ராஜயோகம் பயில்பவர்கள் தனிமையில் அமைதியான வாழ்க்கையை நாடி சென்று விடுவார்கள் ஆகவே அவர்களுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு உடல் நலன் பாதிக்கப்பட்டால் அதை சரி செய்யவும் வராது முடியும் பக்தி யோகத்தில் செல்லும் ஒருவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அது இறைவன் அந்த பரிசு வந்து நினைத்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் அதை நீக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் ஞான யோகத்தில் செல்பவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் உடல் என்பது பொய் தோற்றம் என்பதால் அதற்கு முக்கியம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் கர்மயோகத்தில் செல்லும் ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் தன்னுடைய முன்வினை பயன்களால் தான் இவ்வாறு நடக்கிறது அவைகளை அனுபவிப்பதன் மூலம் பாவங்கள் போகும் என்று நினைப்பார்கள் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள் மருத்துவரிடம் பார்க்க கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம் நாம் இங்கே விவரிப்பது மருத்துவரிடம் காண்பித்த பிறகும் நோய் தீராமல் தொடர்ந்து வரும் அதை பற்றி அதாவது தீராத நோய்கள் பற்றி சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் பிச்சை ஏற்று வாழும் நாட்களில் சரியான உணவு கிடைக்கவில்லை அந்த காலத்தில் பட்டினியால் 15 லட்சம் பேர் உயிரிழப்பது சர்வசாதாரணமாக இந்தியாவில் நிகழ்ந்தது எனவே பிச்சைக்காரர்களுக்கு உணவு கிடைப்பது கடினம் அவ்வாறு உணவு கிடைத்தாலும் கெட்டுப்போன மற்றவர்கள் உண்ண முடியாத உணவுகளே கிடைத்தன சுவாமி விவேகானந்தர் 14 நாட்கள் உணவில்லாமல் பட்டினியில் வாழ்ந்தார் இதனால் பல முறை அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது சில சமயங்களில் மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்துள்ளார் பின்பு அவர் வெளிநாடுகளில் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்யும் போது தேவையான உணவு கிடைத்தது ஆனால் பெரும்பாலும் மாமிச உணவுகளை கிடைத்தன சுவாமி விவேகானந்தர் போன்ற உயர்ந்த ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு மாமிச உணவு என்பது விஷம் போன்றது ஆனால் அமெரிக்காவில் தற்போது கிடைப்பது போல காய்கறி உணவு அந்த நாட்களில் கிடைக்கவில்லை அந்த காலத்தில் அனைவருமே மாமிசம் உண்பவர்களாக இருந்தார்கள் சுவாமிஜி பெரும்பாலும் அவர்களின் வீட்டில் விருந்தாளியாக இருந்தார் அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டு வந்தார் சில நாட்களில் அவராகவே காய்கறி உணவு சமைத்து கொண்டிருக்கிறார் என்று குறிக்கொண்டு மன தொடர்ச்சி மறு வள்ளிக்கிழமை வருகிறது என்று குறிக்கொண்டு மற்றொரு வள்ளிமலை சந்திக்கிறேன் உங்களை என்பதை நேசிக்கும் சண்மாலாக்கணபுரம் வணக்க நிலையிலே வணக்கமா
1: நன்றி நன்றி வணக்கம் நேரம் சரியாக 11:02 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நற்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து சிறப்பித்த நேர்கள் செய்யமடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, கிராஸ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை 259 அதிகரித்துள்ளது. நிலைமாறு காலநிதி கட்டமைப்பு பொறிமுறைகளின் வடமாகாண அரச அலுவல்களின் பங்கும் செயற்பாடும் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக செயல்திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. அரசியல்வாதிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டமே சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவின் ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தல் இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பேபால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மருந்தகங்கள் ஊடாக அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு மருந்தக விற்பனை செய்யப்படுமாயின் அது தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களின் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் நபர்களை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு குடிவரவு குடி அகல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 625 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தேகவலை தேசிய உயிரியல் பூங்காவில் ஹேசர மற்றும் கியாரா ஆகிய சிங்க ஜோடிகளுக்கு கடந்த 2025 டிசம்பர் 24 பிறந்த 2 சிங்கக்குட்டிகளும் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. செட்டியார் தெருவில் தங்கத்தின் விலை இன்று எந்தவித மாற்றமின்றி 22 கேரட் தங்கம் பவுன் 1,364,300 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எந்த முடிவையும் எடுக்க முக ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பனையூரில் நேற்று ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் சிலர் மாயமானதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளனர். மேற்கு வங்க சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் ஆர் என் ரவி ஒட்டி வரியில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டார். இந்த தேர்தல் முடிவு மக்கள் தீர்ப்பல்ல என்றும் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தில் கூட்டு சதியால் தோற்கடிக்கப்பட்டதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். 800,000 மாணவ மாணவிகள் எழுதிய பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேற்கு ஆசியா போரால் ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பருத்தி மீதான இறக்குமதி வரியை குறைக்குமாறு மத்திய அரசை இந்திய ஜவுளித்துறை சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலி மருந்து விஷமே காரணம் என உடற்கூட்டு ஆய்வு அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது.
31 நாட்களில் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது. தொடரும் உலக செய்திகள். உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைனிடையே மோதல் முற்றியுள்ளது. அமெரிக்க கடற்படை போர் விமானம் ஓர் எண்ணெய் கப்பலை சுட்டு முடக்கியிருக்கிறது. ஈரான் துறைமுக முட்டுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு நடத்தப்படும் முதல் தாக்குதல் இதுவாகும். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வத்திகான் நகரத்தில் போப் 14 லியோவை சந்தித்து உரையாடியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வத்திகான் நகரம் மற்றும் இத்தாலி நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக நேற்று சென்றிருந்தார். நியூயார்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதி ஒருவர் வெளியிட்டுள்ளார். ஹாங்காங்கில் வெடிபொருள் தயாரிக்க முயன்ற சந்தேகத்தில் 12 சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவில் பயணிகள் பேருந்து எரிபொருள் லாரி மீது மோதியதில் 16 உயிரிழந்துள்ளனர், 4 காயமுற்றுள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கையின் மகளிர் ஏ அணியுடன் ஒருநாள் மற்றும் 2020 தொடர்களில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது. இந்திய ஆடவர் ஏ அணி வரும் செப்டம்பர் அக்டோபரில் ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் 2 4-நாள் டெஸ்ட்களிலும் 3 லிஸ்ட் ஏ ஆட்டங்களிலும் விளையாட உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் ஜாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சாம்பியன் லீக் காட்பந்து போட்டியின் 2வது அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான பாரிஸ் சென் ஜெர்மன் பயர்ன் மியூனிக்கை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. நிறைவாக நாணயமாட்டு விதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்திபுர இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 376.45 இந்திய பெறுமதியில் 110.91 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 320.73 இந்திய பெறுமதியில் 94.50 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.34 இந்திய பெறுமதியில் 121.18 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.21 இந்திய பெறுமதியில் 128.21 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 234.87 இந்திய பெறுமதியில் 69.20 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 10 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
9: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் பத்தே.
11: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: இன்னும் பால் சேரம்பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்களானவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவளின் நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேரம்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோஸ் ஆசி பூசரியை இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: பொந்துபண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:21. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:21. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன், பாடலை ஆற்றவர் பஞ்சாருணாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:25, ஐக்கியராஜ்யத்தில் 10:25. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி எலும்பு சாப்பிடுமா இருக்கு, இந்த ஊர்ல உள்ள ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசர ரச்சி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசர ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசுபசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நேரம் சரியாக 11:20, ஐக்கியராஜ்யத்தில் 10:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றாலும் பரிசு ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும்

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பாலாவோடு இணைந்து சின்ன குயில் சீத்ரா. பாடலுக்கு இசை அமைத்தவர் தேனிசை தங்கள் தேவா. பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி அவர்கள். நேரம் சரியாக 11:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரன்சியில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபம் பல அதாவது அவர்களுடைய வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அதாவது புதிய பைந்தல் பைந்தமிழ் என்ற நியூ ப்ளோங்கில் அமைந்துள்ள மொத்த வியாபார நிலையம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்நிறுவனத்துக்கு நீங்கள் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்றவர்கள், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகளில் வாழ்பவர்கள், பொன் சென்றால் பிரான்சில் இருப்பவர்கள் எல்லாம் சென்றால் மிக மிக மலிவு விலையில் பொருட்களை வாங்கி நீங்களும் வைத்து நீங்களும் சிறிய குட்டி முதலாளிமாராக மாறலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன பொருள் என்றாலும் உங்களுக்கு மலிவு விலையில் தருவதற்கு தயாராக இருக்கின்றால் அரிசி அப்படியே குடோன்னு சொல்லுவார்கள், அந்த அதில் அப்படி குவிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி குளிர்சாதன பொருட்கள் மற்றும் கொட்ரிங்ஸ் சொல்லுவார்கள், அது இங்கே கூடுதலாக விற்பனை செய்கின்றது. அந்த பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள், போய் வாருங்கள். அன்பொருள்களை உங்களுக்கு விலை மலிவாக இருந்தால் தொலைபேசியூடாக அழைத்து நீங்கள் கேட்டுட்டு செல்லலாம். அன்பொருள்களை மொத்த வியாபாரிகளுக்கு மாத்திரம் லூயி ப்ளோங் நிலையில் அமைந்துள்ளது. 93 150 லூயி ப்ளோங் நிலையில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0781 31 54 35 அல்லது என்ன ஒரு தொலைபேசி இலக்கம் இதுக்கு லேண்ட் வித் போன் 0145 91 92 42. மீண்டும் தொலைபேசி இலக்கம் லேண்ட் போன் 0033145 91 92 42. அத்தோடு அன்பர்களே உங்கள் மங்களகரமான விழாக்களை செய்து முடிக்கக்கூடிய 1000 இருக்கைகள் கொண்ட திருமண மண்டபம், அதாவது திருமண மண்டபம்னா நீங்கள் என்னத்தையும் செய்து முடிக்கலாம். மங்களகரமான 1000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய செல் மாநகரில் அமைந்துள்ளது இந்த மண்டபம். நேரடியாகவே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0768 68 88 23. தயவுசெய்து இந்த நம்பர்களை குறித்து கொள்ளுங்கள். சிலர் அந்தரப்படுவார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்யும் போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். 0768 68 88 23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடர் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிஹரனோடு இணைந்து சாதனா சர்க்கம் பாடலை ஆற்றவர் பாவனா விஜய், பாடலுக்கு இசை அமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆறுமுகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பாடலை இயற்றியவர் அந்த பாரதி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தன், இசை ராஜ்குமாரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்
1: பொல் மாதகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: செல் மாநகரில் அமைந்துள்ள எம்எவர் நிறுவனம் OPT 77 அன்பர்களே, உங்களுக்கான சேவைகளை பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கான முக்கியமான ஒரு சேவை, வயதானவர்கள் உங்கள் இல்லங்களில் இருந்தால் நிச்சயமாக அவர்களை உங்கள் இல்லத்திற்கு வருகை தந்து அந்த மூக்கு கண்ணாடிக்கு அளவெடுத்து உங்களுக்கு செய்து தருவார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

இருக்கலாம், ஆனா என் காதல நிஜம். உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல, என் உயிரளவு. பாத்தியா,

ஒலித்த பாடலை பாடியவர்கள் கார்த்திகோடு பார்த்த சாரதி, ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அவர்கள் பாடலை இயற்றியவர் பவன்தா விஜய், பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் சின்ன குயில் சித்ரா, பாடலை ஆற்றவர் கவிஞர் பழனி பாரதி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும்.
1: சாரு, ஐ அம் போஸ்.
2: போஸ் சோ வாட்,
1: விளையாடாத சாரு.
2: நான் ஏன் சார் விளையாட போறேன்? நிஜமா நீங்க யாருன்னு எனக்கு
1: தெரியல. ஆகஸ்ட் 11 மினிஸ்டர், டெல்லி கல்ச்சர் ப்ரோக்ராம்.

நிகழ்ச்சிக்கு அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரசலாட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்லாம் ஆசி பூசரி இவர்கள் நின்று போட்டி போட்டியில் அமைந்திருக்கும் போட்டி போட்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இன்னது இதே போர்மான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

நேரம் சரியாக 12 மணி ஒரு நிமிடம் ஐக்கியராச்சியத்தில், 11 மணி ஒரு நிமிடம் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பாளர் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். இலங்கையின் 2வது பெரிய மனித புதைகுழியில் 3வது கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 259 உயர்ந்துள்ளது. அரசியல்வாதிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவின் ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சாவுக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஏராவூர் பொலிஸ் நிலையம் அமைந்துள்ள காணி அலிகார் தேசிய பாடசாலைக்கு வழங்கப்பட்டு ஏராவூர் நகரசபையினால் ஒதுக்கப்பட்டுள்ள புதிய காணியில் பொலிஸ் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹிஸ்புல்லா முலாஜ் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சந்தேகத்துக்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்றிய அதிகாரி கபில சந்திரசேனாவின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலி அமெரிக்க டாலர் நாணய தாள்களுடன் தஜிகிஸ்தான் நாட்டை சேர்ந்த இருவர் காலி டிக்ஷன் வீதி பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்களின் அடையாளம் காணப்பட்டவர்களில் நாடுகள் இருந்து இலங்கை வரும் நபர்களை சோதனைக்கு உட்படுத்துவது குறித்து குடிவரவு குடி அகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியின் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 சட்டசபை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த முடிவையும் எடுக்க முக ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனினும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறினார். தமிழக தேர்தல் முடிவு மக்களின் தீர்ப்பு, ஜனநாயகத்தின் மக்களின் தீர்ப்பு என்பது முக்கியமான விஜயம். அதனை நாம் மதிக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பனையூரில் நேற்று ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழக வெட்டிக்கழக சட்டசபை உறுப்பினர் சிலர் மாயமானதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வராக விஜய் பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் தோல்விக்கு பிறகு கொல்கத்தாவில் மம்தா பினாட்சியை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவன் நேற்று சந்தித்து உரையாடியுள்ளார். மேற்கு ஆசிய போரால் ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பருத்தி மீதான இறக்குமதி வரியை குறைக்குமாறு மத்திய அரசை இந்திய ஜவுளித்துறை சம்மேளனம் கேட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த திடீர் மழையினால் கொள்முதல் நிலையங்களின் முன்பு கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் நீரில் நனைந்து வீணாகியுள்ளது. தொடரும் உலக செய்திகள். உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவுகளை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலகிலே முதன் முதலாக எந்த ராணுவ வீரர்களுக்கும் இல்லாமல் பகைவர்களின் நிலையை உக்ரைனில் உருவாக்கப்பட்ட ரோ பற்றி முறைகள் மற்றும் ரான்கள் மூலமாக பல பிரதேசங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும்
தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ வத்திக்கான் நகரத்தில் பதினான்காம் லியோவை சந்தித்து உரையாடியுள்ளார். சிஎன்என் செய்தி நிறுவனத்தின் தொடங்கிய அமெரிக்க தொழிலதிபர் டெட்னர் 87 வயதில் காலமானார். நியூயார்க்கில் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதி ஒருவர் வெளியிட்டுள்ளார். ஹாங்காங்கில் வெடிப்பொருட்கள் தயாரிக்க முயன்ற சந்தேகத்தில் 12 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் பள்ளிப்படிப்பை முடித்த இளம் பெண்களின் பழைய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகின்றது. பிரான்சை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்காக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்தோனேஷியாவில் பயணிகளின் பேருந்து எரிபொருள் லாரி மீது மோதியதில் 16 பேர் இறந்துள்ளார்கள். சுமத்ரா தீவின் நெடுஞ்சாலையில் அந்த விபத்து நடந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். இலங்கை மகளிர் ஏ அணியுடன் ஒருநாள் மற்றும் 20-20 தொடர்கள் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ அணி இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய ஆடவர் ஏ அணி வரும் செப்டம்பர் அக்டோபரில் ஆஸ்திரேலியா ஏ அணியுடன் 2 நாட்கள் டெஸ்டுகளிலும் 3 ஏ ஆட்டங்களிலும் விளையாட உள்ளது. இந்தியன் கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் ஜாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான பாரிஸ் சென் ஜெர்மன் பயர்ன் முன்ஹனை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் ஒரு யூரோ இலங்கையில் 376.45 ரூபா, இந்தியாவில் 110.91 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 320.73 ரூபா, இந்தியாவில் 94.50 ரூபா, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 411.34 ரூபா, இந்தியாவில் 121.18 ரூபா, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 435.21 ரூபா, இந்தியாவில் 128.21 ரூபா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 234.87 ரூபா, இந்தியாவில் 69.20 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு வழங்கியிருந்தார்கள் பரிசலாஷப்பலில் மலிவு விலையில் பொருட்களை விற்று வரும் கேஷன்கரி மற்றும் கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள அவர்களுடைய சகோதர நிறுவனமான BT சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: நிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொழிற்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது.

அன்பிற்கினிய டிஆர்டி ஆன்மநேய மெய்யன்பர்களுக்கும் இந்த அருமையான அற்புதமான இறையியல் தேடல் சித்தநெறி என்ற உன்னத பயணத்திற்கு உறுதுணையாக நின்று இதற்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதும் நம்முடைய ஆதி சித்தனாகிய ஜீவ சித்தனுக்கு அவன் திருவடிகளுக்கு செலுத்தக்கூடிய கவியாஞ்சலியை காணிக்கையாக்கி கொண்டு, சுயம் உணர வேண்டும், சுயம்புவான உன்னில் கரைய வேண்டும், அகமான உன்னை அறிய முற்பட வேண்டும். ஆதி அருணாச்சல சிவமே, நிலையற்ற நிலை கடக்க நீ அருள வேண்டும். உன்னை விட்டால் உற்றதுணை யாதுமுண்டோ? கருவில் உருதந்தாய் உயிர் தந்தாய் தாய் தந்தை கலப்பினால், பிறகு பிறப்பும் தந்தாய் பக்குவப்படுவதற்கு பல தேர்வுகள் நடத்தி பார்க்கின்றாய். என் தேர்வும் நீ என்றோ? வேறு உளரோ? வேதாந்த தத்துவமே பதறாக போகாமல் பக்குவப்படுத்தி உன் பாதமலர் சேர்த்துவிடு. அம்மையப்பனாகிய ஜீவசக்தியாகிய ஆதி சிவசக்தி சிவமே, உன் திருவடியை வணங்கி நாம் இந்த சித்த நெறி சித்த வழிகாட்டுதலில் அகத்தியரை கண்டோம், திருமூலரை கண்டோம், கருணைமிகு காளங்கிநாதரை கண்டோம், அவருடைய உன்னதமான மாணாக்கராகிய போகரை இப்பொழுது காணப்போகின்றோம். சித்தர்களிலேயே மிகவும் அருட்கொடையாளராக மானிட சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஞான ஆற்றலை தந்த போகபிரான் பாத கமலங்களை போற்றி தொடங்குகிறேன். இயேசுபிரான் பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் என்ற அந்த மாபெரும் சித்தர், காளங்கிநாதருடைய அருட்சீடர், 18 சித்தர்களில் ஒருவராகிய நம்முடைய போகநாதர் பழனியில் இருக்கும் நவபாசான சிலையை தந்து மிகப்பெரிய ஆச்சரியங்களை அள்ளி வழங்கும் சப்தகாண்டம் என்ற ஒரு நூலில் அவர் குறிப்பிட்ட தகவல்கள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்டன. இப்பேற்பட்ட தமிழனை உலகம் முழுவதும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே என் நோக்கம். இதற்கு மூலக்கருதந்த பழ முத்துராமலிங்கம் ஐயா அவர்களை இப்பொழுது நான் நினைவு கூறுகின்றேன். போகர் இயற்றிய 1799 1800 ஆகிய பாடல்களில் விமான தொழில்நுட்பத்தை பற்றிய குறிப்பையும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும், அதை வைத்து அவர் பறந்ததையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1926 பாடலில் நீராவி இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் வைத்து கப்பலை எப்படி இயக்குவது என்றும் கப்பலின் டிசைனிங்கை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கண்டுபிடித்து விட்டான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் அப்பேற்பட்ட தமிழனை நாம் மறந்துவிட்டோம் என்பது வேதனை அளிக்கிறது. தமிழனுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். உலகத்தின் முதல் இனம், முதல் மொழி, முதல் அறிவியல், முதல் விஞ்ஞானி, முதல் மருத்துவன், முதல் ஆன்மீகவாதி தமிழனே. இப்படி தமிழனின் புகழை மறந்து நாத்திகம் பேசி புறையியல் சிந்தனையில் மயங்கி நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தின் சிறப்பையும் மாண்பையும் மறந்து வாழ்கின்ற இந்த சூழலில் போகரை பற்றி நாம் சிந்தனையை
செலுத்துவது என்பது நம்மளுடைய மாண்பை மரபை மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான செயல். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, யோகாபியாசம் என்ற சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகின்றார். சமயத்தின் உதவியர்களை பார்த்து கடவுளை போல உதவினீர்கள் என்று கூறுகிறோம் அல்லவா? அதனுடைய காரிய பொருள், காரண பொருள், காரணி பொருள் போகசித்தரே. போகரின் செயல்திறத்தை பார்த்தே இவரை முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியது உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதிசிவன்தான். அவனே மதுரை என்பதில் சுந்தரானந்தனாக வந்து அருளி சென்றான். போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன. பொதுவில் சித்தர்கள் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆச்சார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதையெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத்தொண்டரே. அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவள் அருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாகவே தரிசனம் செய்தவர். உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுத பாணிக்கு நவபாசானத்தால் சிலை எடுத்தவர். பாசாணங்களை கட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு பாசாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாசாணம் உருவாகும். இதை நயனங்களால் பார்த்தால் கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண் வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வலியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதியை எல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான 9 பாசாணங்களை தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல திருவுருவம். அவ்வாறு செய்ததோடல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாசாணங்களை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுத பாணியை செய்து கோள்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்று கூறுவர். தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவகோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாவது இதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம். இப்படி பழனியம்பதியின் முருக வழிபாட்டிற்கு களம் அமைத்த போகரினுடைய வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரச கலவையானதுதான். பழனியம்பதியின் சித்த விலாச கணக்குபடி வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின் பிறப்பு மூலம் பற்றி பெரிதாக செய்திகள்

0: இருந்தனர். அவர்கள் ஒருவர் காளஞ்சிநாதர், காளஞ்சிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காளஞ்சிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கொண்டு பிடித்தார். அதை கொண்டு பல காய கற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வானவெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்கு கர்வம் துளிர்விட்டது. துரோணருக்கு ஒரு ஏகலைவன் போல தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன், உண்மையில் காளங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படியெல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலை தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சம வடிவில் பல நூறு சித்த புருஷர்கள் தவம் ஏற்றி வந்தனர். அவர்களுடைய பலருடைய தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கு காட்சியளித்து அருளினர். இதனால் திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காளங்கிநாதரின் மாணவர்கள், பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கின்றோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்களாக கடந்து போனதா போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியை உருவாக்கியது. அப்படியானால் அவர்களுடைய தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாதுவித்தையெல்லாம் மிக அற்பமானது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு அவருடைய கர்வம் அடங்கியது. அதை அறிந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த இரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெருங்கனிவு கொண்டு அமிர்த மணி பழம் என்னும் தேவக்கனி மரம் ஒன்றை அதன் வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்புடையவையே. ஒரு உயிர் எதனால் மனிதனாக பிறப்பெடுக்கின்றது? அப்படி பிறக்கும் போது அது எதன் அடிப்படையில்? ஏழையின் வயிற்றிலும் பணக்காரனுடைய வயிற்றிலும் பிறக்கிறது. இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கின்றான்? எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழ தெரியாமல் வாழ்ந்து வியாதியின் கைப்பாவையாக விதியின் கொடூரத்திற்கு அலைக்கழிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறதே என்று வேதனை அடைந்து, இப்படிப்பட்ட மனித சமுதாயத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு, இதனால் தானறிந்த மருத்துவ மூலிகை இரகசியங்களை எல்லாம் நூல்களாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு 17000, சூத்திரம் 700, யோகம் போன்றவை. இவர்
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடரும்.

0: எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது. ஜெயா பிரதர்ஸ் 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 Garten Straße 3,98,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 12:35. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது டியாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நேர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: அப்படியே இருக்கணும் வேண்டிக் கொண்டு இறைவனை நான் கந்தன் கருணையை பாடுங்கடி என்ற பாடலை கேட்கிறேன்.
0: கந்தன் கருணையை பாடுங்கடி. உங்களோட பாடல் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி, அப்படித்தான் தொடங்குது?
1: அப்படித்தான் இந்த காலையில போன இது இருக்கா? அப்ப அதைத்தான் எழுதி வச்சிருந்தேன்.
0: பக்தி பாமாலையில போனதா?
1: ஓ, அல்லாட்டி திருச்செந்தூர் கடலோரத்தில்.
0: நீங்க கேக்குற பாடல் வந்துட்டு வரணும். அப்படி என்ன அங்க அந்த தயாரிப்பாளர்கிட்ட தான் கேட்கணும். அந்த பாடல் இணையத்துல கடினமாக இருக்கிறது. இருக்கும் அந்த பாடல் சில இங்க இருந்து விடுபட்ட பாடல் சில சீரியல்ல இருந்தும் அடிக்கிறவர். இப்ப நீங்க மேட்ட திருச்செந்தூரன் கடலோரத்திலா? அதை தாரன் நான் இதுக்கும் கேட்டு இல்லாட்டால் அடுத்த வாரம் உங்களுக்காக தருகின்றோம்.
1: நன்றி.
0: பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அவருக்காக ஒலிக்கிறது. அவர் விரும்பி கேட்ட பாடல் அந்த பாடலே கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர் இரண்டாவதாக கேட்ட பாடல்

0: ரேடியாடி தமிழொலி தமிழொலியில் நீர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சார்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: கத்திரிமே, நாங்கள் எல்லோரும் நிலமா இருக்கோம் சார். நன்றி. அப்படி கலையத்தில் ராஜா உட்பட நீங்கள் எல்லோரும் நிலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றி சௌதரி. நான் கேட்குற பாடல் வந்து அதுக்கு முதல் எல்லா ராஜா நோட்பட எல்லாரோட இயேசு கிருஷ்ணன் அவத்தில் பாரதி கொண்டு சௌதரி. நான் கேட்குற பாடல் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன்னு சொல்லி பாஸ்டர் எஸ்ஜே பர்க்மன்ஸ் தமிழ்நாடு அவர் பாடிய பாடல் சௌதரி.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பாலன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: ஆமாம் சதீஷ், நிலமா
1: இருக்கீங்களே?
0: நாங்களும் நிலமா
1: இருக்கின்றேன்.
0: ஒளிபரப்புகின்றோம். நன்றி, வணக்கம். சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒலிக்கிறது எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில்.

0: நேரம் சரியாக 12:53. நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கங்கேமா, யோசரி குமராஜா கதைக்கிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: சாப்பிட்டு விட்டீங்களா?
0: சாப்பிட்டோம்.
1: 12 மணிக்கு எடுத்து சாப்பிட்டு வந்துட்டீங்கள். எனக்கு கோவிந்தன் பாடின முருகாவின் பாட்டெல்லாம் இனிக்கின்றது என்ற பாட்டை கேட்க போறேன்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புன்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், ஜோய்ஸ்ரீமா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா? ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நீங்கள்
0: ஆமாம், எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல்?
1: அழகண்டால் முருகனே, அருளண்டால் முருகனே என்ற பாட்டு.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம், நன்றி.
1: நன்றி.
0: ஆமாம், தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலோடு இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி. எனக்கு வந்து முருகன்
0: நம்புங்கள்
1: நம்புங்கள் முருகன் நல்லவன் ஐயா தெரியுமா? அதான் கேட்டேன்.
0: முருகன் தான் கலர் பொழுதும் போல
1: முருகன் தான் எப்பவும் கட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றா நிறைய பாட்டுதான் கூட என்ன
0: வணங்குவர்கள் முருகனை கூடுதலா வணங்குவார்கள்.
1: அதோ என்ன பொறுத்தவரை முருகன் கொஞ்சம் செய்திருக்கிறார் அருள். சில பேருக்கு கிடைச்சிருக்க வச்சு அருள் நான் சொல்றேன்.
0: இல்ல ஒரு நம்பிக்கை வச்சு வணங்கிக்க அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு நாங்க எதிர்பார்க்கறது எங்களுக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லி சொன்னாச்சு. அவர்கள் அதை தொடருவார்களாம். சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், சசியம் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: தொடர்ந்து பக்தி பாடலோடு இணைப்பில் காத்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம். நீங்களும் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு ஒரு அம்மன் பாடல் ஒன்று கேட்போமே.
0: சரி, உங்களுக்காக நாங்கள் ஒரு அம்மன் பாடல் ஒன்று தருகின்றோம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமாம், திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்

0: இருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு விளம்பரத்துக்குள் சென்று விட்டு வருவோம்.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும். ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பும் உன்னை
1: 17 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச் சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம் எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கங்கேமா, நான் திருமதி தேவேந்திரா.
2: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல்?
3: திருநீருகா என்னை காக்கும் வடிவேலா.
2: எல்லாரும் முருகனோடையே ஓடி வாருங்கள். சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
3: நன்றி
2: நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவரோடாக நேர்கள் இணைந்து கொள்ளாதீர்கள் என்றால் ஏற்கனவே 2 நேர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடனே அழைக்கிறார்கள், நான் அடுக்க மாட்டேன். சரி, திருமதி தேவேந்திரம் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: எல்லாரும் முருகனோட அன்னைக்குதான் நானும் முருகனைத்தான் கூப்பிட்டேன்.
0: நீங்களும் மாறி கூப்பிடல.
1: அழகன் முருகனிடம் ஆசை.
0: சரி, நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம்.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்த நேரம் இணைத்துக் கொள்கின்றேன் இந்த பாடலோடு. இல்ல, அவருக்கு முடிந்தால் நேரம் இருந்தால் தருகின்றேன். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா. நலமா? நீங்க புள்ளைய அடுத்துட்டீங்க என்ன?
0: அப்படியா?
2: சத்தியமான லைன்ல நான் வந்தேன்னு. அதுக்கு பிறகு சுந்தரலிங்கம் அம்மாவும் வைபர்ல வாவும் கேட்டவ.
0: அவ சரிதானே?
2: இல்லையே.
0: இப்ப மூன்று லைன் வந்து மாறி வருது. இப்ப அதுக்கு உங்களுக்கு நீங்க வந்த பிறகு அவை ரெண்டு பேர் வந்தா மூன்றாவது நீங்க தான் வரணும்.
2: சத்தியம்மா வந்த பிறகுதான் அடுத்த லைன் எடுத்த நீங்க இவோட லைன்.
0: நீங்க வந்த பிறகு நான் ரெண்டு பேருக்கு குடித்திருந்தா தவறு. என்ன சொல்லிச்சுனா மூன்றாவது நீங்கதான் வந்திருக்கோம். மூன்றாவது சரி, நான் உங்களை பாட்டையும் தாரம் முடிஞ்ச வரைக்கும்.
2: என்ன
0: பாட்டு சொல்லிட்டு போங்க. அப்படி
2: நான் உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே.
0: சரி, முயற்சிக்கிறேன்னா. நன்றி.
2: அப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வாரம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: மாணவர்கள். அதே போல மாணவர்கள் 93.1% தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பள்ளிகளில் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, தனியார் பள்ளிகள் 98.72% தேர்ச்சியை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பாடத்திட்டங்களில் 100%க்கு 100% மதிப்பெண் பெற்றவர்கள் பட்டியலை பார்த்து வருகிறோம். தமிழில் 83 மாணவர்கள், ஆங்கிலத்தில் 21 மாணவர்கள், இயற்பியல் 105, வேதியியலில் 632 பேர், உயிரியலில் 784 பேர், கணிதத்தில் 732 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இதேபோல தாவரவியலில் 31 மாணவர்கள், விலங்கியலில் 18 மாணவர்கள், கணினி அறிவியலில் 6,945 மாணவர்கள், வணிகவியலில் 683 மாணவர்கள், கணக்கு பதிவியலில் 1,946 மாணவர்கள், பொருளியலில் 440 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் படைத்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அதேபோல வரலாறு பாடத்திட்டத்தில் 282 மாணவர்கள், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 மாணவர்கள், வணிக கணிதத்தில் 463 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கையும் தற்போது வெளிவந்திருக்கிறது. 2,639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. இதேபோல அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி விகிதத்தையும் பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 98.26 விழுக்காடு, சிவகங்கையில் 96.97 விழுக்காடு, திருச்சியில் 96.55 விழுக்காடு, தென்காசியில் 96.15 விழுக்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் 96.12 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது.
1: தொடர்ந்து கோடை காலத்தில் கண் அழற்சி பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கண்ணல மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை தவிர்க்க கைபேசி ஏசி பயன்பாடுகளை கூடுமானவரை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேற்காசிய போரால் ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பருத்தி மீதான இறக்குமதி வரியை குறைக்குமாறு மத்திய அரசை இந்திய ஜவுளித்துறை சம்மேளனம் வலியுறுத்துகிறது.
0: கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சம்மேளன தலைவர் திரு அஸ்வின் சந்திரன், அமெரிக்காவில் செயல்படும் கெர்சி பருத்தி ஆலோசனை கமிட்டி இந்திய பருத்தி விளைச்சல், விலை மற்றும் வணிகக் கொள்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். இந்தியாவில் பருத்தி பற்றாக்குறை காரணமாக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை உள்ளதாக தெரிவித்த அவர், பருத்தி மீதான 11% இறக்குமதியை மத்திய அரசு முற்றிலுமாக நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
2: இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து இது டோட்டலா ரிமூவ் பண்ணிடணும், தட் இஸ் பெர்மனன்ட் ரிமூவல் ஆஃப் காட்டன் டியூட்டி. இதுதான் எங்க டிமாண்ட். பங்களாதேஷ், வியட்நாம், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எந்த கண்ட்ரிலுமே காட்டன் இம்போர்ட்டுக்கு டியூட்டி இல்லை. இன்ஃபேக்ட் அந்த சம் ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி கூட இல்லை, ஆர் வேட். அந்த கண்ட்ரீஸ்ல வேட் இருக்கு, வேட் கூட அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து பெர்மனன்ட் ரிமூவல் தான் நாங்க வேண்டோம்.
0: இந்தியாவில் பருத்தி உற்பத்தி குறைவாக உள்ளதாக தெரிவித்த திரு அஸ்வின் சந்திரன், வரியை நீக்குவதால் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டினார். பருத்தி மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டால் ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் நிதி சுமை பெருமளவு குறையும் என்றும் அவர் கூறினார்.
1: தொடர்ந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்த முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது.
3: மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட போதைப் பொருள் வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் தண்டனையை நிறுத்த ஜாமீனில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் ஒரே வழக்காக நீதிபதி திரு புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தண்டனையை நிறுத்தி வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் 3 மாவட்டங்களிலும் 12,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு 5,603 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது முந்தைய திமுக அரசு போதைப் பொருள் கடத்தலில் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை கடைபிடித்ததாக பாராட்டிய நீதிபதி திரு புகழேந்தி, போதைப் பொருள் ஒழிப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்ததாக கூறியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு பிரிவை விட உள்ளூர் போலீசாரே போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாக அதிக வழக்குகளை பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி நீதிபதி பாராட்டியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் குறைந்த அளவு அதிகாரிகளை உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். வெறும் கைது மற்றும் பறிமுதல் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பணப்பரிமாற்றம், சொத்துக்களை கண்டறிதல் போன்ற பணிகளிலும் போலீசார் கவனம் செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து கோலாலம்பூரில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில்

0: விழுந்து உயிரிழந்த இந்திய சுற்றுப்பயணியின் குடும்பத்தினர் மலேசிய அரசிடம் 8,24,000 ரிங்கிட் இழப்பீடு கோரியுள்ளார்கள். அது கிட்டத்தட்ட 1,58,000 அமெரிக்க டாலருக்கு சமமாகும். விஜயலட்சுமி குடும்பத்தை மலேசிய வழக்கறிஞர் பார்த்திபன் பிரதிநிதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் 48 வயது விஜயலட்சுமி 2024 August 23 ஜலான் மஜித் இந்தியா பகுதியில் நடந்து சென்ற போது திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து அவர் உயிரிழந்தார். தீவிரமான தேடல் பணிக்கு பிறகும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த ஆண்டு ஜூன் மாதம் அவருக்கு மரண சான்றிதழ் வழங்குமாறு அவரது குடும்பத்தார் மலேசிய அரசாங்கத்தை கேட்டார்கள். ஆனால் விஜயலட்சுமி காணாமல் போனவராக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் மரண சான்றிதழ் வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையொட்டிய காம்யோங் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கிராமவாசிகள் தப்பியோட நிலை ஏற்பட்டது. ஒரு பெண் உட்பட 2 பேரை தீவிரவாதிகள் கடத்தி சென்று விட்டார்கள். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விசமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல்லா தொஹேடியா மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பிரியாணி சாப்பிட்ட பின் தர்பூசணி பழம் சாப்பிட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. 4 பேரின் மரணம் தற்செயலா அல்லது திட்டமிட்ட சதியா என்று போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நிலமோசடி வழக்கு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் சண்டிகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றும் சோதனை நடத்தினார்கள். மொஹாலி மற்றும் சண்டிகாரில் சுமார் 12 இடங்களில் அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். அமலாக்கத்துறை சோதனையின் போது மொஹாலியின் காரார் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகளால் நிரப்பப்பட்ட 2 பைகள் குடியிருப்பில் இருந்து வெளியே வீசப்பட்டு கிடந்தது. இதில் இருந்த ரூபாய் கட்டுகள் அந்த பகுதியில் சிதறி கிடந்தன. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த திடீர் மழையால் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் நீரில் நனைந்து வீணாகிவிட்டது.
1: ஆத்தூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆத்தூர், பழைய செம்பட்டி, அக்கரைப்பட்டி, மலையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் நெல்மணிகள் அங்கு விற்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகள் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு திறந்த வெளியில் கொட்டப்பட்டன. ஆனால் நேற்று திடீரென பெய்த மழையால் காய்வதற்காக கொட்டப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின. நெல் மூட்டைகள் அடுக்கி வைப்பதற்கும் அதை காய வைப்பதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யாததே அவை மழையில் நனைந்து வீணாக காரணம் என்று அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தார்பாய் மூலம் அதை பாதுகாக்க ஏற்பாடு செய்தும் சமன் இல்லாத தரைகளால் மீண்டும் நெல்மணிகள் நனைந்தன. கொள்முதல் செய்யப்பட்டு திண்டுக்கல் அருகே பள்ளப்பட்டியில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்ல தயாராக இருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: 31 நாட்களில் 2,000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது.
0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரியில் சித்திரையில் முதல் மழை பெய்ததை தொடர்ந்து விவசாயிகள் பொன் ஏர்பூட்டி உழவு பணிகளை தொடங்கியுள்ளார்கள்.
1: சிங்கம் புனரியில் கடந்த சனிக்கிழமை முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரையில் பெய்த முதல் மழையை தொடர்ந்து செங்கம் புனரியில் பொன் ஏர் விடும் விழா நடைபெற்றது. சேவக பெருமாள் அய்யனார் கோவிலுக்கு சொந்தமான விளை நிலத்தில் விவசாயிகள் கூடி விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கோவில் மாடுகளை கொண்டு பொன் ஏர் பூட்டி விவசாய பணிகளை அவர்கள் தொடங்கினர். சித்திரையில் பெய்யும் முதல் மழையை தொடர்ந்து நல்ல நாள் பார்த்து உழுவது சமூக ஒற்றுமைக்கும் நல்ல விளைச்சலுக்கும் வழிவகுக்கும் என்பது அந்த பகுதி விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
0: தொடர்ந்து 31 நாட்களில் 2,000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது.
2: ஆர்வம் கொண்ட சையது அகமது இப்ராஹிம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வளர்க்கும் புறாக்கள் 500, 750, 1,000 கிலோமீட்டர்கள் வரை பறந்து சாதனை படைத்து கார் உள்ளிட்ட பரிசுகளை பெற்று தந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி லக்னோவில் விடப்பட்ட யூசுப் என்ற 2 வயது புறா ஒன்று 31 நாட்கள் 2,000 கிலோமீட்டர் தூரம் கடந்து கடந்த 2ஆம் தேதி கோவில்பட்டியை வந்தடைந்தது.
3: 2,000 கிலோமீட்டர் ரேஸ்ல எனது புறா மிகப்பெரிய சாதனை, இந்திய அளவில் சாதனை பண்ணி எனக்கு பெருமை தேடி தந்திருக்கு. இந்த புறா வந்து 2 வயது ஆண் புறா, இதன் பெயர் யூசுப் என்கிற இரண்டு வயது ஆண் புறா தான் எனக்கு வந்து இந்த சாதனை நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. இத்தனை வருட உழைப்பிற்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசா நான் கருதுறேன்.
2: தேசிய அளவில் 2000 கிலோமீட்டர் தூரத்தினை குறைந்த நாட்களில் கடந்த முதல் புறாவாக சையது அகமது இப்ராஹிமின் யூசுப் புறா சாதனை படைத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருவள்ளூர் கோவில்பட்டி இடையே நடைபெற்ற 500 கிலோமீட்டர் தொலைவு பந்தயத்தில் பங்கேற்று 5 மணி நேரம் 34 நிமிடங்களில் பறந்து எல்லையை அடைந்து சாதனையை அந்த புறா படைத்தது குறிப்பிடத்தக்கது.
0: இனி இன்று சென்னையில் தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் ஆவணத்தங்கம் 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 275 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றும் விலை மாற்றமின்றி அதே விலைக்கு விற்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
4: கொடிய ஹன்டா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பு பயணக்கப்பலை விட்டு வெளியேறிய பயணிகளை கண்டுபிடிக்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். தெற்கு அட்லாண்டிக்கில் உள்ள செயின்ட் ஹெலினாவில் உள்ள எம்வி ஹோண்டியஸில் இருந்து இறங்கிய சுமார் 30 பயணிகளுக்காக அவசர தேடல் நடந்து வருவதாக டச்சு அரசு கூறுகிறது. வர்ஜின் மேரி சிலையின் வாயில் ஒரு இஸ்ரேலிய வீரர் சிகரெட்டை வைப்பதை காட்டும் புகைப்படத்தை இஸ்ரேலிய ராணுவம் விசாரித்து வருகிறது. மேலும் இந்த சம்பவம் அதன் துருப்புகளிடம் எதிர்பார்க்கப்படும் மதிப்புகளுக்கு முற்றிலும் முரணானது என்றும் அது கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஜெபல் கிராமத்தில் இது நடந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கடந்த மாதம் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் இயேசுவின் சிலையை சுத்தியலால் முகத்தில் அடிக்கும் புகைப்படம் வெளியாகி இருந்தது கவனிக்கத்தக்கது.
0: உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
5: 1974 வர்த்தக சட்டத்தின் 122 பிரிவின் கீழ் டிரம்ப் உலக நாடுகள் முழுவதும் விதித்த வரிகளை சட்டப்பூர்வமாக நியாயப்படுத்த முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி டிரம்ப் விதித்த தீர்வை வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உயர்நீதிமன்றம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சில நாட்களில் டிரம்ப் 10 புதிய வரியை விதித்ததை தொடர்ந்து அதற்கு எதிராக அமெரிக்க சிறு வணிக உரிமையாளர்கள் குழு அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மூறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி என அவர்கள் சுட்டிக்காட்டினர். புதிய வரி விதிப்புகள் சட்டவிரோதமானவை எனவும் டிரம்ப் ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்களை மீறி செயற்பட்டுள்ளார் எனவும் அவர்கள் வாதிட்டனர். டிரம்பின் உலகளாவிய வரி விதிப்பினால் வெளிநாட்டு தொழிற்சாலைகள் மூலப்பொருட்கள் உதிரி பாகங்களில் தங்கியுள்ள அமெரிக்காவின் சிறு வணிகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். குறித்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது.
0: தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவுகளை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தனது நிர்வாகத்தில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார்.
6: நாங்கள் ஓர் ஒப்பந்தத்தை உருவாக்க விரும்பும் நபர்களுடன் இந்த விவகாரத்தை கையாளுகிறோம். எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. நாங்கள் அனைத்தையும் மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம். முற்றுகை நம்ப முடியாத வகையிலும் கடற்படையின் பணி மிகவும் அற்புதமாகவும் யாரும் குறிப்பாக ஈரானியர்கள் கடந்து செல்ல முடியாத எஃகு சுவர் போலவும் இருந்தது. அவர்களால் எதையும் அடைய முடியவில்லை. எனவே அவர்களது வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் விரைவில் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையை எதிர்கொள்வார்கள்.
0: இதே நேரத்தில் இருதரப்பும் ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அதனை எட்டுவதற்கான பாதையில் வெகு தொலைவில் அவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
7: போர் நிறுத்தம் 4 வாரங்களாக அமலில் உள்ளது. ஆனால் அதற்கு உண்மையான ராஜ்ய ரீதியான செயல்முறைகள் இல்லை என்பதால் ஒப்பந்தத்தின் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரு தரப்புமே ஒப்பந்தம் ஏற்படுத்த விரும்புகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. ஒப்பந்தம் வேண்டும் என்பதால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது என அமெரிக்கர்கள் இதுவரை கூறவில்லை. இரு தரப்புமே வெவ்வேறு விதமான ஒப்பந்தத்தை விரும்புகிறார்கள். ஆனால் பொதுவான ஒன்றை ஏற்படுத்த இரு தரப்புமே முயற்சிக்கவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் தவறான கண்ணோட்டம், தவறான மதிப்பீடுகள் காரணமாக இரு தரப்புமே பரஸ்பரம் அழுத்தம் அளித்து வருகின்றன. இதனால் அதிக பதற்றம் நிலவுகிறது. அந்த மாதிரியான ஆபத்தான சூழலில் ஏவுகணைகள் சுற்றி பறக்கின்றன, போர்க்கப்பல்களும் அங்கு உள்ளன. இவை அனைத்தும் மிகவும் அபாயகரமான சூழலாகும். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ வலிமை அதிக அளவில் இருக்கும் நிலையில் கப்பல் தங்களால் அனுமதிக்கப்படாத பாதைகள் வழியாக சென்றால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும், அவ்வாறு நடந்தால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாகவும் ஈரானியர்கள் கூறுகின்றனர். அத்தகைய ஒரு தீவிரமான சம்பவம் ஏற்பட்டால் மிகப்பெரிய போராக மாறக்கூடிய நிலைமை இருப்பதாகவே நினைக்கிறேன்.
0: தொடர்ந்து சீனாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் வெங் ஃபெங்கே, அவருக்கு வயது 72, லீ ஷாங் பூ, அவருக்கு வயது 68, இந்த இருவருக்கும் அந்த நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இருந்தாலும் இந்த மரண தண்டனை 2 ஆண்டுகள் இடைக்கால தடையுடன் வழங்கப்பட்டுள்ளது. சீன சட்டத்தின்படி இந்த காலகட்டத்தில் இவர்களின் நடத்தை திருப்திகரமாக இருந்தால் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. சீன அதிபர் ஜின்பிங் தலைமையிலான சக்தி வாய்ந்த மத்திய ராணுவ ஆணையத்தின் உறுப்பினர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் பதவி வைத்த இவர்கள் இருவரும் ராணுவத்தின் மிக முக்கியமான ஏவுகணை படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெங்கே லஞ்சம் பெற்றதாகவும் லீ ஷாங் புஞ்ச் லஞ்சம் கொடுத்தது மற்றும் பெற்றதாகிய இரு குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். 2 ஆண்டுகள் இடைக்கால தடைக்கு பிறகு இவர்களின் தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டாலும் பிணை வழங்கப்படாதென்றும் தண்டனையை மேலும் குறைக்க வாய்ப்பில்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் தற்போதைய தீர்ப்பில் இவர்களின் அரசியல் உரிமைகள் பறிக்கப்படுவதோடு தனிப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைனிடையே மோதல் முற்றியுள்ளது. உக்ரைன் முன்மொழிந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா நிராகரித்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கடந்த புதன்கிழமை இரவு மட்டும் உக்ரைனின் 347 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதேபோல் ரஷ்யாவில் இருந்து ஏவப்பட்ட 92 ட்ரோன்களை உக்ரைன் படைகள் சுட்டு வீழ்த்தின. மோஸ்கோவை நோக்கி சென்ற உக்ரைன் ட்ரோன்களால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் உக்ரைன் நடத்திய 2வது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சியை குறிக்கும் ரஷ்யாவின் மிக முக்கியமான வெற்றி தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க உக்ரைன் முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைனிடையே மோதல் முற்றியுள்ளது. உக்ரைன் முன்மொழிந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா நிராகரித்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கடந்த புதன்கிழமை இரவு மட்டும் உக்ரைனின் 347 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதேபோல் ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட 92 ட்ரோன்களை உக்ரைன் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. மோஸ்கோவை நோக்கி சென்ற உக்ரைன் ட்ரோன்களால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் உக்ரைன் நடத்திய 2வது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சியை குறிக்கும் ரஷ்யாவின் மிக முக்கியமான வெற்றி தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க உக்ரைன் முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மோஸ்கோவில் நடைபெறவுள்ள பாரம்பரிய ராணுவ அணிவகுப்பில் இந்த முறை ராணுவ தளபாடங்கள் இடம்பெறாதென்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதனிடையே உக்ரைன் அதிபர் செலஸ்கி கூறுகையில், ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கைகளை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு உக்ரைன் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் பாதுகாப்பை கோரும் பால்டிக் நாடுகள் ரஷ்ய எல்லையொட்டிய லத்வியா மீது உக்ரைன் ட்ரோன்கள் தவறுதலாக விழுந்து வெடித்தது. ரஷ்ய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட 2 ட்ரோன்கள் திசை மாறி லத்வியாவுக்குள் விழுந்ததில் 4 எண்ணெய் கிடங்குகள் சேதமடைந்தன. தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டு பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து பால்டிக் பிராந்தியத்தில் நேட்டோ படைகளின் வான் பாதுகாப்பு அரணை பலப்படுத்த லத்வியா லித்துவேனியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலகிலேயே முதன் முதலாக எந்த ராணுவ வீரர்களும் இல்லாமல் பகைவர்களின் நிலையை உக்ரைனிலேயே உருவாக்கப்பட்ட ரோபோட்டிக் முறைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக பல பிரதேசங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக உக்ரைனின் அதிபர் கூறுகிறார்.
7: கடந்த மாதம் தன்னுடைய ராணுவம் தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார்.
6: இந்த போர் வரலாற்றில் முதன்முறையாக பகைவர்களின் நிலை முழுவதுமாக ஆளில்லாத அமைப்புகள், கள ரோபோக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
7: யுக்ரைனிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும் ரோபோக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதிபரிடமிருந்து வரும் செய்தி என்னவென்றால்,
6: போர்க்களத்தின் எதிர்காலம் இங்கே உள்ளது.
7: யுக்ரைனின் ஆயுதம் தயாரிக்கும் யூ போர்ஸ் நிறுவனம் விரைவாக வளர்ந்து வருகின்றது. இது பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள யூனிகான் நிறுவனமாக சமீபத்தில் மாறியுள்ளது. ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்திய இந்த நடவடிக்கையில் நிலத்தில் இருந்தும் வான்வெளியாகவும் இதன் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் அவர்கள் இதை பற்றி பேசவில்லை. ரஷ்யாவின் சதி வேலைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ரகசியமாக பிராண்ட் இன்றி இருக்கும் லண்டனில் உள்ள அவர்களின் இடத்திற்கு சென்று சந்தித்தோம். சண்டையிடுவதில் மனிதர்களுக்கு பதிலாக அதிக ரோபோக்கள் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறீர்களா?
8: அவ்வாறு நடக்கக்கூடும். அந்த அமைப்பில் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து 10 ரோபோக்கள் செல்ல முடியும். ஆகவே ஒரு நபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த அமைப்புகள் இணைந்து பணியாற்ற முடியும்.
7: ரஷ்யாவும் தனது சொந்த ரோபோக்களை பயன்படுத்துகின்றது. உதாரணமாக யுக்ரைனிய நிலைகளுக்கு வெடிபொருட்களை கொண்டு செல்லும் பணிகளுக்கு அது பயன்படுத்துகிறது. ட்ரோன்கள் பயன்படுத்துவதில் அது யுக்ரைனுடன் சமமாக போட்டியிட்டு வருகிறது. யூ போர்ஸ் போல ஆண்டுரில் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் நவீன போர் முறையை மாற்றியமைக்கும் நிறுவனங்களில் ஓர் அங்கமாக உள்ளது. பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்க ராணுவ ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி மூலமாக பெற்றுள்ளது. தற்போதைக்கு பெரும்பாலான ராணுவ ரோபோட்டுகள் அனைத்து துறைகளிலும் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் தானாக செய்யக்கூடிய அம்சம் வேகமாக வளர்ந்து வருகிறது. யூ போர்ஸின் கலர் ட்ரோன்கள் சுடுவதற்கு குறிபார்ப்பதற்கான மென்பொருளை பயன்படுத்துகிறது. ஆண்டுரிலின் ட்ரோன்கள் தானாகவே இறுதி தாக்குதலை நடத்தக்கூடும். தானாகவே முடிவெடுப்பதால் தவறுதலாக பொதுமக்கள் ஒருவரை கொன்றுவிடுகிறது எனில் இது பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையா?
9: அதனால் தான் மனிதர்களையும் சேர்த்திருக்கிறோம். ஆகவே அவர் கடைசியாக சோதித்து அழுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்.
7: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துமாறு அமெரிக்க நிர்வாகம் ராணுவத்திடம் வலியுறுத்தியுள்ளது.
10: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போரிடும் படையாக மாறுவதன் மூலம் நாம் வெற்றி பெறுவோம்.
7: செயற்கை நுண்ணறிவு ஆயுதங்களை நோக்கி செல்வதாக சீனா போன்ற பிற நாடுகளும் கூறியுள்ளன. இது குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர்.
11: இது மிகப்பெரிய அளவில் நன்னெறி மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆபத்தானதாக இருக்கும். வாழ்வு மற்றும் மரணத்திற்கான முடிவுகளை இயந்திரங்களிடம் ஒப்படைக்க நாம் விரும்பக்கூடாது.
7: சாதாரண இடங்களில் தானியங்கி ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். போர்களில் மனிதர்களின் தேவை எப்போதும் இருக்கும்.
12: ரோபோக்களை ரோபோக்கள் மூலம் அழிப்பதால் போர்கள் முடியாது. அனைத்து போர்களும் ஒருவித அரசியல் தீர்வு மூலம்தான் முடிவுக்கு வரும். மனிதர்கள் அல்லது இயந்திரங்கள் என யார் சண்டையிட்டாலும் இதுதான் உண்மையாக இருக்கும்.
0: தொடர்ந்து, அமெரிக்க கடற்படை போர் விமானம் ஒரு எண்ணெய் கப்பலை சுட்டு முடக்கியிருக்கிறது. ஈரான் துறைமுக முற்றுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. கப்பலின் இயந்திரப்பாகம் சேதமடைந்தது. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்காவின் முற்றுகை தொடர்ந்து நடப்பில் உள்ளதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் துறைமுகங்களுக்கு கப்பல்கள் செல்லவும் அங்கிருந்து கப்பல்கள் வெளியேறவும் அமெரிக்கா தடை விதித்திருந்தது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு நடத்தப்படும் முதல் தாக்குதல் இது. தெற்கில் ரத்வான் படையின் தளபதி ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது.
12: பெய்ரூட்டின் மிகவும் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான குர்னிச் அல் மஸ்ராவில் இது பிற்பகல் 2:15 மணி. அங்குள்ள ஓர் உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சி அமர்வு நடைபெறுகிறது. ஓர் உணவகத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பரபரப்பான பல்பொருள் அங்காடி மற்றும் வேலையில் மும்முரமாக இருக்கும் ஒரு சிகை அலங்கார கலைஞர். April 8 லெபனானில் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றதில் இருந்து நோஹா தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு திரும்புவது இதுவே முதல் முறை. இந்த காணொலிகளில் குர்னிச் அல்மஸ்ராவில் தாக்குதல் நடைபெற்ற தருணத்தை பார்க்கலாம்.
13: நாம் எங்கே செல்ல வேண்டும்?
12: இதன் அடியில் என்ன இருந்தது? இதன் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்?
13: இலக்கு பொதுமக்கள் தான். நிச்சயமாக இது பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல். யார் இறந்தார்கள், காயமடைந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள், நாங்கள்தான்.
12: மற்றொரு குடியிருப்பு பகுதி சின்னபின்னமானது. ஹெஸ்பலாவின் ராணுவ கட்டமைப்புகளையும் கட்டளை மையங்களையும் தாக்கி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் தெரிவித்தது. அன்று கொர்னிச் அல்மஸ்ரா பகுதியில் 16 பேர் கொல்லப்பட்டனர். வெறும் 10 நிமிடங்களில் லெபனான் முழுவதும் 100 குண்டுகள் வீசப்பட்டன. வடக்கே தொலைதூரத்தில் உள்ள ஹெர்மில் தொடங்கி பெக்கா பள்ளத்தாக்கை கடந்து தெற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வரை தாக்குதல்கள் நடைபெற்றன. இங்கு ஹேயல் செல்லும் பகுதியில் குறைந்தது 5 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள தாகியே பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு பகுதி ஹெஸ்புலாவின் செல்வாக்குமிக்க இடமாகும். இது ஏழ்மையான மற்றும் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி. என்னை சுற்றியுள்ள கட்டடங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இப்பகுதியை வந்தடைய நாங்கள் மிக குறுகிய சாலைகள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது. லெபனானையே உலுக்கிய அந்த 10 நிமிடங்களில் அதிகபட்ச உயிரிழப்புகள் நிகழ்ந்த இடமும் இதுவே. மீட்புக் குழுக்களால் சரியான நேரத்தில் இப்பகுதியை வந்தடைய இயலாததே இதற்கு முக்கிய காரணமாகும். இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட மக்கள் உதவி கோரி உரக்க அழைத்தும் குறுஞ்செய்தி அனுப்பியும் தவித்தனர். ஆனால் மீட்புக் குழுக்களால் அவர்களை சென்றடைய இயலவில்லை. இங்கு யாரை இலக்கு வைத்தனர் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அலி முகமது குலாம் தாகினி இங்கு கொல்லப்பட்டதாக சில இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹெஸ்போலா வீரர் என்று அவரை விவரிக்கும் இந்த நினைவு சுவரொட்டியில் அவரது புகைப்படம் உள்ளது. ஹே எல் செலோம் முழுவதும் யார் அல்லது என்ன குறிவைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பொதுமக்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது என்பது நிச்சயமான ஒன்றாகும். கொல்லப்பட்டதாக கூறப்படும் 80 பேரில் 12 மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவர். பொதுமக்களின் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த விரிவான நடவடிக்கைகளை எடுப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் கூறியது. அதேவேளை பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஹெஸ்போலா திட்டமிட்டு ராணுவ உள்கட்டமைப்புகளை அமைத்துள்ளதாகவும் அது குற்றம் சாட்டியது. முகமத் தனது குழந்தைகளை இங்கு வளர்த்து வந்தார்.
14: இந்த கம்பிகளில் மின்சாரம் இருக்கலாம், கவனமாக இருங்கள்.
12: அவர் தனது வீட்டின் இடிபாடுகளுக்குள் எங்களை அழைத்துச் செல்கிறார். உங்கள் வீட்டை இந்த நிலையில் பார்ப்பது மிகவும் வேதனையாக இருக்கும்.
15: இது 2வது முறை நான் இழக்கும் 2வது வீடு. இது கடந்த போரின் போது ஒரு வீட்டை இழந்தேன். இந்த போரில் மற்றொன்றை இழந்திருக்கிறேன். வீட்டை மட்டும் இழந்திருந்து என் மகன் உயிர் பிழைத்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. இந்த செங்கற்களை கொண்டு வீட்டை மீண்டும் கட்டிவிடலாம். ஆனால் எதனாலும் என் மகனை திரும்ப கொண்டு வர முடியாது.
12: தன் மகனின் மரணத்தை தொடர்ந்து முகமத் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் லெபனானை பாதுகாக்குமாறு ஹெஸ்போலாவுக்கு வேண்டுகோள் விடுத்ததோடு அந்த அமைப்புக்கு தனது ஆதரவையும் தெரிவித்தார். இஸ்ரேலால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் பகுதிகளில் நாங்கள் பேசிய பலரும் இதே கருத்தையே எதிரொலித்தனர். 250 ஹெஸ்போலா உறுப்பினரை கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவிக்கிறது. இருப்பினும் லெபனான் சுகாதார அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. அன்று கொல்லப்பட்ட 361 பேரில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று அது கூறுகிறது. இஸ்ரேல் இந்த ராணுவ நடவடிக்கையை முடிவற்ற இருள் என்று உழைத்தது. ஆனால் அதனை எதிர்கொண்ட லெபனான் மக்களுக்கு அது கருப்பு புதன் என்றே அறியப்படுகிறது.
0: தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வத்திக்கான் நகரத்தில் போப் அதன்னான் காம்லியோவை சந்தித்து உரையாடியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வத்திக்கான் நகரம் மற்றும் இத்தாலி நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக நேற்று சென்றுள்ளார். இந்த பயணத்தில் வத்திக்கான் நகர தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவான போப் 14 லியோவை அவர் நேரில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பில் இருவரும் தங்களுக்குள் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏற்கனவே போப் லியோவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் காட்டமாக விமர்சித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு இருதரப்புக்கும் இடையான உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை ரூபியோ சந்திக்கிறார். அதிபர் ரம்பின் விமர்சனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போப் லியோவுக்கு ஆதரமான நிலைப்பாட்டை இத்தாலி அரசு கொண்டுள்ளது. இதனால் அமெரிக்க அமைச்சர் ரூபியோவின் இத்தாலி மற்றும் வத்திக்கான் நகர பயணம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக ஈரான் மீதான போரை கண்டித்து போர் தொடுப்பவர்களின் பிரார்த்தனைகளை கடவுள் ஏற்க மாட்டார் என்று அதிபர் ரம்பை போப் லியோ மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அதற்கு தன்னை இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து செய்யறிவால் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை அதிபர் டிரம்ப் பதிலடியாக வெளியிட்டிருந்தது பல்வேறு தரப்பினரின் கண்டனங்களை பெற்றது. மேலும் போப்லியோவுக்கு எதிரான கருத்துக்களுக்கு அதிபர் டிரம்ப் மன்னிப்பு கேட்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. CNN செய்தி நிறுவனத்தை தொடங்கிய அமெரிக்க தொழிலதிபர் டெட்னர் 87 வயதில் காலமானார். திரு டெல்டுவி பாடி எனப்படும் முதுமை மறதியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 1980 அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் அவர் CNN நிறுவனத்தை தொடங்கினார். உலகில் 24 மணி நேரமும் இடைவிடாமல் செய்தி ஒளிபரப்பு வழங்கிய முதல் நிறுவனம் CNN. அது தொலைக்காட்சி செய்தித்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. உலகளவில் செய்தித்துறையை மாற்றியமைத்தது. 1990-1991 ஆகிய ஆண்டுகளில் வளைகுடா போர் ஒளிபரப்பின் மூலம் CNN உலகத்தின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியது. ஊடகத்துறைக்கு அப்பால் டெட் தொண்டூழியத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் ஈடுபட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் நிறுவனத்துக்கு $1 பில்லியன் நன்கொடை அளித்துள்ளார். டெட் நம் வாழ்விலும் உலக அளவிலும் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றங்களை அங்கீகரிப்போம் என்று CNN தலைமை நிர்வாகி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நியூயார்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதியொருவர் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் பெரும் பணக்காரரான ஜெப்ரின் எப்ஸ்டின் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 2019 கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தாலும் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எப்ஸ்டின் பல்வேறு தரப்பினருடன் உரையாடிய மின்னஞ்சல்கள், பகிர்ந்த வீடியோக்கள், புகைப்படங்கள், விசாரணை அறிக்கை உள்ளிட்டவற்றை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று அமெரிக்காவில் கோரிக்கை வலுத்ததை தொடர்ந்து 25 டிசம்பர் 19 அமெரிக்க நீதித்துறையால் அந்த தகவல்கள் வெளியிட தொடங்கப்பட்டன. அதன் பின்னர் 2026 ஜனவரி 30 சுமார் 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட கூடுதல் ஆவணங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட தற்கொலை கடிதத்தில் எப்ஸ்டீன் எழுதியதாக அவர்கள் என்னை மாத கணக்கில் விசாரித்தார்கள், ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம் வாழ்விலிருந்து விடைபெறுவதற்கான நேரத்தை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஒரு வரம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அழுது புலம்புவா? இதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை, இதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று அந்த கடிதம் முடிவு பெற்றுள்ளது. எப்ஸ்டீன் இறக்கும் போது காணாமல் போன CCTV காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஆகியவை அமெரிக்க நீதித்துறையின் மீது தொடர்ச்சியான சந்தேகங்களுக்கு வழிவகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹொங்கொங்கில் வெடிபொருள் தயாரிக்க முயன்ற சந்தேகத்தில் 12 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு பாலத்துக்கு அடியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வெடிபொருள் தயாரிப்பது போன்ற காணொளியை அவன் சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சிக்காக அப்படி செய்வதாகவும் அதை வெற்றிகரமாக முடிக்க உள்ளதாகவும் சிறுவன் காணொளியில் கூறியுள்ளான். இந்த மாதம் 5 தேதி காணொளியை கண்ட இணையவாசிகள் அது குறித்து புகார் தந்ததாக காவல்துறை தெரிவித்தது. காணொளி தற்போது சிறுவனின் சமூக ஊடக கணக்கில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது. சிறுவன் கைது செய்யப்பட்டதும் அவனிடமிருந்து கைத்தொலைபேசி, கணினி போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூக ஊடகத்தில் வெள்ளை துகளின் படத்தை பதிவிட்டு அது வெடிபொருள் என்று சிறுவன் குறிப்பிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சந்தேகத்துக்குரிய அத்தகைய ரசாயன பொருட்களை சிறுவனின் வீட்டிலிருந்து கைப்பற்றியதாக காவல்துறை தெரிவித்தது. விசாரணை தொடர்கிறது. சொகுசு கப்பலில் ஏற்பட்ட கண்டா வைரஸ் பரவல் பெருந்தொற்றாக மாறுவதற்கு அபாயம் கிடையாது என்று உலக சுகாதார நிறுவனம் மீண்டும் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை அவசியம் என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று அது தெரிவித்தது. இதுவரை 5 பேருக்கு நோய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 இறந்து போனார்கள். மார்ச் 20 முதல் கப்பலுக்குள் நுழைந்த அல்லது கப்பலிலிருந்து இறங்கிய அனைவரையும் அதிகாரிகள் அடையாளம் காண முனைகிறார்கள். தற்போது கப்பலில் உள்ள மற்ற பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நோய்க்கான அறிகுறிகள் கிடையாது. கொரோனா வைரஸ் உடலில் 6 வாரம் வரை இருக்கலாம், ஆனால் கோவிட் 19 போல் அது எளிதில் பரவாது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் நெருங்கிய தொடர்பின் மூலம் மட்டுமே பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்த இளம் பெண்களின் பழைய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகின்றன. அவை உட்புறங்களில் அணியப்படும் வாபகி என்ற பாரம்பரிய காலணிகள். பள்ளிகளில் அந்த காலணிகளை பயன்படுத்தும் மாணவியர் அடையாளத்துக்காக அவற்றில் பெயர்களை எழுதுவது வழக்கமாகும். கரைகள் படிந்து தேய்ந்து போன வாபகி காலணிகள் சில அதிகபட்சம் $320 இணையத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. காலணிகளை வாங்குவோர் பெரும்பாலும் பேர் தெளிவாக தெரியும் அல்லது அதிகமாக தேய்ந்த காலணிகளையே விரும்புவதாக தெரிகிறது. குறிப்பாக மாணவிகளின் கைரேகை கரைபடிந்த காலணிகள் மிகவும் பிரபலமாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இணையவாசிகள் அது பற்றி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இளம் பெண்களின் காலணிகளை வாங்குவது அவர்களை வெறும் காட்சி பொருளாக சித்தரிக்கும் ஆபத்தான போக்கு என்று சிலர் கவலை தெரிவித்தார்கள். பொருட்களை சேகரிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் பலவித பொருட்களை சேகரிப்பதுண்டு. அதேபோல் பழைய காலணிகளை சேகரிப்பதில் என்ன தவறு என்று வேறு சிலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பிரான்சை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறார். காரணம், அந்த விருதை அவரே உருவாக்கி தமக்கு தானே கொடுத்திருக்கிறார். மொழியியல் துறை பேராசிரியர் புளோரன் மொன்க்ளேர் 2016 நோபல் பரிசு போன்று மொழியியல் துறைக்கான தங்கப்பதக்க விருதை அவர் பெற்றார். விருது வழங்கிய அமைப்பு ரோமேனியாவைச் சேர்ந்த மற்றொரு பேராசிரியரை அந்த விருதுக்கு முன்மொழிந்த போது அந்த நாட்டு செய்தியாளர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. அப்போது மொன்க்ளாரின் மோசடி அம்பலத்துக்கு வந்தது. அவரது விருது, அதன் பின்னால் இயங்கும் அமைப்பு, அவர் படித்ததாக கூறப்படும் பல்கலைக்கழகம் அனைத்தும் கற்பனையே என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மொன்க்ளேரின் வீட்டை சோதனை செய்த போது பதக்கத்தை பார்க்கத்தானே வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். €250 கொடுத்து பதக்கத்தை தாமே செய்ததாக அவர் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டார். மொழியியல் துறைக்கு அங்கீகாரம் கொடுக்கவே அப்படி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். அது சட்டப்படி குற்றமா என்று காவல்துறையும் குழப்பத்தில் உள்ளது. இந்தோனேஷியாவில் பயணிகள் பேருந்து எரிபொருள் லொரி மீது மோதியதில் 16 பேர் இறந்தார்கள், 4 பேர் காயமுற்றார்கள். சுமத்ரா தீவின் நெடுஞ்சாலையில் அந்த விபத்து நடந்தது. பேருந்தில் 20 பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மதிய வேளையில் அந்த பேருந்து எதிர்திசையில் சென்று கொண்டிருந்த எரிபொருள் லொரி மீது மோதியது. விபத்துக்கு முன்பு பேருந்தில் தீப்பொறிகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் வலது பக்கம் திருப்பி இருக்கலாம். அப்போது எதிரே எண்ணெய் லொரி அதிக வேகத்தில் வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். 2 வாகனங்களும் மோதியதில் தீ மூண்டிருக்கிறது. பயணிகள் பலரும் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டார்கள். இறந்தோரில் பேருந்து ஓட்டுநரும் எண்ணெய் லொரி ஓட்டுநரும் அடங்குகின்றார்கள். உயிர் பிழைத்த பேருந்து பயணிகள் 4 அருகில் இருந்த மருந்தகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்களில் 3 கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மகளிர் ஏ அணியுடன் 1 மற்றும் 20-20 தொடர்களில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இந்த அணியில் வீராங்கனைகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 21 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். விமான நிலையத்தை சென்றடைந்த அவர்களை இலங்கை கிரிக்கெட்டுடன் அதிகாரிகள் வரவேற்றார்கள். இந்த சுற்றுப்பயணத்தின் போது நியூசிலாந்து மகளிர் அணி 3 1 போட்டிகளிலும் 3 20-20 போட்டிகள் பங்கேற்க உள்ளது. இந்திய ஆடவர் ஏ அணி வரும் செப்டம்பர் அக்டோபரில் ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் 2-4 நாள் டெஸ்ட்களும் 3 லீஸ்டே ஆட்டங்களிலும் விளையாட இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் சபை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஏ அணிகளிடையான ஆட்டங்கள் யாவும் செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 11 தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2006 ஆண்டு இந்திய கிரிக்கெட்டில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணியில் இடம்பெற்றிருந்தவர் அமன்பிரீத் சிங்கில். இவர் 2008 ஆண்டு வரை இந்திய அணியில் விளையாடியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்திய T20 அணியின் கேப்டனும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரருமான சூரியகுமார் யாதவ் தேவிஷா ஷெட்டி தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியின் 2 அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான பாரிஸ் சென்ட் ஜெர்மன் பயன் முஞ்சனை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. மொத்த கோல் கணக்கு அடிப்படையில் 6-5 என்று வெற்றி பெற்ற பாரிஸ் சென்ட் ஜெர்மன் வருகின்ற 30 தேதி புடபெஸ்டில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஆர்சனலுடன் தலப்பரீட்சை நடத்துகிறது. கிராவ்லி மகளிர் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் அணி 10 ஆண்டுக்கு பின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 376.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 320.73 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.50 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.34 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.18 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 435.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.21 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.20 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
1: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அறிவித்தல்கள், அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

திருமதி பாலரமணி பத்மநாதன் அவர்களின் மரண அறிவித்தல். ஜால் கட்டுவன் சந்தி தெல்லிப்பளையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பொண்டியை வதிவிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6 மே 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜய சுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் சிவா பிபி டிஆர்டி தமிழொலி நேயர் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மோனாக்கோ பாலரமணி ஜூகே பாமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நவீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நிலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். பார்வைக்கு 10 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 தொடக்கம் 4 வரை 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் பிரான்ஸ். பார்வைக்கு 12 செவ்வாய்க்கிழமை மே மாதம் காலை 9 தொடக்கம் 11:15 வரை 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் பிரான்ஸ். கிரியை 12 மே மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 11:30 தொடக்கம் 12:30 வரை மோவரி 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் பிரான்ஸ் என்ற முகவரியில் இடம்பெறும். தொடர்புகளுக்கு கணவர் பிபி 07-49-13-89-72 கார்த்திகா மகள் 07-82-73-63-32 நிவேதா மகள் 06-34-06-09-31 இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதோடு இந்த துயர் பகிர்வில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறது. அந்த அறிவித்தலை மீண்டும் ஒருமுறை தருகின்றோம். திருமதி பாலரமணி பத்மநாதன் அவர்களின் மரண அறிவித்தல். ஜால் கட்டுவன் சந்தி தெல்லிப்பளையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பொண்டியை வசிப்பிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6 மே மாதம் 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜய சுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் சிவா விபி டிஆர்டி தமிழொலி நேயர் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மோனாக்கோ பாலரமணி ஐக்கிய ராஜ்யம் பாமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா
கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும், நவீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும், நிலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியுமாவார். பார்வைக்கு 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி தொடக்கம் 4 மணி வரை 95 ரூய் மார்சல் செம்பா, 93,430 வில்டனோஸ் பிரான்ஸ். தொடர்ந்து பாவைக்காக 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 11:15 வரை பார்வைக்காக வைக்கப்பட்டு, இறுதி கிரியைகள் 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை 11:30 to 12:30 வரை இடம்பெறும். முகவரி 95 ரூய் மார்சல் செம்பா, 93,430 வில்டனோஸ் பிரான்ஸ். தொடர்புகளுக்கு சிவா விபி 07-49-13-89-72, கார்த்திகா மகள் 07-82-73-63-32, நிவேதா மகள் 06-34-06-09-31. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த துயர் பகிர்வில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறது.

நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சௌக்கியமா இருக்கின்றோம். உங்களோட
1: அன்போடு சாப்பிட்டுலாம் இருக்கிறீங்க?
0: சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஓகே,
1: சரி. நன்றி.
0: நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து பசுவதி படத்துல இருந்து உயிர் வந்த தாயே உன்னை காப்போம் தாயே.
0: அம்மா நினைவு.
1: ஓய்,
0: அம்மா நினைவு.
1: அம்மா நினைப்போ என்ன, இந்த காலம் இந்த நாளும் நினைப்பு தானே
0: ராஜா. பாட்டு கேட்டா அம்மா வந்துருவாவா?
1: அப்படி இல்ல, சும்மா ஒரு நினைவு வந்துச்சு.
0: நடிப்பு பாட்டு கேக்குறதால ஒரு நடிப்பு தானே. என்ன அம்மா, அம்மா வழியா சாப்பிட எல்லாம் செய்து கொடுத்தீங்களா?
1: அம்மா நான் தான் கடைசி மட்டும் பார்த்தது.
0: நீங்க தான் பார்த்தது?
1: ஆண்டவன் யாரையும் விட மாட்டார். எல்லா வயது நாட்கள் நாலஞ்சு பேரும் பார்த்தனால் ஆண்டவன் எனக்கு அந்த இது என்ன கவனமா பாக்குற பிறர் மூலம். நாங்கள் என்ன செய்த மாதிரிதான் எங்களுக்கு கிடைக்கிறது.
0: பின்னி என்ன நீங்க அம்மா வழியா பார்த்தா அம்மா உங்க பார்த்த மாதிரி உங்கள பிள்ளைகள் உங்களை பார்க்கும்.
1: வாழும்போது
0: ஓகே, நீங்க
1: நல்லது செய்யுங்கள், நல்லதே வைக்கும்.
0: கட்டிக்காரி
1: கட்டிக்காரி.
0: அண்டாலும் அஞ்சு மணி கேள்விக்கு விட
1: கண்டுபிடிக்கிறீங்க.
0: எல்லாரும் லைவ் பண்றீல்ல, ஒருத்தர் ட்ரை பண்றீல்ல, ஒரு நல்ல கட்டிக்கார வருந்தனையும் பாத்துட்டு இருந்து போட்டுடா
1: கண்டிப்பா.
0: நீங்க வாங்க, இன்றைக்கு வாங்க முன்னுக்கு.
1: மூன்று நாலு சொல்லு தான் வந்தது.
0: நீங்க செய்ய போறீங்க. பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள். நன்றி,
1: நன்றி. வணக்கம் ராஜா.

0: ஒலித்த பாடலை தாயக்காக விரும்புகின்றனர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து சூரிச்சில் இருந்து வினோத் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வினோத். நல்லமா இருக்கீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: இன்னைக்கு
0: வேலையா வினோத்?
1: இனி
0: வேலை இல்லையா?
1: நேரத்துக்கு
0: என்ன மாதிரி நேரத்துக்கு

0: நல்ல சந்தோஷமா நாங்கள் உங்களோட சேரும் போது எங்களுக்கும் நல்ல சந்தோஷம்.
1: என்ன விஷயங்களை கலைக்கணும்
0: எடுத்து கதை என்னோட
1: புதுசா படிக்கணும் அந்த படத்துல
0: பாசத்திலே பாட்டு எடுத்தேன்.
1: பாசத்துல பாடு நல்ல பாடல் ஒன்று நல்ல வரிகள் தான் நல்லா
0: காளி காளி காளிராஜனுடைய கவிதை வரி
1: நல்ல வரிகள்
0: நல்ல பாட்டு பாலா
1: அதுல அந்த ஒரு வசனம் வந்து இந்த என்ன ஒத்த கிளி நான் தானு சொல்லி
0: நன்றி.

0: மனது ஆனந்தம் போனதம்மா. பாசத்துல பாட்டெடுத்து
1: தேவாவனுடைய இசை, பாலாவனுடைய குரல், காளிதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சூரத்திலிருந்து வினோத் அவர்கள். வினோத்தை தொடர்ந்து தாயம்மா இணைந்திருக்கின்ற. வணக்கம் தாயம்மா.
2: வணக்கம் அண்ணா.
1: அட சுபாசினி, நீங்க தாயம்மாவா ஆயிட்டீங்க? கடவுளே, இப்படி ஒரு தங்கையா இருந்து தாயம்மாவா வந்துட்டீங்க. பாச தங்கை எங்க சித்திர தங்கை காணையில கோயில் குடியேறிட்டு
2: கோயில் முடிஞ்சு இப்ப துக்கியம் என்ன ஒரு சாமியம்மா வாரா
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நான் வந்து சாதனை படத்தை இந்த ஓ வானம் பாடி.
1: ஓ வானம் பாடி?
2: ஆமா,
1: ஓ வானம் பாடிய கூப்பிடுறீங்க.
2: ஓ வானம் பாடி, உன்னை நாடி எங்கும் தேடி நெஞ்சில் சூடி, அந்த பாட்டு கேட்டு கனால அந்த பாட்டு. மடிக்க எல்லா பாட்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பாட்டு போடுறதான் குறைவு.
1: எங்கும்
2: தேடி நெஞ்சில் சூடி இன்பம் கோடி.
1: ஓ வானம்பாடி, எங்கும் தேடி நெஞ்சில் கோடி.
2: ஆமா,
1: இப்படியா பாட்டு சொல்றவர்கள் என்ன மாதிரி பாடி காட்டணும்ல?
2: எங்கள் பாட்டு ராகம் மேராதான் பாடி போட்டு என்ன செய்யற
1: வீட்டு
2: எல்லா பாட்டும் மேலாது
1: அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு மாலுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி சுபாசினியை இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது. இளையராஜாவனுடைய இசையில் பாடல்.

0: ஒலித்த பாடலை சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி பாடலை பாடியவர்கள் ஜானகி அம்மாவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு மேரியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நன்றி. நீங்கள்?
1: நானும் நலமாக இருக்கின்றேன்.
0: நன்றி. சாப்பிட்டீங்களா மேரி வந்த உடனே?
1: மரக்கறி
0: பிரியாணி. அத எப்படி செய்யறது?
1: மரக்கறி எல்லாம் போட்டு
0: நாங்க குலசாதம் செய்யற மாதிரி.
1: ஆமா,
0: குலசாதம் கோயில கொடுப்பாங்க. சாப்பிட ஆசையா இருக்கும்.
1: நீங்க
0: என்ன எங்கட கோயிலுக்கு வந்தா தான் உங்களுக்கு தருவோம். நீங்க வர மாட்டீங்க, நாங்க என்ன செய்யறது? சைவ கோயிலில் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தா சித்திர கஞ்சி காய்ச்சி வாங்க தெரியுமா உங்களுக்கு? சித்திர மாதம் அம்மாக்காக விரதம் பிடிச்சு
1: தெரியும்.
0: அந்த சித்திர கஞ்சி தானமா, கஞ்சியா இல்லாம இறுகி சோத்தா
1: சொல்ல
0: பாப்பாவை வந்து என்ன பாப்பாவை உங்களோட பாப்பாவை எனக்கு நல்லா தெரியும்.
1: பாப்பாவை
0: நல்லா தெரியும் எனக்கு. ஓ, எங்கடைய அம்மாவோட நான் போறேன். மருத்தண்ண வாங்க. இந்த கிரந்தி எண்ணெய் என்று சொல்லுவார்கள் தெரியுமா? கிரந்தி எண்ணெய் சின்ன பிள்ளைகளை போய் வைக்கிறோம். அந்த மருந்தெல்லாம் உங்க அப்பா செய்து கொடுக்குறவர். தெரியும் தானே? அப்ப என்ன நீங்க அந்த தொழில நீங்களே விட்டுறீங்க? நீங்களே அந்த செய்ய விட்டுறீங்க அந்த தொழில?
1: செய்தான்
0: பிரச்சனை வந்தா என்ன மருந்து செய்யற வைத்தியம் இருக்கு? என்ன பிரச்சனை?
1: அங்க இருக்கு, அங்க ஒருத்தரும் இல்ல.
0: என்ன பேர் சொல்ற அப்பா?
1: நீங்க அதுல பங்கு பெற்றே பங்கு பெற்றா தெரியும்.
0: என்னத்துல பங்கு பெற்றது?
1: அந்த ஆமி வந்த நேரம்
0: அண்ணா இல்லையம்மாங்க. பெரிய ஒருத்தரம் இந்த ஆமியும் ஆமியண்டா ஒரு சாதாரண மனுஷன் தான். இந்த துவக்க கண்டனும் உங்களுக்கு இருக்கு பிறகு பெரிய கதையெல்லாம் கதைப்பீங்க. பொட்டுவன் புளுத்துவன் அதை செய்வேன் இது செய்வேன். என்ன சௌரம் கதையை காணையில் நீங்க பிரியாணி போட்டு நீங்க வெள்ளிக்கிழமை இல்லாம கிரீம் வெட்டி போட்டு சாப்பிட்டு கடவுளை கும்பிட்டு
1: பிதாவின்
0: பேராக ஆமீன் என்று சொல்லி போட்டு சாப்பிட்டு இருப்பீங்க. ஓகே, நாளைக்கு இந்த சாப்பாடு தர வேணும்னு அவரை கேட்டு அவரைத்தான் கேட்கணும். பின்ன இப்போ நீங்க கைய உழைச்சாலும் இப்போ கடவுள் தானே எல்லாம் செய்யறது. அதுதானேம்மா. ஓகே, உங்களுக்கு
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க? எனக்கு சிரிப்பு வருது கேக்க. நான் கடவுள் என்ற புள்ள என்ன அன்றும் தொடக்க இன்று வரையும் காப்பாற்றி கொண்டிருக்க அவர் தான்.
1: அவர்தான்
0: பல துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகி கொண்டு வருகிறேன். அது அம்மாண்ட
1: புண்ணியம். நினைக்க முடியாது,
0: நினைக்க முடியாத துன்பங்கள் வந்து கிட்ட வரும் பாய்ந்து போவோம். அப்படி எல்லாம் பாய கடவுள் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். நான் கடவுளை நம்பினார், கைவிடப்பட்டார். நன்றி அம்மா, உங்களோட நல்லா கதைச்சிட்டு நன்றி.
1: ஓகே ஓகே
0: ஓகே ஓகே ஓகே.

0: ஒலித்த பாடலை மேரி மக்டலின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சோதரி. சோதி புஷ்பா நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். என்ன செய்யறார்கள் வீட்டில் பிள்ளைகள் எல்லாம்?
1: பிள்ளைகள் ஒருத்தர் படிச்சு கொண்டிருக்கிறார், ஒருத்தர் அம்மாவோட அப்பா வீடு செய்யற பாத்து
0: கொண்டிருக்கிறார்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்குள்ள
0: வருத்தம் எல்லாம் உங்களுக்கும் இருக்கு.
1: அண்ணா கப்பி என்ன தங்கச்சி
0: ஓகே, உங்களுக்கான பாடலை இன்னும் ஒருவரும் காத்திருக்கிறார், அவரையும் எடுத்து வச்சுட்டு உங்களை பாடத்தை தான் கொடுக்கணும். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புற வணக்கம். நீங்களா போயிட்டீங்களா? வெரி குட், நன்றி. அப்ப சோதி புஷ்பாவுடைய பாடலை அப்படியே அட்டகாசமாக அனுப்பி வைக்கின்றோம் உங்கள் இல்லங்களுக்கு. சவுந்தரராஜன் சுசிலாவுடைய இனிமையான குரல், கவியரசருடைய கவிதை வரி, சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை, இப்படியான பாடல்களை

ஒலித்த இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சோதி புஷ்பா அவர்கள். பிரான்சிலிருந்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மணித்தேர செய்திகள் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அபிராமி அண்ணனுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி வானிலையில் மலர இருக்கின்றது. அன்பு உறவுகள் தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை மூன்றாவது தடவையாக போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள். காணி உரிமை சட்டங்கள் மற்றும் அரச காணி முகாமைத்துவம் தொடர்பான செயலமர்வு மாந்தை மேற்கு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இந்த நாட்டில் போதுமான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால்தான் எமது இளைஞர்கள் யுவதிகள் கட்டாறு டுபாய் போன்ற நாடுகளில் தொழில் புரிகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டில் பொருளாதார மேம்பாட்டுடன் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய நாம் தவறியுள்ளோம். குறைந்தபட்சம் அவர்களின் பாதுகாப்பையினும் அங்கு உறுதிப்படுத்த வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்லும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சட்ட அலகொன்றை ஆரம்பிப்பது அவசியமாகும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பருத்தி துறையில் உள்ள உணவகம் ஒன்றில் லஞ்ச சீட் பாவிட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 1,00,000 ரூபாய் தண்டனை பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரால் நகரசபையின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்மித்த பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இன்று மதிய மழை பெய்துள்ளது. கடந்த சில வாரங்களாக கடுமையான வெப்பநிலைமை காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மழை பெய்துள்ளது. வவுனியாத்திற்கு தமிழர் பிரதேச சபையின் தவிசாளர் மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி மிக அதிக விலைக்கு வாடகை வாகனம் ஒன்றை ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுள்ளமை மக்களிடையே கடும் அதிருப்தியை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 259 அதிகரித்துள்ளது. சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களின் நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் நபர்களை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியின் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டசபை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர் கூட்டத்தில் எந்த முடிவையும் எடுக்க முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி ரோடு கல்லறை மேடு அருகே தமிழக வெற்றி கழக செயற்குழு உறுப்பினர் சரண்யா மற்றும் வளர்மதி அகஸ்தியா ஆகியோர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கெடுகொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாகும்பறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதனை தொடர்ந்து ஆளுநர் பயத்தினாலோ என்னவோ நாளை விஜய் பதவியேற்க ஏற்பார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். பனையூரில் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழக வெட்டிக்கழக சட்டசபை உறுப்பினர்கள் சிலர் மாயமானதாக தகவல் வெளியானது இது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் ஆர் என் ரவியின் ஒற்றை வரியில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கோடை காலத்தில் கண் அலர்ச்சி பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கண்ணல மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேற்காசிய போரால் ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பருத்தி மீதான இறக்குமதி வரியை குறைக்குமாறு மத்திய அரசு இந்திய ஜவுளித்துறை சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது.
மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையை ஒட்டிய காம்ஜோங் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதனால் கிராமவாசிகள் தப்பியோடு நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அதாவது 119 அதாவது வெற்றி இடங்கள் கிடைத்துள்ளது. அதாவது திருமாவளவன் அவர்கள் 2 கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2-2, 6 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே 113 119 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் சட்டசபையில் தங்கது பலத்தை நிரூபிக்கின்றார்கள் என்று சந்தித்திருப்பார் விஜய் என்பதையும் தெரிய தருகின்றேன். நில மோசடி வழக்கு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் சண்டிகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள். உலக செய்தியில், உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சீனாவில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் வைஃப் பெஹேலி ஆகிய இருவருக்கும் அந்த நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. நியூயார்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதி ஒருவர் வெளியிட்டுள்ளார். ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்த இளம் பெண்களின் பள்ளிய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகின்றது. அவை உட்புறங்களில் அணியப்படும் உபாகி என்னும் பாரம்பரிய காலணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்கான விசாரிக்கப்பட்டு வருகின்றார். காரணம், அந்த விருதை அவரே உருவாக்கி தமக்கு தாமே கொடுத்து கொண்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோனேசியாவின் பயணிகள் பேருந்து எரிபொருள் லாரி மீது மோதியதில் 16 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தொடர்கின்றது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் ஏ அணியுடன் ஒரு நாள் மற்றும் 20-20 தொடர்களில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டணக்க சர்வதேச விமானத்தை வந்தடைந்துள்ளார்கள். இந்திய கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணம் அடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்கள். கிராவ்லி மகளிர் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் மான்செஸ்டர் அணி 10 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அசத்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் TRTTamilali.com. ஒரு யூரோ இலங்கையில் 376.45 இந்தியாவில் 110.91 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 320.73 இந்தியாவில் 94.50 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 411.34 இந்தியாவில் 121.18 பைசா ஒரு ஐக்கியராஜ பவன் இலங்கையில் 435.21 இந்தியாவில் 128.21 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 834.87 இந்தியாவில் 69.20. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சேபலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அமைதி இதயபூர்வமான நன்றி.

0: மல்லிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:11 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:11 தமிழொலியில் தொடர்கின்றது. டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அன்னையின் அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி வானலையில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் உமது அன்புறவுகளோடு நீங்கள் பயின்று கொள்ளலாம். அன்புறவுகளே, அன்னையை தேடி ஆயிரக்கணக்கான அடியார்கள் செல்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அன்னையிடம் செல்வதற்கு தவம் இருக்கின்றார்கள். தங்களுக்கு செல்லக்கூடிய பலன் இல்லை என்று அழுகின்றார்கள். அந்த பலனை வரவேற்பது நீங்கள்தான் அன்புறவுகள். அன்னையை ஓயாமல் வணங்குங்கள் அன்புறவுகளே. அன்னையிடம் நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு நான் அறியத்திருக்கின்றேன். அன்புறவுகளே, தவம் இருந்துதான் ஒரு விஷயத்தை நாங்கள் பெற வேண்டும். அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த தவத்தை நீங்கள் பெறுவதற்கு கொக்கு தவம் செய்யும் ஒரு மீனை பிடிப்பதற்காக ஒற்றை காலிலே இத்தனை தவம் செய்துதான் அந்த மீனை கூறி தர தவறாமல் அப்படி குத்தி பிடிப்பது போல் நீங்களும் அந்த தாயினுடைய தாயோடு நீங்கள் அதிலிருந்து பேசி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதப்பட்டால் நிச்சயமாக கிடைக்கும். எத்தனையோ பேர் தாங்கள் தொட்டவுடனே தொலைபேசி கிடைக்குது என்று சொல்கிறார்கள். எத்தனையோ பேர் நாள் கணக்காக மாதக்கணக்காக நாங்கள் வருடக்கணக்காக அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கிறோம், அம்மா தூக்குறாவே இல்லை, அம்மா தூக்குறாவே இல்லைன்னு சொல்கிறீர்கள். அப்போ என்ன சொல்கிறது? இதுதான் விதி. உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருக்கின்றதோ அப்படியே நடக்கும். அந்த விதிப்பயனை நீங்கள் வெட்டி எடுத்து நீங்கள் அன்னையோடு உரையாடுவதற்கு தயாராக இருங்கள். அன்னையினுடைய தொலைபேசி இலக்கம் அதாவது வைபரில் நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தலாம். அதாவது செவ்வாய் வியாழக்கிழமைகளில் அதாவது 8 மணிக்கு பிறகு நீங்கள் அன்னையை தொடர்பு கொள்ளுங்கள். அன்னையும் பல வேலைகளோடு இருக்கின்ற அந்த தாயை நாங்கள் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த தாய் எங்களை நினைத்து கொண்டிருப்ப உள்ளத்தோடு தூய்மையோடு நீங்கள் எடுத்து அந்த தாயும் உடனடியாக எடுப்பார். சைபர் சைபர் 45 எழுதிக் கொள்ளுங்கள் அன்புறவுகளே. பெற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் யாம் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெற வேண்டும் என்று திருமூலனார் சொன்னார். அந்த திருமூலர் சொன்னது போல் நீங்களே பெற்று எத்தனையோ தவம் இருந்து நீங்கள் பிள்ளை பெறமில்லாதவர்கள் எத்தனையோ பேர் அந்த கோயில் தேர் திருவிழாவுக்கு நீங்கள் போனீங்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு பேர் வச்சதே அம்மா என்று தான் சொல்லுவோம். அந்த வரம் நான் இல்லாமல் இருந்து இந்த வரம் அதால் ஒரு வருடமும் அந்த பிள்ளையும் அழைத்து கொண்டு வந்து ஆலயத்திலேயே நாங்கள் காத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த நேரத்திலே அன்னை அம்மா அன்பு அடியார்களே, அன்னையினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அன்னை இப்பொழுது தலவாக்கலையில் அதாவது மிகவும் ஒரு வறுமையான கிராமம், மிக மிக வறுமையான கிராமம். அந்த கிராமத்திற்கு 60-70 பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு என்னென்றெல்லாம் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறா, எங்கெங்கே துன்ப துயரங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த தாய் சென்று அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதே தலவாக்கலையில் இருந்து அறநெறி ஆசிரியர் மிகவும் வறுமை கோட்டுகள் வாழும் பிள்ளைகளுக்கு அபிராமி வாசை தாயார் உதவி செய்கின்றார். எந்த துன்பம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த தாயார் அருளோடு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த தாயார் அந்த அருளோடு அந்த அங்கே இடம்பெறுகின்ற தலவாக்கலையில் இருக்கின்ற ஒரு ஆசிரியர் அறநெறி ஆசிரியராக அம்மாவால் உருவாக்கப்பட்டு வருகின்றார். அந்த ஆசிரியர் சொல்வதை நாங்கள் இப்பொழுது கேட்போம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நன்றி. நீங்கள் இந்த அம்மாவுடைய ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபட்டீர்கள் முதலில்?
2: ஓம் சக்தி எங்களுடைய ஊர் வந்து இலங்கையில மத்திய மாகாணம் உமரலிய மாவட்டத்தில்.
1: ஆமாம், தெரியும். தலவாக்கில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உண்மையாக அது ஒரு தேயிலை தோட்டம் நிறைந்த பகுதி. ஆனால் உங்களோட கிராமம் மிக மிக வறுமையான ஒரு கிராமம். நான் பார்த்துட்டு எனக்கு அந்த வீடியோ கொப்பியை அம்மா போட்டிருந்தா. அந்த கிராமத்திலே ஒரு 60-70 சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த தாயார் இங்கே குழந்தைகளோடு தான். அந்த தாய்க்கு குழந்தைகள் என்றால் காணும். அந்த குழந்தைகள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அதை விட இந்த காலங்களிலெல்லாம் அபூர்வமான சில நிகழ்வுகள் நடக்கிறது. மனம் வருந்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிற மத மாற்றம், மதங்களை மாற்றுவது, இப்படி போலி வேஷங்கள் எல்லாம் செய்வது, பணத்திற்காக தான் எல்லாம் இதெல்லாம் செய்கிறார்கள். சகோதரி, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுடைய ஒரு அறநெறியினூடாக அது தலவாக்குலையில் சைமமும் தமிழும் நிலைத்திருக்க வேண்டும். சிங்களம் உங்களுக்கு படிப்பிப்பார்களா சகோதரி?
2: ஆமா, எங்கட நான் வந்து இந்த இலங்கையில வந்து 2007 இந்து சமய பாட ஆசிரியராக நான் இந்த 19 வருடமா கடமையாற்றேன். அப்ப அதனால நான் அறநெறி பாடசாலைகள் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அம்மாவோட நீண்ட நாள் பக்தி, கிட்டத்தட்ட 30 வருஷம் அப்படி
1: அவர்தான்.
2: ஆமா, தொடர்பு கொண்டு இந்த அறநெறியை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு 2 மாத காலமாக அம்மா வீட்டு வழியில நாங்க தலவாக்கலை பெரிய மல்லியப்பு தோட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான். அதுல நாங்க இந்த 70 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு அறநெறி பாடசாலையை ஆரம்பிச்சு அம்மா உடனே ஆரம்பிக்க சொல்லி பிள்ளைகளுடைய நிலைமையை நாங்க வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பணும்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் மக்கள் 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு உடைகள் எல்லாம் சித்திர பெருநாள் அன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய உடைகள் கொடுத்தாங்க. 30 பேருக்கு 3000 பெறுமதியான பொதிகள் கொடுத்திருக்கிறாங்க அறநெறி பிள்ளைகள் குடும்பங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நாளைக்கு அறநெறியில 2 கணவரை இழந்த 2 பெண்களுக்கு கன்றுக்குட்டி. அம்மாவுக்கு சேவை வந்து மகத்தானது. இங்க வந்து சாதாரணமாகவே மத மாற்றம் நடக்கும். வாழ்க்கையோட செலவு அதிகம் இலங்கையில. இந்த பெட்ரோல் பிரச்சனை ஏற்கனவே 2-3 வருடங்கள் அவே நிறைய செலவுகள்.
1: இயற்கை பேரிடர் அப்படி எல்லாம் பல்ல குடும்பங்களும்
2: விட்வா புயல்லாம் வந்து நிறைய சங்கடப்பட்டாங்க. அப்ப எல்லாம் அம்மா நிறைய உதவி செய்திருக்கிறாங்க.
1: அப்ப
2: இப்ப வந்து அந்த சின்ன ஒரு மண்டபத்துலதான் நாங்க அந்த அறநெறியை செய்யறோம். அம்மா உடனே மண்டபம் ஒன்னு கட்டணும்னு சொல்லிட்டு நான் இங்க அறநெறி பாடசாலை ஆசிரியாவும் இருக்கிறதால என்னுடைய வீட்டோட மேற்பகுதியில ஒரு ஹால் கட்டுறாங்க. கட்டி அது முடிய இன்னொரு ஒரு தியான மண்டபமும் கட்டித்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து அறநெறியோட முன்பள்ளியையும் தொடங்குறதுக்கு இருக்கிறாங்க. மேலதிக வகுப்புகள், சயின்ஸ் பாடம், மேத்ஸ் பாடம், ஆங்கில பாடங்கள்ல இடர்படுற மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளையும் இப்ப அறநெறி பாடசாலையில வந்து பிள்ளைகளுக்கு உணவும் வழங்குறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு தாராளமா அம்மா வந்து ஒரு அன்னையா எல்லாத்தையுமே அரவணைச்சிருக்காங்க. அது மூத்தவங்களா இருக்கட்டும், இடை வயதினரா இருக்கட்டும். அந்த 30 பேருக்கு அந்த பொதிகளை கொடுத்தப்போ நாங்க அம்மா குடுக்குறாங்கன்னு சொல்லி அத பத்தி பேசிட்டு கொடுத்தோம். அடுத்த நாள் வந்து எங்கிட்ட நிறைய பேர் சொன்னது, எங்க வீட்டுல இன்னைக்கு நேத்து அந்த அரிசியில தான் நாங்க சமைச்சு சாப்பிட்டோம், ஒண்ணுமே இல்லாம என்ன செய்யறதுன்னு இருந்தோம். ஆனா பார்க்க விலங்கல்ல உள்ளுக்கு போயிட்டு விசாரிக்கிறப்ப நிறைய பேர் சங்கடத்தோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கத எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது. இப்ப அந்த தேடலை தொடங்கி மத மாற்றத்தை தடுத்து நிறைய பேரு இந்து சமயத்துல ஈடுபாட்டா இருக்கிறதுக்கு அம்மா உதவி செய்யறாங்க. அதை நாங்க இங்க வழி நடத்துறோம். நாங்க ஒரு குழுவாக செயற்பட்டு வழி நடத்துறோம். அப்ப அந்த குழுவுக்கு அம்மா அப்படி பரிபூரண சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்பப்ப அந்த யூனிவர்சிட்டி போன பிள்ளைகளுக்கு மாதம் 5000 கொடுக்கறதுக்கு இப்ப நிறைய மத்திய மாகாணத்துல எடுக்கிறோம் நிறைய. அப்படி உதவிகள் செய்யறாங்க. அப்ப பிள்ளைகள் வந்து எந்த நிலையிலும் படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதை சும்மா ஃப்ரீயா கொடுக்கல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் கொடுக்குறாங்க. அப்ப எந்த பொருளை கொடுத்தாலும் அதற்கான ஒரு யார் மூலமா வருது, நாளைக்கு இந்த பிள்ளைகளும் நிறைய பேருக்கு நல்ல வழியில போயிட்டு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல கொடுக்குறாங்க. வாங்கி வெறுமனே சும்மா அந்த பாலைவனத்துல இறைச்ச ஒரு விதையா இருக்க கூடாது. இது வந்து நல்ல பசுமையான ஒரு இடத்துல போட்டு விதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்பவே கவனமா ஒவ்வொரு விஷயமும் செய்யறாங்க, தெளிவா யோசிச்சு செய்யறாங்க. அந்த அபிராமி அன்னையோட 21வது அம்சமாக அம்மாவை நாங்க போட்டுறோம். அது அன்னையே வந்து நேரடியா நமக்கு கொடுக்கறதா தான் நான் அப்படிதான் உணர்றேன். தொடங்கி அவ்வளோ வேலை, ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருத்தம் இல்ல. அது சாதாரணமா இந்த பணியில ஈடுபடுறவங்களுக்கே அந்த விஷயங்கள் நடக்கிறதா எனக்கு உணரப்படுது. அந்த அளவுக்கு மகத்தானதாக இது செய்யறதுக்கு மனப்பூர்வமா நாங்க தயாரா இருக்கிறோம். அம்மா என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு, அதன் மூலமா இந்த சமூகத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். இப்ப 200 வருடம் இலங்கையில மத்திய மாகாணத்துல இந்தியால இருந்து வந்து ஆனா சொல்லிக்கிறோம் நிறைய இடத்துல, நிறைய ஜட்ஜஸ் கூட இருக்கிறாங்க. ஆனா அடித்தளத்துல கொழும்புக்கு தலைநகரத்தை நோக்கி வேலைக்கு போற ட்ராப் அவுட் இடைவிலகல் மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அதை தடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தகப்பனை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறது தான் அம்மாவோட நோக்கமாக இருக்குது. நாங்க இன்னும் உள்ளுக்கு போய் தேட தேட மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்களை பத்தின தகவல்களை எல்லாம் அம்மாவுக்கு நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா வந்து மறுப்பேச்சு இல்லாம அவங்களுக்கு இன்னும் தாராளமா உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க.
1: நிச்சயமா தாயாரமா அவங்களோட மலையக பகுதிக்கு பல தடவைகள் விஜயம் செய்திருக்கிறார். பத்திரிகை செய்திகளாகவும் வந்தது. அத்தோடு தாயார் அங்க சென்று நுவரேலியா உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறார். அதுக்கு முதல் பல பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார். தியாகம் மூலம் பல அந்த உங்களுக்கு பேரிடர் வந்தது அல்லவா சகோதரன், அந்த நேரத்தில் கூடுதலான உதவிகளை செய்திருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய அன்னையினுடைய திருவருள் உங்கள் கைவசம் வந்து நீங்க 30 வருடமாக தாயை தெரியும் என்று சொல்லும் போது எனக்கு உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. நானே இந்த வானொலி கிட்டத்தட்ட 29 வருடங்களாக இந்த பரிசில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றதம்மா. 26-27 வருடங்களாக தாயாருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் இந்த வானொலி எல்லா இடங்களிலும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம் சகோதரி. இணையதளத்தினூடாக நீங்களும் கேட்கலாம். அந்த தாயினுடைய வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் அன்னையினுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை விட நாங்கள் ஆலயம் வருடாந்த மகோற்சவம் இடம்பெறும்போது அங்கே ஆலயத்துக்கு சென்று நேரடியாக தாயினுடைய தொண்டர்களோடு சந்தித்து நான் உரையாடி தாயினுடைய ஆலயம் 5 கோபுரம், அதாவது இந்த பெரிய ஸ்காண்டினேவியன் நாடு, அதாவது டென்மார்க் பால் வளம் கொளிக்கின்ற நாட்டிலேயே ஒரு நாடு பிரண்டாகின்ற பகுதியிலே பெரிய ஆலயமும் பெரிய ஆலயமும் பெரிய நிலப்பரப்பும் கொடுத்து தாயார் அவ்வளவுக்கு தாயாருக்கு ஒரு சக்தி. அந்த சக்தி அந்த அபிராமி அம்மனுடைய சக்தியில் அந்த தாயார் எடுத்து அன்னம் தானம் சாப்பிடாமல் உணவு சாப்பிடாமல் வருந்தி அந்த ஆலயத்துக்கே சுத்திக்கிட்டு நீ பயந்து நேரம் நீங்க பார்த்தீங்களா தெரியும். ஓ, நீங்கள் வரக்கூடிய சாத்திய குருங்களுக்கு கிடைத்தால் வருவீர்கள். அந்த வகையில் தாயை நீங்கள் தாய் செய்து சொல்லுகின்ற காரியங்களையும் நீங்கள் கங்கரியமாக மிக சிக்கனமாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பையும் சொல்லி அறநெறியையும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கான உடுப்பு புடவை அது கழுதுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடுகள் கொடுத்து அவர்கள் வளருகின்ற பிள்ளைகள் நல்ல தைரியசாலிகளாக இருக்கணும். சாப்பாடு இருந்து இல்லை என்றால் படிப்பு மண்டையில் ஏறாது பசியில. அப்போ நல்ல சாப்பாடு தாயார் தருகின்ற உதவிகளை அந்த பிள்ளைகளுக்கு சீராக செம்மனமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் சகோதரி. உங்களுடைய அறநெறி என்றென்றும் தலைக்க வேண்டும். தாயாருடைய உதவி எப்பையும் குழந்தைகளை இருக்கும். அந்த நீங்கள் திறமையாக அதை செய்து வழிநடத்தி அந்த பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த தாயாரனுடைய பணியோடு சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம் சகோதரி.
2: நன்றி ஐயா. இந்த நேரத்துல எனக்கு டிஆர்டி தமிழ்மொழி வானொலி இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த மிகப்பெரிய பாக்கியம் இதுவும் எங்களுக்கு
1: உலகம் முழுவதும் தெரிய வேண்டும். அந்த தாயினுடைய திருக்கரங்களை நாங்கள் இறுகப்பற்ற வேண்டும். எங்களுடைய தாய்க்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு 10 ரூபா 10 யூரோ கொடுத்தாலும் அந்த 10 யூரோவில் அம்மா சிக்கனமாக ஒரு 3 யூரோவை சேர்த்து தரமா அம்மாவும் அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகின்றார். அப்படி ஒரு திறமையான அம்மாவினுடைய அம்மா ஒரு திறமை நான் பார்த்த அளவில் மிக மிக திறமையான ஒரு தாய் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறோம். அந்த நாங்கள் நடமாடுகின்ற இந்த நேரத்தில் தாயும் ஒரு கிடைக்கப்பெற்ற எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரந்தான். அந்த அளவுக்கு தாய் சகலர் தன் ஆடி வருகின்றவர்கள் தன் மீது அன்பு வைத்திருக்கிறவர்கள் அவளுக்கு புறம்பாகவே தெரியும். அந்த அளவுக்கு அந்த உயிரை வைத்து தன்னால் இயன்ற சக்தி. நானும் வந்து இப்பொழுது சொல்லுமா
2: கட்டாயம்
1: அது குழந்தைகள் வறுமையில் இருக்கிறதுனா அம்மாவுக்கு துண்டாவே பிடிக்காது. எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம், பவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் எல்லாம் இங்கே எல்லாம் உதவிகள் செய்து இப்பொழுது நுவரேலியா மஸ்கேலியா மாவட்டங்களில் தலவாக்கல்லைக்கும் வந்திருக்கின்றார். அவருடைய பணி சிறக்க வேண்டும். எங்களுடைய அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், நீங்கள் உங்கள் செய்கின்ற சிறு துளி அம்மாவுக்கு நீங்கள் அம்மாவோட தொடர்பு தயவு செய்து அம்மாவனுடைய திருக்கரங்களை நீங்கள் இறுகப்பற்றுங்கள். அம்மாவனுடைய சேவை இன்னும் வளர வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நாங்களும் அன்னை பிரார்த்தித்துக் கொண்டு தற்போது விடைபெறுவோம். சகோதரி, உங்களுடைய சேவை மிக சிறப்பாக இடம்பெற நானும் அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நிகழ்வு இடம்பெறுமாம்மா. நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து என்னென்ன செய்து நீங்கள் என்னதை வந்து எங்கள் மக்களோடு பயந்து கொள்ளுங்க. அன்னையினுடைய அடியார்களோடு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்துல. நன்றி. அவர் தலவாக்கொலையில் இருந்து நிச்சயமாக 70-75 புள்ளிகளுக்கு, அதாவது நிச்சயமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த அண்ணனுடைய ஆலயத்துக்கு போனால் நிச்சயமாக அதனுடைய போட்டோக்கள் எல்லாம் அவர் அங்கே வச்சு ஒட்டியிருப்பார். நீங்கள் நிச்சயமாக அந்த தாயை கிரகப்பற்றி கொள்ளுங்கள் அன்பர்களை. நீங்கள் ஒரு அனுப்புகின்ற ஒரு 10 யூரோ அன்னைக்கு மிக மிக நீங்கள் இல்லை அனுப்பும் போது அன்னையோட முதல் உரையாடுங்கள். அன்னையிடம் நீங்கள் செல்வதற்கு முதல், அன்னையை நீங்கள் சந்திப்பதற்கு முதல் அன்னையோடு நீங்கள் பேசுங்கள். தொடர்பை நீங்கள்

0: கரங்களை நான் நிறுக பெற்றிக் கொள்ளுகின்றேன். நிறுக இறுக நீங்கள் தாயை இறுகி அந்த தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு நீங்கள் அறம்புறமாக செலவழிக்கிறீர்கள். அப்படி இருக்க ஒரு பத்து ஒரு பத்து அஞ்சு வீதம் ஒரு வீதம் நீங்கள் சேர்த்து வச்சு அந்த தாய்க்கு கொண்டே கொடுக்க அல்லது என்னுடைய வானொலியில் நீங்கள் கொண்டு வந்தால் நான் நிச்சயமாக உங்களுடைய முகவரியோடு கொண்டே தாயிடம் ஒப்படைப்பேன். அன்புறவுகளை தாயார் அதற்கான பதிலை உங்களுக்கு அளிப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நின்று நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யுவகிரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் தாயம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் என்னமா இருக்கிறோம். நீங்கள் சொல்றதெல்லாம் உங்களை நத்தை பற்றி சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
0: தாய் நீங்களும் தாய்க்கு தந்த காசு நான் கொடுத்து அனுப்ப இல்லை, நான் போய்க்கு தான் கொண்டு போய் கொடுப்பேன் சகோதரம். மற்றது மதம் மாற்றுகிறார்கள் அந்த இதுகளை எல்லாம் தாயார் அறிந்தவுடன் தாயார் இங்கிருந்து டென்மார்க்கில் இருந்து அங்கே அந்த பிள்ளைகளுக்காக அறநெறிய ஆசிரியர் ஒருவரை பிடித்து அந்த ஆசிரியரை கொண்டு அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய அதில் உடுப்புகள் இல்லையா அப்படி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க தானே சகோதரம். தலவாக்கல் என்று சொல்லும் போது அங்கே 180 விதமான கிராமங்கள் அவ்வளவு கஷ்டத்திலான் இருக்குங்கள். அங்க தேயில கொழுந்துதான் ஆய்ஞ்சுதான் அந்த வருமானம் அவர்களுடைய வருமானம். அவர்கள் 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் இந்தியாவில இருந்து வந்து இன்று வரையும் அவர்களுக்கு என்ன சமமான இது கிடைக்கவே இல்லை.
1: நன்றி அம்மா, நீங்கள் சொல்ல வந்து

வீட்டிற்கும் அபிராமி தாயே, அன்பு உள்ளம் கொண்டவளே அபிராமி தாயே, எம்பிரான் உள்ளத்தில் வீட்டிற்கும்.

0: ரங்கள் அபிராமி தாயே அன்னையே உன்னையே நம்பி வந்தோம் அபிராமி தாயே. நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர்களுடைய தாயம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. எம்எல்ஏலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா அவர்கள், நல்லமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் புங்கையூர் ராஜா.
2: அப்படி இருக்கிற

0: கொண்டு
1: நீங்க அண்ணனுடைய ஆலயத்துக்கு ஒருக்காம போயில என்ன
0: ஒரு கால் போயில போவோம் பாப்போம்
1: அல்லது நீங்கள் அவருடைய நான் தொலைபேசி இலக்கத்தை தந்திருந்தேன் அந்த தொலைபேசியோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் உங்களால் இயன்ற உதவிகளை அன்னைக்கு கடிதம் மூலமாக அனுப்பலாம் அல்லது
0: நினைக்கிறேன்
1: சைபர் சைபர் 45 91 எழுதுறீங்களா சைபர் சைபர்
0: சைபர் சைபர்
1: 45 91 எட்டு மணிக்கு பிறகு செவ்வாயும் திங்களும் நீங்கள் வியாழனும் செவ்வாயும் வியாழனும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே சாயார் என்ன சொல்றோம் அதன்படி நடவுங்க
0: அனைத்து அறிவிப்பாளரும் அனைத்து உறவுகளும் அனைத்து நேர்களும் அன்னை என் அருளும் ஆட்சியும் பெற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் வேண்டிக் கொண்டு ராஜான அன்னையின் பாடலுடன் தருகிறேன். ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்

0: என்னை அபிராமி இதை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா. என்னை அபிராமி இதை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா. அவள் தன்னை பணிந்தாரை கலராமல் காப்பாள், தளிர்பாதம் பணிந்தேனம்மா. உங்கள் தளிர்பாதம் பணிந்தேனம்மா. என்னை அபிராமி இதை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா. அன்னையுனை என்று துணையேதம்மா இந்த உலகாலும் உயிர் தேவியே. இந்த கண்ணை இமை போல் கலங்காமல் காக்க கல்யாணம் சுரி சுரம்பாடினேன். கரங்கூப்பி சிறந்தாழ்த்தினேன். என்னை அபிராமி இதை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா. மின்னை முழக்கும் நல்மணி யோசைகள் இந்த நன்னை உன் திருக்கோயிலில். மின்னை முழக்கும் நல்மணி யோசைகள் இந்த நன்னை உன் திருக்கோயிலில். எங்கள் தாய் மண்ணை காத்திடும் மணி பல்லவ தாயே, மலர் தூவி துதி பாடுவேன் இந்த மனங்கோறும் கவி பாடுவேன். என்னை அபிராமி இனை காக்கும் போது எனக்கென்றும் குறையீதம்மா. அவள் தன்னை பணிந்தாரை தளராமல் காப்பாள், தளிர்பாதம் பணிந்தேனம்மா. உந்தன் தளிர்பாதம் பணிந்தேனம்மா. என்னை அபிராமி என்னை காக்கும் போது எனக்கென்றும் குறை ஏதம்மா. நன்றி வணக்கம் ராயான.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க அன்னையையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. அவர் சகோதரர் புங்கையூர் ராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கிறீங்களா? என்னென்னெல்லாம் செய்கின்றார் காலையில் இருந்து மாலை வரை நீங்கள் போகும் போது அங்கே நிப்பா, அந்த நேரத்திலும் கோயில்ல நிப்பா, நாங்கள் அந்த அப்ப நீங்க கதையும் சொல்லி எங்களுக்கு பாடலை தரும்போது நல்லா இருக்கும்.
2: நான் இந்த முறை ரெண்டு தரம் முதல் போயிட்டு ஊருக்கு போய் வந்த நான். இந்த முறை போயிருக்க இந்தியா கேல போயிட்டா.
1: இந்த முறை எப்படி இல்லையா அம்மா?
2: இருந்தாலும் நாங்க ஒரு போய் கோயில் எல்லாம் சுத்தி பார்த்து நாங்களா கொஞ்சம் மழையும் அப்பதான் எப்படி பிற எல்லாம் கட்டின தெய்வங்கள் எல்லாம் இருந்தது. நல்ல பூன் பூதான் நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு சாடி வழிய நிறைய
1: தெரியல.
2: அப்ப பிறகுதான் ஒரு வெள்ளிக்கிழமை போய்த்தான் அவட கரைச்சு அரிச்சனை எல்லாம் செய்து கொண்டு வந்தது. பிறகு வரைய கேவல இறங்கி கும்பிட்டுட்டு இருந்தான். பிறகு பிளைட்டுக்கு போனா
1: ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார், அங்கால ஒரு வைரவர் இருக்கின்றார், சிவலிங்கம் இருக்கின்றது. அந்த இடங்கள்லாம் உங்களை விரதக்காரர் அன்னை தண்ணீர் எல்லாம் ஊற்றி வச்சு செய்யறது. அது இப்ப கோடை காலங்களில் செல்லும் போது இப்பொழுது நீங்கள் முட்கூட்டியே தாயோடு உரையாடி அதுக்கான நேரத்தை எடுத்து சென்றால் மிக நல்லதா இருக்கும். மற்ற நீங்கள் கோயில் திருவிழா தேர் திருவிழாவுக்கு போனார்கள்னா அடியார்கள் நிறைய வருவார்கள். அந்த அடியார்கள் தங்களுடைய நிதிகளை நாங்கள் ஒளி வாங்கி கொடுத்தா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த ஒரு பெண் பிள்ளைகள் படபடபடபடன்னு சொல்லுவார்கள். ஆண்கள் ஓடுவார்கள், பெண்கள் பேய் கட்டிக்காரிகள் எல்லா பகுதியில் என்ன
2: பெண்
1: அரசியல் எடுத்தா பெண்கள்லாம் பயங்கரமா இருக்கிறார்கள். அதே மாதிரி அம்மைய அன்னையினுடைய ஆலயத்துல மைக்க கொண்டு போறதுகளில ஆண்கள்
2: பறப்பார்கள்.
1: ஆனா பெண்கள் எல்லாம் சொல்லுவார்கள், வடிவா சொல்லுவார்கள், வடிவா சொல்லுவார்கள், தாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்களா, அன்னையிட்ட வந்துதான் நாங்கள் இந்த குழந்தை பிள்ளைபாரம் கிடைச்சது, இந்த குழந்தை அன்னையினுடைய திருநாமம்
2: என்றாலும்
1: சௌகரிய கையும் கையும் சேர்ந்து சட்டினா தான் சத்தம் பெறும்.
2: சத்தம் பெறும் ரெண்டுமே சேராமல் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அனுபவிச்சது பொண்கள் தானே.
1: பிள்ளைகளை கூட்டின்னு வந்து தாய் வச்சுதான் நாங்கள் பேர் எல்லாம் சொல்லி அது வடிவாக சந்தோஷமா இருக்கு. தாங்களும் 8 வருஷமா வரோம், 10 வருஷமா வரோம், நாங்கள் டென்மார்க்லாம் இருக்கிறவர்கள் கூட. ஆனால் அவர்கள் அந்த தேர்திருவாக்கு மாத்திரம் வருவார்கள், மற்றபடி பெருசாக இங்கே இருந்து தூர இருந்தால் போகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்து போகிறார்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து போகிறார்கள், சுவிஸில் இருந்து போகிறார்கள், பிரான்ஸில் இருந்து போகிறார்கள், ஜெர்மனில் இருந்து போகிறார்கள். அப்படி அந்த வகையில் தாயை தேடி நாங்கள் தாய் அந்த கோயில் இருக்கிற வேற ஒரு ஜெர்மனிக்கு இருந்தா இவ்வளவு ஜனத்திரல்
2: கொஞ்சம் முதல் கோயிலுக்கும் போனோம். அது அந்த ஒரு கூடாரம் மாதிரி பார்த்தாலும் இவ்வளவு நீட்டு உள்ளுக
1: நிரம்பி அந்த இடத்துல நிலையான ஒரு ஆலயத்தை உருவாக்கி அந்த தாயை நிலையா வைத்து அந்த தாயின் திருக்கரங்களால தண்ணி ஊற்றி அபிஷேகம் செய்து எல்லாம் யாகங்கள் எல்லாம் வளர்த்து தான் 3-4 பட்டினி கிடந்து எங்களுக்கு ஆண்டுதான் நான் சாய் செய்து பாவம் அந்த சொக்ஸோடு தான் தண்ணியை நின்று ஊற்றி அந்த சொக்ஸோடையே தெரியுவா அப்படியே. அப்ப நாங்கள் இதுகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும். ஒரு மனிதர் நான் அந்த குளிர்
2: நடந்து
1: தெரியுமா, அவரு பஞ்சி அழிப்பு இருந்தால் கேட்டுனான், உங்களுக்கு பசிக்கிறே இல்லையா அம்மான்னு கேட்டுனா, அம்மா சிரிக்கிறான்,
2: சாப்பிட்டு வருவா.
1: எனக்கு தெரியாது, நானும் பார்த்தது கிடையாது.
2: தெரியல
1: குறையும் இல்ல.
2: ஆண்டவன்
1: விட்டு வைக்கணும். நீங்கள்
2: சரி, நான் அன்று என் போன வெள்ளிக்கிழமை சமூகம் அளிக்கவில்லை வாத்தியார் சொல்லுவேன். இந்த கிழமை அது நமீதியை படிக்க போறேன். திருஊஞ்சல் பாட்டு அபிராமி
1: அம்பாளின்ற
2: 4வது பாட்டு, 3 தான் அன்றைக்கு படிச்சிருந்தேன். 4வது அன்னை அபிராமி அம்மனை வணங்கி கொண்டு, கருணை அருள் விழிகளிலே காந்தம் மாட, கரமவைய பரதமோடு அசந்தே ஆட, திருதிகளும் தமருகமும் சூலமாட, தாமரையும் மணிமாலை செந்தேயாடம், குருதி வண்ண காவலம் அதும் கரத்தில் ஆட, குதூகலம் சேர் சிங்க வாகனமும் ஆட, அருண்மலியும் டென்மார்க் பிரண்டாமவும் அபிராமி அன்னை ஆடி ஊஞ்சல் பட்டுமடிச் சேலையில் வீசியாட, பதக்கமுடன் நவரத்ன மாலையாட, கட்டிளமை திருமேணி கொங்கை ஆட, கழிவத கழிதவளும் இதழ்களிலே குரு முறுவலாட, அட்டரவு நாகவடம் விரித்தே ஆட, அங்கையிலே வேப்பமிலை கொத்தும் ஆட, அட்டதிசை போற்றும் டென்மார்க் பிரண்டாமேவும் அபிராமி அன்னை ஆடியூஞ்சல், அரியாட அரணாட அயனும் மாட, அம்பிகையின் நவசக்தி ரூபம் மாட, மயநாட மதநாட ரதியும் மாட, மணிமாலை தாமரையும் கரத்தில்லாட, பயமான சிங்க வாகனமும் மாட, வாழாட வீழாட சூலம் மாட, அரிதான டென்மார்க் பிரண்டாமவும் அபிராமி அன்னையே ஆடியூஞ்சல் ஆதியூஞ்சல். ஞாயிறு பிரகாச செவிக்கு உலையை ஞாலவான் திங்கள் எனச் செவ்வாய் கூத்து, பாயிரம் பாடும் பட்டர் அன்பு தன்னை, பாயிரம் பாடும் பட்டர் அன்பு தன்னை பாருக்கெடுத்துரைக்க வியாழன் பூண்டு, தூய வெள்ளி அம்புலியுமாய் காட்டி நின்றாய், தேவி பதுமாசினியும் தொழுது நின்றாள், ஆயகலை டென்மார்க் பிரண்டாமும் அபிராமி அன்னையே ஆடியூஞ்சல். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு தாயினுடைய சுக்கன பிடியுங்கள். தாயை உங்களிடமெல்லாம் உதவிகளை கேட்கின்றார், அள்ளி கொடுங்கள், உங்களுக்கு எல்லாம் பொருட்கள் வந்து தானாக சேரும். நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
1: அவரங்கள் குணநாயகி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், ஊஞ்சல் பாடல் தந்திருந்தார். அவரை தொடர்ந்து கனடாவிலிருந்து திருமதி இந்திரா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
3: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களாம்மா?
3: செய்யும் சேவை அளப்பெரிய சேவை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் வயது போனவர் அவர் டீச்சர்ஸ் அவையில வைத்து சிறு பிள்ளைகளுக்கு அறநெறி பாடசாலை நடத்துகிறார், அவர்களுக்கு சாப்பாடுகளோ அவர்களுக்கு எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறா. சரியான எனக்கு தெரியும், அவர் 2000 அப்ப வவனியாவில் நடக்கும் பொழுதே அவ அங்க வவனியா பூசைக்கு வந்தவ. ஒரே
1: 30 வருடமாக அன்னையோட தான் இதா இருக்கிறாவா?
3: ஓ, அவர்கள் அங்க வாரவர்கள், வவனியா பூசைக்கு பேன் பிடித்து வருபவர்கள் வந்து அம்மாவில் நல்ல பக்தியான சனம். சில மக்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள், பயன்படுத்தி கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்படி அந்த அவர்களுக்கு இன்றும் எவ்வளவு காலமானாலும் அம்மாவை மறக்கவில்லை. அம்மாவின் அற்புதம் தான், அவர்கள் அம்மாவிடமே உறைந்து இருக்கிறார்கள். சில பேர் வந்த உடனே அம்மா விட்டு விளத்துவார்கள், அது அம்மா அவர்கள் செய்ய பாவ புண்ணியத்துக்கேற்ப. அவ கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறா. மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேணும், மற்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துதவ வேணும் என்ற எண்ணமும் மனப்பான்மையும் உள்ளவதான் அவர். அம்மா சொல்லுவதை எல்லாம் வடிவாக செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அதை எல்லோரும் அதை உணர்ந்து செய்ய வேண்டும். எல்லோரும் அம்மாவுக்கு உங்களால் இயன்ற உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அது உங்களுக்கு புண்ணியம் தேட வேண்டும். உண்மையாகவே அம்மாவுக்கு நாங்க 10 கொடுத்தா அது ஏதோ விதத்தில் 20 வரும். அப்படித்தான் அம்மாவின் அருள் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அம்மாவை எங்கள் இந்த கஷ்டகாலத்துக்கு அது ஒவ்வொன்று நடந்து கொண்டு வரும். ஆனா அதை நாங்கள் தூக்கி போட்டுவிட்டு அம்மா நீதான் என்று அம்மாவை இருக்க பிடித்தால் அம்மா எல்லாமே செய்து கொண்டு இருப்பா. உண்மையாகவே தாய் இப்பொழுது சமர் பிறந்து விட்டது, பூமரங்கள் நடுவேலே அப்படி நிறைய அம்மா ஆக்களை வைத்து செய்து கொண்டு இருக்கிறார். அம்மா அந்த அம்மாவின் கோயிலுக்கு போய் எல்லோரும் அவர்களுக்கு அந்த கோயில் அம்மா அந்த திருப்பணி செய்ய எல்லோரும் உதவி செய்யுங்கள். எல்லோரும் அம்மாவிடம் சேர்ந்து ஒத்துழையுங்கள். உழைக்கும் பொழுது அந்த அபிராமி தாய் உங்கள் வீடு தேடி ஓடோடி வருவார். அதை நான் 100% கூறுவேன் அம்பாள். உண்மையாகவே அங்கு பூமாலை கட்டுபவர்கள் அவர்கள் கணவனும் மனைவியும் எனக்கு தெரியும். நான் போய் இப்ப 26 வருஷம் அவர்கள் தொடர்ந்து அந்த கோயிலில் பூக்கள் வாங்கி வந்து அம்பாளுக்கு சாத்துப்படிக்கு மாலை கட்டி கொடுப்பதுதான் அவர்கள் தொண்டு. இப்பொழுது அவற்றின் பிள்ளைகள் நல்லா திருமணம் செய்து நல்ல இடத்தில் நல்லா இருக்கிறார்கள். உண்மையாகவே அது நானே நினைப்பது அவர்கள் வெறும் அமைதியும் பொறுதியுமாகத்தான் என்று எல்லோரும் செய்வார்கள். அது மாதிரி அம்மாவிடம் போய் நாங்கள் தொண்டு செய்யும் பொழுதும் அமைதியும் பொறுதியுமாகத்தான் நன்று பொறுமையாக நன்று அம்பாளுக்கு தொண்டு செய்ய வேணும். உண்மையாகவே அது அம்பாள், அம்பாள் வந்து நிற்கிறார், அதை முதல் உணர வேண்டும். அபிராமி தாய் அம்மாவிடம் வந்து நின்றுதான் இதை நடத்துகிறார். அந்த தாய் உண்மையாகவே அந்த தாய் போகும் வருத்தக்காரருக்கு தேசிக்கனி வெட்டி அவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அம்மா அவர்களுக்கு சமைப்பதே குறைவு. அம்மா ஒரு ஒரு நேரம் அம்பியாவுக்கு சமைத்தாலும் அது நேரம் அம்மா கோயிலில் இருந்து அவசரங்கள் பூசைகள் யாகங்கள் இப்ப வைரவர் மடையில் வைத்து இப்ப தண்ணி ஊத்துகிறார். இப்பொழுது நல்ல வெதர் வந்தபடியா வைரவர் அடியில் வைத்து தண்ணி ஊத்தும் பொழுது அது சரியான விசேஷம். அம்பாள் உங்கள் வருத்தங்கள் துன்பங்களை நீக்க வேண்டுமென்று அம்மா இவ்வளவு உதவிக்கரன் நீட்டுகிறார். தாயை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதுக்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அம்பாள் நேரடியாகவே அம்பாள் வந்து நின்றுதான் எங்களுக்கு அருளாட்சி புரிஞ்சு கொண்டிருக்கிறார். அபிராமி தாயின் வடிவம் யாருக்கும் தெரியாது. இந்த வடிவம் அம்மாவில் வந்து நின்று அம்மாவின் வடிவமாகத்தான் அபிராமி தாயார் நிற்கிறார். நின்றுதான் அருளாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் தாயை. உண்மையாகவே அது நாங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும். தாயை நாங்கள் கண்டதுக்கும் அம்மாவுக்கு தொண்டு செய்வதற்கும் அது பெருமிதம் கொள்ள வேண்டும். உண்மையாகவே அம்மாவை போல ஒரு தெய்வத்தை கண்டதற்கு இவ்வளவு அன்பு எல்லோரையும் ஆதரித்து அன்புடன் அரவணைத்து தன் எல்லோருமே தன் பிள்ளை என்றுதான் அம்மா கூறி தன்னை அணைத்துத்தான் அம்மா எங்களை வளர்க்கிறார். உண்மையாகவே இவ்வளவு கஷ்ட துன்பம் இருந்தாலும் அது அம்மாவிடம் போனால் அது எங்களை நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அம்மாதான் எங்களுக்கு துணை. எல்லோ இவ்வளவு பிறந்து வளர்ந்து இவ்வளவு காசு பணத்தை உழைத்தும் எங்களுடன் நிலைப்பது இல்லை. இந்த இருக்கிறோம் எத்தனையோ வயதில் இறக்குறோம், 20 வயதில் 30 வயது 50 வயதில் இறக்குறோம், ஒன்றும் கொண்டு போவதில்லை. இவ்வளவு நாங்கள் செமித்தாலும் அதை ஒன்றும் கொண்டு போவதில்லை. அம்மாளின் அருளை மட்டும்தான் நாங்கள் கொண்டு போவோம். அம்மாவின் அருளை நாங்கள் அம்மாவை வணங்கி அம்மாவின் அருளை தான் எங்களுக்கு பின்தொடரும். அதுடன் எல்லோரும் அம்மாவை வணங்குங்கள். எல்லோரும் அம்மாவுடன் அன்பும் ஆதரவும் கொண்டு உங்களுக்கு இயன்ற உதவியை அனுப்பி நீங்கள் அருளாட்சி புரியும் தாயிடம் அடைக்கலம் புகுந்து உங்கள் கஷ்ட துன்பங்களை நீக்கி எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ராயான நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. இது ஒன்று சிறப்பிட்டு அன்னையினுடைய நீ அடியானாக நீண்ட காலமா இருந்து இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க, இப்ப வாரீங்க
3: மாட்டேன்.
1: நன்றி தாயே, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையுடைய திருவருகளை கொண்டு வந்து பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவரை தொடர்ந்து கமலவேணி அவர்கள் அன்னைக்காக பாடல் ஒன்றை எழுதி அனுப்பி பாடியிருக்கின்றார். அவருடைய குரலில் பாடலை, அதாவது கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதைக்கு ராகம் தாளம் பாவம் புரிந்து பாடலை பாடி அனுப்பியிருக்கின்றார் கமலவேணி. இதோ இப்பொழுது கேட்டு பார்ப்போம் கமலவேணியுடைய பாடலை.
4: வணக்கம் ராஜா. இன்றும் திருமதி வசந்தானந்தன் கலைச்செல்வி அக்காவின் கவிதை வரியிலிருந்து நான் ஒரு பாடலாக்கி அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ராஜா. அன்புடன் போடும்படியும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓம் சக்தி அபிராம் சக்தி என்றும் நீங்கள் நலமாயிருக்க வேண்டும், எல்லோருக்கும் அம்மாவின் கிடைச்சம் கிடைக்க வேண்டும் என்றும் வணங்கிக் கொண்டு நான் இந்த பாட்டை பாடுகிறேன்.

கூறேன்.

இணைவது தூங்கும் இரவினிலே.

பிசபயம் வேண்டார் தூங்கு என்றார். நினைவது தூங்கும்

உறக்கம் போதினிலே புது அபதாரம் அடுத்துடுவேன். பக்தியாய் நீயும் பணி செய்திடவே, பக்தியாய் நீ

0: சக்தி அபிராமி சக்தி. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி. அன்னைக்காக வசந்தானந்தன் கலைச்செல்வி அவர்கள் எழுதிய கவிதையை பாடலாகி தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுதல் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் கமலமணி நவராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை பாடியிருந்தார். அதே போல் இணைந்து கொண்டு அன்னையை வணங்கிய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது அன்பு நேயர்களுக்கும் அன்னையினுடைய அருக்கடாட்சம் என்றும் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 5:03 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03 நிமிடங்கள் தமிழொலியில் தொடர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். உங்களுக்கு வந்தால் பிறகு திரும்பவும் வருகின்ற ஒன்றை சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில், சூரிய ஒளியின் தாக்கம் பல விடயங்களை உங்களுடைய தேகங்களிலிருந்து செய்யும், அது திரும்ப வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நேற்று இணைந்து கொண்டார்கள் பதினாறு அன்பு உறவுகள். பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டார். தேவி தனராஜ் அவர்கள் தேசம் தேகம் என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் முதற்பந்து இன்பம் சொல்லியிருந்தார். பிறகு கண்ணீர் சொல்லி கதிர் சொல்லியிருந்தார். அது வரை இல்லை. பிறகு சித்ரா பவன் அவர்கள் வந்திருந்தார், வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். பாரதி அவர்கள் சண்டை சொல்லிட்டு போயிருந்தார். ஷியாமலா அவர்கள் முன்னாடி முதுகு எலும்பு என்று சொல்லியிருந்தார். குணநாயகி அவர்கள் கண்ணீரும் கண் கட்டி கண்ணை சுற்றி கட்டுற ஒரு சின்ன சோப்பு கட்டி. ஏஞ்சல் அவர்கள் அடுத்தவன் அம்புலி என்று சொல்லியிருந்தார். ஜியா நடேசன் அவர்கள் கண்ணீர் கதிர் என்று சொல்லியிருந்தார். அவரைத் தொடர்ந்து ராதா அவர்கள் இணைந்து பாரம் பாதம் என்று சொல்லியிருந்தார். சசியம் அவர்கள் பாத எரிச்சல் பாகுபாடு இல்லை, இன்னும் மறந்து போனேன். பாவண்ணாவில் சொல்லியிருந்தார். கமலபணி அவர்கள் நெஞ்சம் நெற்கதிர் என்று சொல்லி, சேவி ஆண்டன் அவர்கள் தோல் எரிவு என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் தோல் எரிவு என்று சொல்லி, பிரேம் அவர்கள் படிப்பு சொல்லியிருந்தார். வதனா அவர்கள் உண்மை உடற்சூடு என்று சொல்லியிருந்தார். எல்லாருமே நீங்கள் பொய்யான விடையை சொல்லியிருக்கிறீர்கள். யாருமே கிட்டவே நெருங்கவில்லை. இப்போது இதற்கான பாடலை தருகின்றேன். தயவு செய்து பாடலை அவதானமாக கேளுங்கள். புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை நீங்கள் பாடலிலிருந்து கண்டுபிடியுங்கள்.

0: சரி, அன்பு உறவுகளே, பாடலை கேட்டிருந்தீர்கள். இப்பொழுது பல சொற்கள் அதில் இருந்தது. அன்புறவர்கள், நீங்கள் எடுத்த சொற்கள் முன்பகுதியில் பார்த்தால் வேலை வேலை வேலை என்று சொல்லியிருக்கிறீங்க, உழைப்பு சொல்லியிருக்கிறீங்க, பிழைப்பு சொல்லியிருக்கிறீங்க, அதை விட தேசம் சொல்லியிருக்கேன், சண்டை சொல்லியிருக்கிறீங்க, முன்னாடி சொல்லியிருக்கேன், கண்ணீர் சொல்லியிருக்கேன், அடுத்தவன் கண்ணீர். ஆகவே ஒரு 10 சொல்லுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் படிப்பு கூட சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்றையோடு இதற்கு விடை கொடுங்கள். அன்புறவுகளே, இந்த நேரத்திலே வேகமாக வந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் விலோமினா, உங்களை காண இல்ல, அதான் அந்த கேள்வி இப்படி இழுபட்டு
1: என்ன பேர்
2: தம்பி அண்ணாமார நம்பித்தான அந்த நம்பிக்கையோட வந்திருப்பினான். அதுல இருந்து பின்னால வந்து தகமண்டு சொல்றேன். தகமண்டா சூடு,
0: தகமண்டா சூடு, வாலா
2: சூடு. அவ சூரியன்ல இருந்து சூடு உஷ்ணம் வந்துடும்.
0: நீங்க வரவணும்னு நான் எதிர்பார்த்து வந்துட்டீங்க. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை நேரடியா சந்திப்போம் 5 ஷோல.
2: சரியா,
0: ஓகே, மறந்துறாங்க. அவர் சகோதரி திருமதி பிலோமினா அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: சசியம்மா, வந்திருக்கீங்க. என்ன சசியம்மா, அன்றைக்கு நேற்று முன்னுக்கு சொன்னீங்க, விளங்கல பாடுபாடு சொன்னீங்க. ஓகே ஓகே, பாடுபாடு, பாத எரிச்சல் சொன்னீங்க.
3: நம்பிக்கையில்தான்
0: எடுத்தா நினைத்து சொல்றேன். பாப்பா, மாறு ஒருவர் சொல்லத்தானே போகிறோம், நாங்கள் கேட்கத்தான் போகிறோம், சரியான பதிலாக வரத்தான் போகின்றது. அடுத்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பை துண்டித்து விட்டேன். அவர் மீண்டும் வரலாம், அல்லது எங்களுடைய பொபினியில அன்புறவுகளே மறந்துவிடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை 5 ஒரு காட்சி, 7 ஒரு காட்சி.
4: எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை, 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 7:15 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன் ஸ்கை 24 ரூ ஆர் த பிராங்க்லின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 0668-81-63-62 அல்லது 0661-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0699-73-23-05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.
0: இந்த படத்தை இயக்கியவர் கூட ஒரு பெண், அந்த பெண்ணும் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற விசேடமான செய்தியை அறிந்தேன். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பாரதி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
3: வரவேற்று
2: திருப்பி சூரிய வெளிச்சம் எடுக்கிறது, அதுக்கு தமிழ் நான் தெரியாது.
0: என்னாச்சு
2: சொல்லாருன்னு சொல்லுவீங்க?
0: அந்த இயற்கை மின்சாரம் மின்சாரம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா குணநாயகி? என்ன சிரிப்பு!
2: இல்ல இப்ப வந்துட்டு போனேன்
0: சொல்லல, இப்ப வந்துட்டு போன அத்தனை நேரம் இருக்கிற போது உங்களுக்கு 100 வருஷம் மட்டும் இருப்பீங்க.
2: நீங்க
0: அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். உங்க பரம்பரை நல்ல
2: பரம்பரை
0: சொல்லாதீங்க,
2: நாங்க வெளிநாட்டு போனா அறிவாளியா வரலாம்.
0: அறிவாளிகள் பயணம் இருக்குதானே சகோதரியா?
2: அறிவாளியா வரலாம்.
0: லண்டனுக்கு ஆரம்பத்தில் வந்துடலாம், படிப்பை
2: வந்து அறிவாளியா வரலாம். அறிவாளியில இருந்து பின்னுக்கு தானே என்ன சொல்றது?
0: ஆனா விளையத்தில சொல்லி வரும். நீங்க
2: வெயிலுக்கு வர்றது திருப்பியும் வரமன்றீங்க. அம்மன் வருத்தம் அப்படிச்சும்
0: அம்மன் வருத்தம் கிருமி வைரஸ்
2: வைரஸ்
0: அம்மன் வருத்தம் போடுவோம். எங்களுக்கு என்ன
2: போட்டு விடுங்க, போட்டு விடுங்க.
0: அம்மன் வருத்தம். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி. குணநாயகியை தொடர்ந்து அடுத்த உரும்புராய் வந்திருக்கு. வணக்கம் உரும்புராய்.
1: வணக்கம் ராஜாண்ணா. என்ன நீங்க இந்த இது வைபர் வந்து கண்ண நேரம் அடிச்சது?
0: அடிச்சதுக்கு நீங்க சும்மா அங்க லைன் கிடக்கு, சும்மா வைபருக்கு வாரீங்க இங்க?
1: இல்ல அது
0: எங்க சும்மா இருப்பில்ல, நீங்க எனக்கு போய் சொன்னா கோவம் வருவேன்.
1: ஐயோ ராஜாண்ணா, நான் அது நீங்க வேணுமெண்டா இந்த நம்பர்ல பாருங்க.
0: தங்கச்சி இங்க பாருங்க, நீங்க அந்த அந்த லைனுக்கு நீங்க நடிக்கல, ரெண்டு லைனும் சும்மா கடந்த ராணி வரைக்கு.
1: ரெண்டு லைனும் ஒரு லைன் தான் அடிச்சேன், நான் ஒன்று அடிக்கல.
0: அல்ல ரே நடிக்கல, நீங்க அடி அடி அடிக்க.
1: 15:40
0: வருங்க, இப்ப சும்மா கிடக்குது. ராணி பிள்ளைக்கு இதுல வந்து அடிக்கிறா இப்ப?
1: இல்லையே ராஜா, அது நான் முதல்ல அடிச்சு பார்த்து என்கேஜ்மெண்ட் அப்படியே இதுக்கு டக்கு.
0: இல்லையா அங்க எங்கேஜ் இல்ல?
1: இல்ல உண்மையா தான் ராஜா.
0: அதுல பிலோமனா வந்தா அவ்வளவு, ஒரு போன்ல ஒரு போன்ல பிலோமனா வந்தவா, அப்புறம் போயிட்டா. அதுக்கு அப்புறம் சசியம்மா வந்தவா,
1: சசியம்மா வந்தவா,
0: அதுக்கு பாத்து ரெண்டு போன்ல ஒரு போன் சும்மா கிடந்தது. சரி சொல்லம்மா.
1: 71 அடிக்கல. சரி என்ன சரி நல்லது, நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
0: வடிவாக்கம் வடிவாக்கம் பிடுங்க. ஓகே,
1: கைகால் எடுத்தன்.
0: நீங்களும் பாரதிய காமாரி கைகால்,
1: பாரதிய காமாரி கைகால எடுத்தன். அதுல இருந்து கைவிரல் நோ அல்லது கைராசி பேர்ந்துதான் பாப்பேன் நாங்க. அந்த கைராசி வந்து இந்த சூரியன் அந்த இதுகளை வச்சுக்கொண்டு தானே பாக்குறது, நட்சத்திரங்களை வச்சுக்கொண்டு. அது தெரியல, அல்லது கைவிரல் நோவும் பெறுறது, விரல்கள் எல்லாம் நோகும். அந்த மொழிவாதங்கள் அதுகளால கைவிரல் மொழி எல்லாம் நோகும். அது தெரியல, அல்லது வேற எப்படியோ நல்லதுண்டும் வந்தது. அங்க வந்தா நல்லது, கொஞ்சம் உழைக்கலாம்ன்றது நல்லதுன்றது. அதாண்டே சொல்லி பார்த்தனா அது நான்
0: இன்னைக்கு
1: நான் இது கையை சொல்றேன்,
0: கையை சொல்றேன்.
5: என்ன
0: சாப்பிட்டீங்க?
5: என்ன
0: சார்
5: ஊருக்கு?
2: ஊரு எல்லாம் திரும்பி போகவே தானே வந்தது அந்த நம்பிக்கை.
0: ஊர்ல ரெண்டு இடத்துல
2: பின்னுக்கு தெரியல.
0: உன்னால தெரியலையா?
2: தெரியல.
0: என்ன எந்த கண் தெரியல?
2: ஒரு கண்ணு தெரியல.
0: ரெண்டு கண்ணு மரியா தெரியுது, பிறகு தெரியல.
2: இந்த ஒண்ணு தெரியல, இந்த ஊவனாலே தெரியலையே.
0: உண்மையாவா?
2: உறுதி என்று.
0: உறுதி இல்லையா? உங்களோட அங்கங்கள்ல வர்ற
2: உறுதி. உறுதி
0: உறுதி என்ன கடைசி ஆயிட்டு வருது.
2: அப்படி என்ன
0: சொல்றேன், அதுக்கு
2: முன்னாடி வராது வராது.
0: நீங்க தானே இப்ப எல்லாம் எல்லாரும் கை விட்டுட்டீங்க.
2: எந்த கை விட்டுறது?
0: நன்றி, வாழ்த்துகள். அவர் பிரேமா கைலானா தான் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். கள்ள
5: முழிக்கிறவங்க
0: ஒரு மாதமா ஓடுது இந்த கேள்வி.
5: சொல்லக்கூடாது, நான் கேட்க இன்றைக்கு அப்படி இப்படி கேட்டேன்னா நான் மறுமணி சொல்ல வரையில ராதான விட சொல்ல வரையில நான் உங்களோட கலந்து கொள்ள வந்தேன்.
0: ஒரு கஷ்டம் இல்ல சகோதரமா, ஒரு கஷ்டம் இல்ல. தயாளன் வெளிநாட்டுக்கு வாரர், புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிட்டா. ஏன் வந்தவர்கள் என்றது நம்பிக்கையானவர்களா? என்னென்ன இவ்வளவு துணிஞ்சு வந்தார்கள்? 10,000 கிலோமீட்டர் கடந்து பிளைட்ல ஏறி பிளைட் விழுந்தா என்ன செய்யும் என்று கூட தெரியாம இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கிறார்கள். அவர் வதனா தயாளன் அவர்கள், வதனாவை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள். சின்ன பொண்ணு ஷியாமலா வணக்கம்.
6: வணக்கம் ராஜாண்ணா.
0: எப்படி இருக்கு சின்ன பொண்ணு? நல்லா இருக்கிறீங்களா சின்ன பொண்ணு?
6: ஓ, நான் சின்ன பொண்ணு இல்ல, நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். கூட அன்போடு நல்லா இருக்கிறோம்.
6: அப்படியே நல்லா இருக்கணும்.
0: சின்ன பொண்ணு ஷியாமலா சொல்லுங்க. அப்படியே
6: என்ன சுவாசினிக்கு வெயில கண்ட
0: ஆகாது. மற்றதும்மா
6: வெள்ளிக்கிழமை
0: போச்சு.
6: அரசியல்
0: பார்த்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேர் தானே, ரெண்டு பேர் சட்டசபைக்கு வந்துவே அவர்களும் கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்ல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற கம்யூனிஸ்டும் வந்து கொடுக்கும் நார்வே போயிட்டோம். காங்கிரஸ் 5-11 வந்துட்டு அவருக்கு படிக்க ஒண்ணும் இல்லை, அரசியல் தெரியாதான் முட்டாள் இல்ல, சரியான முட்டாள் இருப்பான். உலகத்தினுடைய உலகத்தில் எந்த பெரிய விஜயம் வந்திருக்கிறான், உலகம் என்ன என்ன தெரியாத ஒரு படம் நடிச்சு கொண்டிருந்த பொடியன் ஓடி வந்து அரசியலுக்கு வராறன்னா அதை விட தான் நினைச்சு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். இத்தனை வயதை விட்டுட்டு வந்த நாளைக்கு நாளைக்கு வர நேரு ஜவஹர்லால் நேருனுடைய அரங்கத்தில் அது அபிநம் பெரிய அரங்கம் 40,000 பேர் கொள்ளக்கூடிய அரங்கத்தில் பதவியேற்கிறார். அச்சுக்கு போகும்போது உறுதியான செய்தி
1: நிகழ்ச்சியில் அரசியல் பற்றி பேசி கதைத்தான் பேசுவீங்க
0: விட்டா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவோம். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: நிகழ்ச்சி செய்யுங்க வந்து கேட்கிறோம்.
0: அதுக்கு கேட்குவோம், நீங்க கேட்டா சொல்லுவேன்.
1: அப்ப நீங்க அதுக்கு
0: விஜய் வந்தாலும் விஜயம் கேட்பேன். விஜயம் வா, சம உடவம் சமசத்துவம் என்ன, நீ என்ன கொள்கையில் வந்திருக்கின்ற கொள்கை என்ன, நீ என்ன காவிரியை கொண்டு போறியா அல்லது

0: ஒன்றும் தெரியாது.
1: ஒன்றுக்கும்
0: ஒன்றும் தெரியாது. உண்மையா சின்ன பிள்ளைகள் நான் இல்ல.
1: அது சரி.
0: நாலு பேர், எத்தனை பேர் சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்டு வருவார்கள்? நாலு பேர் வருவார்கள். சொல்லுது ஒண்ணு ஒரு ஆண்.
1: அரசியல்
0: ஒரு பக்தி வெறி. அப்ப சின்ன பொண்ணு செய்யாமலா நீங்க சூகை
1: சூரன்ல இருந்து சூடு அல்லது சூகை என்று
0: சொல்லிட்டீங்க. அரசியல் சேவை என்றா ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். ஓகே,
1: அரசியல் தேவை என்றா அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க.
0: வாரம் நன்றி வாழ்த்துகள்.
1: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி சின்ன பொண்ணு செய்யாமலா அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சின்ன பொண்ணு சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
2: என்னது சின்ன பொண்ணு,
0: நீங்க எங்க காண கிடைக்கல சித்ரா?
2: நிலமா
0: இருக்கணும்.
2: நீங்க வேற போறேன் போக போறேன்னு போனீங்க, அப்ப பயம் இருக்காதா?
0: அப்ப பயம் இருக்காது. ஓகே,
2: நாங்க வேற பாட்டம் வேற பாட்டம் வந்து போனாங்க, பயம் இருக்கு தானே? அப்ப சரி, வெளிநாடு போக போறேன், வெளிநாடு போக போறேன். அழுதழுது போனேன்.
0: நீங்க நீங்க வந்தீங்கன்னா சிலோனுக்கு போலாம்.
2: சரி
0: சரி.
2: எங்க வரது?
0: சிலோனு உண்ட உங்க வீட்டுக்கு
2: நீங்க
0: அடுத்த தங்கச்சி இருக்கிறீங்க எனக்கு.
2: நன்றி
0: வாழ்த்துகள் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவா. நீங்க எங்க இருந்துட்டீங்க சுவா? பாத்தீங்களா கோவத்தை?
3: ஓ, அவ உடனே கேட்டு கொண்டு இருக்கிறேன்.
0: நீங்களும் கேட்டு இருக்கிறீங்க?
3: நான் கேட்டு கொண்டு இருக்கிறேன்.
0: ஒன்றும் கடவுளுக்கு ஒழிக்கே இல்லாது.
3: கடவுளுக்கு தெரியும்
0: என்ன? கடவுளுக்கு ஒழிக்கே இல்லாது. என்ன
3: மனசுக்கு
0: பேசிக்கிட்டு இருந்தேன் வெளியால வருது இல்ல.
3: என்ன
0: செய்யறாங்க பொண்ணு?

0: இருக்கிறா கேட்டுக்கொண்டு
1: சூப்பரா இருக்கிறா.
0: ஓ சூப்பரா இருக்கிறா, எல்லாரும் சூப்பரா இருக்கேன். அப்ப என்ன விட வருதுன்னு தெரியல. அப்ப நான் சியாமலா அக்கா சொன்ன மாதிரி சூரன் இருந்து சூடன் சொல்றேன்.
1: அப்படி சொல்றீங்களா சுவாசினி?
0: ஆமாம்.
1: அப்ப என்ன செய்வோம் இந்த கேள்விக்கு?
0: கேப்பீங்க
1: நீங்களும் பாவம்
0: தான். அவரும் ஒன்றுமே என்ன, அவரும் நிக்கிற இல்லாமல் பாவம். இங்க எங்க நிக்கிறாரு அங்க எல்லாம் பாவம் எடுத்து போட்டு கொண்டு கேட்க. அப்ப அதையும் கேட்கணும். ஆனா அதுக்கு ஒன்னும் செய்யலா கிடக்கு. நாங்க நேரத்து கொழும்புற ஒரு ஏழாவது அந்த நிக்கிற ஆட்டிக்கொண்டே
1: இருக்கும்.
0: அப்ப நாங்க வந்து வீடியே நேரத்துக்கு
1: நாங்கள் பேரன் பேத்தியோட இருக்கிற காலத்துல இருந்தாண்டு அவர் சுபாசினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ராதா?
2: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கிறோம் அண்ணா.
1: நன்றி. வடிவ சாப்பிட்டீங்களா வெள்ளிக்கிழமை?
2: வெளிநாட்டுக்கு வந்து எல்லாரும் சொல்லினே நாங்கள் எல்லாரும் வெளிநாடு என்ற ஒரு ஆசையை சொன்னோம்னா கூடுதல வர்றோம் இல்லையா? அப்ப சொன்னாங்க, அப்ப என்ன பல பேரும் சொன்னாங்க வந்தது. அதுல சொன்னாங்க எடுத்து நான் வெயில் பட்டால் வந்து இந்த தோள்கள் கடி சொறி வேறும் தானே. அப்படி நான் சொறி என்று சொல்லி
1: பாக்குறேன். சொல்றீங்க? அந்த சொறியா?
2: ஆஹா, அந்த சொறி இல்ல எங்கட தமிழ் சொறி. ஓம் ஓம்.
1: அப்படியா?
2: கைவிடப்படார்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
1: அவர் ராதா கனகராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர் வணக்கம்.
3: நடந்து
1: போலாம் தானே ஊர்ல இருந்து?
3: நடக்க
1: இயலாது.
3: போயிருவீங்க?
1: அப்பா சொல்லுங்க, கார கொண்டு நடந்து
3: வரேன்.
1: தண்ணி விடாய்க்கும்
3: போவல.
1: என்ன சொல்ல போறீங்க?
3: என்ன சொல்றேன்,
1: சூரல்ல இருந்து சூகை. நன்றி, வாழ்த்துக்கள் சௌரம்.
3: நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி. அவர் ஜெயந்தி மாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஜெயந்தியை தொடர்ந்து வந்திருக்கிறார் பிறகு உரும்புராய் பெற்றெடுத்த மகள். வணக்கம்.
0: உலகமே
1: அசையா கைகால் இல்ல, இப்ப கை ராசியும் இல்ல, இப்ப ராஜா. அப்ப ராஜா பக்கத்துல ராணிய போட்டுடுங்க.
0: இல்ல இல்ல இல்ல, அதுல இருந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா இழைப்பு, சோர்வு, களைப்பு வந்து இறப்பு வர்றதானே கடைசியில. கணக்க பேர் இந்த நல்ல வெக்க காலத்துல
1: இறந்துருக்கோ,
0: சூடு கூடி வந்து மயக்கம் வந்து இறந்துருக்கா. நான் அதை சொல்லி பாக்குறேன்.
1: என்னடி ராஜாண்டா ராமண்ணா சமஸ்கிருதம்
0: ஈனா ராஜா, ஈனா ராஜா.
1: நீங்க தமிழோட விளையாடுறீங்க, அந்த ராஜா சொல்றீங்க, ராஜான்னு சொல்றீங்க, அந்த ராசா போட்டு இறப்பு சொல்றீங்க. நன்றி,
0: வாழ்த்து.
1: கதையில வெளியால் சொல்லி போடாங்க. அவர் ராணி ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டார் சம்பந்தர். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வதனி. நினைக்க வாரீங்க, 100 வயசு வதனி உங்களுக்கு.
4: நன்றி நன்றி நன்றி.
1: நல்லா இருக்கிறீங்களா வதனி?
4: என்ன
1: துயரம் சும்மா சும்மா சொல்லாங்க,
4: குழந்தைகள்
1: மூன்று கவலையா கிடக்கு. உண்மையா? உங்களுக்கு கவலை இல்லையா?
4: எனக்கு கவலை இல்ல.
1: ரெண்டு காணம்,
4: ரெண்டு காணம் தானே.
1: மூன்று நாலு பேர் வேணும்,
4: குறைஞ்சது மூன்று பேர் வேணும்.
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா நாங்க சொல்லுங்க. பரடி பிள்ளை, பரடி பிள்ளை, சும்மா பிள்ளையாடி கண்டு தெரியாது என்ன சொல்லுங்க.
4: துன்பம்
1: துயரம் செய்யாம எல்லாரையும் கண்களை போல காத்து கொண்டிருந்தீங்களா? உங்களுக்கு வெற்றி தான்.
4: துன்பங்கள் கடவுள் நினைச்சா போதும்,
1: போதும்.
4: எல்லா பேரங்களையும் அவர்கிட்ட கொடுக்க
1: வேண்டிய
4: பெரிய
1: படிப்பு போறதா சின்ன படிப்பு போறதா?
4: மகாவித்யாலயம்
1: இங்க கூப்பிடுறது
4: தங்கச்சியோ
1: என்ன தொடர்பு வேலனைக்கும் வடக்குக்கும்
4: என்ன தொடர்பு
1: சித்ராவை விட சொல்லுவா ஓகே மதனி சொல்லுங்க மதனி
4: நீங்களும் கதைக்க சந்தோஷமா இருக்கிறோம். அப்படியே நான் இதுல வந்து வீரம் சொல்லுண்டு வந்து
1: கட்டி காரி
4: நான் வீரத்தை எடுக்கிறேன். வீரத்தை எடுத்து இந்த கால்கள் எல்லாம் வீங்கிடும். என்ன வெயில் காலங்கள்ல
1: வீக்கம்
4: வீக்கம் என்று சொல்றேன்.
1: நன்றி வாழ்த்துக்கள் சொல்றோம்.
4: நன்றி வணக்கம்.
1: அவர் சகோதரி மதனி மோகன் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வம் வணக்கம்.
5: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சாய்க்க பிறகு எப்படி இருந்தா மாசலின்?
5: மாசலின் நலமா இருக்கிறார்.
1: சூப்பரா இருக்கிறார்.
5: என்ன
1: தெரியுமா வாக்கு
5: காலெடுத்து
1: காய்ச்சல் வர்றது மெய்யினால ஓகே. முயற்சிக்கு பாராட்டுகள். நன்றி.
5: நன்றி வணக்கம்.
1: அவர் ஏஞ்சல் மார்சலின் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் திருமதி அன்டன் தேவி. எப்படி இருக்கீங்க தேவி?
6: இருக்கிறோம்.
1: நன்றி. அப்படி
6: ஒரு பொழுதே ஒதுக்கித்தான் வர வேணும்.
1: ஓமாமா எனக்கு விளங்குது உங்களுடைய சிச்சுவேஷன். நீங்க வாங்க, நீங்க வந்ததான் வெற்றி வரும். காயம் பெறும். காயம் என்னடா அப்படி செய்து எதுவும் கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு சமூக
6: ஆய்க்கும்.
1: இதெல்லாம் கடவுளை கேட்டா கடவுள் தர மாட்டேன். நீ
6: கஷ்டப்படுங்க.
1: விஜய் கூட கோயில போய் இஸ்லாமிய கோயிலுக்கு போறேன், ஹிந்து இந்து சைவ கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போய் நடக்கிறேன். முட்டுக்கால பாத்தீங்களா முதலமைச்சரா வந்துடுறீ.
6: சமயங்களை நாங்கள் மதிக்கலாம் தானே?
1: என்னடாமா
6: சமயத்தை மதிக்கலாம்? உங்கள் முருகன் ஒரு நான் கேட்கல, நீங்கள் அந்த இடத்துல உங்கள் முருகனை நினைக்கலாம். அவ்வளவுதான். சமயம் இல்லா சமயமும் ஆழமா சமயத்தை பார்த்தால் கிறிஸ்து வந்து இது ஒரு வகையில அவர் கூட கடலோட கடல் இதுகளோட இந்துக்களின் கடவுள் முருகன் கூட வயல்கள் அந்த குறிஞ்சி அதுவெல்லாம் அப்படித்தானே.
1: குறிஞ்சி மலை மலை சார்ந்தடம்
6: மலை இல்ல அந்த இது அவர் அந்த காடு காடு வள்ளிய வள்ளிய சந்திச்சது காட்டுலயும்
1: குறிஞ்சி மலை
6: குறிஞ்சி
1: குறிஞ்சி குமரன்.
6: அப்ப அங்க அப்ப அது இந்த பஞ்ச பூ இந்த பஞ்ச நிலங்களிலும் ஒவ்வொரு இடத்திலையும் வருது. பாலையில முகமது அபி
1: ஓகே
6: அப்படித்தான். அப்ப
1: இடம் பாலு
6: அதான். அப்ப அது ஒரே கடவுள் பல வழிகளில பல அந்த பஞ்ச நிலங்களுக்குள்ள ஒவ்வொரு வழிகளையும் நிக்கிறேன். அப்ப கடவுள் உண்டு. நாங்கள் எல்லா சமயத்தையும் மதிக்க வேணும். அவ்வளவுதான். ஆனா நாங்கள் அந்த ஜாப் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் தெரியுமா, ஜாப் என்று சொல்லி நம்ம ஒரு ஒரு கூட்டம் உண்டு, அதுக்கு ஒரு ஜாப் இருக்கு, ஒரு
1: உறுதிமா.
6: அப்பா இப்ப நாங்கள் எந்த சமயத்தில் இருப்போமோ அந்த அதுக்குரிய மாதிரி நாங்கள் நடக்க வேணும்,
1: நடக்க வேண்டும்,
6: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்
6: இல்ல, உண்மையா அதுதான் விளக்கம். பள்ளிக்கூடம் வேண்டாம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒவ்வொரு ஒழுங்கு இருக்கு. நீங்க படிக்கிற எந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறீங்களோ அந்த ஒழுங்கத்தான் நீங்க கடைப்பிடிக்கணும். இங்க இன்னொரு பள்ளிக்கூடத்தை ஒழுங்க கடைப்பிடிக்கல, அது
1: என்ன,
6: அதுதான் சமயம். அதுக்கு சாதாரணமா சொல்ல பந்தால் இதுதான் என்ன என்ன என்னுடைய அறிவு கேட்டினது.
1: நாங்கள் இப்ப எப்படி மோசமா இருக்கிற சமயத்த இதை கும்பிட்டு சமயம் இல்லையென்றா நிலைஞ்சவன்,
6: அது ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையன்றது. அது
1: சித்தப்பிரபாத சனங்கள் படுற பாட்டுல சமயம் இல்லையென்றா மிருகங்களுமாக மோசமா இருக்கும்.
6: அதுவும் ஒரு அது எங்கட நம்பிக்கை, எங்கட உங்களை கட்டுறக்கு போட்ட கயிறா.
1: அதுக்குதான் இந்த கண்ணதாசன் பாட்டு எழுதுகிறார் வசந்த மாலையில, சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. அப்படி அடிப்பேர் கண்ணைய மாட்டிச்சு சும்மாமோ, அப்படி நாரியில கைய வச்சிருக்க கண்ணுக்கு தெரியுற அப்படி என்ன வடிவும் ஆளும்
6: எல்லாம் ஒரு தந்திரம் தான். இந்த சமயமும் உங்க மனுஷனை கட்டுப்படுத்த போடப்பட்ட ஒரு தந்திரமான கயிறு, அவ்வளவு
1: இல்ல
6: உண்மை இல்ல உண்மை. அது இன்னும் இருக்கோ இல்லையோன்றது அப்பால, ஆனா அப்படியும் உண்டில்லாட்ட கட்டுப்படுத்தல உலகத்தை.
1: இப்ப தேவி சொல்லுங்க தேவி.
6: சரி, நான் கேக்குற நல்லது என்று சொல்லி கொண்டு வந்ததா அவர் சொல்லு,
1: நல்லதுண்டா
6: நல்லது உண்டாரும் சொல்லலாம் பையா.
1: இல்ல இல்ல ஒருத்தரும் சொல்லி இல்ல.
6: புலம்பெயர்ந்து
1: அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை
6: நல்லது
1: நடக்கும்ண்டு ஒரு ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையினை நீங்கள் வழியாக பெறலாம்.
6: நமைச்சல் இருக்குல்ல,
1: நமைச்சல் என்ன
6: அரிப்பு
1: நமைச்சல்
6: நமைச்ச நானா மையன் அப்படின்னு நேற்று நான் தோலை அந்த நம்பிக்கைக்கு தானே யாரோ ஓ தோல் அறிவினம் என்று நம்பிக்கையில அறிவினம் என்றுதான் தோலை சொன்னேன் நான். நீங்க தோல் என்று சொன்ன நீங்கள் நான் தோல் தான் சொன்னேன் நான் சரியாது அப்ப நான் இன்றைக்கு யோசிச்சேன் நம்பிக்கைன்ற ஒரு சொல்ல வச்சே தான் இந்த நல்லதை எடுத்த நான் சரியா புளியோ தெரியும் அது எல்லாரும் செய்தி
1: சக்கரதாரம் வரைக்கும் ஒரு சரக்கு விழுந்தாரா
6: தடக்கி விழுந்ததும் தெரியாது.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
1: அவர் திருமதி தேவி அண்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
7: வணக்கம்.
1: ரதியம்மா நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ நலமா இருக்கிறேன்.
1: நீங்க எங்க காணையில? அஞ்சு நாளா?
7: அஞ்சு நாளா காணையில கேட்டு கொண்டிருக்கிறேன்.
1: ஐயா அப்படி, ஐயா அப்படி இருக்கிறார்.
7: ஐயா இருக்கிற சோமா
1: சொல்லி வேற இல்ல. நான் இங்க நல்லூருக்கு போயிட்டீங்களா?
7: நல்லூருக்கு போயிட்டேனா?
1: அல்லது காந்தன் பட்ட வந்துட்டீங்களோ?
7: அது பவனி.
1: அது பவனி. பவனியில தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை படம் ஓட்டுறோம், வந்து பாருங்க. காந்தனுக்கு சொல்லுங்க, பவனியில அஞ்சு மணிக்கு இலங்கை படம் தயாரிக்க ஒன்று வந்திருக்கான்
7: பாக்குறான்.
1: எங்கட ஆசிபூசரி முதலாளி தான் கொண்டு வந்து ஓட்டுற. எங்கட நேர்கள் வாரண்டா வரலாம். அஞ்சு மணிக்கு ஒரு காட்சி, ஏழு மணிக்கு ஒரு காட்சி.
7: ஏழு மணிக்கு
1: ஞாயிற்றுக்கிழமையா 10 ஆம் தேதி 10 ஆம் தேதி அவர் கேட்டு வந்திருப்பார் தானே பாப்பம் வருவேன் காந்தன் காந்தனுங்க மனசியோட சோழங்கடையில் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாளும் சோழங்கடை தான் போறேன் அவரங்க மலிவண்டனம் மீனண்டனம் அந்த மாதிரி போய் வாங்கி பட்டிக்கண்டு மற்ற புடவையில் எல்லாம் மலிவா போட்டு இங்க பட்டு புடவை சென்னை சில்க்ல பட்டு புடவை 20 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை மற்றது 250 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை மற்றது 250 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை கூரைச்சாறை கூரைச்சாறை இந்த கடவுளி கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறார்.
7: என்ன சில்க் இந்தியாக்காரன்
1: தமிழன் தமிழன் எங்கட தமிழன் யாழ்ப்பாணத்து தமிழன் அப்பனே சிவனே என்று 27 அண்டிப்பாண்டல் அது என்ன பெரிய கடை போய் விசாலமான குழந்தையில எல்லாம் கூட்டிட்டு விளையாட விட்டுட்டு நீங்க சாமான எடுக்கலாம். அதுல
7: சாமான எடுக்கலாம். நான் பாத்துறேன், வீடியோல பாத்துறேன். பெரிய கடை,
1: பெரிய கடை.
7: பேரன் காட்டினவே. பெரிய
1: கடை. அப்ப எப்ப வந்து சாரி எல்லாம் வாங்க போறீங்க?
7: எனக்குள்ளிங்கத்துக்குண்டியானே சும்மாவே பொடிகள் சாமியாரா போகுது. அம்மா ஆண்டுதலி கத்துதல்
1: கூட
7: கேட்டுக்கொண்டிருந்த நல்ல காலம். பொடிகள் இல்ல
1: அன்றைக்கு
7: சொல்லுவோம், அம்மா அதுக்கு தொட்டா குற்றம், அது குற்றம், இது குற்றம் என்று சண்டை குடிப்பாண்டு. படிக்கா காணும் சார்.
1: அப்ப சொல்லுங்க ரதியம்மா, நீங்க என்ன வடியோட நிக்கிறீங்க?
7: நானும் என்ன
1: நன்றி, வாழ்த்துகள்
7: சூரன்.
1: அவர் திருமதி ரதியம்மா. ரதியம்மாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மீனா. இப்பதான் நாடகம் முடிஞ்சதா?
8: ராஜா மந்திரி அடுத்தவனை கெடுத்ததில்ல, வயிற்றுதான் அடிச்சதில்ல. நான் உண்மைய சொல்லி பாக்குறேன்.
1: நீங்க உண்மையை சொல்றீங்க, கத்தி கத்தி உண்மையை தான்
8: சொன்னீங்க. அதான் சொல்றேன், உண்மையில இருந்து உடல் உளைச்சல் அப்படி அந்த உடலுக்கு
1: உளைச்சல் மூட உளைச்சல்.
8: ஏன்னா ராஜாண்ட அப்படி ராஜாவுக்கு ராஜா நான் இந்த நாட்டுக்கு வர ராஜாவோ
1: நன்றி, வாழ்த்துகள். அவர் மீனா மகேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானங்கள் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா, ஜெர்மனிலிருந்து பேசுகிறேன்.
1: அவர்கள் எங்க ஐயாவும் நீங்க எவ்வளவு நாளும்?
9: நல்லது
1: என்ன
9: மாதிரி
1: விட்டுருவீங்க இவனுக்கு? இந்த வேலையண்டு கேக்குறீங்க? இவனுக்கு ஏன் இந்த வேலையண்டு கேக்குறீங்க?
9: நடக்கட்டும், என்ன நடக்கணும் பாப்போம்.
1: ஐயோ கடவுளே, தெனக்கிடாத என்ன சன் பிடரைக்கு செய்தோம் என்று சொல்லுவான் தெனக்கிடாத என்ன பழமொழி அது மூன்றாவது படிச்சு போட்டு நான் இதுக்கு வர போறேன்டா என்னப்பா செய்யறது கோயில் எடுக்க போறேன்டா விடுவாங்க பள்ளிக்கூடத்தில் விடுவாங்களா
9: எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள் நல்லபடியா ஆட்சி செய்தால்
1: அதில் இருக்கிற அவலமும் வந்து ஒன்றுக்கும் ஒன்றும் நீங்கள் வந்து தூள்கடத்தில் வந்த கடத்தில் இந்த மாபியா கூட்டு கூட்டங்கள்லாம் அதில் இருக்குது சார் ஒன்றாவது நீங்கள் அரைஞ்ச பேராக சொல்லுங்க ஆகும் தெரிஞ்சு முகம் தெரிஞ்சு அதுகள் தெரிஞ்சாலும் இனி உருப்பட்டு இந்த வர்றதுக்கு நீங்கள் ஒரு மக்களிடம் போய் சேர்ற இல்லை ஒரு விஜயன்ற ஒருவர் கிடைத்த இந்த இதுதான் மத்திய அரசாங்கம் கொடுத்து செய்யறதுக்கு இன்னும் கஷ்டம் மாதம் 2,500 1,000 கொடுத்து 1,31,00,000 பேர் கொடுத்ததுக்கு ஸ்டாலின் இனி இவர் கொடுக்க விளக்கிட்டா எல்லாரும் கொடுக்குறார் எல்லா பஸ்லயும் எல்லாரும் வரலாம் சோதிச்சு பாருங்க அப்ப எங்க இருந்து வருமானம் உங்களுக்கு வேற வருமானம் அங்க இருந்து வர்றது அதுக்குள்ள மது இதுவும் கொண்டு மது விளக்கும் கொண்டு வர்ற அப்ப தனக்கிடாத சிங்களம் தன் பிடருக்கு செய்தமோ என்ன சொல்றேன்
9: சரி புதியவரோட கொடுத்திருக்கிறார்கள் பார்க்கலாம் ராஜனம் பொறுமையா
1: என்னத்தை பாக்குற நன்றி வாழ்த்துகள் சோறும்
9: நன்றி என்ன நன்றி
1: அவர் சகோதரம் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டார் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே
10: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள் இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம் பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம் மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-2 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம் காலம் 10 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2 காட்சிகள் நேரம் மாலை 5:15 7:15 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன்ஸ்கை 24 ரூ ஆர்பிராங்கிலின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி மேலதிக தொடர்புகளுக்கு 06-68-81-63-62 அல்லது 06-61-77-82-76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 06-99-73-23-05 அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே

வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே. எங்கள் தேசத்தின் உண்மை நிலையை சமரசமின்றி வெளிப்படுத்தும் திரைக்காவியம் பொம்மை. இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் பிரான்ஸ் இனிய பெருமிதத்துடன் பிரான்சில் முதல் முறையாக வெளியிடுகின்றது பொம்மை திரைக்காவியம். காலம் 10ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. 2 காட்சிகள். நேரம் மாலை 5:15 மணிக்கும் 7:15 மணிக்கும் 2 காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றது. திரைப்படம் இடம்பெறும் திரையரங்கம் சினிமா அலைன்ஸ் கை 24 ரூ ஆர் பிராங்கிலின் 93,000 பொமினி மெட்ரோ பொமினி. மேலதிக தொடர்புகளுக்கு 06 68 81 63 62 அல்லது 06 61 77 82 76 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 06 99 73 23 05. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எம்மவர் படைப்புக்கு கரம் கொடுங்கள் அன்பு உறவுகளே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mini Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
9: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 7 5 3 5
11: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷெரிமஹால்.

அந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilolli.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 6:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:16. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக இருக்கின்றது

பாட்டும் படமும். பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல், கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0314823150 அல்லது 0951548471. வைபர் இலக்கம் 33 0633 650 0774 74 27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள்

இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாகெடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். மறுபடி தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன், 0314 3215.

0: இன்றைய நிகழ்ச்சியை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது சந்தோஷ உறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் பதனா.
1: வணக்கம்.
0: நாங்கால ஒரு வானொலி நடத்துறீங்களோ?
1: இல்ல இல்ல, எனக்கு இதுக்கு வடிவா கேட்க குறைக்க.
0: நலமா?
1: ஆமா நலம். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி. நான் நீலவானம் எடுத்து
0: நீலவானம் படம் எடுக்க போறீங்க போல. என்ன
1: நீங்க சொன்னா அப்புறம் எடுக்கிறேன்டா எடுங்க, நான் பிரச்சனை இல்ல. நீலவானம்
0: இல்ல இல்ல, நான் ஓகே புள்ளா எடுத்த நீங்க அதான் சொன்ன. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வர்றீங்க, பாப்பம் என்ன மாதிரி என்ன செய்யுது பாப்பம், என்ன
1: என்ன செய்யுது பாப்பம்.
0: அடுத்த முறைக்கு பூண்டாளத்தான் எடுப்பேன் நான் பாத்துட்டு. என்ன? நன்றி வதனா. அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ். சரியா?
2: சரியா சொல்லிட்டீங்க.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா இப்ப என்ன இப்ப சொல்லுவீங்க கட்டிக்காண்டு கொஞ்சம் சொல்லுவீங்க அண்ணா. என்ன அண்ணா நீங்க ரொம்ப மோசம் பண்ணுவீங்க. என்ன சட்டியா பழுதா போனீங்க அண்ணா நீங்க?
2: நான் சொன்ன
0: நிலமா
2: பழையில வந்தனா சிரிக்க வச்சுட்டீங்க. நன்றி.
0: அப்படியா?
2: நீலவானோடு
0: சரி
2: சொல்லுங்க.
0: நன்றி. கனவு எடுத்து
2: கனவே சலையாதே
0: படம்.
2: கனவு காணும் வாழ்க்கையாவும் கலந்து போகும்
0: கனவு காணும் வாழ்க்கை. அப்படி
2: என்ன ராசி? அம்மன் ராசியா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் கொட்டுமா?
0: பாப்பம் பாப்பம்
2: இல்ல
0: ஆரம்பிச்சு வச்சுட்டு எதிர போட்ட உடனே வதனா வந்துடும்.
2: வதனாக்கா இல்லையாண்டா நான் ரெண்டு
0: பேரும் தவறால் வருவீங்க.
2: வதனாக்காவை கூப்பிட்டு அந்த வீட்டை கூப்பிட்டு நானும் வந்து பெரிய பூசணிக்காய வேண்டி கொண்டு வந்து எனக்கும் வதனாக்காவுக்கும் அண்ணிய கொண்டுச்சு சுத்தி போட போறேன்.
0: சுத்தி போட போறீங்களா? பாப்போம்.
2: கண்ணூறு பாட்டு ரெண்டு பேருக்கும்
0: பாட்டு எடுத்து. என்ன? சரி ஓகே. நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: பசு. பசுபதி கொண நாயகி. நலமா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: நன்றி நன்றி. நான் சரி கனவு எடுக்க வந்தேன். சரி வீடு எடுக்கிறேன்.
0: வீடு எடுத்து
3: புகுந்த வீடு.
0: புகுந்த வீடு
3: படம்.
0: வீடு ஓகே.
3: வரையுறவு வீடு வரை மனைவி கடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ.
0: இப்ப இந்த பாட்டு பொருந்துமா? இப்ப இப்ப போற காரணே ஏறி முதலாளா குந்திடுவா.
3: இல்ல சில அங்க போய் இது வைக்கிறாலும் இருக்கலாம்.
0: அதான் சொல்றப்ப அந்த வீதி வரை மனைவின்றதை நீ எடுத்துடணும்.
3: அந்த பாட்டு நீங்கள் இல்லாம ஜெயப்பறீங்களோ?
0: இல்ல வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்றத நிப்பாட்டி அதர் டேஷ் போட்டு அங்கால படிக்க வேணும்.
3: கவிஞரோட
0: கரைச்சதை செய்யுங்க. பாடல் எடுக்கவனும் பாப்ப உங்களோட மனம் வழியே அந்த பாட்டு பதிஞ்சிட்டுது. அகிலன் குட்டி வணக்கம். அகிலன்
4: வணக்கம்.
0: நலமா?
4: நன்றி. நீங்கள் கல்யாணத்தில்
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நன்றி. அப்படியே கலையத்தில் இருக்கியா? நலமா இருக்கு. நான் இப்படியே இருக்கேன்டா. நான் ரெண்டு முழுக்கலும் கலையத்தில் இரவு ஃபுல்லா இருக்க சொல்லுங்களா? இல்ல இல்ல, இன்றைக்கு எனக்கு அலுவல் இருக்கு. ஒன்பது முடிஞ்ச ஒன்று ஓடிடுவேன் நான்.
4: கோரிக்க வேண்டும். அந்த நீங்க சொன்னதே அந்த வீடு வேற உறவு இப்ப அதுல அந்த கலை இப்ப பார்த்தா மயானத்துக்குள்ளே வந்து வைத்திரா புள்ளியோட வந்து
0: மனைவி
4: மேல பொம்பளைய பொம்பளையில வார இல்லையா?
0: முந்தி அங்க வார இல்ல தானே?
4: ஓபா இங்க வந்து இல்ல இல்ல இல்ல. அந்த இங்க பாட்டை தூக்குறதுக்கு யாரு? வெளியினரை கேக்குறதா விஜயமைச்சர கேக்குறதா?
0: அதே அதோ அங்கே பிரச்சனை வரும். எடுக்க போனாலும் அதுக்கும் தொகை கட்ட வேண்டி வரும். சரி அகில, என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: கண் ரெண்டு வந்து
0: கண் எடுக்கிறீங்களா? ஓகே.
4: கண் எதிரே தோன்றினால்
0: பாட்டா படமா?
4: படம். பாட்டும் இருது படமும் இருது. கண்ணே கலைமானே பாடு.
0: கண் எதிரே கண் எடுத்து கண்ணே கலைமானே வருமா? பாட்ட சொல்லுங்க. கண் எதிரே தோன்றா கண்ணே அண்டேக்கா ஒரு ஆளை குறிப்பிடுது. நீங்க கண் எடுத்த நீங்க கண்ணெதிரே தோன்றினால் கண்ணெதிரே தோன்றினால் வேண்டாம். கண்ணே கலைமானேக்கா அது கண்ணே அண்டேக்கோ கண்ணை குறிப்பிடல வேற ஒரு ஆளை குறிப்பிடுது இல்லையாவோமா?
4: கண்ணெதிரே தோன்றால்
0: படமும் ஓகே. ரெண்டும் சரியா வருது. நன்றி
4: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி. நேரம் கிடைக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள். என்ன
4: ஆகலன்
0: ஓகே. நன்றி
4: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா.
5: ஓம் நலமா.
0: நான் நலம். நீங்க?
5: நாங்களும் நலமா இருக்கோம். நன்றி. பயணங்கள் எப்படி?
0: பயணங்கள் அண்டே சூப்பரோ சூப்பர்
5: சூப்பரோ சூப்பர்
0: இன்றைக்கு லீவு நாள் தானே?
5: என்ன லீவு?

0: அரசியல் வேலை செய்தா சனி ஞாயிறுல லீவு வரும். உங்களுக்கு சனி ஞாயிறுலயும் வேலை போட்டுருவாங்க, லீவு நாள்லயும் வேலை போட்டுருவாங்க.
1: அப்ப அதுக்கு பே பண்ணுவாங்களா?
0: அதுக்கு ஒரு 35% கூட போடுவீங்க.
1: சரியா,
0: நாங்க வேலை செய்யற இடம் அப்படியா போச்சு.
1: சில இடத்துல 50 ஆக லீவு நாளுண்டா 100%. நாங்க வேலை செய்யற இடத்துல
0: நாள்ல வந்து 100% கொடுப்பினோம்.
1: நாங்க வேலை செய்யற இடத்துல சனிக்கிழமை வேலை செய்த 50%. தட்டி தவறி இப்ப ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்யறதுல இப்படி மே தினங்கள் அப்படி இப்படி வந்து இடையில வந்துச்சு, லீவு நாள் வந்துச்சுன்னு சொன்னா ஃபுல்லா 100%.
0: அந்த லீவு நாள் 35% போடுவினோம்.
1: உங்களுக்கு 50 100 தருவினோம். சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
0: இனம் எடுத்து.
1: இனம் எடுத்து
0: படம் இனம்.
1: படம் இனம்
0: பாட்டு சொல்ல போறீங்களா?
1: இல்ல, எனக்கு வருது இல்ல.
0: ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்கு.
1: என்ன பாட்டு?
0: இனங்களிலே என்ன இனம் பண்ணினம்.
1: இனங்களிலே ஆண் குரலா பெண் குரலா?
0: ஜேசுதாஸ் இந்த பாட்டு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் படிக்கினம்.
1: இனங்களிலே
0: கடுமையா
1: இருக்காது.
0: நன்றி
1: வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கிறார். இலக்கம் ஒன்றுக்கும் இப்பொழுது நேர் இணைந்து விட்டார். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் லண்டோ மனு இணைந்திருக்கின்றார். வணக்கம்
2: மனு.
1: ஓ, நான் நீங்க?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறேன். நல்ல காலநிலை, அதாவது கொஞ்சம் குளிர்தன்மை இருக்கும்.
1: இல்ல இல்ல, குளிர்தன்மை தான் இப்ப 3-4 நாளா ஒரே குளிர்
2: தான். உங்களுக்கு கொஞ்சம் வெயில் தான் இப்ப வெளியில இருந்து வந்தது. கொஞ்சம் குளிர் இருக்குது. நடந்த சைக்கிள் நடந்து போற வைக்க கொஞ்சம் குளிரும், மற்றபடி பரவாயில்ல. வெயிலா இருக்கு. என்ன லீவு ராகு உங்க?
1: இங்க என்ன என்ன லீவுன்னு தெரியாது. லீவு இன்றைக்கு லீவு.
2: மற்றது எப்படி பயணங்கள் இன்றைக்கு?
1: இன்றைக்கு சூப்பர். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இருக்கு
2: இல்ல. நீங்கள் கொஞ்சம் லேட்டா தொடங்க நான் யோசிக்கிறேன். சில வளைய நெருக்கம் வந்த ஓட்டு
1: இல்ல. நான் 5 நான் அந்த வந்து என்னுடைய எல்லா தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரி ஹீத்து தான். ஒரு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் அப்படி.
2: வந்துட்டேன் முதல் ஜூன் பழக்கத்துல வந்துடும். சில நேரம் லேட் ஆகினாலும் அது பரவாயில்லைன்னுட்டு காட்டடிக்கிற வேலையெல்லாம்
1: நானு.
2: அப்ப என்ன தொடர்ந்து அவங்க கொண்டோல் பண்ணிக்க என்ன நெடுக பிஞ்சி பிஞ்சி வந்திருக்கிறேன்டாலும் கொஞ்சம் ஒரு கேள்வி பெரும் மொழிக்க அது நோம்பா அப்படித்தானே.
1: எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஓகே. 5 நிமிஷத்துக்கு மேலேன்னு சொன்னா 6:30 பெட்டுவான்.
2: ஓ, உங்களுக்கு என்ன?
1: ஓ, 6 மணிக்கு வேலை சொங்குற 6:05 போயிட்டோம்டா ஓகே. அங்கால 1 நிமிஷம் பிந்தினால வெட்டிடுவான் 6:30.
2: என்ன எங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு நாளும் செய்யல. ஆனா என்ன விஷயம் சொன்னா கொஞ்சம் லெங்காவை செய்ய வேணும். இந்த கொஞ்சம் ஒரு அதுக்கு செய்ய வேணும் இல்ல, இந்த ஒரு 10 நிமிஷம் சிலவில் அதை முடிக்க வேணுமெண்டா அதுக்கு பே பண்ண மாட்டானோ இல்லையா? மற்றும் கன நேரம் இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் நுண்டு செய்ய வேணும்ன்ற மாதிரி அவன் பைபோஸ் இல்ல என்று சொல்லிக்கொண்டு. ராகு, எங்களுக்கு வியாழன் வாரம் வியாழனும் ஒரு

0: கொம்யூனிகோனு
1: எங்களுக்கும் லீவு தான் வியாழன்.
0: உங்களுக்கும் லீவு தான், உங்க கொண்டாட்டங்கள் இருக்கு அப்படி கொம்யூனிகோன் அப்படி என்று.
1: சரி இல்ல, எனக்கு நான் ஒரு கொண்டாட்டங்களுக்கு
0: அதுதான் நல்லது.
1: பாட்டு
0: படிச்சிட்டு
1: மட்டுமடிக்கு வேலை வேலை.
0: ஓ அது சரி, அது வேலையை சந்தர்ப்பம் இதுதான் சொன்ன. நான் இந்த அடுத்த நிகழ்ச்சிக்கு நிக்கலாவது காரணம் இதுதான். ரங்கி விட வேணும், அது முடிச்சு முடிக்க உடனே ரங்க வேண்டியா அப்படி ஒரு இம்மில வேலை. அப்ப இதுக்கட்டு நான்றாவது என்ன எடுத்த நானு
1: என்ன எடுத்து
0: என்ன அதுல வந்தது சொன்னதான் அந்த குரல் என்னண்டு வந்தது. ஓ நீங்க கேட்டு பாக்கலாம். அது என் எடுத்து என் மகன் படம்,
1: என் மகன் படம்,
0: மகன் படமும் அது என்னில கணக்க பாடு என் மனது ஒன்றுதான் அதெல்லாம் இருக்கு. மற்றது என் கேள்விக்கு என்ன பதில் அப்படி அந்த நிறைய பாட்டு எட்டில தொடங்குறது இருக்கு.
1: நன்றி மனோ. அவர் இணைந்திருந்தார் லண்டோ மனு அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜு. நலமா ராஜு?
2: நாங்கள்
1: உங்களை மாதிரி நாங்களும் நலம் தான். நீங்க விளைஞ்சிட்டும் பாலிமன் ஆயிட்டீங்க. நல்லந்தானே
2: நலந்தானே. அவர் வந்தாருன்னா கொஞ்சம் கலகலப்பான சிரிப்பு தானே. கிள்ளி போட்டு போயிருப்பேன்ட்டு காதல செவியில வச்சிருந்தேன், ஆனா ஒண்ணு சொல்ல.
1: சரி சரி,
2: காலையில
1: தேடுவேன்
2: சொல்லி இருப்பேன் சொல்லல. சரி அந்த சொன்ன சிரிப்பாப்பேன் கேட்டுக்கொண்டு என்ன சொல்லு. கனவு எடுக்கிறான்.
1: கனவு எடுக்கிறீங்களா?
2: அதை எடுத்து என்ன படம் மனதில வந்தது? கனவு காயாத படம் ஒன்று இருக்கு தானே,
1: கனவே கலையாது.
2: நன்றி
1: ராஜு. இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: நீங்க வந்தது கேட்டது நானும் பாத்துட்டு எடுத்தேன். ஒரு என்ற சொல்ல எடுத்து
1: ஒரு என்ற சொல்ல எடுக்கிறீங்களா?
3: ஆமாண்ணா.
1: ஓகே,
3: படம் வந்து ஒருவன்
1: ஒரு எடுத்து பாடலும் அப்படியே நீங்க தர வேணும். ஒருவனுக்கு
3: ஒருவன் ஒரு தீயை நினைத்து விட்டு அது வேறு வேண்டாம். ஒருவன் ஒருவன் முதலாளி
1: நினைத்து
3: விட்டு அந்த பாட்டும் கூட விருப்பப்படி எடுங்க.
1: சரி நன்றி அம்மா.
3: நன்றி அண்ணா. நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா. மீனா இணைந்திருக்கின்றீர்கள்? நான் நல்ல. நீங்க?
4: நன்றி
1: அம்மா. சொல்லுங்க.
4: இல்ல
1: எனக்கு சரியா வருது, உங்களுக்கு தான் பிரச்சனையாக்கும் இல்லையா?
4: விட்டு வர மாதிரி
1: இல்ல. எனக்கு தெளிவா வருகின்றது இப்ப.
4: உங்களுக்கு வருகின்றதா?
1: ஓ தெளிவா, நல்ல தெளிவா வருகின்றது.
4: சரி ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் வருது, எனக்கு தெரியல ரகுவண்ணா. நான் மீன் எடுத்தேன்.
1: மீன் எடுக்கிறீங்களா?
4: மீன் எடுத்து மீனவ நண்பன் சொல்லலாம் தானே?
1: மீன் எடுத்து மீனவ நண்பன் சொல்லலாது.
4: சொல்லலாதா?
1: இல்ல இல்ல இல்ல. வீதி வரை மனைவி இல்ல, அது காடு மட்டும் போன. நாங்க ஆரம்பத்துல கேட்ட பாடலே போடுவோம் என்ன? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. இப்ப அது இல்ல, வீடு வரை மனைவி எங்கால சுடலை மட்டும். வீடு வரை இல்ல, சுடலை மட்டும்
4: கடைசி இது மட்டும் அங்க போகலாம்.
1: அப்ப போகலாம் என்ன?
4: முந்தைய ஒரு காலத்துல ரகுமண்ணா சொல்றவே, இந்த தாலி உள்ள அக்கள் இந்த அம்மாக்கள் கண்ட போயிட்டு தாலி அவருக்கு பிரசன்ட் இருந்தா அவ போக கூடாங்க. இப்ப அப்படி இல்ல ரகுமண்ணா, இப்ப அவ ரெண்டு நாளுமா நான் உண்மையா உண்மையா கணவர் இருந்தா போக கூடாது சொல்லி நம்.
1: அது அப்ப அந்த நேர
4: அம்மா தானே, அம்மா ஆண்டு நெஞ்சு போயினமா.
1: அது அந்த நேர சடங்கு முறைகள் அப்படி என்ன, இப்ப எல்லாம் மாறிட்டு தான்.
4: இப்ப எல்லாம் மாறிட்டு. எங்கட உதாரணம் சொல்லக்கூடிய, என்னுடைய தங்கை கூட என்னுடைய அம்மாவுக்கு போய் அண்ணா இல்லாதபடியா தங்கவே
1: செய்திருந்தாங்க.
4: அண்டபடியா போனவா
1: ஒண்ணும் செய்யலாதம்மா. அது ஒண்ணும் அது ஒன்றும் சட்டம் இல்லத்தானே. அந்த
4: ஆண்கள் ஆண்கள் இல்லையா பெண்களைதானே செய்ய வேணும்.
1: ஆமாம், சட்டமா இல்லத்தானே.
4: வீட்டுல செய்து கொடுக்குற
1: சட்டமா இல்லத்தானே. அது பரவாயில்ல, அது அதை ஏற்றுக்கொள்ளலாம்
4: என்ன.
1: ஓகே, நன்றி அம்மா, நன்றி
4: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் வதனி மோகன்.
5: அவரேதான்.
1: அவரேதான். நலமா?
5: நலம் நலம். நீங்க?
1: நானும் நலம்.
5: நடக்கும்
1: பயப்படுவான்.
5: பூவுக்குள் பூகம்பம் படம்.
1: பூவுக்குள் பூகம்பம் படம்.
5: படம் பாட்டு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
1: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அந்த பாடல்
5: என்ன?
1: வரும் வரும் வரும் முடி
5: பிரச்சனை
1: பாப்பம் இல்ல இல்ல.
5: ஓகே,
1: பூவுக்கு பூவுக்கு அப்படியே ரெண்டு போத்து படம் எல்லாம் பூவா போச்சு. ஒன்றும் செய்யலாது. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் ஏஞ்சல். நலமா? ஓ நலமா இருக்கிறோம். நன்றி. மாசலின் நலம் தானே?
6: இன்னும்
1: வந்து சேர இல்லை, வருந்துருவாரு. ஆ சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்க. வீடு எடுக்கிறீங்களா? வீடு எடுத்து
6: படமும் வீடுதான்.
1: படம் வீடு.
6: அர்ச்சனா நடிச்ச படம்
1: பாடுகின்றாடா. வீடு படங்கள் யார் நடிச்சா? அர்ச்சனா.
6: அர்ச்சனா.
1: அர்ச்சனா. சரி சரி சரி.
6: பாத்திருப்பீங்க
1: அர்ச்சனா? எனக்கு கேள்விப்பட்ட
6: கிட்டத்தட்ட சோபா மாதிரி.
1: ஆஹா, அப்படியா?
6: பாலமகேந்திரா படம்
1: நினைக்கிறேன். பாலமகேந்திரா? அருமையான ஒரு பாடல்
6: என்ன,
1: இன்னொரு நல்ல அருமையான கருத்துக்கள் கொண்ட ஒரு பாடல். வீடு நோக்கி ஓடி வந்து வீடும் இன்னும் நிறைய நிறைய இதுகள் இருக்கு அந்த பாடல் இருக்கா முயற்சி இது பார்க்கலாம். ஆமா, வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே அப்படி அருமையான ஒரு பாடல். நான் சொல்லுகள் ஞாபகத்துக்கு வரதில்லை, இருக்கா பார்க்கத்தான் இருக்கு. நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம், அவர்கள் இணைந்திருந்தார் ஏஞ்சல் மாசிலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நாதன்.
7: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நிலமாக என்ன, நீங்க எனக்கு தாகத்தை உண்டாக்குறீங்க.
7: என்ன இந்த டைம் மாதிரிதானே எனக்கு?
1: அப்படியா?
7: இது நல்ல தாகம்.
1: நல்ல தாகம் இல்ல இல்ல, அதை பார்க்க தெரியுது நல்ல தாகம்.
7: நீங்க நல்ல முறை கேட்ட பின்னா மழையை கொண்டு
1: பூவுக்குள் பூகம்பம். ஓகே,
7: பூவே பூச்சூடவா அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா?
1: இருக்கா?
7: இப்பதே முதலமைச்சர் பாட்டு.
1: அப்படியா? பூவே பூச்சூடவா இல்லையா? அது
7: பிரசாந்த்
1: இல்ல, அது வந்து மோகன் ஆயிருக்கணும். என்ன பத்மினி? யாரு பத்மினி நடிக்கிறா தானே?
7: பூவே பூச்சூடவா தெரிய, நான் நினைக்கேன் பிரசாந்த்
1: தெரிய, எனக்கு ஞாபகம் இல்ல.
7: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். தொழிலை கவனிங்கோ. நன்றி. அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, புங்கையூர் ராஜா. நலமா? இல்ல இல்ல, அது கலைக்க கலைக்க மாட்டீங்க. என்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கலைப்புன்னு சொல்லக்கூடாது. ஓ, நான் நலம். நீங்க ராஜா?
8: நானும் நலமா இருக்கிறேன். எல்லாம் வல்ல இருவன் நலமாக இறைவன் பாட வைப்பான் சொல்லிக் கொண்டு நான் சும்மா ஒரு ஒரு ஒரு இதை எடுத்து எடுக்கிறேன்.
1: என்ன எடுக்கிறீங்க?
8: ஆனா அதுக்குள்ள போகல.
1: சரியா,
8: அதுக்குலாம் போகல. 70 இதாயிட்டது. ஆனா அதுக்கெல்லாம் மாந்தன் இருக்கிறேன். வீடு எடுத்து,
1: வீடு எடுத்து
8: சின்ன வீடு இருக்குல்ல?
1: சின்ன வீடு இருக்கோ. என்ன கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? சின்ன வீடு இருக்காண்டு
8: வீட்டுக்கு
1: சொல்லுங்க பாட்டு. வீட்டுக்கு சொல்லுங்க பாடல் உண்டு.
8: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி.
1: வீடு வரை வீடு, வீதி வரை உறவு. அந்த பாடல் என்ன?
8: அந்த பாடல் என்ன? நல்லா இருக்கா?
1: சரியா இருக்கோ. இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா.
9: ஓம்
1: நலமா?
9: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கோம் ஐயா. நலமா?
9: ஓ ஐயா, நலமாக இருக்கிறேன்.
1: நலம் கேட்டதா சொல்லுங்க.
9: நன்றி. நான் என்ற சொல்லெடுத்து,
1: என் என்ற சொல்லெடுத்து,
9: சுவாச காற்றே படம்,
1: என் சுவாச காற்றே படம்,
9: என்மனவானில்
1: சிறக விரிக்கும் வண்ணப்பறவைகள். அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யார்? ஆர்த்திகனா? அகேனியா? வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் அகேனி.
10: சோமா இருக்கீங்களா?
1: நான் சோமா இருக்கேன். நீங்க? வீட்டுல அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் சோமா இருக்கிறாங்களா? இந்த வாரம் எத்தனை தடவை அண்ணாவோட சண்டை பிடிச்சீங்க?
10: பெருசா இல்ல.
1: பெருசா முதல் என்னத்துக்கு சண்டை பிடிச்ச நீங்க?
10: என்ன
1: செய்த நீங்க? கடைசியா என்ன கூட படிச்சது நீங்க? இப்ப இப்ப கடைசியா இல்ல இல்ல நீங்க ஏதோ ஒன்று செய்த நீங்க
11: என்னது
1: உதவிக்கு இல்ல உதவிக்கு உதவிக்கா கூப்பிட்ட நீங்க அப்ப நீங்க இந்த போன வள்ளிக்கிழமையில இருந்து இந்த வள்ளிக்கிழமை மட்டும் ஒரே ஒரு குழப்படி தானே செய்த நீங்க ஒட்டியும் ஞாபகப்படுத்தி பாருங்க அடுத்த முறை வரைக்கும் முதல் என்ன குழப்படி கடைசியில் என்ன குழப்படி இடையில என்ன குழப்படி ஞாபகப்படுத்தியும் பெறணும்
11: என்ன
1: நன்றி சரி சொல்லுங்கம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க தலைவாழ்த்த நீங்களா தலைவாழ்த்து தலைவா உங்களுக்கு விஜயண்டா விருப்பமா விஜய தெரியுமா தெரியுமா விருப்பமா விருப்பமா பெருசா இல்ல ஓகே சரி சொல்லுங்க தலைவா அடுத்து
11: தலைவா படம்
1: தலைவா படம் பாட்டு மற்றது பாடல் என்ன ஓகே நன்றி அம்மா அண்ணா என்ன செய்யறான் பக்கத்துல நிக்கிறானா அல்லது முறைச்சு பாக்குறா சிரிச்சு கண்டு பாக்குறா
11: நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் ரகேணி குட்டி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
12: வணக்கம்
1: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம் நடக்க போயிட்டு வந்துட்டீங்களா பெரிய பெரிய அப்படியே மீனவட்டு பக்கம் போனீங்களா
12: நாலு மணிக்கு வந்துடும்
1: வராது பாட்டு சொல்லுங்க
12: என்ன
1: வெள்ளிக்கிழமை உப்பு புளி எல்லாம் பாத்தீங்களா அதுக்கு நீங்க கண்ணே எடுக்க வேணும்
12: ஒரு பாட்டு சொல்லுங்க பாட்டு இருக்குது കണ്ണുക്കുള്ളേ ഉന്നെ വൈത്തേൻ കണ്ണമ്മ
4: കണ്ണമ്മ
12: മനത്തില വച്ച് കണ്ട് വഞ്ചനം ചേരിങ്ക ഒറ്റ ഭയമില്ല ഇപ്പൊ നീക്ക് വന്നാ തന്നെ ഭയപ്പെടാൻ കണ്ട കൂടാലിയോടെ വാറിയെങ്കിൽ നന്ദി അവർ ഇണൈന്നിരുന്നാ ജയന്തിമാല സദാശിവം അവർ ഇപ്പോഴത്തെ ഇലക്കം ഇരണ്ടിൽ ഇണൈന്നിരുപ്പവർ വണക്കം
13: வணக்கம்
12: வணக்கம் ரோசாலி நலமா
13: நலமா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க
12: நலமாக இருக்கிறோம் சொல்லுங்கம்மா
13: நான் இது கேட்டீங்கல்ல
12: என்ன
13: நடந்தது என்ன
12: ஆமாம்
13: நான் இது கேர்து மூந்தல் கரம் சங்க 1945
12: என்னது கேட்டு
13: நான் அந்த அந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்களா
12: எந்த ஆண்டு எப்ப கேட்டான்
13: யார்கிட்ட கேட்டீங்க 1945
12: நான் ஒன்றும் கேட்க இல்லையே
13: இல்ல இல்ல கேட்டீங்க
12: கேட்டானா
13: அதுதான் கேர் மோந்தியல் இது
12: அப்படியா
13: ஆமா பிரிமியர் கேர் மோந்தியல்
12: எப்ப யார்கிட்ட கேட்டான் 1945 பத்தி
13: யார்கிட்ட கேட்டீங்க
12: அப்படியா
13: ஆமாம்
12: சரி பரவாயில்லை நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க
13: நன்றி
12: வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்
14: வணக்கம்
12: வணக்கம்
14: குளப்படி
12: பாருங்க என்ன எடுத்து போட்டு என்று சொன்ன என்ன செய்யறது எந்த கோயில போய் இடிக்கிறது எந்த சிவர்ல போய் இடிக்கிறது அவ என்ன இருக்கான் ரெண்டுலயும் என்ன இருக்கான்
14: மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே
12: என் மனவானில் சிறகை
14: விரிக்கும் வண்ணப்பறவைகளே
12: அப்ப சரியா எடுத்துட்டீங்க நினைக்கிறீங்களா
14: நன்றி
12: வணக்கம் அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
15: வணக்கம் ரவண்ணா
12: வணக்கம் சுபாஷினி
15: எல்லாம் சொல்லும் போடுதா மட்டும் பாத்து கொண்டிருந்தா சொல்லல அப்ப உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் படம்
12: உன்னை நினைத்து பாட்டு படிச்சேன் படம்
15: பாட்டு வந்து உண்மை என்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்
12: இப்ப என்ன கேட்டாலும் இப்ப எல்லாம் உண்மையும் சொல்லுவேன்
15: இப்ப சொல்லுவீங்கள
12: இந்த ஏரியாக்கு வந்தா தான் மறதி வந்துடும்
15: அப்ப உங்களுக்கு மறதி வேணும் நன்றி வணக்கம்
12: நன்றி அம்மா நன்றி அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கமலா வணக்கம் கமலா
16: வணக்கம்
12: வணக்கம்
16: வணக்கம் சுகமா இருக்கிறீங்களா
12: ஓ சுகமா இருக்கேன் நீங்க
16: நாங்கள் சுகமா இருக்கிறோம் நான் வெளியில வந்துட்டேன் அப்ப இதான் தர முடியும்
12: பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை
16: மகன் விட்டு வந்து நிக்கிறேன்
12: சரி எங்க ஐயாங்க ஐயாங்க ஐயா இருக்கு அதான் அவர் விட மாட்டேன் தனியே
16: அப்ப நான் வந்து பாட்டு கேட்கல ரகு இப்ப என்ன அப்படி சொல்லிருந்தானே
12: நீலவானம் வந்தது கனவு வந்தது வீடு வந்தது கண் வந்தது இனம் வந்தது அப்புறம் பூ வந்தது தலைவா வந்தது.
16: என்ன எடுக்கிறேன், என்ன வந்தான்னு சொல்லிக்கினா.
12: ஓகே, என்ன எடுத்து?
16: என் தங்கச்சி படிச்சவா?
12: படிச்சவாவா?
16: என்ன
12: சாப்பாடு இரவைக்கு?
16: நன்றி.
12: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
17: வணக்கம் ரகு, திருமதி தேவேந்திரன்.
12: வணக்கம் ரதியம்மா, நலமா?
17: ஓம், நலமா இருக்கிறேன். நீங்கள்?
12: நலமாக இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க.
17: என்னெடுத்து? என் தம்பி படம்.
12: என் தம்பி படம்.
17: நன்றி,
12: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
18: வணக்கம்.
12: வணக்கம் பேபி, நலமா?
18: நலம்.
12: நாங்களும் நலம். எந்த பக்கம்?
18: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்.
12: பாட்டா?
18: இந்த படம்.
12: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். ஓகே, பாடல்?
18: பாடல் உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
12: அப்படி அறிந்தா போராடலாமா?
18: நினைக்கிறேன்.
12: போதும், நன்றி.
18: நன்றி,
12: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
19: வணக்கம் ரகுண்ணா.
12: நலமா?
19: ஆமா, நலமா இருக்கிறேன். நீங்க?
12: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
19: நலமா வந்து சேர்ந்தீங்களா?
12: இன்றைக்கு நல்ல நலமா வந்து சேர்ந்தோம்.
19: இன்றைக்கு கொஞ்சம் வெயில் தானே?
12: வெயில் இல்ல, அவ்வளவு
19: கூட பக்கத்துல இல்லையா?
12: வெயிலும் மூடமா தான் இருந்தது. வரையில கொஞ்சம் மூட குணமா தான் இருந்தது.
19: ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி தானே?
12: ஆமா ஆமா. குளிர் கொஞ்சம்.
19: எனக்கு எனக்கும் ரகுனா சரியான பயம் இந்த கோடரிக்கு.
12: இந்த கோடலிகா? அவ எல்லாத்துக்கும் பாவிக்க மாட்டா.
19: அவ வந்து டோட்மண்ட் இடத்துல இருக்கிறா போல. மீனா இவ வந்து கெல்சன் கீஷன் என்ற இடத்துல இருக்கிறா. அது சரியான தூரம் தான். ஆனா அதை விட எங்கட இடத்துக்கு நடந்து வந்துடலாம். அவட்ட சொல்லுவோம், எங்கட விட்ட நடந்து வந்துடலாம்னு.
12: இனி அவ வரைகள சும்மா வரமாட்டா, அதான் அவ தவ பாதுகாப்போடாம்
7: வருவா,
12: அவ பார்த்தான் தனக்குரிய தற்பாதுகாப்போடாம் வருவா,
7: ஆயுதங்கள் ஆயுதத்தோட வருவா,
12: ஆயுதங்களை தற்பாதுக்கு ஒரு தற்பாதுகாப்புக்குரிய ஆயுதங்கள்
7: ட்ரம்பின் பின்னாக்கள் எல்லாம் கூட்டிக்கொண்டு வராது தெரியாது.
12: இல்ல நான் என்னக்கே இல்ல. சரி நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
7: நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் எனக்கு நான் பாடல் கேட்கல வெளியால போயிட்டு வந்தேன் அப்ப கேட்கல. இப்ப நீங்க கமலவாணிக்கு சொல்லிக் கொண்டிருந்தீங்க தானே நீலவானம் என் அப்படி எல்லாம் வந்தது.
12: நான்
7: நீலவானத்தை எடுக்கிறேன், நீலவானம் படம் வந்தது.
12: ஆமாம், நீலவானம் எடுத்து,
7: நீலவானம் படம் எடுத்து பாடல் வந்து நீலவான ஊடையில் நீந்துகின்ற வெண்ணில அந்த பாடலை
12: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
20: வணக்கம் தா, மன்னிக்க வேணும், நீங்க அன்றைக்கு அப்ப வேற ஃபீல்டர் இல்லை, வியாழக்கிழமை லீவ் அதுக்குதான் அவ வந்து சொன்னவா அந்த யூரோப்ல அந்த இரண்டாவது உலக போர் முடிச்ச நாள்.
12: அப்படியா?
20: நாளே நன்றி வணக்கம்.
12: இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள், இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
21: வணக்கம். இதுதான் முதல் பாட்டா?
12: இதுதான் முதல் பாட்டு. இப்ப நேரம் என்ன?
21: நாங்க நிலம் அதே ஒன்று நீங்க நிலமா இருக்க எல்லாமே இருக்கிறவனை வேண்டி ரொசாரிய சும்மா ஈஸியா நினைக்காதங்க சரியா? நீங்க பேப்பாட்டும் காட்டிங்க, நான் கேட்க இல்லையே
12: எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த ஆண்ட கேக்குறது
21: ரொசாலி எவ்வளவு வடிவ பார்த்து வச்சு சொல்லி இருக்கிறான்.
12: இல்ல அது என்னத்துக்கு விடுமுறைன்ட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஆனா அந்த ஆண்டுகள்
21: வச்சு அவ சொல்லி இருக்கிறான் வந்து.
12: அவ கெட்டிக்காரி தானே?
21: என்ன பாட்டு போட்ட நீங்க செல்லுங்களேன்?
12: என்ன வாரம் புறங்கோ
21: நீங்க சொன்னா சரி போட்டா எல்லாரும் பேசினா எல்லாரும் வந்து சொல்லி உவா மட்டும் பாட்டு
12: கேக்குறேன். இல்ல அந்த துளி துளியாயில வர ஒரு சரணம் போட்டான்.
21: வீடு
12: வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்று சொல்றீங்களா?
21: கடைசி வரை யாரோ தாய் வீடு படம்
12: என்ன? ஓகே நன்றி.
21: நன்றி,
12: சரியா சொல்லிட்டீங்க.
21: நன்றி வணக்கம்.
12: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
22: வணக்கம் அண்ணா.
12: சர்வ பரமேஸ்வரி.
22: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு நான் வந்து கனவு எடுக்கிறேன்.
12: கனவு? ஓகே.
22: கனவு எடுத்து பார்த்திபன் கனவு படம். பாட்டு கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும்.
12: கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் என்ன? சிவராணி அவர்கள். சரி இப்பொழுது கலையக நேரம். சரியாக ஏழு மணி ஏழு நிமிடங்கள். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
0: நீங்க அந்த பூச்சூட வந்து பத்மினி நதியா நடிச்ச படம்,
12: அதெல்லாம் அந்த பாட்டு வருது இல்லையா?
0: அதெல்லாம் கதாநாயகன் வந்து எஸ் வி சேகர்.
12: எஸ் வி நான் மோகன் மோகனமா இல்ல ஒரு பாத்திரத்து வாரையா இல்லையா?
0: கண்ணின் கருமணி, இந்த இது வந்து மர்மயோகி படத்தில் ஒரு பாட்டு வருது, கண்ணின் கருமணியே கலாவதி.
12: கண்ணின் கருமணியே கலாவதி அந்த பாடல் என்ன?
0: அந்த பாடல்.
12: ஓகே, நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
12: நன்றி. அவர் இணைந்திருந்தாரா சந்திரசேகர் ஐயா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராஜன். இணைந்திருக்கின்றார், வணக்கம் ராஜன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
12: நான் நலமா இருக்கேன். நீங்க ராஜன்?
2: வீட்டுல
12: ஒருத்தரும் இல்லையா?
2: பெண்ணேனியும்
12: நன்றி ராஜன்.
2: சந்திப்போம்.
12: ஓகே, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ரகு அண்ணா.
12: வணக்கம் ராணி.
3: என்னண்டா நீங்க சரவ பரமேஸ்வரன் கதைச்சத நீங்க சிவராணி என்று சொல்லி முடிச்சிட்டீங்க.
12: அப்படியா?
3: ஓ, அதான் நீங்க திருப்பி எழுதேக்கேன் பிள்ளையா இல்ல எழுதுவீங்க?
12: இல்ல, நான் எழுதேக்க சரியா எழுதும், சில நேரம் முடிக்கேக்காம பிள்ளையா முடிச்சிட்டு.
3: சரி, நன்றி அண்ணா.
12: நன்றி அம்மா.
3: நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
12: நன்றி. இப்ப எது வாங்கிட்டு பாத்தீங்களா? அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
23: வணக்கம்.
12: நான் நலம், நீங்க சண்? நலமா இருக்க போனும். என்ன? சரி சொல்லுங்க சண். என்ன உள்ளுக்கு வந்துட்டேன், நான் வரைக்கும் கொஞ்சம் அப்பா தான் இருந்தது, வெளி வானத்தை சொல்றேன்.
23: கண்
12: எடுத்து
23: வரா
12: செல்லம் வராது, கண்ணே வராது, கண்ணே வராது, கண்ணுக்கு சொல்லுங்க. கண்ணே வருது, அதுல அது ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இல்ல, கண்ணே கலைமானே அப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கு. கண்ணை எடுத்து போட்டு கண்ணுக்கு சொல்லுங்க. அப்ப எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குது, அப்படி போடுங்க. படம் கண் பாத்தீங்க, இப்ப சரியா வந்துட்டு பாத்தீங்களா? பழைய ஞாபகம் வந்துடுது.
23: என்ன
12: அருமையான ஒரு பாடல்
23: என்ன?
12: ஓகே, நன்றி ஷன்.
23: நன்றி.
12: ஆமா, உணர்ந்திருந்தார் ஷன் அவர்கள். சரி, இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:12. எனவே இத்துடன் இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க
24: அண்ணா. நீங்கெல்லாம் சொல்லி எழுதுற ஒன்னு பாட்டு கேக்கலையா?
12: ராசா தி தியாக ராஜா. ஓகே.
24: ஆமா.
12: நீலவானம், கனவு, வீடு, கண், இனம், என், அப்புறம் பூ, அப்புறம் தலைவா.
24: என்ன எடுக்கிறேன்னா
12: ராசா தி தியாக ராஜா. என் எடுத்து
24: என் மகன் படம்.
12: நீங்க ஏற்கனவே இணைஞ்சிருக்கீங்க இல்லாமா?
24: இரண்டாவது
12: சுற்றுலே தான் முடிக்க போறேன். ஏழே கால் ஆகின்றது.
24: நான் கேட்கல என்ன சாமி இறங்கி போனேன் அப்பெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா
12: பாட்டு முதலாவது பாட்டோட இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது வரைக்கும்.
24: கண்ணேரமா
12: போயிட்டு நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள்.
24: கனவுடன்
12: தேவி, வீட்டுடன் பசுபதி, குணநாயகி, கண்ணுடன் அகிலன், இனத்துடன் ஷியாமலா, என்ன சொல்லுடன் மனோ, கனவுடன் ராஜலிங்கம், உரு என்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா, வீட்டுடன் மீனா, பூவுடன் வதனிமோகன், வீட்டுடன் ஏஞ்சல் மாசலின், பூவுடன் நாதன், வீட்டுடன் ராஜா, என்னென்ற சொல்லுடன் சசியம்மா, தலைவாவுடன் அகேனிக்குட்டி, கண் என்ற சொல்லுடன் ஜெயந்திமாலா, என்னென்ற சொல்லுடன் ரொசாலி, என்னென்ற சொல்லுடன் திருமதி சிவசுந்தரலிங்கம், உன்னை என்ற சொல்லுடன் சுபாசினி, என்னென்ற சொல்லுடன் கமலவேணி, என்னென்ற சொல்லுடன் ரதியம்மா, உன்னை என்ற சொல்லுடன் பேபி சிவா, நீலவானத்துடன் ராணி, வீட்டுடன் சிவராணி, கனவுடன் சரோ, கண்ணுடன் ராசாந்திரசேகர்மையா அவர்கள், பெண் என்ற சொல்லுடன் ராஜன், கண்ணுடன் ஷன், அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 Avenue மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsal Forge 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 Avenue President Wilson 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 Knight Street, Vancouver, Canada. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ்.
4: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:21 அச்சராஜ்யத்தில் 6:21. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பலவை போல் எம்முறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று கூட எம்முறவு ஒன்றின் ஒருவரின் குரல் வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருகின்றேன். அந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவே போல்தான், 01-48-32-1-50 அல்லது 09-51-47-471. வைபர் இலக்கம் 00-33-650 07-74-27. உங்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்துமே இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நான் இந்த இன்றைய கேள்விக்குரிய ஒலியோடுவத்தை தருகின்றேன்.

சரி, அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.

0: இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் தவண்ணா.
0: வணக்கம் மீனா.
1: நினைக்கின்றேன்
0: சந்திரகுமார அதுக்கு முதல் வந்தது என்ன குட்டி வணக்கம். ஆர்த்திகன் வணக்கம். நலமா குட்டி? நாங்களும் நலமா இருக்கிறேன். இந்த வாரம் எத்தனை தடவை தங்கச்சியோட சண்டை பிடிச்ச நீங்க? அவ சண்டை பிடிக்காது, நீங்க ஏதாவது செய்துதானே இருப்பீங்க. நீங்க குப்பையா போட்டிருப்பீங்க, அவ எடுத்து அடுக்கி வச்சிருப்பா இல்லையா? வா குப்பையா இருப்போருவா. ஆ சரி, அப்ப அப்ப நீங்க வடிவ அடிக்கிறீங்க, அவ தான் குப்பி ஆக்கினது, அவ தான் குற்றம் சொல்றீங்க. நீங்க ஒரு குழப்பையும் செய்யற இல்லையா வீட்ட? அதுக்கு அண்ணாண்ட மேசையில விழுந்து வைக்கலாம் தானே தங்க. என்னது ஏற்கனவே பிரச்சனையா? அப்ப நீங்க
1: துப்புரவாக்குறவாக்கு
0: இருக்குதானே மேச இல்லையா? வெள்ளையா? அவாக்கு வெள்ள விரும்ப வடிவா தெரியுமா? அதுக்கு நாம்பளை பிள்ளை பேச்சு வாங்கினது தானே அம்மாட்ட. நீங்க அடி வாங்க மாட்டீங்க, அடிக்கிறதுக்கு மேலே அழுதுருவீங்களே. சரி சொல்லுங்க ஐயா, அம்மா அப்பா எல்லாம் தங்கச்சி எல்லாம் சுகமா இருக்குன்னு
1: தானே?
0: சூப்பர் மூட்ல இருக்கிறேன் நான். தெளிவா கொஞ்சம் விட்டுருக்க, கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிவா இருக்கட்டு கண்டு. ஒவ்வொருத்தருடைய பாட்டை
1: தரப்போறேன்.
0: என்னன்னு சொன்னா, என்னோட ஒரு சனிக்கிழமை கச்சேரி ஆரம்பம் ஒரு நிகழ்ச்சி
1: செய்தான்.
0: அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் வந்து ரெண்டு ரெண்டு வரியில பாட்டு
1: படிச்சவன்.
0: அப்ப இன்றைக்கு முயற்சி செய்து பார்த்து கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் பூதாக போய்விட்டது. அந்த பாட்டை ஒரு மாதிரி நசிச்சு நெளிச்சு கொண்டு வர
1: போறேன்.
0: அதுக்கு நீங்க எந்த பாட்டு நீங்களும் படிச்சீங்களா? நீங்க வர இல்லையா? அந்த நிகழ்ச்சியில வந்தாக்கள் பாட்டை தான் கொண்டு வர போறேன். நீங்க சிக்கப்பட மாட்டீங்க என்ன? ஆர்த்தியங்குடி எப்ப அம்பிடுவீங்க தானே? அம்பிட மாட்டீங்க என்ன? அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில வந்தாங்க பாடல் தான் கொண்டு வருவேன். அப்ப நீங்க அதுக்கு வராபடியா நீங்க கொஞ்சம் தப்பிட்டீங்க. சரி நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ற, யார எடுத்தீங்க?
1: நான் சசி அம்மா எடுத்தேன்.
0: சசி அம்மா எடுத்தேன், தெளிவா வந்து

0: வாவாம். சரி பாப்போம் என்ன. உங்களுக்கு நீங்க தெளிவா தந்திருக்கீங்க, தந்திருக்கான சந்தோஷம் வந்திருக்கீங்க, தெளிவா தந்திருக்கீங்க.
1: என்னையா
0: அர்த்திகன், நீங்க சொன்னது வர இல்லைங்க. உங்களை மாதிரிதான் எல்லாரும் புளிக்கு புளிக்கு வருதுனும். சரி பாப்போம், ஆற்ற புழுகள் சரியா
1: இருக்கே.
0: நன்றி ஐயா,
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கோண நாயகி. முதலே கேட்டிருந்தீங்கன்னே.
2: பரவாயில்ல, அது
0: இந்த எங்களோட வானொலி நேர்த்தியில உங்கள் உடல்நிலை
2: இது வந்து எனக்கும் இப்போதைக்கு சசிகலா சசி அம்மா சொல்லி கொண்டோம். அடுத்த சுற்றில வந்து சந்திக்கிறேன். வேறு என்ன சிரிக்கிறீங்க? கேள்வி கேட்டுதானே புரியலாம்.
0: புரியலாம் என்ன?
2: நாட்டை கேட்டு பாடுறவரா இருக்கிறவரா விளம்புற
0: சனிக்கிழமை நான் ஒரு நீங்க வரையில் நினைக்கிறேன். சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடத்தினான். இல்ல ஒரு 10-11 மணியில 11:20 ஒரு 1:30 மட்டும். அதுக்கு முதல்கிழமை இவர் வரையில தானே கணேஷ், அந்த இடத்துக்கு நான் வந்தேன். இப்ப நிறைய நேர்கள் வந்து பங்கு பற்றியிருந்தார்கள். நீங்க எங்கயோ போயிட்டீங்க, அது அன்னைக்கு வர இல்ல ஒரு நிகழ்ச்சிக்கும். அப்ப அந்த அதுல வந்து ஒரு எல்லாரும் பாடியிருந்தார்கள். இன்னைக்கு தற்செயலாக அந்த நிகழ்ச்சியை போட்டு பார்த்தேன், கேட்க நன்றாகத்தான் இருக்கு, அரை கேட்கல. தெரியும். அப்ப அதுல போட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உழைக்கலாம் போல இருக்கு. இல்ல ஒரு அந்த எதிரொலி நிகழ்ச்சி கொஞ்சம் நாளைக்கு பாப்போம், உழைப்பு வந்துச்சுண்டா கொண்டு
2: வருவேன்.
0: வருமானத்தோட தான்
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள், இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: திருமதி சிவசுந்தரங்க. அமைதியா வாரபடியா ஏதோ இருக்கு.
3: சகோதரி குணநாயி வந்து அவ கிட்ட கேள்வியத்தான் நானும் கேட்போம்னு இருக்க அவ சொல்லிட்டான். என்ன முதல் சுற்றில உங்களை நான் நலம் விசாரிக்கல, டக்கன்னு பாட்டையும் படத்தையும் சொல்லி போட்டு போட்டேன்.
0: சரி, யாராவது கேட்டு சொல்லுவா?
3: நீ கேட்டதுல நினைச்சு நினைச்சு கொண்டு வரேன்னு எனக்கு நினைவு வேற இல்ல. பாப்பா சரி, நானும் இப்ப இது நீங்க
0: புஷ்பா அம்மாண்ட கொண்டு வந்தேன். சரி இப்ப நீங்க யார சொல்ல போறீங்க?
3: இப்ப ஆத்தியன் குட்டி சொன்ன மாதிரி இந்த குட்டிகள் ஒண்ணும் வேற இல்ல, கடிபட என்னன்னு சொல்றேன் தெரியாம கிடக்குது. அத இப்ப அவ சொன்ன மாதிரி அடுத்த சுற்றுல பாப்பம். நானும் பத்மராணியக்காவத்தான் நானும் சொல்றேன்.
0: டீச்சர் சொல்றீங்களா?
3: ஓ பத்மராணியக்கான சொல்றேன். அடுத்த சுற்றுல கேள்வியோட பாப்பம்.
0: ஓகே நன்றி.
3: நன்றி வணக்கம் ராகு.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இணைந்து இருக்கின்ற ராணி. வணக்கம் ராணி.
1: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலம் இருக்கு, நலமா இருக்கிறேன். இப்ப ஒரு குழப்பம் இல்லை, அப்படியே இருக்கிறேன். அப்படியே
1: அப்படியே இருக்கு.
0: ஒருத்தர் வந்து அங்காலஞ்சால என்ன அசைக்க இல்லை, அப்படியே இருக்கிறேன்.
1: அப்ப டீ என்னையும் குடிங்க.
0: அது குடிச்சாச்சு, சுக்கு தண்ணி குடிச்சாச்சு,
1: எல்லாம் சுக்கு தண்ணி போட்டாச்சு. நீங்க நலமா இருக்கிறவன வண்டி கொண்டனா நான் தான் சொல்லி கேக்குது. அதுக்குள்ள உங்களோட குரல் போலதான் இருக்குது, அது வருது போல இருக்குது. அது அது வந்து அப்படித்தான் வருது எனக்கு. அத யார் இருந்து கண்டுபிடிக்கல, அது இருக்குது. ரெண்டாம் சுற்றுலதான் எனக்கு எடுக்கலாம். நான் வந்து இவ்வாவை சொல்லி பாக்குறேன், வதனி மோகனை சொல்லி பாக்குறேன்.
0: வதனி மோகன்,
1: உங்களுக்கு உழைப்பு தரத்தானே வேணும்.
0: நல்ல மனத்தோட சார மாதிரி சொன்னா பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளுவன். கஷ்டப்பட்டு தேடி இப்படி
1: உங்களுக்கு தாரதுக்கு நல்ல மனம்
0: தெரியும். தெரியும், எனக்கு நன்றா தெரியும்.
1: அவன் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பெட்ரோல் எல்லாம் விலை கூட்டிட்டு வந்து போறீங்க. பெட்ரோல் காசாவது தண்ணி அடிக்கிற காசாக தரத்தானே வேணும்.
0: தண்ணி அடிக்கிற காசு தர வேணும். என்ன அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். வதனி மோகன்,
4: நலமா?
0: நான் நலம். நீங்க? அண்ணன் கோபிக்கவே
4: மாட்டேன்.
0: இதுவரைக்கும்
4: இருக்கிறேன். அப்படித்தான் பள்ளிகளானே அது கோயில நினைச்சதோ என்னவோ தெரியல, ஏதோ கோயில்ல மணி சத்தம் மாதிரி தான் எனக்கும் கேட்டது. ஏதோ அங்க பூசை சத்தம் மாதிரி தான். நானும் சசி அம்மாவை சொல்லி பாக்குறேன்.
0: சசி அம்மாவும் இன்றைக்கு போட்டு எடுக்கிறீங்க என்ன?
4: ஆமா ஆமா.
0: சரி பாப்போம்
4: என்ன. அடுத்த சுற்றுல பாப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா.
4: நன்றி நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டு. வணக்கம்.
5: வணக்கம்
0: ராஜு. நீங்க
5: கேக்கையில தான் இருந்தாலும் நான் ஒரு புத்த மதிப்புல சர்வசாதாரணமாக 25 வீதம் அக்கா ஜெயா நடேசன் ஜெயமணி இருந்து வர அவாவ சொல்றேன்.
0: ஜெயா நடேசன் சொல்றீங்களா? ஓகே நன்றி.
5: அடிச்சாலும் அடிக்கும். நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: மீனான்னு
0: சொல்றீங்களா?
6: கோயில் அப்படியா? கொஞ்சம்
0: சரி பார்ப்போம் என்ன.
6: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன். வணக்கம் அகிலன்.
7: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க சொல்லுங்க அகிலன்.
7: என்ன பட்டியல் நீண்டு கொண்டு போகுது?
0: நீளாட்டுக்கு எனக்கு
7: மூன்று நாலு பேரோட நிக்க வேண்டு பார்த்தேன், கூட வந்து நானும் சசி அம்மாண்டு சொல்றேன்.
0: சசி அம்மாண்டு சொல்றீங்க என்ன?
7: அடுத்த சுற்றில பார்ப்போம்.
0: பார்ப்போம். நன்றி.
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் அகிலன், இப்பொழுது இலக்கம் இரண்டு. வணக்கம்.
8: வணக்கம். ஜெயந்தி மாலா சதாசிவம்.
0: ஜெயந்தி மாலா சதாசிவம். நீங்க
8: என்னத்தை சொல்றாரு?
0: இதை கேட்ட குரலை சொல்லுங்க.
8: நீங்களே போட்டாதான சொல்றாரு. நீங்களே இது எல்லாம் போட்டு அதை அழைச்சு
0: அந்த அரைச்சதுல உங்களுக்கு விளங்குனதை சொல்ல வேணும்.
8: விளங்கினத
0: சொல்ல மணி அடிச்சே விளங்கினதல்ல.
8: அப்ப
0: கோயில் மணிய சொல்லுங்க.
8: பேர் கோயில் மணி இல்லையே.
0: அப்ப அப்ப அதுக்குள்ளே அதுக்குள்ளே மாற கோயில்
8: அந்த
0: கோயில் மணிக்குள்ள ஒரு ஆளை சொல்லுங்க பாப்பம்.
8: அப்ப நீங்க சுகமாத்தான் இருப்பியலப்பா இப்ப.
0: என்னுடைய சுகத்துக்கும் உங்களுடைய பதிலுக்கும் என்ன இருக்கு? சரி, அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:42. ஐக்கிய ராஜ்யத்தில் 6:42. இப்பொழுது இந்த ஒலிவடிவம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றது. இந்த நேரத்தில் 1வது சுற்றுக்கு இணைந்திருக்கின்றார் நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். நீங்க
9: நன்றி.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது 2 இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா. சாரோ
0: சாரம்
10: வந்து ராணி சம்பந்தர் அக்காவை சொல்றேன்.
0: ராணி சம்பந்தர்னு சொல்றீங்களா?
10: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சரோ பரமேஸ்வரன் அவர்கள். சரி, நன்றாக கேளுங்கள். இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்?

0: அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: முதலாவது நான் தான்
0: ஷங். சூப்பர் கேள்வி. அரவாசிக்கு விட கிடைச்சிட்டு தானே? சரி, அரவாசிக்கு விட கிடைச்சபடியா இது ஒரு பெண் குரல். நன்றி
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு. வணக்கம். ஜெயந்தி மாலா, நீங்க
2: நீங்க
0: நீங்க
2: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம். சரி, இப்பொழுது ஆர்த்திகன் குட்டி வந்திருக்கார், பாப்போம். வணக்கம் ஆர்த்திகன்.
3: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க ஓ நல்ல நலமாக இருக்கிறேன். முதலா சுட்டு போயிட்டு தானே? முதலா சுட்டுல சம்பாதிச்சாச்சு. இதுல என்னுடைய புத்திய வச்சு சம்பாதிப்போம். சரி, நீங்க என்ன கேட்க போறீங்க? என்னது? முதலா சுட்டிலையா? சட்ட சரியான விட வந்து விட்டது.
3: நான்
0: ஒரு கேள்விக்கு பதில் தந்துட்டேன்.
3: என்ன
0: கதைக்கிறீங்களா? சரி, அதை வேற ஏதாவது கதைக்கலாம் தானே? எத்தனை அலுவல் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது கதைக்கிறதுக்கு. இந்த நிகழ்ச்சி இதை பற்றி கதைக்கலாம் என்ன? ஆனா நீங்க கதைக்கலாம், நான் கதைக்க மாட்டேன் இந்த நிகழ்ச்சியை பற்றி. நீங்க கதைக்கலாம், ஆனா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். நீங்க ஒரு கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். உண்மையோ இல்ல, உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்றை சொல்லுவேன்.
3: என்ன
0: போய் சொல்லுங்க பாபம். என்னது? நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், எல்லாருமே சொல்லுவேன். அத ஒரு பொய் சொல்லுவோம். என்ன இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சாண்டா ஒரு பொய்ய கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் அதுதான் பொய். ஓகே, நன்றி ஐயா.
3: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சதீஷ், நீங்க சொல்லுங்க. சதீஷ்,
4: எல்லாரும் கட்டு விட்டார்கள். நான் தானிகம்
0: பாத்தீங்களா? யாரு இதுக்கு சண்டுக்கு தான் போடுவோம் அப்படி என்ன? அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி. முதலா சுற்றா இரண்டா சுற்றா?
1: வேறொரு
0: குரல் உங்களுக்கு கேக்கல, எல்லாரும் சொல்ற ராணி சம்பந்தர் குரல் தான் கேக்குது.
1: நான் வேற நாம் கோயிலுக்கு போட்டு வந்த நான் வேற அந்த குரல் போய் கொண்டிருக்குது. அப்ப சண்டை சொன்ன
0: அப்ப சரி. அப்ப நீங்க முதலா சுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, நீ போயிட்டு ரெண்டா சுட்டுக்கு வாங்க. என்ன இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் தேவி தனராஜ்.
5: சத்தியமா சொல்ல நீங்க சந்தோஷப்பட்ட நீங்க சொல்லி போட்டு போறா போட்டுக்கு மண்டு
0: போறீங்களா
5: கேள்வியே
0: இல்லாம பதில் சொல்லியல் போலாம். என்ன
5: நாங்கள் வாயில ஒண்ணும் வைக்க மாட்டோம்.
0: நான்
5: கேக்குறேன், வந்தா ராணிசம்பந்தரக்கா வந்தாவோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தாவையா? அந்த குதலுக்கு சொந்தக்காரக்கா
0: இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வரவில்லை.
5: வர இல்லையா? அக்கா வந்தவா?
0: முடியாமல் சொல்லி போட்டு கதைச்சா ஓகே.
5: சரி, அப்ப நானும் ராணி சம்பந்தரக்கான்னு சொல்லி
0: பாக்குறேன்.
5: வந்துட்டு குரல் உண்மை குரல் வடி சரியான பதில் வந்துட்டேன்னு சொன்ன
0: நீங்க.
5: ஓ ஐயோ கடவுளே, சரி பரவாயில்ல, அடுத்த அடுத்த கிழமை வருதா சொல்றேன்.
0: நன்றி
5: நன்றி
0: வணக்கம். அவருடன் தேவி தனராஜ் இப்பொழுது நினைச்சிருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
6: நடக்குதுல நான் என்னடா கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்ல, எல்லாம் கேட்டுட்டு நான் பொண்ணானா வந்தவா வர இல்லையா? சமயத்துக்கு கேட்டான். இந்து சேவா கிறிஸ்தவ சேவான்னு உங்களுக்கு தெரியுமா?
0: எனக்கா தெரியா, நல்லாரும் உண்டாங்க. என்ன வீட்டுல மச்சம் சமைச்சவையா, மரக்கறி சமைச்சவையா, கத்திரிக்காய் வச்சவையா, அல்லது உருளைக்கெல்லாம் சமைச்சவான்னு ஒருத்தரும்
6: கேட்கல. நான் கேள்வி கேட்கல, நான் அடிச்சு சொல்றேன். விஜயா நடேசன் அம்மா.
0: ஓகே, நன்றி நன்றி.
6: அதுக்குரிய காரணம் விட வந்தப்புறம் அதுக்குரிய என்ன கண்டுபிடிச்சதுன்றத சொல்றேன்.
0: வந்து சொல்லுங்க.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் பகு.
0: வணக்கம் பசுபதி கொண்ட நாயகி.
7: ஆம் ஆம் ஆம் நந்த என்ன சிரிப்பு. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், ரெண்டு கேள்வி. ஆனா ஒன்றுதான் கேட்கலாம்,
0: ஒன்றுதான் கேட்கலாம்.
7: ரெண்டாவது சுத்தில சரியான விட வந்து விட்டுதா
0: எங்களுக்கு தெரியாத வர இல்லையா வந்துட்டுது.
7: இதே வீரத்தார் எல்லாரும் சொல்லிக்கொண்டு போயிடும். அதற்கு அதே அதை விட்டுட்டு உங்களுக்கு உடனே அஞ்சியில பாடுறது
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்போ இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
8: வணக்கம் ரகு.
0: வணக்கம் கமல வேணி. முதல் வந்த நீங்களா?
8: வாங்கி கட்டுவோன்னே முடிவெடுத்துட்டா.
0: சரி சரி, நல்லதே
8: காணவில்லை.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமல வேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம். இலக்கம் இரண்டு. வணக்கம். அதாவது இலக்கம் 71 முடிவடையும் தொலைபேசியில் நிற்பவர். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து அகிலன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அகிலன்.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: வணக்கம்.
0: சொல்லுங்க.
9: கேட்டு போயிட்டு விடையை மாத்திட்டு என்ன ஞானம் ராணி சம்மதி அதாவது சொல்றது
0: ராணி என்ன சொல்றீங்க
9: என்ன ஜோதிக்க தேவை.
0: ஓகே, நன்றி அகிலன்.
9: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டிலும் இலக்கம் ஒன்றிலும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த இலக்கம் இரண்டு. வணக்கம் ராஜு. வணக்கம் ராஜு. விட வந்துட்டு ஒரு கேள்விக்கு வாத சொல்லியாச்சு.
10: அப்படி ஒன்று மாறி இருக்கும். ராணி சமுதரன் சொல்லுவோமா.
0: நன்றி.
10: நன்றி. வாழ்த்துக்க.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது மூன்று அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இணைந்தால் நிகழ்ச்சியை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் நான் நிகழ்ச்சியை முடிவு கொண்டது இன்றைய பல்லவி திருடன் சரணத்தை கொஞ்சம் நீண்ட நேரம் நடத்தலாம். அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் வதனா தயாளன். நீங்க
11: நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியில இப்ப பொய் சொல்லி இருக்கிறீங்களா?
0: நவபார்வதியே இப்ப சொல்றது
11: தேவாரம் முடிஞ்சு சொல்றது
0: அரகரமா தேவாக்கு முதல் அதுக்கு முதல் சொல்றதாக்கும் என்ன
11: அப்படி
0: சொல்ல
11: முதலாவது சரியானவன் சொன்னான்
0: இலக்கம் ஒன்றில் வணக்கம்.
12: வணக்கம்
0: சுபாஷினி, இரண்டாவது சுட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன?
12: ஓ, நான் நினைச்சு கொண்டிருந்தேன், சாப்பாடு சொல்றேன்னு
0: சொல்றீங்களா?
12: நன்றி
0: வணக்கம் அம்மா.
12: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம். நான்
0: ராசாதி தியாகராஜா. நீங்க?
13: நான் கேள்வி எல்லாம் கேட்டேன்னா நானும் ஜியா நடேசன் சொல்லி கொண்டு வரே. நன்றி வணக்கம் அண்ணா.
0: ஜியா நடேசன், ஓகே, நன்றி.
13: ஆமாண்ணா, நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ராசாதி தியாகராஜா, இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர்.
14: வணக்கம் பிரபு.
0: திருமதி சிவசுந்தரலிங்கம்.
14: ஓ, நாங்கள் இப்ப பேரை மாத்த போறோம்.
0: அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல.
14: என்னடா நீங்க இன்னைக்கு வரையிலேன்னு சொன்னீங்க.
0: சொன்னானா?
14: ஓ, சொன்னீங்க
0: இருக்கலாம் இருக்கலாம்.
14: முதல் சுற்றுல பதில் வந்துட்டு
0: சொன்னீங்க,
14: வரையிலேன்னு சொன்னீங்க. அப்ப நானும் சகோதரி ஜியா நடேசன் சொல்லுவேன்.
0: அப்படி
14: என்றீங்க?
0: ரெண்டு பேர் இன்னொரு ஆள் இருக்கிறா. என்ன நிகழ்ச்சிக்கு வராம ஏமனை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கிறா? நிகழ்ச்சி முடிய போறபடியா சொல்லித்தாரு. நிகழ்ச்சி அவா வரே இல்ல. நீங்க அதை வச்சு பதில் சொல்றதா இருந்தால்
14: அவர் இணைந்திருந்தார்
0: இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
15: வணக்கம் ராகிணி.
0: வணக்கம் ராகிணி அல்போன்ஸ், நீங்க சொல்லுங்க.
15: நீங்க உண்மைதான் சொல்லுவீங்களா?
0: அது எனக்கு தெரியாது. ஏதோ வாயில வாரதா
15: சொல்லுவாங்க. போட்டுட்டு
0: சரியான விரும்புறீங்க இல்ல?
15: அதுதான் நான் கேட்டேன். நீங்க அன்றைக்கு வந்தேன் அதெல்லாம் படிக்க கேட்க பாடல் படிக்க வந்தவா வந்தவா?
0: அது எனக்கு உண்மையா யாமில்ல. போன கிழமை யார்ட்ட குரல் வந்தேன்?
15: உங்களை துணை வீட்டை சொல்லணும் தான் கொண்டு டாக்டர்கிட்ட காய்ச்சிட்டு.
0: இந்த நிகழ்ச்சி நடத்துற பிறகு எனக்கு வீட்டுல இருக்க மரியாதை அரைவாசி இல்லாம போயிட்டது. உண்மையதான் சொல்ற, அரைவாசி இல்லாம போயிட்டது. முந்தைய என்ன சொன்னானே தெய்வ வாக்கண்டு
15: நினைக்கிறவன்றி
0: அரைவாசி மரியாதை இல்லாம போயிட்டது. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி ஆல்போன்ஸ் அவர்கள் இப்பொழுது இணைஞ்சிருக்கிறார். வதனா தயாளன தெரியல. வணக்கம்.
16: நான் இப்ப அவருக்காக வரலாமோ?
0: இல்ல இல்ல இல்ல,
16: நான் சும்மா பாடிச்சு. அவர் பட்டடம் போனவர், 3:30 ட்ரெயின்கள் அங்க இல்லையென்று சுத்தி சுத்தி கொண்டு நிக்கிறார்.
0: இன்றைக்கு ட்ரெயின் இல்லையா?
16: ஆனா இப்பதான் பிறகு இந்த இதுல பாக்குறேன், அது ஒரு புது ட்ரெயின் விட போயினா மாறி அப்படிக்கு, அதுக்கு இந்த ஓட்ட இதுகள் செய்யணும். 8:09 இல்லையே இப்ப போட்டு கிடக்கு, ஒரு இதுல தகவல்ல
0: பார்த்தேன்
16: வரலாரோ தெரியல. நான் சும்மா பாடி சொன்னேன், நான் அந்த அவருக்காக வரலாமோண்டு. அதான் அதை கேள்விய நீங்க கேட்கல. அதான் நான் முதலே நினைச்சேன், நான் அதையும் கேட்கணும்ட்டு மூன்றாவது சுட்டு போனா கேக்குறேன். சரி,
0: ஓகே, நன்றி
16: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் 2. வணக்கம். ராஜு.
17: ராஜு, ஆமாம். என்ன
0: போட்டு பிணைஞ்சு
17: போட்டு
0: போயிட்டு அப்படியே பாத்திமாக்கும் போலாம் இருக்கிற பாப்பம்.
17: எல்லாம்
0: மாதான் தருள்
17: சரியோ புளையோ
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
18: வணக்கம்.
0: வணக்கம். வதனி
18: மோகன்.
0: அவரேதான்.
18: இப்ப நீங்க எல்லாம் சொல்லி கொண்டு வரீங்க, இதுவரையில போய் சொல்ல இல்லையான்னு சொல்லி.
0: ஐயோ கடவுளே, நான் சொன்னா சொன்னதுதான்
18: என்னீங்க இதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி போட்டு ஆக்கள் சொன்னோட சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆள் வராம இருக்கிற
0: அதை அதை மறந்துட்டு அதுதான் ஞாபகப்படுத்தினான். நான்
18: அதை கொண்டாந்து இதுக்குள்ள போட்டு குழப்பறீங்க.
0: உள்ளதை சொன்னா குழப்பமா?
18: இது நீங்க அதான் நான் சொல்றேன், நீங்க உள்ளத சொல்லல ஏதோ பொய்ய திரட்டுறீங்க.
0: நீங்க அப்படி நினைக்கிறீங்க.
18: எல்லாரையும் என்ன சொல்றீங்களை முக்கி எடுக்கிறீங்க எல்லாரையும்.
0: இல்ல, இப்ப நான் இப்ப நீங்க உங்களுக்கு சில ஞாபக சக்தி குறைஞ்சிருந்தான், அதை ஞாபகப்படுத்தினான் அவ்வளவுதான். இவரும் வரையில இவரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் சொன்னா டக்கனு விட மாறி இருப்பேன்.
18: எனக்கு
0: சமயம் தெரியாது, சமயம் தெரியாது, என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவரை பற்றி இப்போ நீங்கள் வரைக்கும் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? நான் கிறிஸ்தவ பெண், நான் திருமணமானவர், எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, பேரப்பிள்ள.
18: உங்களுக்கு அப்படியே இல்லை, உங்களுக்கு இவ்வளோ காலம் ரேடியோவை நடத்துகிற உங்களுக்கு கதை கேட்க தெரியும்.
0: இல்லை, நீங்கள் ஒருத்தருமே வந்து குடும்ப கதை கதைக்கிறேன், மதம் கதைக்கிறே இல்லை, ஒன்றும் கதைக்கிறே இல்லை.
18: கதைக்கிறேல அவங்க மதத்தில் பற்றி சொல்லிக்கல தெரியும். நான் நாங்கள் தேவாரங்கள் படிக்க என்னத்தை பற்றி என்ன என்ன சொல்லினோம்னுக்க நாங்கள் மதத்தை அறிஞ்சு கொள்ள.
0: எனக்கு ஒரு தேவாரம் தெரியாது, அதுக்காக நான் இந்து மதம் இல்லையா?
18: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கிறார் ராணி. வணக்கம் ராணி.
19: வணக்கம் ராகுவண்ணா.
0: வணக்கம்.
19: சில வேளையில நீங்க சொல்ல சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் அந்த கேள்வியை கேட்டு பிரி யோசனம் இல்லை.
0: அது அது உண்மையா நல்ல ஒரு அறிவாளிக்குரிய.
19: நீங்க வந்து சொல்ல மாட்டீங்கன்னு பாட்டு படிக்கிறீங்களோ நீங்க போன் சொல்லுவீங்க, எனக்கு தெரியுமே அவ பாட்டு படிக்கிறவைக்கு டாய்லெட்டுக்கு படிக்கணுமோ தெரியாது, வீட்டுல படிக்கணுமோ தெரியாது,
0: தெரியாத கேட்க கூடாது, தெரியாத கேட்டா தெரியாதானே.
19: இப்ப நான் கேக்குறேன் என்ன சொல்லிச்சுன்னா, இப்ப ரெண்டாவது சுற்றுல மிகச்சரியான விட வந்துட்டுதான்,
0: ரெண்டாவது சுற்றுல மிகச்சரியான விட வந்துட்டுது,
19: வந்துட்டுதா
0: வந்துட்டுது.
19: அப்ப நீங்க சொன்னீங்க அது வரையில் என்றபடியா நீங்களே அது நான் வரையில் என்று வச்சுட்டு
0: உங்களுக்கு முதல் சொன்னதை நம்ப கூடாது. உங்களோட நான் இதை உங்களுக்கு புறவாராக்கள் ஒரு கேள்வி கேட்டுனா வேண்டாம், அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன்.
19: நீங்க போய் சொல்லி
0: நம்பிச்சு சொல்றேன். ஓகே நன்றி
19: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சமுதர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
20: வணக்கம்
0: வணக்கம் மீனா.
20: எல்லாரும் கவனிக்கிறேன்னு சொல்லி ஒன்னு நான் சொன்னதே ஒருத்தரும் கவனிக்கல.
0: நீங்க என்ன சொன்னீங்க?
20: நான் முதலாசிரியர் சொல்லிட்டேனே
0: மீனா மீனா மீனா முதலாசிட்டுக்கு வந்துனீங்களா மீனா?
20: என்னண்ணா
0: வந்துறீங்க வந்துறீங்க.
20: ஓ அத நான் சொன்னது யார் வந்தாலே அது என்ன உத்து நோக்கல ஒரு தரம்
0: அத தான் நான் ஞாபகப்படுத்தினான்.
20: ஆ நான் தெரிஞ்சிட்டே நீங்க தரலி சுந்தரலி அன்னிக்க கேக்கே கேக்கு விளக்கிட்டு
0: இல்ல இல்ல
20: சார் தோட கைது கேக்கின் போறங்க
0: நன்றி வணக்கம். அவர் நினைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று நினைந்திருப்பவர் வணக்கம்.
21: வணக்கம்
0: மீண்டும் சதீஷ் நீங்க
21: அழைச்சி போட்டு
0: சதீஷ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
22: வணக்கம் அண்ணா. நான் இப்ப நேரடியா வாரன் ரெண்டாவது சுற்றுக்கு.
0: ஆமா ஆமா
22: ஆமா சுற்றுக்கு வேற இல்ல. நானும் ஜியா நடேசன் அக்கா அவங்களை சொல்றேன்.
0: ஜியா நடேசன் சொல்றீங்களா? ஓகே நன்றி
22: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் கலா ராணி. நீங்க தாராளமா கேட்கலாம். அது ஒரு கேள்வி. என்ன என்னத்த கேக்குறேன் ஒரு கேள்வி கலா ராணி ஜியா நடேசன் பாடின பாட்டு கேட்டிருக்கீங்க? என்ன
23: கேட்டேன் பாட்டு கேக்குறேன்.
0: ஜியா நடேசன் பாட்டு கேக்குறீங்களா? என்னத்துல கேக்குறீங்க?
23: நீங்க
0: சரி அவ என்ன செய்வோம் ராணின்னு போடுவோம். என்ன
23: நீங்க ராணியே போடுங்க முதலே சொல்ற பாத்தீங்களா? உங்களோட வேலையே போய் சொல்லு.
0: என்ன
23: மாட்ட பாக்குறீங்களே அண்ணா?
0: ஓகே நன்றி அம்மா
23: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
24: இனி இனி வச்சு இழுக்காம சொல்லுங்க உடையே போடுங்க. அவ ஏதாசம் படிக்கிறோம் அப்படி சொல்லுங்க. யாரிடம் செல்வோம் இறைவோம் அந்த பாட்டு தான் படிக்கிறோம்.
0: சரி, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சீங்க? ஜெயநடேசன் ரெண்டு ஒவ்வொருத்தர ராணியை கண்டுபிடிச்ச வதனாட்டையும் கேட்க போறோம்.
24: நீங்க முன்னுக்கு போட்டத வச்சு அத நீங்க போட்டு திருகு திருண்டு திருகி பின்னுக்கு அவள குரல் விளங்குது. கடைசியில ஆமான்னு சொன்னவா. சரி, அவ மட்டும்தான் எந்த கேள்வி எப்பாச்சாலும் எதுக்கும் ஆமான்னு சொல்றவா. ஆமான்ற சொல்லி வருது. நீங்க போடக்க விளங்கும் பாருங்க ஆமான்னு சொல்லுவா.
0: சரி, ஓகே, நன்றி, வணக்கம். சரி, அப்ப இதோட இந்த விட உங்களோட விட பிள்ளையண்டா எனக்கு பூரண வெற்றியன்று எடுத்துக்கொள்வோம். என்ன,
24: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, இத்துடன் சிவராணி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொன்னா. சரி பார்ப்போம். இப்பொழுது தேவன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவன்.
1: என்ன
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா தேவன்? தேவன்
1: ஓ, இது ஆண் குரல், ஆண் குரல்,
0: இது ஒரு பெண் குரல் என்று சொல்லியாச்சு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் சொல்லியாச்சு.
1: எனக்கு தெரியும் ஆண்டு.
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க பாப்பம். அவன் நல்லா பாடுவா? என்ன நல்லா பாடுவா தானே?
0: அதுனா தெரியா, நான் கேட்க இல்ல பாடுனதை. இன்னும்
1: முதலிடத்தை
0: சொல்லலாம். அவர் இணைந்திருந்தார் தேவன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றார் ஒரு நேயர். வணக்கம் பசுமதி குலநாயகி.
2: சரியான பதில் இப்பதானே இந்த குரலை புரிஞ்சேன்.
0: யாரு?
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜே பசுமதி குலநாயகி அவர்கள். இத்துடன் அழைப்புகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் என்று இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

0: நலமா?
1: ஓ நான்
0: நலமா இருப்பேன், நீங்களும் நலமா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் நிச்சயமாக ஜெயா நடேசன். சிவராணி அவர்கள் முதல் சுற்றில் கூறியிருந்தார், அதனைத் தொடர்ந்து ராஜலிங்கம் கூட கூறியிருந்தார். முதலாவது சுற்றில் ஜெயா நடேசன் என்று, அதற்கப்புறம் இரண்டாவது சுற்றில் சிவராணி மீண்டும் கூறியிருந்தார், கமலவேணி கூறியிருந்தார், வதனா கூறியிருந்தார், சுபாஷினி கூறியிருந்தார், ராசாத்தி தியாகராஜா கூறியிருந்தார், திருமதி சிவசுந்தர்லிங்கம் கூறியிருந்தார், வதனி மோகன், அப்புறம் ராஜன் அனைவரும் கூறியிருந்தார்கள். இப்போ அதற்கப்புறம் பசுபதி குழநாயகி அவர்கள் வந்து இரண்டாவது அளவே கூறியிருந்தார், மாறி தான் கூறிய பதில் பிள்ளையன்னு கூறியிருந்தார். அப்புறம் ராஜலிங்கம் கூட கூறியிருந்தார். சரியான பதில் ஜெயா நடேசன். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஆரம்பமாகின்றது பல்லவி தேடும் சரணம். நன்றி.

கொண்டிருந்தீர்கள் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக இருந்தது பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி. பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இன்று மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பல்லவி போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவே போல் தான், 01-4832-3215-40 அல்லது 00-09-51-4747-00-33-654. சைபரில் 24-77. அனைவருமே சரி, இப்பொழுது முதலாவது பாடலுக்குரிய சரணம் இதோ.

0: ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவி தனராஜ்.
1: நீங்க இந்த பாட்டு போய் கொடுத்துருக்கீங்க. இந்த அம்மா அந்த பாட்டு
0: அப்படியா?
1: துளாவாரம் படத்துல இந்த பாட்டு போனால் அழுவாங்க.
0: பூச்சிட்டு
1: கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே.
0: அந்த பாடல் என்ன?
1: ஆமா, வாழ்த்துக்கள். அதே பாட்டு தான்.
0: நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ராகினி.
0: ராகினி
2: அல்போன்ஸ். நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ். இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். நலமா?
0: நான் நல. நீங்க?
3: நாங்களும் நல. நன்றி. பாட்டு கொஞ்சம் புள்ளியில வந்துட்டு
0: வந்துட்டுதா?
3: என்ன
0: பாட்டு தான் தெரியாதா இருக்கும்?
3: என்ன
0: கஷ்டத்தை பாடுனாலும் வருது. நீங்களும் அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே. நன்றி.
3: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா. அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
4: அம்மா இந்த பூஞ்சுட்டு கண்ணங்கள் நல்ல ஒரு பாட்டு உண்டு. கண்ணுரங்கு கண்ணுரங்கு வந்துக்குது பாட்டு. என்ன
0: அப்படியா?
4: நானும் அதே பாடலை சொல்லி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: மீண்டும் பதனா.
0: மீண்டும் பதனா.
5: அதே பாட்டுத்தான். நீங்க ஜெய நடேசன். அவன் அந்த பாட்டு படிச்சதே
0: போட்டிருக்கோம்.
5: சொல்லிக் கொண்டிருந்த மாதிரி கிடக்கல. பாட்டு படிச்ச மாதிரி.
0: பாட்டு படிக்கிறேன். பாட்டு படிக்கிறேன்.
5: பாட்டு படிச்ச அந்த இது போட
0: இல்ல இல்ல இல்ல. அது இனி அடுத்த கிழமைக்கு தான் தருவேன்.
5: அடுத்த கிழமை.
0: ஓகே. நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் வதனா இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
6: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
6: பாடல் தான் பூஞ்சிட்டு கண்ணங்கள் உடனே எல்லாம் என் கிடைக்கல. நன்றி அண்ணா.
0: ஓகே. நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ராஜு.
7: என்ன
0: மாதிரி முதல் நீங்க சொன்ன சரி, பிறகு ரெண்டாவது சுற்று வந்து மாத்திட்டீங்களே.
7: சொல்லுங்க.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம். அவர்கள் இப்ப இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
8: வணக்கம். நானும் அதே பாட்டு தான் பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
0: அந்த சொல்லுங்க ராஜன்.
8: புஞ்சிட்டு கண்ணங்கள்
0: அதான். ஓகே. நன்றி.
8: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜன். அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம் ரகு. நான் யோகேஸ்வரி அம்மா நினைக்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா நலமா?
9: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் பிரேமா.
10: நலமா
0: இருக்கிறோம். நாங்க அச்சா பிள்ளை எல்லாம் நலம் தானே?
10: நான் முதல் சுற்றுக்கு வர முடியா போயிச்சது.
0: பரவாயில்ல,
10: நான்

0: போயிட்டு போல ஒரு வாரத்துக்கு.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சிவராணி, இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். திருமதி சிவசுந்தரலிங்கம்.
1: என்ன மாதிரி சொல்லி போயிட்டு எடுத்து சொன்னீங்கள? என்ன வந்துட்டு போனவா என்ன வெறுப்பு சொல்றேன்?
0: பத்மநாணி வரையில தானே இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு?
1: இல்ல வந்தவா? இல்ல
0: இல்ல இல்ல, முதல் வந்தவா இந்தியா நிகழ்ச்சிக்கு?
1: எனக்கு அவன் குரல் கேட்ட மாதிரி.
0: இல்ல இல்ல வரையில வரையில.
1: கடைசியில நீங்க தேவனுக்கு போனேக்கா அந்த குரல் அப்படியே தெரியுது.
0: அதுல கொஞ்சம் ஓரளவு தெளிவா தெரியுது. இறுதியில தெரியுது.
1: இறுதியில அந்த கடைசி முடிவில தெரியுது அவன் குரல். நான் மற்ற வைக்கும் இடத்தை விட்டு நானும் அதே பாடல் தான், பூஞ்செட்டு கண்ணங்கள்.
0: அந்த பாடல்
1: அந்த அந்த பாடல் கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம் இலக்கம் ஒன்று இணைந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா, நீங்க சொல்லுங்க.
3: பொன்னுலகம் காணும்பறை பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீவங்கள்.
0: ஓகே, அந்த பாடலா? நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அருணைந்திருந்தார் தேவன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்
0: ரோசாலி, நீங்க சொல்லுங்கம்மா.
4: பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி
0: பொன்மணி கீதங்களா?
4: கீதங்களாம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம்
0: கமலவேணி, நீங்க
5: நினைச்சதான்
0: சொல்லிட்டு சொல்லட்டுமா? தங்கச்சி படிச்சுவாதானே? அப்ப அக்கா கட்டிக்காரு
5: தானே
0: இருக்கும் தானே? சொல்றதான் அக்கா மாதிரி புத்தி இல்லையு சொல்றதான். தங்கச்சி படிச்சவனுடைய நீங்களும் கொஞ்சம் புத்திசாலி.
5: கொஞ்சம் அவாட்ட கொஞ்சம் சேர்ந்து.
0: ஓகே சரி, நீங்களும் அந்த பாட்டு நீங்க ராஜா
6: நலமா இருக்கிற இந்த தமிழ மறக்க கூடாது. நல்ல ஒரு கேள்வி கேட்டியல். அச்சா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க?
0: அச்சா பிள்ளை எல்லாரும் நலமா இருக்கிறார்கள். எங்கட பேச்சு தமிழ மறந்துட்டோம். இப்ப இங்க வந்து என்ன சொல்றது? எங்கட பேச்சு தமிழ கொஞ்சம் மறந்துட்டோம்.
6: என்ன இதுல எங்கட ராணி சம்பந்தர் எல்லாம் கொண்டிருவா அடிக்கடி இந்த பழைய இந்த வசனங்கள்
0: எல்லாத்தையும்
6: இப்படி அண்ணா அண்ணி பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் ஓகேதானே? அண்ணா
0: எல்லாரும் நலமாக இருக்கிறார். நன்றி ராஜா.
6: நல்லதண்ணா. இப்ப எங்கட தம்பி தேவன் வந்து பாடினால் நல்ல குரல் வளம். இவர் பாடுவர் பாடலாமல வந்து பாட சொல்லி கொண்டு
0: நிச்சயமாக வருவர்.
6: பூஞ்செட்டு கண்ணங்கள் நல்ல ஒரு பாடல் அண்ணா. அந்த பாடலை கேக்க அந்த நேரம் சும்மா அந்த மாதிரி ஓடின படம் என்ன?
0: சில நேரம் அடுத்த வாரம் பாடுவோர் பாடலாம் இந்த பாடல் நான் தருவேன்.
6: சரி ஓகே அண்ணா. அண்ணா நன்றி அண்ணா, சும்மா இருங்கோ.
0: நன்றி ராஜா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
7: வணக்கம். இல்ல
0: சாசதி தியாகராஜா, நீங்க?
7: நானும் அதே பாட்டு தரேன் அண்ணா. பூஞ்சூட்டு கண்ணங்கள் பூமணி
0: பொன்மணி கீதங்கள்.
8: அப்படியா?

0: சரி சொல்லுங்க ஓம்.
1: பாடுங்க
0: பாடுங்க, பிரச்சனையே இல்ல.
1: நீங்க படிங்க, அடுத்து வந்தீங்க.
0: நான் இதுல படிக்கல, நீங்க படிச்சு பாடுங்க. நான் அங்காலம் தருவேன்.

0: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி, வணக்கம் ரகு. அடுத்த பாட்டோட இணைவோம்.
0: ஓகே, அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன் சுவிஸிலிருந்து. வணக்கம் அகிலன். அகிலன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் அகிலன், இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கோ. ஓகே, நன்றி
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் மீனா.
1: தங்கச்சி படிக்க வேண்டாம், தங்கச்சி ஊருக்கு புதுசு.
0: தங்கச்சி ஊருக்கு புதுசாதான் படிச்சவா? என்ன ஒரு பாடலை கூறியிருந்தார்கள், ஒரு பாடலை தான் எல்லாரும் கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

0: உரிமையர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ரதியம்மாவா?
1: நானும் அதே பாட்டுல தான் சொல்லுறேன்.
0: என்ன பூஞ்சிட்டு கண்ணங்களா?
1: பூஞ்சிட்டு கண்ணங்க.
0: ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். பார்ப்போம், இவர்கள் அனைவருமே கூறிய பாடல் சரியா என்று சரிபார்த்துக் கொள்வோம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் தேவி தனராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ராகினி அல்போன்ஸ், ஷியாமலா, பதனி மோகன், பதனா, ராணி சம்பந்தர், ராஜலிங்கம், ராஜன் சுவிஸிலிருந்து ஜோகேஸ்வரி அம்மா, பிரேமா, சிவராணி, திருமதி சிவசுந்தரலிங்கம், சசியம்மா, அப்புறம் தேவன், ரொசாலி, கமலவேணி, யுஎஸ்எலேந்து ராஜா, ராசாத்தி தியாகராஜா, பசுபதி குணநாயகி, அகிலன், மீனா, இறுதியாக ரதியம்மா. அனைவருமே சரியான பாடலை குவிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை இப்பொழுது உங்களுக்காக வர இருக்கின்றது. அந்த இசை எந்த பாடலில் வருகின்றது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை வளமை போல்தான், 0314832154 அல்லது 0915147471 வைபர் இலக்கம், 0033650 07-74-27. உங்களுக்கான வாசல் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கின்றது. இதோ இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடலுக்குரிய இசை.

0: இந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவு வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலியா? ரோசாலி சொல்லுங்க.
1: ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான்
0: அந்த பாடல்.
1: இல்ல இல்ல,

0: raja ano ba?
1: Ano ba yung raja? Ano ba yam? Ano ba yung raja? Ano ba yam? Ano ba yung raja? Ano ba yung... Okay, nandi yam, ma'am. Nandi, abra nandi rin dar. Nandi rin dar. Badana, vanakam badana.
2: Nandi, abra nandi rin dar. Nandi rin dar.
1: Vanakam badana.
0: Vanakam ravu. நான் வேணக்கம் வடிவ தெரியல ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் அந்த அந்த பாட்டு போல இருக்கு. நாப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இப்ப ஆறுக்கு இதாலும் பத்து திறன்றீங்க
1: அப்படியா?
0: இல்ல பத்து அப்படி எடுக்கணும் இல்ல இப்ப பார்த்தாலும் ராஜாண்டி காலமை கெடுத்தாலும் இன்னும் பிரச்சனை இருக்கு போல ரிங் பண்றவங்க உங்களுக்கு இல்ல போல.
1: எதுக்கு நாப்பத்தி
0: நாப்பத்தெட்டுக்கு
1: நாப்பத்தெட்டுக்கா இல்ல வந்து போய் இருக்கணும்? அனுபவி ராஜா அனுபவிண்டா நீங்க ஆண்டவனோட நினைக்கிறீங்க. பாப்பம் என்ன? நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் பதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் அண்ணா.
1: ஹலோ ராணி.
3: நான் அடி சொல்றேன் ஆண்டவர் முகத்தை
1: அப்படி. சரி, ஆண்டவர் முகத்தை பாத்தீங்கன்னா என்ன கேப்பீங்க?
3: நான் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறேன்
1: கேப்பேன். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு தான்
3: கேப்பீங்க?
1: வேற ஒன்றும் கேட்க மாட்டீங்க?
3: வேற ஒன்று வேற என்னண்ணா நான் தேவையானதுகளை தான் ஒன்று கேப்பேன்.
1: ஓ,
3: நன்றி
1: அம்மா.
3: நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் ஜெயா காலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் தேவி தனராஜ். நீங்க?
4: நான் அடிச்சு கூறுகிறேன் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும். நான் அவனிடம் ஒன்னே ஒன்னுதான் கேட்கணும்.
1: என்ன கேப்பீங்க? கேட்க சொன்னா
4: ரகுவண்ணா என்ன கத்துப்படி
1: வச்சிருக்கேன்டா. என்ன விட வச்சிருக்கேன்டா?
4: இல்ல எங்களுக்கு விளங்க முடியாமலுக்கு என்னத்துக்கு இந்த இதை கொண்டு வர குரல் வடி அதை கொண்டு வராரு.
1: வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு கிழமைக்கு வந்து ஒரு மாயகானம் என்ற ஒரு நிகழ்ச்சி எதிரொலி நிகழ்ச்சிக்காக கொண்டு வர போறேன்.
4: என்ன மாயத்தை செய்ய போறீங்க?
1: அதாவது வந்து ஒரு பாடல, அந்த பாடல்ல வந்து பாடல இசையோட தருவன், அதே சுருதியோட தருவன், ஆனா சொற்கள் மாறுபடும்.
4: சொற்கள் மாறுபடும்.
1: ஒரு பல்லவியும் ஒரு சரணவும் தருவேன். அதுல பத்து சொற்கள் மாறுபட்டு இருக்கும். அதுல மாறுபட்டு இருந்தா இப்ப முதல் வாரம் ஒருவர் வந்து ஒரு பிள்ளையத்தான் சொல்ல வேணும். அப்படி எல்லாரும் வந்து ரவுண்ட் அடிச்சு போனதுக்கு பிறகு அவர்கள் பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருந்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வந்து அவர்கள் கண்டுபிடித்த பிள்ளைகளை சொல்லலாம். ஆனால் முதல் வாரவர் ஒரு பிள்ளைதான் சொல்ல வேண்டும். சொல்ல வேணும். இப்ப உதாரணமாக காதல் ரெண்டு வார இடத்துல சாதல் ரெண்டு படிச்சிருப்பேன். அப்படி ஒரு ஏதாவது ஒரு சொல்லு மாறுபட்டு வரும். ஏற்கனவே அந்த பாடலை நான் தனியாக தந்திருந்தேன். இப்பொழுது ஒரு பெண் குரலுடன் இணைந்து அந்த பாடல் தர
4: இருக்கின்றேன்.
1: அந்த அதில் வந்து சரியாக வந்துச்சு எல்லாருடைய வரவேற்பும் கிடைத்தால் தொடர்ந்து மாசத்துக்கு ஒரு முறை தருவேன் அல்லது மாதத்துக்கு இரு முறை தருவேன். உங்களையும் கஷ்டப்படுத்தாம எதிரொலி என்று போட்டு உங்களையும் போட்டு கஷ்டப்படுத்தாம இதுலயும் கஷ்டம் இதுல கஷ்டம் இருக்காது நினைக்கிறேன். பாடல் தெரிஞ்சா இலக்கணம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அந்த நீங்கள் கண்டுபிடி ஒரு பத்து பிள்ளை பத்து பிள்ளைகள் உடனே ஒரு பாடலை தருவேன். ஒரு பல்லவி ஒரு சரணம் அதுக்குள்ள நீங்க பத்து பிள்ளைகள் ஒரு ஆள் முதல் வாரால் ஒரு பிள்ளை தான் சொல்ல வேணும். தெரிஞ்ச பத்து ரெண்டு பிள்ளைய கண்டுபிடிச்சு ரெண்டு சொல்லக்கூடாது மற்றவருக்கு இடம் விட்டு பிறகு
4: இரண்டாவது
1: பிறகு இரண்டாவது தடவை நான் போடக்க வந்து அதில் உள்ள பிள்ளைகளை நீங்க கண்டுபிடிச்ச பிள்ளைகளை சொல்லலாம். சரியா?
4: கண்டுபிடிச்சா
1: நான் ஒரு கைதட்டல் ஒன்று தருவேன். கரகோசம் தருவேன். பலத்த பலமான கரகோசம் ஒன்று
4: தருவேன். ஒன்று கூட இருக்கு சாக்லேட் பெட்டி வாங்கி தாங்க
1: அங்க இருந்தா எடுத்து தருவேன். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கமலா. வணக்கம் கமலா.
5: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
5: எனக்கு
1: வர இல்ல இங்க.
5: நானும் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும்.
1: அப்படியா?
5: அது ரகு, நானும் நீங்களும் ஒரு கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்ணி போட்டேன்.
1: ஓ
5: நாங்க
1: குடுத்து போட வராம இருந்தா சரி. எங்கள்ட்ட அவ காசு கேட்காம இருந்தா சரி.
5: இந்த அவ அதனே சொல்லி கொடுக்கணும். ரெண்டு பேரும் தான் இந்த மகனை பிடிக்க போறேன்னு சொல்லி.
1: இல்ல நாங்க எங்கள்ட்ட காசு கேட்காம இருந்தாண்டா சரி. அதே மாதிரி பிரச்சனை இருக்கு.
5: ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட ஒன்று கூடாது.
1: எங்க
5: அவ நாங்க பொண்டியில ஒரு ஒன்று கூட சொல்லிவிடும்.
1: ஆ சரி சரியா.
5: எனக்கு
1: நேரம் வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு அலுவல் இருக்குது. கண்டாச்சு வங்கடா சொல்லுங்க.
5: நன்றி
1: அம்மா.
5: நன்றி. வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம் வதனி
6: மோகன். நன்றி நன்றி.
1: சரி வதனி மோகன் சொல்லுங்க பாப்பம்.
6: அதுதான், ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும்.
1: சரி, அந்த ஒண்ணுன்னா என்னத்தை கேப்பீங்க?
6: அம்மா நான் கணக்க கேப்பேன். ஒண்ணு கேட்கறத இப்ப தற்சமயம் கேப்பதண்டா. ரகு சந்தோஷமாக சந்தோஷமாக வீடு சென்று அடுத்த கிழமை சந்தோஷமாக வர வேணும் நலமுடன் கேட்டுக்கொள்வேன்.
1: நன்றி அம்மா.
6: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைஞ்சிருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது ராஜன் இணைஞ்சிருக்கின்றார். வணக்கம் ராஜன்.
7: ஓம் அண்ணா வணக்கம். நானும் அதே பாடுறேன், ஆண்டவன் முகத்தை பாக்கணும், அவன் கிட்ட உன்னையோட கேட்கணும்.
1: உன்னையோட கேட்கணும். கேட்கணும்டா என்னத்த கேப்பீங்க? ஒரே சொல்லு சொல்லுங்க.
7: ஒரே விஷயம் உங்களுக்கு என்னென்ன அறிவை தந்தன்?
1: இந்த அறிவு ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாதுண்டு. உலகம் தாங்காதுண்டு.
7: தாங்காது.
1: உலகம் தாங்காது. ஓகே நன்றி ராஜன்.
8: நீங்களும்
1: நிச்சயமாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமாக இலவசமாக தான் நாங்கள் பாடுவோம்.
8: என்ன
1: கேப்பீங்க?
8: ஆண்டவனே நீ என்ன நல்லா படைச்சு வைக்கிற, நோய் நொடி இல்லாம என்ன வளர்த்து விடுன்னு சொல்லுவேன். இன்னும் இருக்கு மட்டும் என்ன பேர்.
1: ஓகே நன்றி.
8: பின்னே படைச்சு
1: அதுதானே
8: படைச்சு தேர். இனி நாங்கள்லாம் நோய் இல்லாம வந்துட்டு போவோம்.
1: அவர் என்ன நோக்கத்துக்காக படைச்சாரோ தெரியல.
8: இன்னும் எந்த பூமியை ஆண்டுட்டு போடிச்சப்பா வந்து இந்த பிரான்ச்சில வந்து இருப்போம் என்னச்சு நாங்களும் பாத்தீங்களா. அப்ப கடவுள என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு தலையெழுத்து எழுதி இருக்கிறேன் வானொலி கொண்டு இருந்து அதுல கதைச்சு சிரிச்சு எல்லா நேர்களோடும் ஒரு நேர்ச்சியில கலந்து சிறப்பிக்கிறோம். அது மாதிரி கூட தானே
1: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் தான்
1: பிரேமா.
9: ஆமா
1: நீங்க?
9: நன்றி
1: வணக்கம். அவர் பிரேமா அவர்கள் இப்பொழுது தேவன். வணக்கம்
10: தேவன். ரெண்டு வரி
1: படிக்கிறேன்.
10: ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் உண்டை ஒன்று கேட்கணும். ஏண்டா என்னை படைத்தாய்? அங்கே தெரியாதது, நாங்கள் படிப்போம் அந்த பாட்டு முழுக்க தெரியாது. சொன்னா அடுத்த முயற்சி ஒன்று படிக்க பாரு.
1: நன்றி தேவன்.
10: இனிமேல் எப்ப இந்த பாட்டு படிக்கணும்?
1: எப்ப நீ இரவு உங்களுக்கு இரவு 10:30 பிரதான செய்தி அப்புறம் இருக்கு பாடுவோர் பாடலாம். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். ராஜு. ராஜு சொல்லுங்க. அப்படியா? ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
11: வணக்கம் ராகு.
1: திருமதி சிவசுந்தரலிங்கம் நீங்க
11: நாங்கள் இப்படி கலக்கியிருக்கிறோம் இந்த மாயாஜாலவின் என்ன நீங்க சொல்லாதி எந்த பக்கத்தாலே ஓடுறதுன்னு தெரியா போறதும் தெரியா இதுக்கே சும்மா இதுக்கே கொண்டு வந்து இந்த கலக்கு கலக்குறீங்கள். அதை கொண்டு வந்தா இப்படி இருக்க போதும் தெரியா பாப்பம்
1: பாப்பம் என்ன
11: இதுக்கும் பொறுத்திருந்து பாப்பம். நானும் அதே பாடல் தான ராகு. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும் என்று உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விடவிருந்தேன்.
1: நன்றி
11: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர்கள் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிவராணி வணக்கம். சிவராணி.
12: நாங்களும் ஒன்று ஊர்றோம் பிரான்ஸ்ல. எங்க கிளிநொச்சி இந்து கல்லூரியில படிச்ச மாணவர்கள் ஆகஸ்ட் 1 அதுக்காக நாளைக்கு 1 ஒன்று ஊர்வார்கள் அந்த உறுப்பினர்கள்.
1: சரி,
12: அதில் அதில் சிவராணியும் கலந்து கொள்ள
1: போறேன். நாங்களும் வந்து உங்களை சந்திச்சு கொள்வோம்.
12: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா. நீங்க?
13: நானும் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி விடுவேன்.
1: ஓகே நன்றி அம்மா.
13: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் ரகு.
1: ரதி அம்மா நீங்க சொல்லுங்க.
14: அழைச்சு போனேன்.
1: அழைப்படுத்தா? சரி ஓகே.
14: நானும் அதே பாடலதான் சொல்றேன். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும்.
1: ஓகே நன்றி அம்மா.
14: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் இறுதி நேயர் வணக்கம். அகிலன் வணக்கம் சொல்லுங்க. நீங்க தான் இறுதி நேயர். நீங்க தான் இறுதி நேயர் சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு இறுதி நேயர். சரி சொல்லுங்க. டக்கன் நேரம் போகுது.
15: ஆண்டவர் முகத்தை பார்க்கணும், அவன் ஒன்றை ஒன்று கேட்கணும். ஏண்டா சாமி கோடீஸ்வரன் என்ன படைச்ச படைச்சது
1: என்ன நினைச்சு கேட்போம் என்ன? ஓகே நன்றி
15: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் வதனா தயாளன் அவர்கள். ஆரம்பத்தில் இணைந்திருந்தார் ரோசாலி, அதனைத் தொடர்ந்து வதனா அவர்கள் இணைந்து சரியான பாடலை ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து கமலவேணி, தேவி தனராஜ், மன்னிக்கவனே கலாராணி, அதனைத் தொடர்ந்து தேவி தனராஜ், கமலவேணி, வதனி மோகன், ராஜன், பசுபதி, குலநாயகி, பிரேமா, தேவன், ராஜலிங்கம், திருமதி சிவசுந்தர்லிங்கம், சிவராணி, சசியம்மா, ரதியம்மா, அனைவருமே இணைந்து சரியான பாடலை தந்திருந்தார்கள். அனைவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் உங்களது அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்ற ஒரு விளம்பரம், ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுவனை உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் முன்னோட இருக்கல இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் போனா லைசன்ஸ் கொடுக்குறாங்களா புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களா போதும் இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாது வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள. எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 694 நான்கு.
2: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூல்.

0: தேர்வு படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாச்சப்பலே
4: 11 13 rue Caille 75 000 de Paris
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலே தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: தொலைபேசி இலக்கம் 01 39 71 50 கை தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற noolulagam.com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, கார்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் GMBH நிறுவனத்தினர். இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 259 உயர்வடைந்துள்ளது.
1: புதிதாக 2 மனித எச்சங்கள் அகழப்பட்டு மொத்தமாக 254 மனித எச்சங்கள் இதுவரை அந்த எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 259 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அத ஆர்டிபெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிற பொருட்கள் 14 இன்று நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. 82 96 வரையிலான இலக்கப்பட்ட பிற பொருட்கள் நீதிமன்ற காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன.
0: நிலைமாறு காலநிதி கட்டமைப்பு பொறிமுறைகளின் வடமாகாண அரச அலுவல்களின் பங்கும் செயற்பாடும் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக செயல்திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது.
2: காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜெகநாதன் தத்பரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாணத்தில் உள்ள 4 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
3: அறியாது ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு முறையான மற்றும் நம்பகமான பொறிமுறையின் ஊடாக உண்மைகளை கண்டறிந்து கூறுவது நமது தலையாய தார்மீக பொறுப்பாகும். இந்த கசப்பான யதார்த்த பின்னணியில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் ஊரால் மிக நீண்ட காலமாக பேரழிவுகளை சந்தித்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை நிலை மாறுகால நீதி பொறிமுறை என்பது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகும். ஒருவர் உயிரிழந்தால் ஏற்படும் வலியை விட அவர் எங்கு இருக்கிறார், என்ன ஆனார் என்று தெரியாமல் காணாமல் ஆக்கப்படுவதால் ஏற்படும் வலி பல மடங்கு கொடியது. ஆனால் அதற்கு சமாந்தரமாக எமது நிர்வாக கட்டமைப்பு இந்த குடும்பங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்துள்ளதா என நாம் ஒருவனம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்.
0: அரசியல்வாதிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட்டமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவின் ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2022 மே மாதம் 9 அறக்கலைய போராட்ட களத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்பட்ட நீதியை மீள அறவிடுமாறும் குறித்த நஷ்டஈடு வழங்கப்பட்டமை சட்டவிரோதமானது என அறிவிக்குமாறும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கோட்டாபய ராஜபக்சேவுக்கு புதிய அறிவித்தலை அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் மனுதாரர் தரப்பிற்கு கட்டளையிட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு பொதுச் செயலாளருமான டோலாம் அவர்களை வரவேற்கும் உத்தியபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது.
4: ஜனாதிபதியின் அழைப்பிற்கு இணங்க இலங்கை மற்றும் வியட்நாமிற்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வியட்நாம் ஜனாதிபதி நாட்டை நேற்றிரவு வந்தடைந்தார். 15 ஆண்டுகளுக்கு பின்னர் வியட்நாம் ஜனாதிபதி ஒருவர் நாட்டிற்கு இவ்வாறான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். கட்பாய்க்கு விமான நிலையத்தை நேற்றிரவு வந்தடைந்த வியட்நாம் ஜனாதிபதியை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட குழுவினர் கௌரவத்துடன் வரவேற்றனர். ஜனாதிபதி டோலாமை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ அரசு நிகழ்வு கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. குதிரைப்படை அணி அணிவகுப்புடன் கூடிய வாகன பேரணியில் ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு வருகை தந்து வியட்நாம் ஜனாதிபதியை வரவேற்றதன் பின்னர் அவர் ஜனாதிபதியுடன் இணைந்து விசேட அரங்கிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் ஜனாதிபதிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.
5: ஜனாதிபதி சம்மானம்.

0: இலங்கை மற்றும் வியட்நாம் இடையே பல்வேறு துறைகள் சார்ந்து கைச்சாத்திடப்பட்ட 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றக் கொள்ளப்பட்டன. வியட்நாம் ஜனாதிபதி ஜோ லாமின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு இணையாகவே இவை இடம்பெற்றன. ஜனாதிபதி அலுவலகத்தில் வியட்நாம் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகள் மண்டலத்தில் உடன்படிக்கைகள் இன்று காலை பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. போலீஸ் பயிற்சி மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி துறையில் ஒத்துழைப்புக்காக வியட்நாமின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மக்கள் போலீஸ் அகாடமி மற்றும் இலங்கை தேசிய போலீஸ் அகாடமி ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன்போது பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. வியட்நாமின் இன மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் இலங்கையின் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. அத்துடன் வியட்நாமின் கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இலங்கையின் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையிலான கலாச்சார ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. வியட்நாம் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட 100 மெட்ரிக் டன் உரத்தை கையளிப்பதற்கான உத்தியோகபூர்வ ஆவண பரிமாற்றமும் இதன்போது இடம்பெற்றது. வியட்நாம் நாங்கள் உலக அரசியல் வரைபடத்தில் உள்ள மற்றொரு நாடாக மட்டும் பார்க்காமல் ஏகாதிபத்தியத்தை எதற்கும் அசைக்க முடியாத பெருமிதத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்குமான சான்றாகவே பார்க்கின்றோம். மாண்புமிகு டோ லாம் பதவியேற்ற பின் தனது முதல் தெற்காசிய பிராந்தியத்திற்கான அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளில் வரலாற்று மைல்கல்லை குறிக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இது சரியான தருணமாக நாம் இருவரும் கருதுகின்றோம். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 1 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளோம். இலங்கையின் முதலீட்டு சூழல் மற்றும் அதன் மூலமாக ஆற்றல் மீது வலுவான நம்பிக்கை வெளிப்படுத்தும் வகையில் 50 பேர் கொண்ட வியட்நாமின் வர்த்தக குழுவை இந்த பயணத்துடன் அழைத்து வந்த ஜனாதிபதிக்கு எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். இலங்கையின் முக்கிய துறைகளான புதுப்பிக்கத்தக்க வரிசக்தி, உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, சுற்றுலாத்துறை மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் உள்ள முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை ஆராயுமாறு வியட்நாமின் தொழில் முயற்சியாளர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். வியட்நாம் ஏர்லைன்ஸ் மற்றும் வியட்ஜெட் ஏர் மூலம் முன்னெடுக்கப்படும் கொழும்பு முதல் ஹோஷிமின் நகரம் ஹனோய் இடையிலான நேரடி விமான சேவையை இவரிடம் முதல் ஆரம்பிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை நன்றி தெரிவித்ததுடன் இது சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் மட்டுமன்றி இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கிடையிலான வலுவான மக்கள் உறவுகளுக்கு வழிவகுக்கும் என நான் நம்புகின்றேன். வியட்நாம் அரசாங்கம் இலங்கைக்கு 1000 மெட்ரிக் டன் யூரியா உரம் மற்றும் சூப்பர் போஸ்பேட் உரத்தை நன்கொடையாக இன்று வழங்கியுள்ளது. இந்த நன்கொடைக்காக வியட்நாம் மக்களுக்கு இலங்கை தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. வியட்நாமில் இருந்து உரத்தை பெறுவதற்கான இலங்கையின் கோரிக்கைக்கும் வியட்நாம் அரசாங்கம் சாதகமான பதிலை வழங்கியுள்ளது. தொழில்நுட்ப பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நடைமுறை திட்டம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பெருமை மிக்க எதிர்காலத்தை நோக்கி பணியாற்ற நாம் கைகோர்க்கின்றோம் என்பதை நினைவு கூறுகின்றோம்.
1: வியட்நாம்
2: ஜனாதிபதி டோ லாம் இங்கு கருத்து தெரிவித்தார்.
3: உயர்மட்ட பரிமாற்ற திட்டங்கள், அரசு உறுப்பினர்கள் மற்றும் மக்களுக்கு இடையிலான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை நாம் மேலும் வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, விவசாயம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான இலக்குகளையும் நாம் நிர்ணயித்துள்ளோம். கல்வி, சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்புகளே எமது அடித்தளத்தை உருவாக்குகின்றன. நாம் இலங்கை தொடர்பில் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். ஜனாதிபதி கோசிமின்னும் நீங்கள் செலுத்தும் மரியாதையை நாம் பாராட்டுகின்றோம். விமான போக்குவரத்து துறையில் வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகள் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். இதன் மூலம் பலதரப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை நாம் மேம்படுத்த முடியும். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையில் நாம் கவனம் செலுத்தினோம். போக்குவரத்து மற்றும் கடல் வழி போக்குவரத்தின் சுதந்திரமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட உடன்படிக்கைக்கு நீங்கி செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதன் மூலம் எமது நாட்டு மக்கள் அமைதி, செழிப்பு மற்றும் வளர்ச்சியை உருவாக்க முடியும்.
4: தமிழ்நாடு
1: சமீபத்தில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக் கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என எதிர்க்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற அவசரகால சட்டத்தை நீட்டிக்கும் வர்த்தமானி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விஜய் முதல்வராக பதவியேற்க உள்ளார். இதற்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இதற்கு உறுதுணையாக உள்ள செங்கோட்டையன் தொடர்பிலும் கூற வேண்டும். செங்கோட்டையன் 2018 இலங்கை வந்திருந்த போது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கியிருந்தார். கண்டியில் நடைபெற்ற MGR 100 விழாவிலும் கலந்து கொண்டிருந்தார். விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் போது நாங்கள் தொடர்ந்தும் இவர்களுடன் உறவுகளை வைத்துக் கொண்டு இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக் கொள்வதற்கான வசதி இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதனால் விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும் எமது நன்றியை கூறிக் கொள்ளுகிறோம். இதேவேளை பெருந்தோட்ட பகுதியில் டிட்வாஸ் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையில் அறிவிக்கப்பட்ட எந்தவித உதவியும் போய் சேரவில்லை. ஜனாதிபதி 13 நுவரெலியாவுக்கு வந்து இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறியுள்ளார். தோட்ட பகுதிகளில் காணிகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிக்கலால் அதனை கொடுக்க முடியாமல் இருப்பதாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் தோட்டப்பகுதி மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கையாக உள்ளது. இதன்படி காணி உரிமையை பெற்றுக் கொண்டால் இது தானாக வந்து சேரும். இதேவேளை அவசரகால சட்டம் நடைமுறையில் இருக்கும் நிலையிலேயே பல்வேறு இடங்களில் தோட்ட துறைமார்கள் தொழிலாளர்களை தாக்குகின்றனர். அண்மையில் நீலகாமத்தில் சம்பவம் ஒன்று நடைபெற்றது. தோட்டத்தில் குண்டர்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அத்துடன் மொக்கா தோட்டத்திலும் தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். அதே போன்று டெல்மார்க் தோட்டத்திலும் உதவி முகாமியாளர் ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். உங்களுக்கு அதிகமாக வாக்களித்த பகுதிகளில் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டில் இருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை முட்டாக ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதை தடுத்து அவற்றை சட்டபூர்வமான நடைமுறைகளின் கீழ் விரைவாக அளிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்தி பொதுமக்கள் மற்றும் இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனைவரையும் ஒன்றிணைந்து முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டை இதன் மூலம் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுட்டி வளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் உள்ளிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளதுடன் இந்த தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் தொடர்பான சுட்டி வளைப்புகள் 80% இதனால் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட 2025 அக்டோபர் 30 முதல் இதுவரை 54,37,457 கிலோகிராம் கஞ்சா, 19,36,325 கிலோ ஹெரோயின், 19,91,414 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள், 271,724 கிலோகிராம் கொகைன், 15,74,895 போதை மாத்திரைகள் மற்றும் 629,988 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பாக 168,460 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இருந்து போதைப்பொருள் அகற்றுதலை ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இங்கு ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது 2007 54 இலக்க புனர்வாழ்வு சட்ட மூலத்தை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு செயல்முறை அதற்காக பின்பற்றப்பட வேண்டிய உத்திகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. புனர்வாழ்வு செயல்முறை அதற்காக பின்பற்றப்பட வேண்டிய மூலோபாயங்கள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வு பொறுப்பேற்ற பின்னர் அவர்கள் மீண்டும் அதற்கு அடிமையாவதை தடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்காக ஆளுமை மற்றும் மனப்பாங்கு அபிவிருத்தி திட்டங்கள், வேலை வாய்ப்புகளை இலக்காக கொண்ட பயிற்சி திட்டங்கள் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளுக்கான உதவிகளை வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரதேச செயலக மட்டத்திலான போதைப்பொருள் பாவனையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான மனப்பாங்கு அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அனைத்து திட்டங்களையும் அந்தந்த பிரதேசங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் மையப்படுத்தி முன்னெடுப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகியிருப்பது குறித்து விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் மாத்திரம் நின்றுவிடாமல் அந்த செய்தி சமூகத்தை முறையாக சென்றடைந்துள்ளதா என்பதை குறித்தும் அதன் முன்னேற்றம் குறித்தும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதன் அவசியத்தை விளக்கிய ஜனாதிபதி, பிரதேசத்தின் மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்களின் தலையீட்டுடன் இந்த வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுக்காக தனியாக நீதிமன்றத்தை நிறுவுதல், ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதை விரைவுபடுத்துதல் மற்றும் வழக்கு தொடர்வதை துரிதப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்து கொண்டார். போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் சிறையில் உள்ளவர்கள் சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சிறைச்சாலை நெரிசலை தவிர்ப்பதற்கான விரைவான வேலை திட்டம் ஒன்றும் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக அண்மையில் கைது செய்யப்பட்ட தீரர்கள் குறித்தும் விசாரணைகள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து போலீஸ் மா அதிபர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். பாடசாலை மாணவர்களை போதைப்பொருளுக்கு அடிமையாக்குவதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட செயற்பாடுகளை தடுப்பதற்காக கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை மகளிர் பணியகம் இணைந்து முன்னெடுக்கும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் June 26 சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மக்களை மையப்படுத்தி திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணி அலிகா தேசிய பாடசாலைக்கு வழங்கப்பட்டு ஏறாவூர் நகர சபையினால் ஒதுக்கப்பட்டுள்ள புதிய காணியில் போலீஸ் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் பொறுப்பான அமைச்சர் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்திருந்த போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஏறாவூர் நகரசபை தவிசாளருமான MS நாலிம் இந்த விடயத்தை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் அதற்கான அனுமதியும் பெறப்பட்டது. அலிகார் தேசிய பாடசாலையில் தற்போது 3000 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். ஆனால் போதுமான கட்டட வசதிகள் இல்லாத காரணத்தால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு குறித்த பிரச்சினை விரைவாக தீர்வு வழங்குமாறு உரிய அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பேபால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சேவையானது இலங்கையின் டிஜிட்டல் தொழில் முனைவோர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு புதிய பல வாய்ப்புகளை திறந்துவிடும். குறிப்பாக உலக சந்தையில் நமது சேவைகளை வழங்கும் திறமையான இளம் தலைமுறையினர் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை நேரடியாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நிலவும் தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறை மூலம் நாட்டிற்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த திட்டம் நேரடி பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கிறது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான டிஜிட்டல் தொழில் முனைவோர் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள நுகர்வோருக்கு தமது தயாரிப்புகளை எளிதாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பை இந்த சேவை வழங்கும். அத்துடன் இலங்கையில் நாணய பயன்பாடற்ற கொடுக்கல் வாங்கல்களை பிரபலப்படுத்தவும் நிதி தொழில்நுட்பத்துறையில் புத்தாங்கங்களை ஊக்குவிக்கவும் இது காரணியாக அமையும். சர்வதேச சமூகத்துடன் எந்தவிதமான தொழில்நுட்ப தடைகளுமின்றி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய டிஜிட்டல் வலுவூட்டப்பட்ட இலங்கை உருவாக்குவதே நமது அமைச்சின் இறுதி இலக்கு என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. மருந்தகங்கள் ஊடாக அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படுமாயின் அது தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது.
4: அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் குறைந்த விலையில் நோயாளர்களுக்கு மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த அபே விக்ரம தெரிவித்தார். அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் 2 மருந்தகங்களும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் கூறினார்.
1: வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் வருமான பரிசோதகர் சபை உறுப்பினர் ஒருவரை அவதூறான முறையில் சபையிலிருந்து வெளியேறுமாறு பணித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட உறுப்பினர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் மற்றும் அவருக்கு துணையாக செயற்பட்ட செயலாளர் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த வருமான பரிசோதகர் சபை உறுப்பினர் ஒருவரை அடாவடி தரமான முறையில் வெளியேறுமாறு கூறியுள்ளார். இதன்போது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என உறுப்பினர் வினவிய போது சபையின் செயலாளரே தமக்கு அனுமதி வழங்கியதாக அந்த உத்தியோகத்தர் பதிலளித்துள்ளார். மேலும் செயலாளர் எதனை கூறினாலும் அதனை நிறைவேற்றுவதே எனது கடமை என அந்த உத்தியோகத்தர் சபையில் வாதிட்டுள்ளார். தவிசாளர் மற்றும் செயலாளர் முன்னிலையிலேயே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற போதிலும் அவர்கள் மௌனம் காத்தமை உறுப்பினர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்திற்குரிய வகையில் மரணமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது.
4: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்

0: நடவடிக்கையை அவமதித்ததாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டு நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்த போதே நீதவான் இந்த உத்தரவை நேற்று பிறப்பித்தார். தாம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் பகிர்ந்தளிக்கப்பட்டமை தொடர்பில் கபில சந்திரசேன இதற்கு முன்னர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, முன்னாள் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன, விலி கமக ஆகிய மூவரும் எதிர்வரும் 12 தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ளனர்.
1: பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு சமூக ஊடகங்களூடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் ராஜாங்கனே சதா ரதன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளால் இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கு எதிராக சமூக ஊடகங்களூடாக அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்த மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் இவரை கைது செய்துள்ளது. மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாவியிலிருந்து நேற்று 2 ஆண்களின் உடலங்கள் மிதப்பதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மட்டக்களப்பு காவல்துறையினர் உடலங்களை மீட்டுள்ளனர். உடலங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். போலி அமெரிக்க டாலர் நாணயங்களுடன் தஜிகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இருவர் காலி டிக்ஷன் வீதி பகுதியில் போலீசானால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி உணவட்டுண பகுதியில் மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு வழங்கும் நிலையத்தின் உரிமையாளர் ஒருவர் உணவட்டுண சுற்றுலா போலீஸ் பிரிவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு எடுப்பதற்காக 400 அமெரிக்க டாலர் பெறுமதியான போலி நாணயத்தாள்களை வழங்கியுள்ளனர். முறைப்பாட்டை அடுத்து உடனடியாக செயற்பட்ட உணவட்டுண சுற்றுலா போலீஸ் நிலைய அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த காலி டிக்ஷன் வீதியில் உள்ள விடுதியை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் 5200 போலி அமெரிக்க டாலர் நாணயத்தாள்கள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இவர்கள் 26 மற்றும் 27 வயதுடைய தஜிகிஸ்தான் நாட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக ஹபராதுவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். போலி நாணயத்தாள் புழக்கம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை மற்றும் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளது. சந்தேக நபர்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றார்கள். கபராதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சைபர் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்களின் நாடுகளில் இருந்து இலங்கை வரும் நபர்களை சோதனைக்கு உட்படுத்துவதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
2: கடந்த காலங்களில் இணையவழி குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களின் நாடுகளில் இருந்து இங்கு வருகை தரும் நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் பத்திராஜா தெரிவித்தார். குறித்த வெளிநாட்டு பிரஜைகள் சுற்றுலா நோக்கங்களுக்காக நாட்டிற்கு வருகிறார்களா என்பதை உறுதி செய்வதற்கான சோதனைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். இதனைத் தவிர போலீசாரும் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளும் நாட்டின் பல பகுதிகளில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் தொடர்பாக தனித்தனியாக சோதனைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டார். சைபர் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்படும் நபர்கள் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் பத்திராஜ் குறிப்பிட்டுள்ளார்.
1: காலி பெட்டிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொரக்கல பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தல் ஹஸ்வல பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு குறித்த நபருக்கு மேலும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது. இதன்போது அங்கிருந்த ஒருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் எல்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் போலீசானால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பிட்டிகள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்லடி சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரியின் கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நடன பள்ளியில் ஈடுபட்டிருந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 3 மாணவிகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் புதன்கிழமை 6 தேதி இடம்பெற்றுள்ளது. கல்லூரியின் நடன பயிற்சி மண்டபத்தில் இறுதி ஆண்டு மாணவிகள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கட்டிடத்தின் மேல் மாடித்தளத்தில் ஒரு பகுதி திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்துள்ளது. இதில் காயமடைந்த 3 மாணவிகளும் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் பல

0: அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தரமற்ற நிர்மாணம் குறித்த கட்டிடம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் மேல் மாடியுடன் கூடியதாக திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் கீழ்ப்பகுதி மாத்திரம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதன் உறுதித்தன்மை குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கட்டிடம் பாதுகாப்பானது அல்ல என முறைப்பாடுகள் இருந்த போதிலும் அது மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் தரம் குறித்து சர்ச்சைகள் வலுவாக எழுந்த நிலையில் அதனை நிர்மாணித்த பொறியியலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிர்மாண குறைபாடுகளே இந்த விபத்திற்கு காரணம் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கரடியன் ஆறு போலீஸ் பிரிவில் உள்ள பெருவெளி வயல் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சித்தாண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவரை நேற்று இரவு வயல் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாக கரடியன் ஆறு போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவ தினமான நேற்று குறித்த வயல் பகுதியில் உள்ள கொட்டகையை முட்டுகையிட்ட போலீசார் அங்கு சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் தயாரிப்பான சிறிய ரக துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியதுடன் சித்தாண்டியைச் சேர்ந்த 41 வயதுடைய விவசாயி ஒருவரையும் கைது செய்துள்ளனர். போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை போலீசானால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 625 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 28,061 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 15 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 255 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 155 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 71 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 52 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,252 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளமல் நிலை காரணமாக நாட்டின் தற்போதைய மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டை அண்மித்துள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
0: தெஹிவளை தேசிய உயிரியல் பூங்காவில் ஹேசர மற்றும் கியாரா ஆகிய சிங்க ஜோடிகளுக்கு கடந்த 2025 டிசம்பர் 24 பிறந்த 2 சிங்கக்குட்டிகளும் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை நாள்தோறும் முற்பகல் 10 மணி முதல் 11:30 பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 2 குட்டிகளுடன் சேர்த்து தெஹிவளை தேசிய உயிரியல் பூங்கா மற்றும் ஹம்மாந்தோட்டை ரிதியகம சவாரி பூங்கா ஆகியவற்றில் மொத்தமாக 39 சிங்கங்கள் உள்ளதாக உயிரியல் பூங்காவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். செட்டியார் தெருவில் தங்கத்தின் விலை இன்று எந்தவித மாற்றமின்றி 22 கேரட் தங்கம் பவுன் 1,364,300 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,538 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளோடு. செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஷ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டசபை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்கள் கூட்டத்தில் எந்த முடிவையும் எடுக்க முனக்கான ஸ்டாலினுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
4: சட்டப்பேரவை தேர்தலில் 59 இடங்களில் திமுக வென்ற நிலையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் அவரது தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மை நோக்கம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவற்றை பரிசீலித்தாக வேண்டிய கட்டாயத்தில் திமுக உள்ளதாகவும் இத்தகைய சூழலில் அரசியல் மற்றும் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்க திரு ஸ்டாலினுக்கு அதிகாரம் வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்காமல் முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் செய்துள்ளதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. 23 தொகுதிகளில் தங்களை தோற்கடித்தவர்களோடு காங்கிரஸ் சேர்ந்துள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார்.
5: அவங்களை எதிர்த்து இப்ப அவங்க 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்றால் மீதமுள்ள 23 இடங்களில் அவர்களை தோற்கடித்தது யார்? இதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அரசியலே ஒவ்வொரு இதே போன்றுதான் எல்லா மாநிலத்திலும் செய்து வருகிறார்கள். அதனாலே இந்த கட்டணம்.
4: சட்டப்பேரவை தொடங்கும் முன்பு திமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் திரு டி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார். முன்னதாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டி உள்ளதால் மூத்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து என்ன முடிவெடுத்தாலும் எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 10 தேதி வரை எம்எல்ஏக்கள் சென்னையில் தங்கியிருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன.
3: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரதான எதிரிகளாக இருக்கும் நிலையில் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆனாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தமிழக தேர்தல் முடிவு மக்களின் தீர்ப்பு, ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பு என்பது முக்கியமான விடயம், அதனை நாம் மதிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக தேர்தல் முடிவுகள் குழப்பமாக வந்துவிட்டது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆனாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டியது நம் கடமையாகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு என்பது யூகம்தான். யூகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நிறைய வதந்திகள் பரவுகின்றன. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பல குழப்பங்கள் இருக்கின்றன. தமிழகத்துக்கு ஆளுநரே தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி ரோடு கல்லறைமேடு அருகே தமிழக வெற்றி கழக செயற்குழு உறுப்பினர் சரண்யா மற்றும் வளர்மதி, அகஸ்தியா ஆகியோர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கெடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை அந்த இடத்திலிருந்து போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளார்கள். பனையூரில் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர்கள் சிலர் மாயமானதான தகவல் வெளியானது. இது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற பெரும்பான்மை கிடைக்காத நிலை தொடர்கின்றது. தற்போதுள்ள சூழலை பயன்படுத்தி மற்ற கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்க குதிரைப்பேரம் நடத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் இதனை தவிர்க்க தமிழக வெற்றிக்கழக தலைமை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டசபை உறுப்பினர்களை தவித்து வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 80 சட்டசபை உறுப்பினர்களை மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் நேற்று காலை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அனைத்து சட்டசபை உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாமல்லபுரத்தில் இருந்த சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் பனையூர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஆலோசனை கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இருந்தாலும் சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் விடுதிக்கு அனுப்பப்படாமல் இரவு வரை பனையூர் அலுவலகத்திலே தங்க வைக்கப்பட்டார்கள். அப்போது பதவியேற்பு விழா எப்போது என்று சட்டசபை உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை சமாதானப்படுத்தினார். இதற்கிடையே சட்டசபை உறுப்பினர்களில் சிலர் திடீரென மாயமானதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. 10 மேற்பட்ட சட்டசபை உறுப்பினர்களின் கைத்தொலைபேசிகள் அணைக்கப்பட்டுள்ளன. இது தவிர அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது தெரியவில்லை என்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழக வெற்றிக்கழக சட்டசபை உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்க எதிர்கட்சிகள் பல கோடி ரூபாய் கொடுத்து முயற்சிப்பதாக செய்திகள் பரவின. இந்த செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவிய நிலையில் இதுகுறித்து தமிழக வெற்றிக்கழக தரப்பில் கேட்டபோது தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் யாரும் மாயமாகவில்லை, பதவியேற்பு விழா தள்ளி போனதால் ஒரு சிலர் அனுமதி பெற்று தங்களது சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள், மேலும் சிலர் சொந்த காரணங்களுக்காக வெளியே சென்றுவிட்டு பின்னர் பனையூர் அலுவலகத்துக்கே வந்து விட்டார்கள், அனைத்து சட்டசபை உறுப்பினர்களும் கட்சி தலைமையின் நேரடி பார்வையில் பாதுகாப்பாக உள்ளதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காமல் நிலையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. விஜய்க்கு பாரதிய ஜனதா நெருக்கடி கொடுப்பதாகவும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் டிஜிபியிடம் சென்னை மேற்கு காங்கிரஸ் தலைவரும் கவுன்சிலருமான டெல்லி பாபு புகார் அளித்துள்ளார். முதல்வராக விஜய் பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையை எட்டும் வகையில் தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி அமைப்பது தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக கட்சி தங்களை அணுகியதாக தெரிவித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹைதீன் ஆனாலும் இதுகுறித்து தாங்கள் இன்னமும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். எங்கள் முடிவு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் கையில் உள்ளது. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு ஏற்புடையதே. அவர் ஒரு முடிவை எடுத்து அதை எங்களுக்கு அறிவிக்குமாறு நாங்கள் அவரிடம் கேட்டுக் கொள்ளுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு அரசியல் சாசன முட்டுக்கட்டை நிலை உருவாகியுள்ளது. இது ஒரு திரைப்பட சூப்பர் ஸ்டாரின் அரசியல் அறிமுகத்துக்கும் பாரம்பரியமாக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் சக்திகளுக்கு இடையிலான ஒரு மோதலாக தற்போது உருவெடுத்துள்ளது. புதுச்சேரி தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்களுடன் நேற்றிரவு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது வரும் நாட்களில் நல்ல செய்தி காத்திருக்கிறது என்று அவர்களிடம் அவர் குறிப்பிட்டார்.
4: அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிக 108 இடங்களையும், திமுக கூட்டணி 73 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியது. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக தமிக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் இல்லாததால் அந்த கட்சி தடுமாறி வருகிறது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேர் புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதிகளிலும், தமிக எம்எல்ஏக்கள் மகாபலிபுரத்திலும் தங்கியுள்ளனர். குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் அந்தந்த கட்சியினர் தங்கள் கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்களை சொகுசு விடுதிகளில் தங்க வைத்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை திரு பழனிசாமி நேற்றிரவு சந்தித்து பேசினார். 1 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமையும் என்றும் அதுவரை பொறுமையாக இருக்குமாறு அவர் வலியுறுத்தினார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ திரு அன்பழகன், தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் திரு பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் உறுதிபட கூறினார்.
6: இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய்க்கு ஒரு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் போது பதவி வெறி அமைச்சரவையில் பங்கு எடுக்கணும். அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பதவியினுடைய வெறியில் வந்து தமிழகத்தினுடைய அரசிலே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி அதை தடுக்குகின்ற நோக்கம் எங்களுடைய எடப்பாடியருக்கும் நடக்கும். அது வந்து நீங்க வந்து மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைற வரைக்கும் அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்.
4: ஒரு மணி நேரம் நடந்த கூட்டத்திற்கு பின்னர் ரிசார்ட்டில் இருந்து புறப்பட்ட திரு பழனிசாமியை எதிர்கால முதலமைச்சரை என்று கூறி அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என்பதில் அதிமுக உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். நல்லதே நடக்கும் என்றும் திரு பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்ததாகவும் திரு அன்பழகன் கூறினார்.
3: தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜியை சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார்.
4: மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 207 பாஜக கைப்பற்றிய நிலையில் 80 இடங்களில் மட்டும் வென்ற திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டு கால ஆட்சியை பறிகொடுத்தது. இந்த வெற்றியை பாஜக முறைகேடு மூலம் பெற்றதாக குற்றம் சாட்டிய செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மறுத்துவிட்டார். இந்நிலையில் மேற்கு வங்க சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக செல்வி மம்தாவின் அமைச்சரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் தேர்வு நடைபெறுகிறது. நாளை புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இதனிடையே மேற்கு வங்க பாஜக தலைவர் திரு ஸ்வேந்து அதிகாரியின் உதவியாளர் திரு சந்திரநாத் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கொலையாளி என சந்தேகிக்கப்படும் மர்மநபர் போலி பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் உடற்கூராய்வில் திரு சந்திரகாந்தை மிக அருகிலிருந்து சுட்டதும் 4 குண்டுகள் உடலை துளைத்ததும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தேர்தலில் தோல்வியடைந்த செல்வி மம்தா பானர்ஜியை அவரது இல்லத்தில் சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை ராணுவத்தினர் உள்ளிட்டோர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் பலத்த பாதுகாப்பையும் மீறி அரசியல் தலைவரின் உதவியாளர் கொல்லப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே டெல்லி சென்ற விமானத்தில் பாஜக ஆதரவாளர்கள் தம்மை சூழ்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை விமர்சித்தும் முழக்கமிட்டு துன்புறுத்தியதாக அக்கட்சி எம்பி திருமதி மகுவா மொய்த்ரா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்பாக இண்டிகோ விமான நிறுவனத்திற்கும் அவர் புகார் அனுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை இழந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் தொடர்வதாக அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது.
3: தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் ஆர் என் ரவி உச்சவரியில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 800,000 மாணவ மாணவிகள் எழுதிய +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள்.
4: +2 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் தேர்ச்சி விகிதம் 95.2% இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்க வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 489 அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சியை பார்த்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக 98.87%, சிவகங்கையில் 98.05%, கன்னியாகுமரியில் 97.63%, நெல்லையில் 97.54%, திருச்சியில் 97% என இன்று தேர்ச்சி விகிதங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகள் 97 விழுக்காடு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போல மாணவர்கள் 93.1 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பள்ளிகளில் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, தனியார் பள்ளிகள் 98.72% தேர்ச்சியை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பாடத்திட்டங்களில் 100%க்கு 100% மதிப்பெண் பெற்றவர்கள் பட்டியலை பார்த்து வருகிறோம். தமிழில் 83 மாணவர்கள், ஆங்கிலத்தில் 21 மாணவர்கள், இயற்பியல் 105, வேதியியலில் 632 பேர், உயிரியலில் 784 பேர், கணிதத்தில் 732 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இதேபோல தாவரவியலில் 31 மாணவர்கள், விலங்கியலில் 18 மாணவர்கள், கணினி அறிவியலில் 6,945 மாணவர்கள், வணிகவியலில் 683 மாணவர்கள், கணக்கு பதிவியலில் 1,946 மாணவர்கள், பொருளியலில் 440 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் படைத்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அதேபோல வரலாறு பாடத்திட்டத்தில் 282 மாணவர்கள், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 மாணவர்கள், வணிக கணிதத்தில் 463 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கையும் தற்போது வெளிவந்திருக்கிறது. 2,639 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. இதேபோல அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி விகிதத்தையும் பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 98.26 விழுக்காடு, சிவகங்கையில் 96.97 விழுக்காடு, திருச்சியில் 96.55 விழுக்காடு, தென்காசியில் 96.15 விழுக்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் 96.12 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது.
3: தொடர்ந்து கோடை காலத்தில் கண் அழற்சி பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையை நாடும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கண்ணல மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை தவிர்க்க கைபேசி ஏசி பயன்பாடுகளை கூடுமானவரை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மேற்காசிய போரால் ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பருத்தி மீதான இறக்குமதி வரியை குறைக்குமாறு மத்திய அரசை இந்திய ஜவுளித்துறை சம்மேளனம் வலியுறுத்துகிறது.
4: கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சம்மேளன தலைவர் திரு அஸ்வின் சந்திரன், அமெரிக்காவில் செயல்படும் கெர்சி பருத்தி ஆலோசனை கமிட்டி இந்திய பருத்தி விளைச்சல், விலை மற்றும் வணிகக் கொள்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். இந்தியாவில் பருத்தி பற்றாக்குறை காரணமாக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை உள்ளதாக தெரிவித்த அவர், பருத்தி மீதான 11% இறக்குமதியை மத்திய அரசு முற்றிலுமாக நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
7: இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து இது டோட்டலா ரிமூவ் பண்ணிடணும், தட் இஸ் பெர்மனன்ட் ரிமூவல் ஆஃப் காட்டன் டியூட்டி. இதுதான் எங்க டிமாண்ட். பங்களாதேஷ், வியட்நாம், இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எந்த கண்ட்ரிலுமே காட்டன் இம்போர்ட்டுக்கு டியூட்டி இல்லை. இன்ஃபேக்ட் அந்த சம் ஆஃப் தோஸ் கண்ட்ரீஸ்ல ஜிஎஸ்டி கூட இல்லை, ஆர் வேட். அந்த கண்ட்ரீஸ்ல வேட் இருக்கு, வேட் கூட அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து பெர்மனன்ட் ரிமூவல் தான் நாங்கள் வேண்டோம்.
4: இந்தியாவில் பருத்தி உற்பத்தி குறைவாக உள்ளதாக தெரிவித்த திரு அஸ்வின் சந்திரன், வரியை நீக்குவதால் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டினார். பருத்தி மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டால் ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் நிதி சுமை பெருமளவு குறையும் என்றும் அவர் கூறினார்.
3: தொடர்ந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்த முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது.
8: மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட போதைப் பொருள் வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் தண்டனையை நிறுத்த ஜாமீனில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் ஒரே வழக்காக நீதிபதி திரு புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தண்டனையை நிறுத்தி வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் 3 மாவட்டங்களிலும் 12,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு 5,603 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது முந்தைய திமுக அரசு போதைப் பொருள் கடத்தலில் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை கடைபிடித்ததாக பாராட்டிய நீதிபதி திரு புகழேந்தி, போதைப் பொருள் ஒழிப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்ததாக கூறியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு பிரிவை விட உள்ளூர் போலீசாரே போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்பாக அதிக வழக்குகளை பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி நீதிபதி பாராட்டியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் குறைந்த அளவு அதிகாரிகளை உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் காலிப்பணி இடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். வெறும் கைது மற்றும் பறிமுதல் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பணப்பரிமாற்றம், சொத்துக்களை கண்டறிதல் போன்ற பணிகளிலும் போலீசார் கவனம் செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
3: தொடர்ந்து கோலாலம்பூரில் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த இந்திய சுற்றுப்பயணியின் குடும்பத்தினர் மலேசிய அரசிடம் 8,24,000 ரிங்கிட் இழப்பீடு கோரியுள்ளார்கள். அது கிட்டத்தட்ட 1,58,000 அமெரிக்க டாலருக்கு சமமாகும். விஜயலட்சுமி குடும்பத்தை மலேசிய வழக்கறிஞர் பார்த்திபன் பிரதிநிதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் 48 வயது விஜயலட்சுமி 2024 ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஜலான் அபிஜித் இந்தியா பகுதியில் நடந்து சென்றபோது திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து அவர் உயிரிழந்தார். தீவிரமான தேடல் பணிக்கு பிறகும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த ஆண்டு ஜூன் மாதம் அவருக்கு மரண சான்றிதழ் வழங்குமாறு அவரது குடும்பத்தார் மலேசிய அரசாங்கத்தை கேட்டார்கள். ஆனால் விஜயலட்சுமி காணாமல் போனவராக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் மரண சான்றிதழ் வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் இந்தியா மியான்மர் எல்லையொட்டிய காம்யோங் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கிராமவாசிகள் தப்பியோட நிலை ஏற்பட்டது. ஒரு பெண் உட்பட இரண்டு பேரை தீவிரவாதிகள் கடத்தி சென்று விட்டார்கள். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விசமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல்லா துஹேடியா மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பிரியாணி சாப்பிட்ட பின் தர்பூசணி பழம் சாப்பிட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. நான்கு பேரின் மரணம் தற்செயலா அல்லது திட்டமிட்ட சதியா என்று போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நில மோசடி வழக்கு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் சண்டிகாரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றும் சோதனை நடத்தினார்கள். மொஹாலி மற்றும் சண்டிகாரில் சுமார் 12 இடங்களில் அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். அமலாக்கத்துறை சோதனையின் போது மொஹாலியின் காரார் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் இருந்து 500 ரூபா நோட்டுகளால் நிரப்பப்பட்ட இரண்டு பைகள் குடியிருப்பில் இருந்து வெளியே வீசப்பட்டு கிடந்தது. இதில் இருந்த ரூபாய் கட்டுகள் அந்த பகுதியில் சிதறி கிடந்தன. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த திடீர் மழையால் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் நீரில் நனைந்து வீணாகிவிட்டது.
8: ஆத்தூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆத்தூர், பழைய செம்பட்டி, அக்கரைப்பட்டி, மலையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் நெல்மணிகள் அங்கு விற்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகள் கொள்முதல் நிலையங்களுக்கு முன்பு திறந்த வெளியில் கொட்டப்பட்டன. ஆனால் நேற்று திடீரென பெய்த மழையால் காய்வதற்காக கொட்டப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின. நெல் மூட்டைகள் அடுக்கி வைப்பதற்கும் அதை காய வைப்பதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யாததே அவை மழையில் நனைந்து வீணாக காரணம் என்று அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தார்பாய் மூலம் அதை பாதுகாக்க ஏற்பாடு செய்தும் சமன் இல்லாத தரைகளால் மீண்டும் நெல்மணிகள் நனைந்தன. கொள்முதல் செய்யப்பட்டு திண்டுக்கல் அருகே பள்ளப்பட்டியில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்ல தயாராக இருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர்.
9: 31 நாட்களில் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது.
3: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரியில் சித்திரையில் முதல் மழை பெய்ததை தொடர்ந்து விவசாயிகள் பொன் ஏர்பூட்டி உழவு பணிகளை தொடங்கியுள்ளார்கள்.
8: சிங்கம் புனரியில் கடந்த சனிக்கிழமை முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரையில் பெய்த முதல் மழையை தொடர்ந்து சிங்கம் புனரியில் பொன் ஏர் விடும் விழா நடைபெற்றது. சேவக பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளை நிலத்தில் விவசாயிகள் கூடி விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கோவில் மாடுகளை கொண்டு பொன் ஏர் பூட்டி விவசாய பணிகளை அவர்கள் தொடங்கினர். சித்திரையில் பெய்யும் முதல் மழையை தொடர்ந்து நல்ல நாள் பார்த்து உழுவது சமூக ஒற்றுமைக்கும் நல்ல விளைச்சலுக்கும் வழிவகுக்கும் என்பது அந்த பகுதி விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
3: தொடர்ந்து 31 நாட்களில் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து கோவில்பட்டி புறா சாதனை படைத்துள்ளது.
9: ஆர்வம் கொண்ட சையது அகமது இப்ராஹிம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வளர்க்கும் புறாக்கள் 500, 750, 1000 கிலோமீட்டர்கள் வரை பறந்து சாதனை படைத்து கார் உள்ளிட்ட பரிசுகளை பெற்று தந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 2 லக்னோவில் விடப்பட்ட யூசுப் என்ற 2 புறா ஒன்று 31 நாட்கள் 2000 கிலோமீட்டர் தூரம் கடந்த 2 கோவில்பட்டியை வந்தடைந்தது.
10: 2000 கிலோமீட்டர் ரேஸ்ல எனது புறா மிகப்பெரிய சாதனை, இந்திய அளவில் சாதனை பண்ணி எனக்கு பெருமை தேடி தந்திருக்கு. இந்த புறா வந்து 2 ஆண் புறா, இதன் பெயர் யூசுப் என்கிற 2 ஆண் புறா தான் எனக்கு வந்து இந்த சாதனையை நிகழ்த்தி கொடுத்துருக்கு. இத்தனை வருட உழைப்பிற்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசா நான் கருதுறேன்.
9: தேசிய அளவில் 2000 கிலோமீட்டர் தூரத்தினை குறைந்த நாட்களில் கடந்த முதல் புறாவாக சையது அகமது இப்ராஹிமின் யூசுப் புறா சாதனை படைத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருவள்ளூர் கோவில்பட்டி இடையே நடைபெற்ற 500 கிலோமீட்டர் தொலைவு பந்தயத்தில் பங்கேற்று 5 மணி நேரம் 34 நிமிடங்களில் பறந்து எல்லையை அடைந்து சாதனையை அந்த புறா படைத்தது குறிப்பிடத்தக்கது.
3: இனி இன்று சென்னையில் தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் ஆவணத்தங்கம் 1 கிராம் 14,150 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,13,200 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 275 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றும் விலை மாற்றமின்றி அதே விலைக்கு விற்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
11: கொடிய ஹண்டா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பு பயணக்கப்பலை விட்டு வெளியேறிய பயணிகளை கண்டுபிடிக்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். தெற்கு அட்லாண்டிக்கில் உள்ள செயின்ட் ஹெலினாவில் உள்ள எம்வி ஹோண்டியஸில் இருந்து இறங்கிய சுமார் 30 பயணிகளுக்காக அவசர தேடல் நடந்து வருவதாக டச்சு அரசு கூறுகிறது. வர்ஜின் மேரி சிலையின் வாயில் ஒரு இஸ்ரேலிய வீரர் சிகரெட்டை வைப்பதை காட்டும் புகைப்படத்தை இஸ்ரேலிய ராணுவம் விசாரித்து வருகிறது. மேலும் இந்த சம்பவம் அதன் துருப்புகளிடம் எதிர்பார்க்கப்படும் மதிப்புகளுக்கு முற்றிலும் முரணானது என்றும் அது கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஜெபல் கிராமத்தில் இது நடந்ததாக கூறப்படுகிறது. அங்கு கடந்த மாதம் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் இயேசுவின் சிலையை சுத்தியலால் முகத்தில் அடிக்கும் புகைப்படம் வெளியாகி இருந்தது கவனிக்கத்தக்கது.
3: உலகளாவிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
12: 1974 வர்த்தக சட்டத்தின் 122 பிரிவின் கீழ் ட்ரம்ப் உலக நாடுகள் முழுவதும் விதித்த வரிகளை சட்டப்பூர்வமாக நியாயப்படுத்த முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த தீர்வை வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உயர்நீதிமன்றம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சில நாட்களில் ட்ரம்ப் 10 புதிய வரியை விதித்ததைத் தொடர்ந்து அதற்கு எதிராக அமெரிக்க சிறு வணிக உரிமையாளர்கள் குழு அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. டொனால்டு ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மூறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி என அவர்கள் சுட்டிக்காட்டினர். புதிய வரி விதிப்புகள் சட்டவிரோதமானவை எனவும் ட்ரம்ப் ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்களை மீறி செயற்பட்டுள்ளார் எனவும் அவர்கள் வாதிட்டனர். ட்ரம்பின் உலகளாவிய வரி விதிப்பினால் வெளிநாட்டு தொழிற்சாலைகள் மூலப்பொருட்கள் உதிரிப்பாகங்களில் தங்கியுள்ள அமெரிக்காவின் சிறு வணிகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். குறித்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது.
3: தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவுகளை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தனது நிர்வாகத்தில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்.
13: நாங்கள் ஓர் ஒப்பந்தத்தை உருவாக்க விரும்பும் நபர்களுடன் இந்த விவகாரத்தை கையாளுகிறோம். எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. நாங்கள் அனைத்தையும் மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம். முற்றுகை நம்ப முடியாத வகையிலும் கடற்படையின் பணி மிகவும் அற்புதமாகவும் யாரும் குறிப்பாக ஈரானியர்கள் கடந்து செல்ல முடியாத எஃகு சுவர் போலவும் இருந்தது. அவர்களால் எதையும் அடைய முடியவில்லை. எனவே அவர்களது வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் விரைவில் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையை எதிர்கொள்வார்கள்.
3: இதே நேரத்தில் இருதரப்பும் ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அதனை எட்டுவதற்கான பாதையில் வெகு தொலைவில் அவை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
14: போர் நிறுத்தம் 4 வாரங்களாக அமலில் உள்ளது. ஆனால் அதற்கு உண்மையான ராஜ்ய ரீதியான செயல்முறைகள் இல்லை என்பதால் ஒப்பந்தத்தின் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரு தரப்புமே ஒப்பந்தம் ஏற்படுத்த விரும்புகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. ஒப்பந்தம் வேண்டும் என்பதால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது என அமெரிக்கர்கள் இதுவரை கூறவில்லை. இரு தரப்புமே வெவ்வேறு விதமான ஒப்பந்தத்தை விரும்புகிறார்கள். ஆனால் பொதுவான ஒன்றை ஏற்படுத்த இரு தரப்புமே முயற்சிக்கவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்தில் தவறான கண்ணோட்டம், தவறான மதிப்பீடுகள் காரணமாக இரு தரப்புமே பரஸ்பரம் அழுத்தம் அளித்து வருகின்றன. இதனால் அதிக பதற்றம் நிலவுகிறது. அந்த மாதிரியான ஆபத்தான சூழலில் ஏவுகணைகள் சுற்றி பறக்கின்றன. போர்க்கப்பல்களும் அங்கு உள்ளன. இவை அனைத்தும் மிகவும் அபாயகரமான சூழலாகும். வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ வலிமை அதிக அளவில் இருக்கும் நிலையில் கப்பல் தங்களால் அனுமதிக்கப்படாத பாதைகள் வழியாக சென்றால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவ்வாறு நடந்தால் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்போவதாகவும் ஈரானியர்கள் கூறுகின்றனர். அத்தகைய ஒரு தீவிரமான சம்பவம் ஏற்பட்டால் மிகப்பெரிய போராக மாறக்கூடிய நிலைமை இருப்பதாகவே நினைக்கிறேன்.
3: தொடர்ந்து சீனாவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் வெங் ஃபெங்கே அவருக்கு வயது 72, லீ ஷாங் பூ அவருக்கு வயது 68, இந்த இருவருக்கும் அந்த நாட்டு ராணுவ நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இருந்தாலும் இந்த மரண தண்டனை 2 ஆண்டுகள் இடைக்கால தடையுடன் வழங்கப்பட்டுள்ளது. சீன சட்டத்தின்படி இந்த காலகட்டத்தில் இவர்களின் நடத்தை திருப்திகரமாக இருந்தால் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. சீன அதிபர் ஜின்பிங் தலைமையிலான சக்தி வாய்ந்த மத்திய ராணுவ ஆணையத்தின் உறுப்பினர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் பதவி வைத்த இவர்கள் இருவரும் ராணுவத்தின் மிக முக்கியமான ஏவுகணை படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வே பெங்கே லஞ்சம் பெற்றதாகவும் லீ ஷாங் புஞ்ச் லஞ்சம் கொடுத்தது மற்றும் பெற்றதாகிய இரு குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். 2 ஆண்டுகள் இடைக்கால தடைக்கு பிறகு இவர்களின் தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டாலும் பிணை வழங்கப்படாதென்றும் தண்டனையை மேலும் குறைக்க வாய்ப்பில்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் தற்போதைய தீர்ப்பில் இவர்களின் அரசியல் உரிமைகள் பறிக்கப்படுவதோடு தனிப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் முற்றியுள்ளது. உக்ரைன் முன்மொழிந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா நிராகரித்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கடந்த புதன்கிழமை இரவு மட்டும் உக்ரைனின் 347 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதேபோல் ரஷ்யாவில் இருந்து ஏவப்பட்ட 92 ட்ரோன்களை உக்ரைன் படைகள் சுட்டு வீழ்த்தின. மோஸ்கோவை நோக்கி சென்ற உக்ரைன் ட்ரோன்களால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் உக்ரைன் நடத்திய 2வது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2ம் உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சியை குறிக்கும் ரஷ்யாவின் மிக முக்கியமான வெற்றி தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க உக்ரைன் முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் முற்றியுள்ளது. உக்ரைன் முன்மொழிந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா நிராகரித்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் 20க்கும் மேற்பட்ட பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கடந்த புதன்கிழமை இரவு மட்டும் உக்ரைனின் 347 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதேபோல் ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட 92 ட்ரோன்களை உக்ரைன் படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. மோஸ்கோவை நோக்கி சென்ற உக்ரைன் ட்ரோன்களால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் உக்ரைன் நடத்திய 2வது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2ம் உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சியை குறிக்கும் ரஷ்யாவின் மிக முக்கியமான வெற்றி தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க உக்ரைன் முயற்சிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மோஸ்கோவில் நடைபெறவுள்ள பாரம்பரிய ராணுவ அணிவகுப்பில் இந்த முறை ராணுவ தளபாடங்கள் இடம்பெறாதென்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதனிடையே உக்ரைன் அதிபர் செலஸ்கி கூறுகையில் ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கைகளை ஒருபோதும் நிறுத்தவில்லை. ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு உக்ரைன் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் பாதுகாப்பை கோரும் பால்டிக் நாடுகள் ரஷ்ய எல்லையொட்டிய லத்வியா மீது உக்ரைன் ட்ரோன்கள் தவறுதலாக விழுந்து வெடித்தது. ரஷ்ய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட 2 ட்ரோன்கள் திசை மாறி லத்வியாவுக்குள் விழுந்ததில் 4 எண்ணெய் கிடங்குகள் சேதமடைந்தன. தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பள்ளிகள் மூடப்பட்டு பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து பால்டிக் பிராந்தியத்தில் நேட்டோ படைகளின் வான் பாதுகாப்பு அரணை பலப்படுத்த லத்வியா லித்துவேனியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உலகிலேயே முதன் முதலாக எந்த ராணுவ வீரர்களும் இல்லாமல் பகைவர்களின் நிலையை உக்ரைனிலே உருவாக்கப்பட்ட ரோபோட்டிக் முறைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக பல பிரதேசங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக உக்ரைனின் அதிபர் கூறுகிறார்.
14: கடந்த மாதம் தன்னுடைய ராணுவம் தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார்.
13: இந்த போர் வரலாற்றில் முதன்முறையாக பகைவர்களின் நிலை முழுவதுமாக ஆளில்லாத அமைப்புகள், கள ரோபோக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக கைப்பற்றப்பட்டுள்ளது.
14: யுக்ரைனிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும் ரோபோக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதிபரிடமிருந்து வரும் செய்தி என்னவென்றால்,
13: போர்க்களத்தின் எதிர்காலம் இங்கே உள்ளது.
14: யுக்ரைனின் ஆயுதம் தயாரிக்கும் யூபோர்ஸ் நிறுவனம் விரைவாக வளர்ந்து வருகின்றது. இது பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள யூனிகான் நிறுவனமாக சமீபத்தில் மாறியுள்ளது. ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்திய இந்த நடவடிக்கையில் நிலத்தில் இருந்தும் வான் வழியாகவும் இதன் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் அவர்கள் இதை பற்றி பேசவில்லை. ரஷ்யாவின் சதி வேலைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ரகசியமாக பிராண்ட் இன்றி இருக்கும் லண்டனில் உள்ள அவர்களின் இடத்திற்கு சென்று சந்தித்தோம். சண்டையிடுவதில் மனிதர்களுக்கு பதிலாக அதிக ரோபோக்கள் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறீர்களா?
15: அவ்வாறு நடக்கக்கூடும். அந்த அமைப்பில் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து 10 ரோபோக்கள் செல்ல முடியும். ஆகவே ஒரு நபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த அமைப்புகள் இணைந்து பணியாற்ற முடியும்.
14: ரஷ்யாவும் தனது சொந்த ரோபோக்களை பயன்படுத்துகின்றது. உதாரணமாக யுக்ரைனிய நிலைகளுக்கு வெடிபொருட்களை கொண்டு செல்லும் பணிகளுக்கு அது பயன்படுத்துகிறது. ட்ரோன்கள் பயன்படுத்துவதில் அது யுக்ரைனுடன் சமமாக போட்டியிட்டு வருகிறது. யூபோர்ஸ் போல ஆண்டர்வில் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் நவீன போர் முறையை மாற்றியமைக்கும் நிறுவனங்களில் ஓர் அங்கமாக உள்ளது. பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்க ராணுவ ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி மூலமாக பெற்றுள்ளது. தற்போதைக்கு பெரும்பாலான ராணுவ ரோபோட்டுகள் அனைத்து துறைகளிலும் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் தானாக செய்யக்கூடிய அம்சம் வேகமாக வளர்ந்து வருகிறது. யூபோர்ஸின் கலர் ட்ரோன்கள் சுடுவதற்கு குறிபார்ப்பதற்கான மென்பொருளை பயன்படுத்துகிறது. ஆண்டூரிலின் ட்ரோன்கள் தானாகவே இறுதி தாக்குதலை நடத்தக்கூடும். தானாகவே முடிவெடுப்பதால் தவறுதலாக பொதுமக்கள் ஒருவரை கொன்றுவிடுகிறது எனில் இது பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையா?
16: அதனால்தான் மனிதர்களையும் சேர்த்திருக்கிறோம். ஆகவே அவர் கடைசியாக சோதித்து அழுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்.
14: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துமாறு அமெரிக்க நிர்வாகம் ராணுவத்திடம் வலியுறுத்தியுள்ளது.
17: அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் போரிடும் படையாக மாறுவதன் மூலம் நாம் வெற்றி பெறுவோம்.
14: செயற்கை நுண்ணறிவு ஆயுதங்களை நோக்கி செல்வதாக சீனா போன்ற பிற நாடுகளும் கூறியுள்ளன. இது குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை அடைந்துள்ளனர்.
18: இது மிகப்பெரிய அளவில் நன்னெறி மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆபத்தானதாக இருக்கும். வாழ்வு மற்றும் மரணத்திற்கான முடிவுகளை இயந்திரங்களிடம் ஒப்படைக்க நாம் விரும்பக்கூடாது.
14: சாதாரண இடங்களில் தானியங்கி ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். போர்களில் மனிதர்களின் தேவை எப்போதும் இருக்கும்.
15: ரோபோக்களை ரோபோக்கள் மூலம் அழிப்பதால் போர்கள் முடியாது. அனைத்து போர்களும் ஒருவித அரசியல் தீர்வு மூலம்தான் முடிவுக்கு வரும். மனிதர்கள் அல்லது இயந்திரங்கள் என யார் சண்டையிட்டாலும் இதுதான் உண்மையாக இருக்கும்.
3: தொடர்ந்து, அமெரிக்க கடற்படை போர் விமானம் ஒரு எண்ணெய் கப்பலை சுட்டு முடக்கியிருக்கிறது. ஈரான் துறைமுக முற்றுகையை அந்த கப்பல் மீற முயன்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. கப்பலின் இயந்திர பாகம் சேதமடைந்தது. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்காவின் முற்றுகை தொடர்ந்து நடப்பில் உள்ளதாக அமெரிக்க மத்திய தளபதியம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் துறைமுகங்களுக்கு கப்பல்கள் செல்லவும் அங்கிருந்து கப்பல்கள் வெளியேறவும் அமெரிக்கா தடை விதித்திருந்தது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு நடத்தப்படும் முதல் தாக்குதல் இது. தெற்கில் ரத்வான் படையின் தளபதி ஒருவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது.
15: பெய்ரூட்டின் மிகவும் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான குர்னிச் அல் மஸ்ராவில் இது பிற்பகல் 2:15. அங்குள்ள ஓர் உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு பயிற்சி அமர்வு நடைபெறுகிறது. ஓர் உணவகத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு பரபரப்பான பல்பொருள் அங்காடி மற்றும் வேலையில் மும்முரமாக இருக்கும் ஒரு சிகை அலங்கார கலைஞர். April 8 லெபனானில் தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றதில் இருந்து நோஹா தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு திரும்புவது இதுவே முதல் முறை. இந்த காணொலிகளில் குர்னிச் அல்மஸ்ராவில் தாக்குதல் நடைபெற்ற தருணத்தை பார்க்கலாம்.
19: நாம் எங்கே செல்ல வேண்டும்?
15: இதனடியில் என்ன இருந்தது? இதன் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்?
19: இலக்கு பொதுமக்கள் தான். நிச்சயமாக இது பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல். யார் இறந்தார்கள், காயமடைந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள்? நாங்கள் தான்.
15: மற்றொரு குடியிருப்பு பகுதி சின்ன பின்னமானது. ஹெஸ்பலாவின் ராணுவ கட்டமைப்புகளையும் கட்டளை மையங்களையும் தாக்கி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் தெரிவித்தது. அன்று குர்னிச் அல்மஸ்ரா பகுதியில் 16 பேர் கொல்லப்பட்டனர். வெறும் 10 நிமிடங்களில் லெபனான் முழுவதும் 100 குண்டுகள் வீசப்பட்டன. வடக்கே தொலைதூரத்தில் உள்ள ஹெர்மில் தொடங்கி பெக்கா பள்ளத்தாக்கை கடந்து தெற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வரை தாக்குதல்கள் நடைபெற்றன. இங்கு ஹே எல் செல்லும் பகுதியில் குறைந்தது 5 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பெய்ரூட்டின் தெற்கில் உள்ள தாகியே பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு பகுதி ஹெஸ்புல்லாவின் செல்வாக்கு மிக்க இடமாகும். இது ஏழ்மையான மற்றும் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி. என்னை சுற்றியுள்ள கட்டடங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இப்பகுதியை வந்தடைய நாங்கள் மிக குறுகிய சாலைகள் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது. லெபனானையே உலுக்கிய அந்த 10 நிமிடங்களில் அதிகபட்ச உயிரிழப்புகள் நிகழ்ந்த இடமும் இதுவே. மீட்புக் குழுக்களால் சரியான நேரத்தில் இப்பகுதியை வந்தடைய இயலாததே இதற்கு முக்கிய காரணமாகும். இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட மக்கள் உதவி கோரி உரக்க அழைத்தும் குறுஞ்செய்திகள் அனுப்பியும் தவித்தனர். ஆனால் மீட்புக் குழுக்களால் அவர்களை சென்றடைய இயலவில்லை. இங்கு யாரை இலக்கு வைத்தனர் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அலி முகமத் குலாம் தாகினி இங்கு கொல்லப்பட்டதாக சில இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹெஸ்போலா வீரர் என்று அவரை விவரிக்கும் இந்த நினைவு சுவரொட்டியில் அவரது புகைப்படம் உள்ளது. ஹே எல் செலோம் முழுவதும் யார் அல்லது என்ன குறிவைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பொதுமக்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது என்பது நிச்சயமான ஒன்றாகும். கொல்லப்பட்டதாக கூறப்படும் 80 பேரில் 12 மேற்பட்ட குழந்தைகளும் அடங்குவர். பொதுமக்களின் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த விரிவான நடவடிக்கைகளை எடுப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எங்களிடம் கூறியது. அதேவேளை பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஹெஸ்போலா திட்டமிட்டு ராணுவ உள்கட்டமைப்புகளை அமைத்துள்ளதாகவும் அது குற்றம் சாட்டியது. முகமத் தனது குழந்தைகளை இங்கு வளர்த்து வந்தார்.
20: இந்த கம்பிகளில் மின்சாரம் இருக்கலாம், கவனமாக இருங்கள். அவர் தனது வீட்டின் இடிபாடுகளுக்குள் எங்களை அழைத்துச் செல்கிறார்.
15: உங்கள் வீட்டை இந்த நிலையில் பார்ப்பது மிகவும் வேதனையாக இருக்கும்.
21: இது 2வது முறை. நான் இழக்கும் 2வது வீடு இது. கடந்த போரின் போது ஒரு வீட்டை இழந்தேன். இந்த போரில் மற்றொன்றை இழந்திருக்கிறேன். வீட்டை மட்டும் இழந்திருந்து என் மகன் உயிர் பிழைத்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. இந்த செங்கற்களை கொண்டு வீட்டை மீண்டும் கட்டிவிடலாம். ஆனால் எதனாலும் என் மகனை திரும்ப கொண்டு வர முடியாது.
15: தன் மகனின் மரணத்தை தொடர்ந்து முகமத் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் லெபனானை பாதுகாக்குமாறு ஹெஸ்போலாவுக்கு வேண்டுகோள் விடுத்ததோடு அந்த அமைப்புக்கு தனது ஆதரவையும் தெரிவித்தார். இஸ்ரேலால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் பகுதிகளில் நாங்கள் பேசிய பலரும் இதே கருத்தையே எதிரொலித்தனர். 250 ஹெஸ்போலா உறுப்பினரை கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவிக்கிறது. இருப்பினும் லெபனான் சுகாதார அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. அன்று கொல்லப்பட்ட 361 பேரில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று அது கூறுகிறது. இஸ்ரேல் இந்த ராணுவ நடவடிக்கையை முடிவற்ற இருள் என்று உழைத்தது. ஆனால் அதனை எதிர்கொண்ட லெபனான் மக்களுக்கு அது கருப்பு புதன் என்றே அறியப்படுகிறது.
3: தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வத்திக்கான் நகரத்தில் போப் அதன்னான்காம் லியோவை சந்தித்து உரையாடியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ வத்திக்கான் நகரம் மற்றும் இத்தாலிய நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக நேற்று சென்றுள்ளார். இந்த பயணத்தில் வத்திக்கான் நகர தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவான போப் 14வது லியோவை அவர் நேரில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பில் இருவரும் தங்களுக்குள் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏற்கனவே போப் லியோவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் காட்டமாக விமர்சித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு இருதரப்புக்கும் இடையான உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை ரூபியோ சந்திக்கிறார். அதிபர் ரம்பின் விமர்சனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போப் லியோவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இத்தாலிய அரசு கொண்டுள்ளது. இதனால் அமெரிக்க அமைச்சர் ரூபியோவின் இத்தாலி மற்றும் வத்திக்கான் நகர பயணம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக ஈரான் மீதான போரை கண்டித்து போர் தொடுப்பவர்களின் பிரார்த்தனைகளை கடவுள் ஏற்க மாட்டார் என்று அதிபர் ரம்பை போப் லியோ மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அதற்கு தன்னை இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து செய்யறிவால் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை அதிபர் டிரம்ப் பதிலடியாக வெளியிட்டிருந்தது பல்வேறு தரப்பினரின் கண்டனங்களை பெற்றது. மேலும் போப்லியோவுக்கு எதிரான கருத்துக்களுக்கு அதிபர் டிரம்ப் மன்னிப்பு கேட்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. CNN செய்தி நிறுவனத்தை தொடங்கிய அமெரிக்க தொழிலதிபர் டெட்னர் 87வது வயதில் காலமானார். திரு டெல்டுவி பாடியன படம் முதுமை மறதியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 1980 அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் அவர் சிஎன்என் நிறுவனத்தை தொடங்கினார். உலகில் 24 மணி நேரமும் இடைவிடாமல் செய்தி ஒளிபரப்பு வழங்கிய முதல் நிறுவனம் சிஎன்என். அது தொலைக்காட்சி செய்தித்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது, உலகளவில் செய்தித்துறையை மாற்றியமைத்தது. 1990-1991 ஆகிய ஆண்டுகளில் வளைகுடா போர் ஒளிபரப்பின் மூலம் சிஎன்என் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியது. ஊடகத்துறைக்கு அப்பால் டெட் தொண்டூழியத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் ஈடுபட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் நிறுவனத்துக்கு $1 பில்லியன் நன்கொடை அளித்துள்ளார். டெட் நம் வாழ்விலும் உலக அளவிலும் ஏற்படுத்திய மாபெரும் மாற்றங்களை அங்கீகரிப்போம் என்று சிஎன்என் தலைமை நிர்வாகி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நியூயார்க் சிறையில் உயிரிழப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை அமெரிக்க நீதிபதியொருவர் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் பெரும் பணக்காரரான ஜெப்ரின் எப்ஸ்டீன் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 2019 கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தாலும் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எப்ஸ்டீன் பல்வேறு தரப்பினருடன் உரையாடிய மின்னஞ்சல்கள், பகிர்ந்த வீடியோக்கள், புகைப்படங்கள், விசாரணை அறிக்கை உள்ளிட்டவற்றை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று அமெரிக்காவில் கோரிக்கை வலுத்ததை தொடர்ந்து 25 டிசம்பர் 19 அமெரிக்க நீதித்துறையால் அந்த தகவல்கள் வெளியிட தொடங்கப்பட்டன. அதன் பின்னர் 2026 ஜனவரி 30 சுமார் 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட கூடுதல் ஆவணங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட தற்கொலை கடிதத்தில் எப்ஸ்டீன் எழுதியதாக அவர்கள் என்னை மாத கணக்கில் விசாரித்தார்கள், ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம் வாழ்விலிருந்து விடைபெறுவதற்கான நேரத்தை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஒரு வரம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அழுது புலம்புவா? இதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை, இதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று அந்த கடிதம் முடிவு பெற்றுள்ளது. எப்ஸ்டீன் இறக்கும் போது காணாமல் போன சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஆகியவை அமெரிக்க நீதித்துறையின் மீது தொடர்ச்சியான சந்தேகங்களுக்கு வழிவகுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹொங்கொங்கில் வெடிபொருள் தயாரிக்க முயன்ற சந்தேகத்தில் 12 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஒரு பாலத்துக்கு அடியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் வெடிபொருள் தயாரிப்பது போன்ற காணொளியை அவன் சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சிக்காக அப்படி செய்வதாகவும் அதை வெற்றிகரமாக முடிக்க உள்ளதாகவும் சிறுவன் காணொளியில் கூறியுள்ளான். இந்த மாதம் 5 தேதி காணொளியை கண்ட இணையவாசிகள் அது குறித்து புகார் தந்ததாக காவல்துறை தெரிவித்தது. காணொளி தற்போது சிறுவனின் சமூக ஊடக கணக்கில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது. சிறுவன் கைது செய்ய அவனிடமிருந்து கை தொலைபேசி, கணினி போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூக ஊடகத்தில் வெள்ளை துகளின் படத்தை பதிவிட்டு அது வெடிபொருள் என்று சிறுவன் குறிப்பிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சந்தேகத்துக்குரிய அத்தகைய ரசாயன பொருட்களை சிறுவனின் வீட்டிலிருந்து கைப்பற்றியதாக காவல்துறை தெரிவித்தது. விசாரணை தொடர்கிறது. சொகுசு கப்பலில் ஏற்பட்ட கண்டா வைரஸ் பரவல் பெருந்தொற்றாக மாறுவதற்கு அபாயம் கிடையாது என்று உலக சுகாதார நிறுவனம் மீண்டும் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை அவசியம் என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று அது தெரிவித்தது. இதுவரை 5 பேருக்கு நோய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 இறந்து போனார்கள். மார்ச் 20 முதல் கப்பலுக்குள் நுழைந்த அல்லது கப்பலிலிருந்து இறங்கிய அனைவரையும் அதிகாரிகள் அடையாளம் காண முனைகிறார்கள். தற்போது கப்பலில் உள்ள மற்ற பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நோய்க்கான அறிகுறிகள் கிடையாது. கண்டா வைரஸ் உடலில் 6 வாரம் வரை இருக்கலாம், ஆனால் கோவிட் 19 போல் அது எளிதில் பரவாது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் நெருங்கிய தொடர்பின் மூலம் மட்டுமே பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்த இளம் பெண்களின் பழைய தேய்ந்த காலணிகள் இணையத்தில் விற்பனைக்கு விடப்படுகின்றன. அவை உட்புறங்களில் அணியப்படும் வாபகி என்ற பாரம்பரிய காலணிகள். பள்ளிகளில் அந்த காலணிகளை பயன்படுத்தும் மாணவியர் அடையாளத்துக்காக அவற்றில் பெயர்களை எழுதுவது வழக்கமாகும். கரைகள் படிந்து தேய்ந்து போன வாபகி காலணிகள் சில அதிகபட்சம் $320 இணையத்தில் விற்கப்பட்டிருக்கிறது. காலணிகளை வாங்குவோர் பெரும்பாலும் பேர் தெளிவாக தெரியும் அல்லது அதிகமாக தேய்ந்த காலணிகளையே விரும்புவதாக தெரிகிறது. குறிப்பாக மாணவிகளின் கைரேகை கரைபடிந்த காலணிகள் மிகவும் பிரபலமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இணையவாசிகள் அது பற்றி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இளம் பெண்களின் காலணிகளை வாங்குவது அவர்களை வெறும் காட்சி பொருளாக சித்தரிக்கும் ஆபத்தான போக்கு என்று சிலர் கவலை தெரிவித்தார்கள். பொருட்களை சேகரிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் பலவித பொருட்களை சேகரிப்பதுண்டு. அதேபோல் பழைய காலணிகளை சேகரிப்பதில் என்ன தவறு என்று வேறு சிலர் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பிரான்சை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் அவர் பெற்ற மொழியியல் விருதுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறார். காரணம், அந்த விருதை அவரே உருவாக்கி தமக்கு தானே கொடுத்திருக்கிறார். மொழியியல் துறை பேராசிரியர் புளோரன் மொன்க்ளேர் 2016 நோபல் பரிசு போன்று மொழியியல் துறைக்கான தங்கப்பதக்க விருதை அவர் பெற்றார். விருது வழங்கிய அமைப்பு ருமேனியாவைச் சேர்ந்த மற்றொரு பேராசிரியரை அந்த விருதுக்கு முன்மொழிந்த போது அந்த நாட்டு செய்தியாளர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. அப்போது மொன்க்ளாரின் மோசடி அம்பலத்துக்கு வந்தது. அவரது விருது, அதன் பின்னால் இயங்கும் அமைப்பு,

விட்டார்கள். சுமத்ரா தீவின் நெடுஞ்சாலையில் அந்த விபத்து நடந்தது. பேருந்தில் 20 பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மதிய வேளையில் அந்த பேருந்து எதிர்திசையில் சென்று கொண்டிருந்த எரிபொருள் லொறி மீது மோதியது. விபத்துக்கு முன்பு பேருந்தில் தீப்பொறிகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் வலது பக்கம் திருப்பி இருக்கலாம். அப்போது எதிரே எண்ணெய் லொறி அதிக வேகத்தில் வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். இரண்டு வாகனங்களும் மோதியதில் தீ மூண்டிருக்கிறது. பயணிகள் பலரும் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டார்கள். இறந்தோரில் பேருந்து ஓட்டுநரும் எண்ணெய் லொறி ஓட்டுநரும் அடங்குகின்றார்கள். உயிர் பிழைத்த பேருந்து பயணிகள் நால்வர் அருகில் இருந்த மருந்தகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்களில் மூவருக்கு கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மகளிர் ஏ அணியுடன் ஒருநாள் மற்றும் 20-20 தொடர்களில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இந்த அணியில் வீராங்கனைகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 21 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். விமான நிலையத்தை சென்றடைந்த அவர்களை இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் வரவேற்றார்கள். இந்த சுற்றுப்பயணத்தின் போது நியூசிலாந்து மகளிர் அணி 3 ஒருநாள் போட்டிகளிலும் 3 20-20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. இந்திய ஆடவர் ஏ அணி வரும் செப்டம்பர் அக்டோபரில் ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் 2-4 நாள் டெஸ்ட்களிலும் 3 லீஸ்டே ஆட்டங்களிலும் விளையாட இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் சபை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஏ அணிகளிடையான ஆட்டங்கள் யாவும் செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 11 தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் 36 வயதில் திடீர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2006 ஆண்டு இந்திய கிரிக்கெட்டில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணியில் இடம்பெற்றிருந்தவர் அமன்பிரீத் சிங் கில். இவர் 2008 ஆண்டு வரை இந்திய அணியில் விளையாடியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பெண் குழந்தைக்கு தந்தையானதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்திய T20 அணியின் கேப்டனும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரருமான சூரியகுமார் யாதவ் தேவிஷா ஷெட்டி தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான பாரிஸ் சென் ஜெர்மன் பயர்ன் முஞ்சனை நேற்று வீழ்த்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது. மொத்த கோல் கணக்கு அடிப்படையில் 6-5 என்று வெற்றி பெற்ற பாரிஸ் சென் ஜெர்மன் வருகின்ற 30 தேதி புடபெஸ்டில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஆர்சனலுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. கிராவ்லி மகளிர் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் அணி 10 பின் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 376.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 320.73 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.80 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 411.34 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.18 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 435.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.21 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 234.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.20 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS பைனான்ஸ் GMPH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

0: ஜால் கட்டுவன் சந்தி தெல்லிப்பளையை புறப்படமாகவும் பிரான்ஸ் பொண்டியை வடிவிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜய சுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் சிவா பிபி டிஆர்டி தமிழொலி நேயர் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மோனாக்கோ பாலரமணி ஜூகே பாமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நபீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நிலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார். பார்வைக்கு 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி தொடக்கம் 4 மணி வரை 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் ஃபான்ஸ். பார்வைக்கு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் காலை 9 மணி தொடக்கம் 11:15 வரை 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் ஃபான்ஸ். கிரியை 12ஆம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 11:30 தொடக்கம் 12:30 வரை மோவரி 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்டனோஸ் ஃபான்ஸ் என்ற முகவரியில் இடம்பெறும். தொடர்புகளுக்கு கணவர் விபி 07-49-13-89-72 கார்த்திகா மகள் 07-82-73-63-32 நிவேதா மகள் 06-34-06-09-31. இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதோடு இந்த துயர் பகிர்வில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறது. அந்த அறிவித்தலை மீண்டும் ஒருமுறை தருகின்றோம். திருமதி பாலரமணி பத்மநாதன் அவர்களின் மரண அறிவித்தல். ஜால் கட்டுவன் சந்தி தெல்லிப்பளையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பொண்டியை வசிப்பிடமாகவும் கொண்ட பாலரமணி பத்மநாதன் அவர்கள் 6ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற சிவராஜா பால சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான விஜய சுந்தரம் ராஜநாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் பத்மநாதன் சிவா விபி டிஆர்டி தமிழொலி நேயர் அவர்களின் அன்பு மனைவியும் சிவகுமார் மோனாக்கோ பாலரமணி ஐக்கியராஜ்யம் பாமினி பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கார்த்திகா நிவேதா கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நவீன் கேசவன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நிலானா இனியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியுமாவார். பார்வைக்கு 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி தொடக்கம் 4 மணி வரை 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்தனோஸ் ஃபான்ஸ். தொடர்ந்து பாவைக்காக 12 தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி தொடக்கம் 11 15 வரை பார்வைக்காக வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள். 12 தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை 11:30 12:30 வரை இடம்பெறும். முகவரி 95 ரூய் மார்சல் செம்பா 93,430 வில்தனோஸ் ஃபான்ஸ். தொடர்புகளுக்கு சிவா விபி 07-49-13-89-72, கார்த்திகா மகள் 07-82-73-63-32, நிவேதா மகள் 06-34-06-09-31. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த துயர் பகிர்வில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதோடு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, நேரம் இப்பொழுது 10:44 நிமிடம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவதற்கு தயாராக இருக்கின்ற அன்பு உறவுகளை வரவேற்க நானும் காத்திருக்கின்றேன். பாடலைகளை கேட்பதற்காக நேயர்களும் வானொலிகளை சத்தத்தை குறைத்து அருகிலே வந்து உங்களுடைய பாடல்களை கேட்பதற்காக காத்திருப்பார்கள் அல்லவா? பாடல் எமக்கு அனுப்ப வேண்டிய முகவரியை பதிவு செய்து drtamil@hotmail.fr. பாடல் பாடுவதற்காக நேரடியாக நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் தருவதற்காக காத்திருக்கின்றேன். நேரடியாக பாடுவதற்காகவும் நீங்கள் 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. 03 39 95 48 47 71. கட்டணம் என்றால் மட்டும் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. எனவே வைபர் இலக்கம் 03 39 650 77 74 27. இப்பொழுது வந்திருப்பவர் வளமை போன்று வைபர் ஊடாக கணேசண்ணா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நலமோடு இருக்கிறோம் கணேசண்ணா. கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் பெறும். அருமையான பாடல். யாரோடு இணைந்து பாடியிருக்கிறீர்கள்?
1: புதுசு வந்து வந்து
0: எங்க பாட்டுக்காரப்பா புதியாராக்குறீர்கள்? அருமையான பாட்டு. நலம் தானே கணேசண்ணா?
1: நன்றி
0: சௌரம். எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார். இது அவருடைய பாடல். காற்றில் பறந்து உங்கள் இல்லத்தில் ஒலிக்கட்டும்.

0: அருமையான ஒரு தத்துவம் நிறைந்த பாடல். கண்ணிலே அன்பிருந்தார். ஆம், கல்லை பார்த்தா நாங்கள் கடவுள்னு நினைத்தா தான் கடவுள். அதை விட்டுட்டு பிறகு அதையெல்லாம் வரியாக தந்திருந்தார். அடுத்து இணைந்திருப்பவர் யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அமுதராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. நலமா இருக்கிறீங்களா ஐயா? ஓம், நான் நலமா இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பாட்டு திறப்புறீங்கள்?
1: பாட்டு
0: கல்லிலே அன்பிருந்தான்.
1: கடைசி
0: நன்றி சவரம் வருகிறது, உங்களுடைய அருமையான பாட்டு. நன்றி சவரம். எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். அருமையான ஒரு பாடல், எனக்கு பிடித்த பாடல்.
2: அன்பே

0: காலத்தால் அழியாத அந்த பாடல் அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அது கொஞ்சம் மேலே வரும் அந்த பாடல்.
1: என்னவெல்லாம் நீயே கண்ணே,
0: அருமையான பாட்டு. சரி, அடுத்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். மீனாமா, சும்மா இருக்கிறீங்களா? என்ன பாட்டு தரப்போறீங்கள்? நலம் தானே? சின்னஞ்சிறுகளியே. சரி, ரெண்டு பேர்ட்ட குரலும் உங்கட குரல்ல வர போகுது.
2: ஓகே,
0: தாருங்கம்மா.

0: ஓ, மிஸ் பி
1: நீங்கள்தான்,
0: நீங்கள்தான். சரி, அந்த வகையிலே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களமா. நன்றி, வணக்கம். மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்திருந்தார். அடுத்து ராஜன் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ராஜன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நலம், நலமோடு இருக்கிறோம் ராஜன். நீங்கள் நலம் தானே அப்பன்?
2: எனக்கு
0: தெரியும், தெரியும் வருது.
2: ஜெய்சங்கர்
0: பாட இல்ல, பாடுனது டி எம் சவுந்தரராஜன். டி எம் சவுந்தரராஜன் தான். நானா ஜெய்சங்கர் ஆக்டிங். புறப்படம் வேறா இருந்தாலும் வந்த இடம் முதல் எழுவே மேலதான் நிக்கு, பாப்பம் இங்க நிக்குதுன்னு. சரி, கேட்போம் பாடல். நன்றி சவரம். அது ராஜன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கின்றார். இதோ அவருடைய பாடல் வருகின்றது. அன்புக்குரியவர்களே, நேரம் சரியாக இப்பொழுது 11:03 இந்த நேரத்தில் ஒலிக்கின்ற பாடல் இதோ.

0: ராம் ராஜன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். சிறகில்லையே நான் பறந்து வர என்னுயிரே என்று சேர்ந்து வரும், என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர. அருமையான பாடல், டி எம் சவுந்தரராஜனுடைய கம்பீர குரல், யாரும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு குரல். அந்த பாடலை தந்திருந்தார், அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். பாலேந்திரா.
0: பாலேந்திரா அவர்கள், ஆஹா ஓஹோ,
1: என்ன
0: பயந்து

0: பெரிய இடத்துல வந்து விழுகிறத காணிலே பாக்குறீங்களா? டிஆர்டி தமிழ் அட் ஹோட்மேல் டாட் எஃப்ஆர் சரியா? பாருங்களா, எடுங்கறன்னு பாருங்க, வா நில்லுங்க. சரி, சிங்க முத்தி அண்ணா அணிந்திருக்கிறீங்க, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
0: நாங்கள் நலத்தோடு இருக்கிறோம், நலத்தோடு இருக்கிறோம், நலத்தோடு. நீங்கள் நலம்தானே ஐயா?
1: நலம், நலம், நலமா இருக்கிறோம்.
0: மேலே வெள்ளிக்கிழமை ஒரு சந்தோஷமான நாள், என்ன மகிழ்ச்சியா?
1: ரெண்டு வாரம் வரை, ரெண்டு கிழமை வரையில நான் கொஞ்சம் வெளிநாடு ஜப்பான் போயிருந்தேன்.
0: ஆஹா,
1: நேற்று நான் வந்தேன்.
0: சந்தோஷம். எப்படி அங்கத்தைய காலநிலை, ஜப்பான் காலநிலை?
1: அங்க ஒரு 8 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி.
0: வாகனங்கள் எல்லாம் சொன்ன டைமுக்கு வரும், என்ன?
1: சரியா, நல்ல நல்ல நாடு, டிசிப்ளின், சரியான ஒழுக்கமான.
0: ரோட்ல கஞ்சி நடந்தாலே அதை தூக்கி போட்டு போவாங்க, அந்த நாட்டின் அழகப்படி. ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வந்திருந்தாங்க தெரியுமா, அந்த இருந்த இடத்துலயே எல்லா கஞ்சிலையும் பொறுக்கி நான் போட்டுட்டு போயிருங்க. அங்க அப்படி ஒரு இதுல வளர்த்துட்டாங்க,
1: அப்படியே பழகிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து எங்க சகோதரி சோபிதாவுடன் சேர்ந்து பாடி இருக்கலாம்.
0: அப்படியா?
1: 2021 பாண்ட பாட்டு.
0: என்ன பாட்டு? வா வா இதயமே,
1: வா வா வா இதயமே ஆகாயமே.
0: சரி பாப்பம், பாப்பம் பரிசும் சிங்கப்பூரும் சேர்ந்திருக்க அப்படி என்று பாப்பம். எங்களுடைய டிஆர்டி அறிவிப்பாளர் சோபிதா அவர்களும் பாடியிருக்கிறார்கள், பார்ப்போம்.

0: அருமையான ஒரு பாடல். இருவருமே கூட்டு தயாரிப்பு. பாரிஸ் டிஆர்டி தமிழொலியின் அன்பறிவிப்பாளர் சோபிதா அவர்களும் எங்களுடைய சிங்கே மூர்த்தி அவர்களும் இணைந்து தந்த பாடல். ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல், நல்ல மெலோடி. அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து யார் வந்திருக்கிறது பாப்பம்? வணக்கம். பாலேந்திரா அவர்களுடைய பாடலை பாப்பம். சரியாக தான் அனுப்புறவர் அவருடைய பாடல் இன்னும் பெறவில்லை. வணக்கம். வணக்கம். வளமையாக நீங்கள் அனுப்பினோட வாரதில்ல முன்னுக்கு நிக்கும் வந்து அனுப்புங்க. நன்றி. சரி, அவர் பாலேந்திரா அவர்கள் அனுப்பியிருந்தார், வரவில்லை. அடுத்து வந்திருப்பவர் வைபருடாக. வணக்கம் அண்டன் அவர்கள். வணக்கம.
1: வணக்கம் இந்திரண்ணா. நான்
0: அண்டன் அவர்கள். இல்ல இல்ல, ஓ நாங்கள் நிலைமை இருக்கும். நீங்க சொல்லுங்க. நலந்தானே நீங்களும்
1: நிலமா இருக்கிறோம்னா. நான் மகாபிரபு என்ற படத்துல இருந்து சொல்லவா சொல்லவா வா காதல் கதை என்ற பாட்டில் அனுப்பியிருக்கிறேன்.
0: தனிப்பாடல என்ன?
1: சோடி பாடல் அண்ணா.
0: ரெண்டு நீங்கள்
1: கரோக்கில
0: இருந்தது.
1: நன்றி
0: சகோதரம். இதோ வருகிறது பாடல்.

0: நன்றி.
1: அந்த பாடலை அன்றன் அவர்கள் தந்திருந்தார், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த நேரம் என்பது ஒரு மகிழ்ச்சியான நேரம். எல்லோருமே தங்களுடைய பாடல்களை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். tamil@hotmail.fr என்ற தளத்துக்கு நீங்கள் பாடல் அனுப்புங்கள். பாலேந்திர அவர்கள் பாடல் அனுப்பியிருந்தார், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பாடலும் கிடைக்கவில்லை. சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். அப்படி இருக்கிறீங்கள்?
1: நலமா இருக்கிறேன். அப்படி இருக்கான் இல்லைங்க யவார், ஒரு நிமிஷம். வணக்கம், வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன், நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
1: ஆஹா, நீங்கள் சொல்லுங்க மகேந்திரன். சுகமா இருக்கிறீங்களா? ஓம், நாங்களும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்கள், பாட்டு அனுப்பி இருக்கிறீங்களா?
3: பாட்டு அனுப்பி இருக்கேன்.
1: என்ன பாட்டு? ஆறு
3: மணி ஆறு
1: பாடல். நன்றி. இதோ மகேந்திரம் அவர்கள் அனுப்பிய பாடல், பறந்து வருகிறது காற்றலையில். எங்களுடைய பாலேந்திரா அவர்கள் அனுப்பிய பாடலும் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவருடைய பாடலும் அடுத்த பாடலாக தெரிவித்துட்டு இதோ

செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் வந்தார். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.

நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்ட உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன்.

0: அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். ரெக்கார்டிங் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். அதாவது போட்டுட்டு பாடியிருக்கிறார் போல் நடக்கிறது. சரி, அடுத்து ஒருவர் இணைந்திருந்தார், எங்களுடைய வாசன். அதற்கு பிறகு பாலேந்திரா அவர்களுடைய பாடல் கொடுக்க வேண்டும். வாசன், வணக்கம் ஐயா. வாசன்,
1: வணக்கம்.
0: எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: சுகமா இருக்கிறீங்களா?
0: ஓமம், நாங்களும் நலமா இருக்கேன், சந்தோஷமே. என்ன பாட்டை பந்திர போறீங்க என்று?
1: நான் இன்றைக்கு பாயும்புலி சிறையில இருந்து.
0: நீங்கள் விதைக்க பாயும்புலி பாயுங்கடகம் பயப்படுத்தி கொண்டுதான் விரும்பியா?
1: நீங்கள் பயப்படுறாங்க.
0: பாயும்புலி படத்துல
1: துணிஞ்சு நிக்கிறீங்க.
0: பாயும்புலி படத்துல நன்றி. 11:30 இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு.

0: அருமையான ஒரு பாடல் வாசன் தந்திருந்தார். வாசனுக்கு மலேசிய வாசவனுடைய குரல் நல்ல ஒரு பொருத்தமான பாடல். நீண்ட நேரமாக ஒருவர் காத்திருக்கிறார், அவர் எடுத்துவிட்டு பாலேந்திரா அவர்களுடைய பாடல் வந்திருக்கிறது கொடுக்க வேண்டும். உதயன், நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்க, வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம். நீங்கள் நலந்தானே அப்பன்? நல்லது, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு என்று திறப்புறீங்க?
1: அலை அலையாக அழகழகாக என்று சொல்லி ஒரு கண்ணோடு கண் என்று சொல்லி ஒரு திரைப்படம், எஸ்பிபி எம் சைலஜா.

0: பாடியிருப்பாங்க. என்னுடன் பாடிய பெண் குரலும் நல்லா பாடியிருக்கிறாங்க. இந்த இந்த படத்தின் எனது குரலில் கேப்பமையான
1: நல்லது சந்தோஷம். இதோ வருகிறது உங்களுடைய பாடலுதி என. நன்றி சௌரம். எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்களுடைய பாடல் இதோ வருகிறது.

0: நன்றிகள்.
1: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் தந்திருந்தார். ஒரு அருமையான பாடல், சூப்பர் மெலோடி அந்த பாடல். அதை உதயன் தேடி எடுத்துக்கொண்டு வரும் அங்கேயாவது நல்ல பாட்டு. சரி, இதோ வருகிறது. பாலேந்திரா அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல் இப்பொழுதுதான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவருடைய பாடல் வருகின்றது இதோ.

0: வாழ்த்துக்கள் பாலேந்திரா அவர்கள். உண்மையிலே அதில் அந்த உச்சரிப்புகள் அந்த மூன்று தரம் விரவணும் அந்த டைம் ஒரு இடத்த அந்த சேர்த்தெடுக்க வேண்டிய இடம் வந்து நான் கவனித்தேன். அந்த பாட்டு எப்படின்னு அப்படியே வந்து சேர்த்தெடுத்த விஷயங்கள், பாராட்டுக்கள். திறமைகள் யாராக இருந்தாலும் அதை பாராட்ட வேண்டும். வாருங்கள், பாடுங்கள், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையில் அவர்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து யார் இணைந்திருக்கிறது? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அப்படியே இருக்கா நெலுங்கையா? மாறி எடுத்து விட்டேன், சந்தோஷம்.
1: நான் காத்து பிரச்சனை.
0: நன்றி, நன்றி சௌரம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்.
0: நீண்ட நேரமா காத்திருந்த நீங்க, நிலமா இருக்கிறீங்களே? சனியார் லீவு தானே? என்ன சிரிப்பு, படுத்துட்டாரு அவர்? அதுதானே பாட்டு கேட்க. என்ன என்னதான் இருந்தாலும் தெரியும் தானே, தில்லானா மூணாம் பள்ளி என்ற பாட்டு அங்கே நாங்கள் டான்ஸ் எங்க பாக்குறான் போட்டுப்பேன். இரவில களவா இப்ப பார்த்தா தெரியுமே. அதே மாதிரி வேயாவன் இத்தனை மாதிரி இருந்து மணிக்கிட்ட பாட்டு இந்திரன் என்ன சொல்லுது? நான் நல்லாத்தானே சொல்லணும், அவர் காண்ற இடத்துல மெக்கத்திட மாட்டேன், சொல்ற பாட்டும் பாதிக்க மாட்டேன். என்ன சிரிப்பு, என்ன பாட்டம்மா திரைப்படுங்க? அது வயது போனா நடங்கும் தானே? அது நார்மல். இனி போக போக மெல்ல இப்ப மெல்ல நடங்கு, பேண்டு போக கடை கடை நடங்கும். இது
2: வாழ்க்கை.
0: மெல் மெல்ல என்ன மேனி நடங்கும். என்ன என்னண்டு வரும் மெல்ல எந்த மேனி நடுங்குது சொல்ல சொல்ல சொல்ல. அந்த
2: பாட்டு
0: சூப்பர் மெலோடி, அருமையான பாட்டு, தெரிவு நல்ல தெரிவு. நீங்கள் வாழ்த்துனா சரி, மெல்ல நடுங்குதான் எனக்கு கிரிப்பாக. என்னம்மா நன்றி. இது கமலவேணி அவர்களுடைய பாடல், பறந்து வருகிறது காற்றில்.

0: அந்த அந்த இடம் ஒரு மெலோடி கவனமாக மாற பார்க்கும் அவதானமாக இருந்து கொள்ளும். வந்திருக்கிறார் கந்தசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம். இன்று என்னென்ன ஒரு தாளத்தோடு சேர்ந்து ஒரு கேட்கக்கூடியதாக இனிமையா இருக்கு ஒவ்வொரு பாடல்கள்.
0: சரி, நல்லது, நீங்க சொன்னா சரி. இப்ப நீங்க என்ன பாட்டு தர போறீங்க?
1: நான் ஓடும் மேங்கள் என்ற பாடல்.
0: சரி, எங்கே தாருங்கள்?

0: நன்றி
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். அது வகையில் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சவரம். நன்றி. நேரம் 11:57 நிமிடம். நீண்ட நேரமாக காத்திருக்கின்ற ராதா அவர்கள், வணக்கம் அம்மா.
2: வணக்கம் அண்ணா, சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓம், நாங்களும் நலமா இருக்கேன். நீங்க நலம் தானே அம்மா?
2: நான் சுகமா இருக்கேன்.
1: நல்லது நல்லது. என்ன பாட்டு தர போறீங்கள்?
2: நான் இன்னிசை பாடி வரும் அந்த பாட்டு.
1: சரி, தாருங்கள்.
2: நன்றி. என்ன சுகமா இருங்க, பாடுறேன்.

உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்தான்.

நிறம் பார்க்க முடியாதே, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாதே. குயில் இசை போதுமே அட குயில் முகந்தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம்

உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல்.

0: காத்தலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. நன்றி, வணக்கம் அண்ணா. சோமா இருங்க.
1: நன்றி சகோதரி, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா. சரி, அது ராதா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அடுத்து இங்கே யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். ஆஹா, வந்தவர் ஓடிவிட்டார். வணக்கம். ஆஹா, சரியாக இணையவில்லை. சரி, அவர் வெறும்பறை நாங்கள் யாருடைய பாடல் இருக்கென்று பார்க்கலாம். இங்கே இன்று பாடல் அனுப்பியவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு, ராஜலிங்கம் பாடல் அனுப்பியிருக்கின்றார், ஆளை காணவில்லை. சரி, அவருடைய பாடல் என்ன என்று ஓரளவு எனக்கு தெரியும், என்ன பாடல் அனுப்புவார் என்று. இது அவருடைய பாடல். அவருடைய பாடலை கொடுப்போம். யாராவது வரவில்லை, வந்தால் ஏற்றுக்கொள்வோம்.

சரி, அவர் தான் வந்திருக்கிறார். பாப்பம், வணக்கம். வணக்கம். என்னையா கழிச்சது ஓடி விட்டார். சரியாக தொலைபேசி எடுத்து வாருங்கள். சரி, உங்களுடைய பாடல் தான் வந்திருக்கிறது, தருகிறேன்.

0: நன்றி.
1: அந்த பாடலை ராஜலிங்கன் அவர்கள் பாடினார். அந்த பாட்டில் சவுந்தரராஜனிடம் மேலே வெறும் அந்த சாயல்.
2: சிலையாக கண்டேன்
1: அங்கே வெறும் பாட்டு அந்த சுருதி. சரி, யார் அடுத்து வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன்மா.
1: தேவியம்மா, நிலமா இருக்கிறீங்களா? நாங்கள் என்னத்தான் கடகடப்பா இருக்க போறோம். நீங்க வந்துட்டீங்க அப்புறம்
3: என்ன?
1: ஓ, என்ன பாட்டு தர போறீங்களாம்மா?
3: ஒன்னும்
1: தெரியல, நான் ஒன்னாலும் மாண்டேன். என்ன பாட்டு? சூப்பர் பாட்டு. சரி தாருங்க. அதே சுருதியில இப்ப அதே சுருதி அம்மா எங்க பிரான்ஸ்ல சுசிலா அம்மா வாட போறா. அம்மாலே உங்கட பவுடியலை எனக்கு. சரி தாங்கம்மா.
3: நன்றி அண்ணா.

கம் இரட்டின் விட்டால் எப்போதும் கண்ணாங்க கண்ணாங்க.

காதலே காலம் நிறைத்தவரவிட்டான் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே பள்ளி விளையாட செல்லும் தெள்ள தமிழ் பாடல் கண்டோரக்கமில் போராட செல்ல மடி தீராதேடி காலமீர காலமீர தன்னுறங்கு மகளே காலமீரை தவற விட்டார் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே கண்ணின் முகம் தேடும் ஏக்கம் வரும்போதும் துக்கம் என்பதேது தனித்த காதலனை சேர வரும்போதும் தனித்த காதலனை சேர வரும்போதும் தந்தையை மறந்து விட்டால் கண்ணுறக்கமீது கண்ணுறக்கமீது.

காலம் வந்து

சோலையே காலமிடை தவற விட்டவாள் போர்க்கமில்லை மகளே போர்க்கமில்லை மகளே.

0: நான் தூங்கல, எல்லாரும் டெலிபோன் அடிக்க நாங்கள் படுத்துட்டோம். நல்ல பாட்டு. வீட்டுல எல்லாரும் படுத்துட்டு தானே?
1: என்ன
0: சந்தோஷம், சந்தோஷம். அவ கொடுத்து வச்சவ நான் தான். சந்தோஷம், சந்தோஷம் அம்மா. என்ன வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, ரகுவன் அவர்கள் பாடல் அனுப்பியிருந்தார். இது அவருடைய பாடல் வருகிறது. அவருடைய யாரும் இணைந்து கொள்ளாத பட்சத்தில் அவருடைய பாடல் இதோ.

அருமையான ஒரு பாடலை தந்திருந்தார் ரகோண்ணா அவர்கள். சூப்பர் பாட், நல்ல சுருதியோட பக்காவாக நின்றது குரல். இப்பொழுது நேரம் சரியாக 12:16. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடுபோர் பாடலாம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் கிடைக்கட்டும்.

0: ஆன்மேனு.
1: இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், இயேசுங்கருக்காக. காலத்தால் அழியாத பாடல்கள் எங்கள் காதில் வந்து விழுகின்ற பொழுது நெஞ்சம் குளிரும் அல்லவா?

டிஎம் சவுந்தரராஜனுடைய பாடல் என்றால் அது ஒரு தனித்துவம் இல்லவா, அது எப்பொழுது கேட்டாலும் இனிக்கும். இந்த பாடல்கள் சாகாவரம் பெற்றவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அல்லவா? இரவு நேரத்தில் போடுறாம் பாபி பாட்டன்னு நீங்கள் சொல்கிறத கேட்குது எனக்கு. டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டு
1: என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே.
0: அந்த பாடலுடைய தொனியும் அந்த பாடலுடைய சிறப்பும் எங்களை எங்கேயோ கொண்டு போகுதப்பா, எங்கே கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். பத்மினியும் ஜெமினி கணேசனும் அந்த காட்சியில் வருகின்ற பொழுது ஆகா இன்னொரு அற்புதம். இந்த பாடல்கள்லாம் இனிமேல் கேட்கவும் முடியாது. இப்போ வார பாடல் எல்லாம் நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி கிடக்கு இல்லையா?

தமிழுக்கு கிடைத்த பெருமை டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. தமிழ் உச்சரிப்பு என்ன, அதனுடைய குரல் வளம் என்ன, எம் எல்லாம் கட்டி போடுகின்ற பாடல்கள் இவை. கலைஞனாக பிறக்க ஏழு ஜமும் தவம் இருக்க வேண்டும். அதை எப்பொழுதுமே ஒரு தலைக்கணம் இல்லாமல் இன்னும் இன்னும் பயிற்சி எடுத்துக்கொண்டு நாங்கள் போனால்

ஆயிரம் பாடல்கள் வந்தா என்ன, நாங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனா என்ன, இதை நாங்கள் மறக்க மாட்டோம். எதை

எவ்வளவு அர்த்தம் நிறைந்த பாடல். சரி, திருமணமாகியாச்சு, பால் இருக்குது பழம் இருக்குது, ஆனால் பசி இருக்காது.

இந்த பாடல்கள் எல்லாமே எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது. தாய் பாசத்தோடும் தமிழோடும் வைத்திருக்கிறது. இங்கே ஒரு மல்லிகைப்பூ ஒன்று தான் தான் என்று

காதல் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல், உயிரை உருக்குகின்ற பாடல். ஒவ்வொரு பாடலும் உணர்வுகளை தட்டி எழுப்புகிறது. என்ன செய்யப் போகிறாய்?

0: உண்மை காதல் ஒரு காலம் அழிந்து போகாது.
1: காதல் அழிவதில்லை.
0: அது என்றைக்குமே அழிந்து போவாது. நிச்சயமாக எங்களுடைய நெஞ்சங்களிலே இருக்கும் பலருடைய காதல்கள் வெளியில சொல்லாமல் அமசடக்காக மனதுக்கே கிடக்கும்.
1: காதல் அழிவதில்லை.
0: ஏனென்றால் அதை வெளியில சொல்ல முடியாமல் போய்விடும். பல காரணங்கள் இருக்கும், அதையெல்லாம் இப்போ சொல்ல இயலாது. எனக்கு ஒரு டெலிஃபோன் அடிக்குது. சொல்லண்ணே சொல்லண்ணே. என்னன்னு எங்களா என்னட்ட புடுங்கலாம்னு பார்க்குறீங்களா? இல்லை, காதல் எல்லாருக்குமே இருக்குது. அது சாதாரண காதல் இல்லை. சந்திரபாபு சொன்ன மாதிரி கருங்காலி காதல்.

சரி, இப்பொழுது நேரம் சரியாக 12:51. அன்பானவர்களே, இணைந்து சிறப்பாக பாடி இன்றைய நிகழ்வை மிக மிக மெருகூட்டினீர்கள். சரி, இப்பொழுது 2 பாடல் தரப்போகின்றேன். அந்த பாடல் முள்ளிவாய்க்காலுக்காக எழுதப்பட்ட பாடல். இப்பொழுது மே மாதம் என்றபடியால் அந்த பாடலை இந்த நேரத்திலே தருகின்றேன். இது முள்ளிவாய்க்காலுக்காக வந்த புதிய பாடல். எழுதியவர் உங்கள் இந்திரன்.

மறந்து போக முடியாத வலிகளோடு பாடல் எழுதி மட்டமைத்து பாடியிருக்கின்றேன். இதோ, கடந்து போனாலும் மறந்து போக முடியாத வலி.

0: பலி சுமந்த அந்த நாட்கள் எங்கள் நெஞ்சங்களில் ஆராய் தணலாய் என்றும் இருக்கிறது. அந்த வலிகள் எத்தனை எத்தனை. ஒருமுறை சிறு கவிதை ஊடாக கேட்போம்.
1: மதிப்புக்குரிய
0: வலிகள் கடந்தாலும்
1: வலி சுமந்த நினைவுகளோடு இந்திரன் நான் கவிபாட வந்திருக்கிறேன். கொஞ்சம் காதுகளை எனக்கு தாருங்கள். ஈழ மண்ணின் தமிழன் வாழ்வு வலி சுமந்தபடியே நகர்கின்றது. 58 தொடங்கிய அவல நிலை இன்று வரை தொடர்கின்றது, தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அடிக்க அடிக்க அரக்கி அரக்கி அகதியாய் ஓடியதை நான் சொல்லவா? செல்விழும் பம்பர் குண்டு போடும் என்று பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்ததை சொல்லவா? இந்திய இராணுவம் வந்து செய்த கொடுமைகளை சொல்லவா? விசாரணி என்று அழைத்து போனவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. இன்னொருவர் வீதியிலே சுட்டு கிடப்பதாக செய்தி, அதை சொல்லவா? அந்த இயக்கமா இந்த இயக்கமா என்று ஒருவருக்கொருவர் கேட்டு அடித்து சித்திரவதை செய்ததை சொல்லவா? ஓடி களைத்து நாங்கள் ஓடி களைத்து போன போன இடங்களிலே கொட்டில் கட்டி பட்ட அவலத்தை சொல்லவா? கஞ்சிக்கும் வழி இல்லாம பலிகளோடு வழி தெரியாமல் தவித்ததை சொல்லவா? பேரழிவுகளோடு அள்ளிக்கொண்டு போன சுனாமியை பற்றி சொல்லவா? இயற்கையும் சுனாமியாகி புயலாகி வந்து பேரழிவுகளோடு அள்ளிக்கொண்டு போனதை சொல்லவா? உறவுகளை இழந்து சொத்துக்களை இழந்து தவித்த தவிப்பை நாங்கள் சொல்லவா? நான் இதை சொல்ல என்னவென்று சொல்ல? போருக்குள்ளே வெடி ஓசைக்குள்ளே சிக்குண்டு சிதறுண்டு கண் முன்னே அவலத்தில் நின்றதை சொல்லவா? முள்ளிவாய்க்காலிலே சுற்றி வளைத்த போது சிக்குண்ட மக்கள் பட்ட அவலங்களை நான் சொல்லவா? ஒருவேளை கஞ்சியுமின்றி வெட்ட வழியிலே மரணத்தின் வாசலிலே கம்பி வேலிக்குள்ளே கூரையில்ல அடைப்புக்குள்ளே பட்ட துயரங்களை நான் சொல்லவா? முப்படையும் கட்டி பலம் வந்த வீரம் மௌனித்ததை சொல்லவா? வெள்ளைக்கொடியோடு போனவர் வெள்ளைக்கொடியேந்தி போனவர் இரத்த வெள்ளத்திலே கிடந்ததை சொல்லவா? நந்திக்கடலின் ரகசியம் தெரியாமல் தமிழினமே தவிப்பதை சொல்லவா? ஐயோ நான் எதி ஐயா சொல்லி துளைப்பது. போர் முடிந்தும் மரணம் குறையாமல் இன்றும் கொலைகளும் கொள்ளைகளும் மதுவோடு மாதுக்களும் சீரழிவதை சொல்லவா? என்னவென்று நான் சொல்ல? என் கண்ணில் விழும் கண்ணீர் துளிகளால் இக்கவிதை வலிகளோடு வரைகின்றேன். எங்கள் மூச்சு போகும் வரை இந்த வலிகள் நெஞ்சை விட்டு அகலாதையா, நெஞ்சை விட்டு அகலாதையா, என் கண்ணை விட்டு மறையாதையா, எங்கள் கண்ணை விட்டு மறையாதையா. ஆளுக்கொரு கட்சி ஆளுக்கொரு கொடி என்று வெள்ள வேட்டி அரசியல்வாதிகளின் வெள்ளவான் கடத்தல்களும் காட்டி கொடுப்புகளும் இன்னும் ஓயவில்லையே. பணத்துக்காக பதவிக்காக எதிரிகளோடு ஓடிப்போய் காட்டி கொடுப்பதை சொல்லவா? வாழும் வயதிலே வாழெடுத்து வெட்டி கிழித்து வீதியிலே செத்து கிடைப்பதை சொல்லவா? பெற்ற மகளே, ஐயோ பெற்ற மகளே தாயை கொன்றதை சொல்லவா? கிணற்றில் கிடந்த சடலம் மிதப்பதை சொல்லவா? கஞ்சா கடத்தலும் பெட்ரோல் பதுக்கலும் இளசுகளின் கலாச்சார சீரழிவுகளை சொல்லவா? மண்ணுக்காய் மடிந்த மாவீரர்களின் தியாகங்களை ஒவ்வொன்றாய் சொல்லவா? தேசம் விடியவே போராடி காலிழந்து கையிழந்து வாழ்விழந்து வாழ வழியற்றி தவிப்பதை சொல்லவா? விசாரணைக்கு போனவர் வருவார் என்று காத்திருப்பதையும் அவர் நிலப்படங்களை அவர் நிழல் படங்களை ஏந்தியவாறு தேடி அலைவதையும் நான் சொல்லவா? சிறைக்குள் தவிக்கும் வீரர்களின் அவலங்களை சொல்லவா, வலிகளை சொல்லவா? எது ஐயா சொல்லி துளைப்பது? முள்ளிவாய்க்கால் மண்ணே ஒரு மயான பூமியாயிருந்ததை சொல்லவா? குண்டுமலை நடுவினிலே பிணக்குவியல் நடுவினிலே பட்ட வேதனையை சொல்லவா? கொள்ளி வைக்காமல் பிணங்களை மண்ணில் புழைத்தோமே, சிதறுண்ட உடல்களை அள்ளி குவித்தோமே, அதை பற்றி சொல்லவா? நினைக்க நினைக்க கண்கள் குளிரமாகுதையா, கைகால் நடுங்குதையா, நெஞ்சு தடுமாறுதையா. போதுமையா போதுமையா நாங்கள் பட்ட வலிகள் காணுமையா, நாங்கள் இழந்த வலிகள் நாங்கள் இழந்த வலிகள் காணுமையா. என் மூச்சை நின்றுவிடும் போல் இருக்கிறது. என்னை ஒப்பாரி வைத்து அளவிடுங்கள், என்னை ஒப்பாரி வச்சு அளவிடுங்கள். நான் அழுது தீர்க்கிறேன் என் பலிகளை. பட்டது போதும், நெஞ்சில் சுட்டது போதும், அமைதியை தேடி எங்குதான் ஓடுவர்? இது எங்கள் மண், நாம் பிறந்த பூமி, நாம் தமிழ்ந்த வீடு. பலிகளோடுதான் வாழ்க்கை என்பது புரிகிறது. ஓடாதவானும் போராடாத இனமும் வாழ முடியாது என்பதை நான் அறிவேன். பலிகளை தாங்கினால்தான் வழி பிறக்கும். வழி பிறக்க நாங்கள் ஒன்றாக இருப்போம். பலிகளை மறக்காமல் வழிகளை தேடுவோம். நன்றி, நன்றி.
0: நேரம் இப்பொழுது 1:03. பலிகள் எமக்கு அனுபவங்களை தந்தாலும், ஆனால் ஒற்றுமை இல்லாமல் இன்றும் நாங்கள் தவிப்பதை எல்லோரும் அறிவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலியில். இத்தோடு நீங்கள் அடுத்த நிகழ்வை நீங்கள் கேட்கலாம்.

வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இது இன்று நடப்புக்கு வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நீண்டகால தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். சண்டை நிறுத்தத்தின் கீழ் இருதரப்பிலிருந்தும் சுமார் 1000 கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறும். சண்டை நிறுத்த கோரிக்கையை தாமே நேரடியாக முன்வைத்ததாக அதிபர் டிரம்ப் கூறினார். அதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இணங்கியதாக அவர் சொன்னார். ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஏன் மறுக்கின்றன என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்தித்தபோது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தராதது ஏன் என்பது புரியவில்லை என்று அவர் சொன்னார். போப் லியோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவருடனான உறவை சீர்படுத்தும் நோக்கில் திரு ருபியோ 2 நாள் பயணமாக இத்தாலி சென்றிருந்தார். இத்தாலி அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடாக இருந்து வந்துள்ளது. எனினும் ஈரான்

0: கிளிநொச்சலம் இசிபி ஃபோர்ட் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. 5 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
6: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
7: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்கதான் சந்திக்க வந்திருக்கோம்.
8: வணக்கம் திவ்யா.
9: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
10: உங்களா நிக்கிய படைக்கிற டீ கடை பெஸ்ட்

சில பேரை பத்தி நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலும் மாட்டியவர் போல அப்படிங்கறது வந்து என்ன பொருள்னா, ஒரு பிரச்சனைய நம்மளாவே உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு நானே ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வருதுதான். சில பேர் இருப்பாங்க தெரியுமா, பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது, யாராச்சும் ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இதையாச்சும் ஒன்ன பத்த வச்சு அந்த இடத்துல இப்படி நடந்துருச்சா, அவங்க இப்படி சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்களா அப்படின்னு அவங்களே தீர்வு சொல்ற மாதிரி வருவாங்க. அதுதான் பிள்ளையும் கொள்ள கிள்ளி விட்டு, அதுதான் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம என் அம்மா அப்பாக்கு நடுவில் நான் இதை நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா வந்து சில நேரம் என்னை திட்டிட்டு அவரே வந்து சமாதானப்படுத்துவாரு. அப்ப கூட எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அதை நீங்களே தொந்தரவு பண்ணிட்டு நீங்களே வந்து சமாதானப்படுத்துறீங்களே, இது வந்து பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழியில இந்த பழமொழிகளை வச்சு நிறைய விஷயங்களுக்கு நாம வந்து வாக்கியங்கள் சொல்லாமே இந்த ஒரு வரியில முடிச்சிடலாம், அர்த்தத்தை அழகா புரிய வச்சிடலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். கண்ணாடி திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில், அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சை. இது வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பழமொழி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்க செல்வ செழிப்போட இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்காங்களே, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இப்படி கிடைக்குது அப்படி கிடைக்குது அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். ஆனா நம்ம இந்த பக்கத்துல இருந்து அங்க பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க இருக்கிற வேலையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ, இல்ல அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல வேற என்ன கஷ்டங்கள் இருக்கோ வாழ்க்கையில, அது எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும் போது அங்க எல்லாம் பச்சை பசேன்னு நம்மளுக்கு தெரியும், நல்லா அழகாதான் தெரியும். ஆனா அங்க போய் பார்த்தாதான் உண்மை தெரியும். அதனால நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்போதும் சந்தோஷமா இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிறதே அழகுதான் அப்படின்னு நம்புவோம். இன்னொருத்தவங்களோட பார்த்து நம்ம மனசும் கஷ்டப்பட்டு உண்மையா தெரிஞ்சுக்காம, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையானே தெரிஞ்சுக்காம, அவங்கள நினைச்சும் பொறாமப்படாம எதுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா நிம்மதியாவே வாழ்வோமே. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கேளடி கண்மணி திரைப்படத்துல இருந்தும், சின்ன தாய் திரைப்படத்துல இருந்தும், இளையராஜாவுடைய

0: வுட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் சாலை வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இந்த வார இறுதியில் வாகன கண்காட்சிக்கு வருகை தந்து டான்சா வாகனங்களை கண்டறியுங்கள். சொகுசான டான்சா D9 MPV, புத்தம் புதிய டான்சா B5 மின் வாகனங்களை அபார ஆற்றலை நேரில் அனுபவியுங்கள். வாகன கண்காட்சி சிறப்பு சலுகைகளோடு 100,000 வள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்களில் பங்கேற்று 3 நாள் 2 இரவு விடுதியில் தங்கும் வசதி மற்றும் 999 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். இன்றே D8 கூடத்திற்கு வருகை தாருங்கள். டான்சா வாகனங்களை பார்வையிடுங்கள், செலுத்துங்கள், வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள்.
6: அனார்கலி
7: சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி மத்த அரிசியை விட ரொம்ப நீளமா இருக்கும், அதுலயே கண்டுபிடிச்சிடலாம்.
6: வீடோ உணவகமோ ருசியான பிரியாணிக்கான ஒரே தேர்வு அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி அரிசி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
9: இது உங்க ஒலி ஊடக 6-8.

எனக்கு புல்லும் ஆயுதம். பல நேரங்கள்ல பல பேரு நான் வாழ்க்கையில இதெல்லாம் செய்யாததுக்கு காரணம் ஏன்னா எனக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் இல்ல அது இருந்துதான் நல்லா செஞ்சிருப்பேன், இது இருந்துதான் நல்லா செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம காரணங்கள் சொல்லியிருப்போம். ஆனா ஒரு வல்லவர், ஒரு நல்ல சிந்தனையுடையவங்க, நல்ல புத்திசாலியானவங்க எதுவுமே இல்லாம கூட சிறப்பா சாதிப்பாங்க. அதனாலதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஒரு புல்லை வச்சு கூடயுமே ஒரு படையவே வீழ்த்தக்கூடிய சக்தி ஒரு புத்திசாலிக்கு இருக்குது, ஒரு வல்லவருக்கு இருக்குது. அதனால நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறத விட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையில வர சவால்களை சமாளிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்போ, வாழ்க்கைய சிறப்பா கையாளுவோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் சிநேகிதியே திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் இசையில், அமர்கலம் திரைப்படத்துல இருந்து பரத்வாஜ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இது ஒரு

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி உங்களுக்காக பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த பாடலை கேட்டுட்டு 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலே பரவசம்.

வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இது இன்று நடப்புக்கு வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நீண்டகால தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் கூறினார். சண்டை நிறுத்தத்தின் கீழ் இருதரப்பிலிருந்தும் சுமார் 1000 கைதிகளின் பரிமாற்றமும் இடம்பெறும். சண்டை நிறுத்த கோரிக்கையை தாமே நேரடியாக முன்வைத்ததாக அதிபர் டிரம்ப் கூறினார். அதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இணங்கியதாக அவர் சொன்னார். ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பிய நட்பு நாடுகள் ஏன் மறுக்கின்றன என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்தித்தபோது அவர் அவ்வாறு சொன்னார். இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தராதது ஏன் என்பது புரியவில்லை என்று அவர் சொன்னார். போப் லியோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து கடுமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவருடனான உறவை சீர்படுத்தும் நோக்கில் திரு ரூபியோ 2 நாள் பயணமாக இத்தாலி சென்றார். இத்தாலி அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடாக இருந்து வந்தது.